0: நம்மை குறித்த அனைத்து காரியத்திலும் அக்கறை கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நம்மை மிகவும் உன்னிப்பாக கவனித்தும் வருகிறார்.
1: உங்கள் வாழ்க்கையை வளைந்து கொண்டிருக்கும் உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் அநேக வேளைகளிலே தேவன் தம்முடைய மக்களை மிகவும் சௌகரியம் இல்லாத சூழ்நிலைகளிலே இருக்கும்படி செய்தார். இங்கே யோசுவா, கிதியோன், மோசே போன்றவர்களை உங்கள் ஞாபகத்தில் சற்று கொண்டு வாருங்களே. இவர்கள் தங்களால் சமாளிக்க முடியாத நிலைகளை எட்டின போது தங்களுக்கு உதவும்படியாக தேவனை நோக்கி கதறினார்கள். நம் வாழ்விலும் தனிப்பட்ட போராட்டங்கள் நம்மை அமிழ்த்து விடும் போல காணப்படலாம். ஜெபமானது நம் வாழ்விலே கடைசி இடத்தை அல்ல, முதலிடத்தை பெறும் அனுதின பழக்கமாக மாற வேண்டும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜெபத்தின் மூலம் பிரச்சனைக்கு எவ்விதம் தீர்வு காணலாம் என்பதை வேத சத்தியத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: அன்பான நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவுடனே உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்டிவிடும் என்று நினைக்கிறீர்களோ? அது உண்மையல்ல. சிலர் அவ்வப்போது சொல்வது என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்ததைக் காட்டிலும் இப்பொழுது அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வதுண்டு. உங்கள் வாழ்க்கை முறை புதிதாகவும் வித்தியாசமானதாகவும் புதிய அணுகுமுறையுடனும் இருப்பதினாலே முன்பை விட தற்போது எதிர்கொள்ளும் நிலைமைகள் அதிக சவால் நிறைந்ததாகத்தான் காணப்படும். நீங்கள் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களோ அல்லது பெறாதவர்களோ யாராக இருந்தாலும் வாழ்வில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை அனுபவமாக பெற்றவர்கள் வாழ்விலே இருக்கும் பிரச்சனையில் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிய மாறினவுடனே மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுகிறீர்கள். அது என்னவென்றால், அன்பான பரலோக தகப்பன்தாமே உங்களை வழி நடத்துவார், உங்களை நிர்வகிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார். ஆகவே வாழ்வின் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலே ஜபத்தின் மூலம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். 2 நாளாகமும் 20 அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தின் காலத்திலே யோசபாத் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான். தன் வாழ்நாளிலே தனது தேசத்தின் மக்களை தேவனை நோக்கும்படி செய்தான். திடீரென்று 3 தேசத்து மக்கள் தனக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி வருகிறதை கேள்விப்படுகிறான். இந்த நிர்பந்தமான நிலைமையிலே அவன் செய்த செயலானது நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டாலும் அதை சவாலோடு சந்திப்பதற்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. இப்பொழுது நான் 2 நாளாகமும் 20 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கத்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கத்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. நான் இப்பொழுது வாசித்த 6வது வசனத்தை பார்த்தால் அது முற்றுப்புள்ளி வைக்கப்படாத ஒரு நீண்ட தொடர் ஜபமாக இருப்பதை காணலாம். இந்த புத்தகத்தின் 19வது அதிகாரத்தை சற்று பார்ப்போம் என்றால் அங்கே யோசபாத் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் உள்ள 1 சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 3-4 வசனங்கள், ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்செபா தொடங்கி எப்ராயும் மலை தேசம் மட்டுமல்ல ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். யோசபாத் நியாயாதிபதிகளை நோக்கி சொன்னது என்ன என்பதை 7 பார்க்கலாம். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான். தொடர்ந்து யூத தலைவர்களிடம் யோசபாத் சொன்னது என்ன என்பதை 9 11 வசனத்தின் பின்பாகமும் கூறுகிறது. அந்த வசனங்களையும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோசபாத் யூத தலைவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஆம், இந்த வார்த்தைகளை கூறின அரசன் பயபக்தி உள்ளவனாய் தேவனுடைய மக்களை அரசாண்டு வந்தான். தனது பொறுப்பை நேர்த்தியாக நிறைவேற்றினான். மக்களை நீதியான பாதையிலே வழிநடத்தினான். இந்த நிலையிலே திடீரென்று அவனை நோக்கி பகைஞரின் படை வர ஆரம்பித்தது. இதுபோன்ற பிரச்சனையை நாம் எதிர்கொள்வோமானால் அதை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? ஜெபிக்கிறோமா? நம்மில் பலர் உடனடியாக நண்பர்களையோ அல்லது தெரிந்த நபர்களையோ நாடிச் செல்வதுண்டு. ஆனால் தேவன் மாத்திரமே சிறந்த வழியை வைத்திருப்பார். உங்கள் பிரச்சனையின் தன்மை எதுவாக இருந்தாலும் சரி, அது சாதாரணமானதோ அல்லது சிக்கலானதோ, அது சிறியதோ அல்லது பெரியதோ, எப்படி இருப்பினும் உங்கள் வாழ்வில் இருக்கும் சில பிரச்சனைகளை எழுதிக் கொள்ளுங்கள். மேலும் நான் சொல்லப்போகும் 4 உண்மைகளையும் எழுதுங்கள். தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளின் அளவு உண்மையாகவே சுருங்கி போகும். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், தேவன் நம் பிரச்சனைகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த அடிப்படை உண்மை நம் வாழ்வில் முக்கியமற்றதாக இருக்குமானால் நாம் ஏன் ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துடன் ஆரம்பிக்க வேண்டும்? தேவன் நம் பிரச்சனைகளில் அக்கறை காட்டவில்லை என்றால் ஏன் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் அக்கறை கொண்டுள்ளார். ஆகையால் நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகர் என்று நாம் நம்பும்போது தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதன்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவ அன்பாலான இந்த உறவிலிருந்து அல்லது தேவனிடமிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினதன் நிமித்தம் அவர் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அக்கறை காட்டுவராக இருக்கிறார் என்பது நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மையாகும். நம்மை நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கும் நம் அன்பின் தகப்பன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு காணாமலும் அக்கறை காட்டாமலும் இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். அனுதின ஆகாரத்திற்காகவும் நம்மை பாதுகாக்கும்படியாகவும் நாம் சோதனைக்குள் உட்படுத்தப்படாமல் தீமையை நின்று ரட்சிக்கும்படியாகவும் நாம் மன்றாட வேண்டும் என்று இந்த ஜெபத்திலே அவர் கூறியுள்ளார். நம்மை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் தேவன் அக்கறை உள்ளவராக இராவிட்டால் நீ இந்த விதமாக ஜெபிக்க வேண்டும், உன் அனுதின ஆகாரத்திற்காக இந்த விதமாக மன்றாட வேண்டும், நீ தீமையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுதல் செய்ய வேண்டும், நீ மன்னிப்புக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்க மாட்டாரே? நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவன் அக்கறை கொண்டிராவிட்டால் தனிப்பட்ட குறிப்பிட்ட திட்டவட்டமான முறையிலே நாம் விண்ணப்பம் செய்யும்படியான ஜெபத்தை அவர் நமக்கு தந்திருப்பாரோ? நிச்சயம் தந்திருக்க மாட்டார். அப்படியானால் அவர் நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் இருக்கத்தான் செய்கிறார். நம்மை குறித்த அனைத்து காரியங்களிலும் தேவன் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். மிக முக்கியமாக நாம் சிக்கியிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் ஆர்வம் கொண்டுள்ளார். சங்கீதம் 68:19 நாம் பார்ப்போமானால் அவர் சொல்வது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள அன்பின் தகப்பனாக இருக்கிறார் என்பதை நம் இருதயத்தில் அறிய வேண்டும். அவர் தம்மை குறித்து கூறும்போது அவரே பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் ஆட்சி செய்கிறவர், வல்லமையும் கனமும் அவரது கையில் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஆகவே அவருக்கு முன்பாக எந்த ஒரு செயலும் மட்டுமல்ல எந்த ஒரு தனிநபரும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படியானால் நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் சர்வ வல்லமையுள்ள அனைத்து மேன்மையுள்ள தேவனிடத்தில் நாம் வரலாமே. அன்பு நிறைந்த தகப்பனான அவர் நம் வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்தை குறித்தும் அக்கறைப்படுகிறார். அது உங்கள் பள்ளிக்கூட பாடமானாலும் சரி, அல்லது உங்கள் பண தேவையானாலும், அல்லது உங்கள் வீட்டு மக்களுடன் நீங்கள் கொண்டிருக்கும் உறவானாலும், அல்லது நீங்கள் செய்யும் பணியானாலும், உங்கள் சரீர சுகமானாலும், எதுவானாலும் அன்பானவர்களே, அவற்றை குறித்த அக்கறையுடன் அவர் இருக்கத்தான் செய்கிறார். காரணம், அவ்வளவாய் அவர் நம்மீது பாசத்தோடு காணப்படுகிறார். இதுவரை நாம் முதல் பாடமான தேவன் நம் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளப் போகும் பாடத்தை சற்று எழுதிக் கொள்ளுங்கள். நம் பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். இது எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்கள். ஒருவேளை தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் எதற்காக நம் நேரத்தை ஜபத்திலே விரயம் செய்ய வேண்டும்? தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் நம் அனைவரின் நிலைமையும் கேள்விக்குறியாகவே இருக்கும். இந்த உலகத்தில் வாழும் அனைவரின் வாழ்விலும் ஏதோ ஒன்றை சார்ந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது குடும்பத்தையோ, பணத்தையோ, தொழிலையோ, எதிர்காலத்தையோ, தங்கள் பாதுகாப்பையோ, சுய மதிப்பீட்டையோ, ஏதோ ஒன்றை சார்ந்ததாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் நம்மை குறித்த அக்கறை மட்டும் கொண்டவராய் இராமல் நம்மிடம் இருக்கும் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். எரேமியா 32:17 27 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆ, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வசனம் எழுப்பும் கேள்விக்கு பதில் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனபடியினாலே நீங்களும் நானும் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை, இது பார்ப்பதற்கு முடியாத செயலாகவே தெரிகிறது, எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்றும் குழப்பத்துடன் இருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் அறிவேன், அது என்னவென்றால் தேவன் என் தனிப்பட்ட வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை அக்கறை உள்ளவராக காணப்படுகிறார். என் தேவன் எந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இருக்கிறபடியால் அவற்றையெல்லாம் எங்களால் அவர் முன் நிச்சயம் கொண்டு வர முடியும். ஆனால் சில வேளைகளிலே நான் நினைப்பது என்ன தெரியுமா? ஆ தேவனே, நான் என்ன செய்யப் போகிறேனோ, இந்த இக்கட்டான நிலையை நான் எவ்விதம் சமாளிப்பேனோ என எண்ணுகிறேன். என் அன்பு நண்பனே, ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நாம் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும்போது அவர் என்றுமே தம்முடைய கைகளை கட்டிக்கொள்ள மாட்டார். சர்வ ஞானமும் கொண்ட அவர் நீங்களும் நானும் பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு முன்பே அதை அவர் அறிவார். கடந்த காலங்களையும் நிகழ்காலங்களையும் வருங்காலங்களையும் அவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதன் முழு விவரங்களோடு அறிந்திருக்கிறார். இந்த பிரச்சனையை எவ்விதம் தீர்க்க முடியும் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். ஜபத்தின் மூலமாக என் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு என்று நாம் நம்பும்போது, முதலாவது தேவன் என்மேல் அக்கறை கொண்டுள்ளார் என்றும், இரண்டாவதாக தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். இங்கே நாம் யோசபாத்தை சற்று பார்க்கப் போகிறோம். அவன் மிகவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறான். தனக்கு எதிராக எதிராளி வருகிறான் என்பதை யோசபாத் கேள்விப்பட்டவுடனே அவன் என்ன செய்தான் என்பதை 2 3 கூறுகிறது. நீங்கள் பயப்படுகிற நேரங்களில் மட்டும் ஜெபிக்கலாமா? நிச்சயமாக ஜெபிக்கலாம். நீங்கள் பயப்படாத நேரங்களிலும் ஜெபிக்கலாமா? ஆம், அப்பொழுது கூட ஜெபிக்கலாமே. அப்படியானால் எப்போது ஜெபிக்காமல் இருப்பது? என்னை பொறுத்த மட்டும் எப்போதுமே நாம் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. சிலர், நீங்கள் பயப்படுவதின் நிமித்தமாகத்தானே ஜபிக்கிறீர்கள் என்று கேட்கலாம். அதற்கு பதில், ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு மனிதனும் நான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்கிறேன் என்று திட்டவட்டமாக சொல்லவே முடியாது. சில சமயங்களில் நமக்கு வரும் பயம் நம்மோடு நீடித்திருக்காது. ஒரு சில நிமிடங்களோ அல்லது நேரங்களோ மட்டும் இருக்கும். சில செய்தியை கேட்கும்போது நமக்கு ஏற்படும் பயங்கள் நமக்கு கவலையை உண்டு பண்ணும். ஆனால் அதுவும் பறந்து போக நேரிடலாம். ஆனால் எப்படியோ நாம் பயப்படுகிற சூழ்நிலையிலே தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். இதைத்தான் யோசபாத் செய்தான். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது யோசபாத்தின் பழக்க வழக்கமாக இருந்தது என்பதை 2 நாளாகவும் 19:3 கூறுகிறது. இந்த வசனத்தின்படி தேவனை தேடும் பழக்கம் துர்ச்செய்தியை கேட்பதற்கு முன்பே யோசபாத்திடம் இருந்தது என்பது தெளிவாகிறது. நாட்டு நடப்புகள் எல்லாம் சரியாக செயல்படும் போதே இந்த பண்பு அவரிடம் இருக்கத்தான் செய்தது. யோசபாத்தின் வாழ்விலே தேவன் செயல்பட்டார். அவனது ஆட்சியிலே மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் இருந்தது. அந்த சமயத்திலும் யோசபாத் தேவனுடைய சமூகத்தை தேடுவதில் தவறி போகவில்லை. அநேகர் ஒரு உண்மையை மறந்து போய்விட்டார்கள். அது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்விலே நீங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் பிரச்சனை இல்லாத சமயத்திலும் தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள். எல்லாம் நலமாக நடைபெறும் போதும் தேவனுடைய முகத்தை நாடுங்கள். வாழ்விலே யாவும் கிரமமாக செல்லும் போது மகிழ்வோடும் மன ரம்யத்தோடும் இருந்து ஆராதியுங்கள், துதியுங்கள், தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள், அவரை குறித்து தியானம் பண்ணுங்கள். இதை விட்டுவிட்டு பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்கள் தேவனை தேடினால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலை வரத்தான் செய்யும். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அல்லல் படுவீர்கள். உங்கள் பொறுமையில் தோற்றுப்போவீர்கள். சில பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல் உங்களால் தாங்க முடியாமல் துவண்டுதான் போவீர்கள். கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்கள் காலையில் எழுந்ததும் உடனடியாக தேவனை குறித்தே சிந்திக்க வேண்டும். இந்த நாள் மட்டும் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்களேன். நம் தேவன் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே சில நலமான செயல்களை செய்வார். சகோதரனே, நீங்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் மனபாரங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க எவ்விதம் என் வாழ்விலே தேவன் நல்லவராக இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். இதை கேட்டுக் கொண்டிருக்கும் என் அன்பு நேயர்களே, பல சமயங்களில் தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உபயோகித்து நாம் இதுவரை கற்றுக்கொள்ளாத பெரிய உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இங்கே தேவன் நம் வாழ்விலே சில நன்மைகளை செய்யவே தீர்மானித்திருக்கிறார். நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவர் ஏதோ ஒரு உண்மை செய்யவே ஆயத்தமாக உள்ளார். அப்படியானால் நம் வாழ்விலே எந்தவித வேதனையும் மனபாரமும் கஷ்டமும் குழப்பமும் வராது என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றின் மூலமாக நம் வாழ்வில் நலமான செயல்களை தேவன் செய்ய உள்ளார். எப்பொழுதெல்லாம் நம் வாழ்வில் பிரச்சனைகளையோ எந்த ஒரு கஷ்டத்தையும் எதிர்கொள்வோமோ அச்சமயங்களில் முதலாவதாக நம் வாயிலிருந்து தேவனை அப்பா என்று அழைத்து நம் நிலைமைகளை அவரிடம் சொல்ல வேண்டும். தேவனை அப்பா என்று அழைப்பதன் மூலம் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதையும் அவரின் பிரசன்னத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதையும் ஒத்துக்கொள்கிறோம். மேலும் நாம் அவரிடம் வர ஆயத்தமாக இருக்கிறோம் என்றும் அவரும் நம்மிடம் வர ஆயத்தமாக இருக்கிறார் என்றும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா என்று தேவனை அழைப்பதன் நிமித்தம் நாம் இருக்கின்ற நிலையில் அவரும் பங்கு கொள்கிறார் என்பதை அறிக்கை செய்கிறோம். நாம் தேவனை அப்பா என்று அழைப்பதை கேட்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் தேவனை அழைப்பதன் மூலம் நீங்கள் என்றுமே குறைந்து போகாத முடிவே இல்லாத தேவ ஞானத்துடனும் வல்லமையுடனும் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அவரும் நம்முடைய பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதிலிருந்து விடுவிக்கிறார். 4வதாக, நமக்கிருக்கும் பிரச்சனைகளுக்காக நாம் மற்றவர்களையும் ஜெபிக்க சொல்ல வேண்டும் என தேவன் விரும்புகிறார். நம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகவும் 20:3 கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். தான் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சினைக்காக தான் மட்டும் ஜெபிப்பது என்பது போதுமான செயலாகாது என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். என் வாழ்க்கையை நானே கையாள முடியும் என்று சில சமயங்களில் நாம் எண்ணுவதுண்டு. நானும் அவ்விதம் எண்ணியிருக்கிறேன். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகளை நாமத்தான் கையாள வேண்டும் என்பதில் தேவனுக்கு விருப்பம் கிடையாது. நம் பிரச்சனையில் நாம் மற்றவர்களையும் ஈடுபட செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இனி சற்று கவனியுங்கள். உங்கள் உள்ளான இருதய வாஞ்சியை மனம் திறந்து ஒருவரிடமோ அல்லது இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடமோ நீங்கள் பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் ஜப பங்காளரை ஏற்படுத்த வேண்டும். அதுவே விசுவாசிகளாகிய நீங்கள் இந்த உலகத்தில் கொண்டிருக்கும் மிகப்பெரிய சொத்தாகும். அவர்களிடம் உங்கள் மனதை திறந்து தனிப்பட்ட ஜபக்குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். அவர்கள் உங்களுடன் இணைந்து ஜபிப்பார்கள். ஆம், ஜப பங்காளரை காட்டிலும் மேன்மையான சொத்து எதுவும் கிடையாது. உங்கள் ஜப பங்காளர் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ, உங்கள் பிள்ளைகளாகவோ அல்லது உங்கள் நண்பராகவோ இருக்கலாம். ஊழியத்திலேயும் வாழ்விலேயும் நான் இந்த நிலையை எட்டுவதற்கு என் வாழ்க்கையில் அக்கறை கொண்ட மக்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் வாழ்க்கை பாரங்களையும் பரவசமான அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு இருக்கும் ஜப பங்காளரை விட மேன்மையானது எதுவுமே இருக்காது. இங்கே தான் மட்டும் இந்த பிரச்சனையில் ஈடுபடுவது தேவனின் எண்ணமல்ல என்பதை யோசபாத் தெளிவாக அறிந்திருந்தான். ஒரு பிரச்சினைக்கான தீர்வை கொண்டு வருவதில் தேவன் மிகவும் அற்புதவிதமாக செயல்படுகிறவர். ஆகவேதான் யோசபாத் தான் எதிர்கொண்ட பிரச்சனையில் மற்ற மக்களையும் பங்கு பெறச் செய்தான். அவன் முழு தேசத்தையும் திரண்டு வரச் செய்தான். அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போதும் அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போதும் அவருடைய முகத்தை தேடும் போதும் மிகவும் அற்புதமான செயல் நடைபெறும். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பிரச்சனையை பெரிதாக்காமல் தகப்பனான தேவனுடன் உள்ள உங்கள் உறவை பெரிதாக்குங்கள். அதனால் நிச்சயம் நன்மை உண்டாகும். நாம் தேவனை தகப்பனே என்று அழைக்கும் போது நாம் அவரது மகனாக மகளாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறியிருக்கிறார். நாம் தேவனை தகப்பனே என்று முணுமுணுப்புடன் சொன்னாலும் உறக்கச் சொன்னாலும் நாம் தேவனுடைய குமாரனாக குமாரத்தியாக இருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. அந்த அன்பு தகப்பன் நம் வாழ்வின் தேவைகளை சந்திக்கவும் நமக்கு வழிகாட்டவும் உதவி செய்யவும் கடமைப்பட்டுள்ளார்.
1: உங்கள் பிரச்சினைக்கான தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலை மிகவும் நேர்த்தியாக விருப்பத்தோடு பின்பற்றி செல்ல வேண்டும். உங்கள் கருத்துக்களை சற்று ஓரம் வைத்துவிட்டு தேவனுடைய வழிநடத்துதலுக்கு சரி என்று சொல்லுங்கள். நீங்கள் விருப்பத்தோடு தேவனை பின்பற்றினால் உங்கள் குழப்பத்துக்குரிய பதிலுக்கு நேராக அவர் உங்களை நடத்துவார். அநேக வேளைகளில் ஜெபத்தை நாம் கடைசி வாய்ப்பாக பயன்படுத்துகிறோம். நம்முடைய அனைத்து சொந்த முயற்சிகளும் கைகூடி வராத பட்சத்திலே ஜெபத்தை தப்பிச் செல்வதற்கான இறுதி வழியாக நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் எல்லா நிலைமைகளிலும் ஜெபமே முதலிடம் பெற வேண்டும் என்பதை யாக்கோபு 5:13-16 நமக்கு கூறுகிறது. வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: ஒரிசாவில் சபைகள் துன்புறுத்தப்பட்டு சிதறடிக்கப்பட்ட நிலையில் கர்த்தர் கைவிட்டாரோ மறந்தாரோ என்று புலம்பு வேளையில் ஏசையா 49 அதிகாரத்தை வாசிக்க தூண்டினார். பால் குடிக்கும் பாலகனை ஒரு தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இதோ கர்த்தர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். சபையை பாழாக்கினவர்கள் தூரமாய் போகிறார்கள். பெரும் கூட்டம் சபையை தேடி வருகின்றது. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு.

தேவத்தூதன் இந்த உலகத்துக்கு அறிவித்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆம், கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியின் திருநாள். கிறிஸ்மஸ் கிறிஸ்து உலகில் அவதரித்தார் என்று அறிவிக்கும் நற்செய்தியின் நாள். கிறிஸ்மஸ் திருநாளை மனமகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோமா?

0: மனிதன் செய்யும் பாவங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகிஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் ஸ்பாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள்.
1: பிரியமானவர்களே, வேதத்திலே ரோமர் 1 அதிகாரத்திலே மனிதனுடைய 23 விதமான பாவ சிந்தனைகளும் பாவ செயல்கள் எவைகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் ஒரு மனிதனுடைய மனதிலே பாவ சிந்தனைகளாக வருகிறது என்றால், எந்த ஒரு மனிதன் மெய் தெய்வத்தை தேட அவனுக்கு ஆர்வம் இல்லையோ, வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து மெய் தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரு ஆர்வம் இல்லையோ, அந்த மனதிலே இத்தகைய பாவ சிந்தனைகள் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவ சிந்தனைகள் பாவ செயல்களாக மாறுகின்றன. இந்த பாவங்களை செய்கிறவர்கள் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அது தேவன் வைத்திருக்கிற நீதியான நியாய தீர்ப்பாகிய மரணமே. இந்த இடத்திலே மரணம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் நித்திய ஆக்கினை தீர்ப்பாகிய நரகாக்கினை தண்டனை, அக்கினி கடலிலே போடப்படுகிற ஒரு தண்டனையை குறிக்கிறது. ஆகவே பாவத்திற்கு தண்டனை உண்டு, அது நியாய தீர்ப்பிலே அது விளங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.

அதிகாரத்தை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளிருந்து ரிலீஸ் ஆக போகிற அன்புக்காக உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள். அப்ப காலைதோறும் எங்களை எழுப்புறீங்களே. 10:30 மணிக்கோ 11 மணிக்கோ நாங்க ராத்திரி தூங்க போனோம். காலையில 4 மணிக்கு கண்ணு விழிச்சு பாக்குறதே உங்க கிருபப்பா. காலைதோறும் எங்களை நீங்க எழுப்புறீங்களே. எங்க பலத்தால நாங்க எழும்ப முடியாதப்பா, நீங்க தானே தட்டி எழுப்புறீங்க. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளும்படியான ஒரு கல்விமானி நாளை தருகிறார். நலிந்தோரை நல் வாக்கால் ஊக்குவிக்கிற கல்விமானின் நாவை நீரே தந்தருளுகிறீர். இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு காணொலியில் இணைந்திருக்கிற அன்பு விசுவாச குடும்பத்தார்

மனதார உங்க சமூகம் எவ்வளவோ மேலானது, உங்க சமூகம் எவ்வளவு மேலானது, எவ்வளவோ மேலானது, எவ்வளவு மேலானது. உங்க பிரசனத்திலேயே நாங்கள் வாழ்கிறவர்களா, எங்களை மாற்றிடுங்கப்பா, மாற்றிடுங்கப்பா. எந்த தரிசனத்தில் இருக்கும்படி எங்க ஒவ்வொருவரையும் நீங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த தரிசனத்துக்கு நாங்க உண்மையாக இருக்க உதவி செய்ய, நாங்க உண்மையாக இருக்க உதவி செய்ய. ராஜா தாவீது சவுலுக்கு உண்மையாக இருந்தது போல நாங்கள் ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு உண்மையாக இருக்க உதவி செய்ய. மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, உங்க சித்தப்படியே எங்களை நடத்துகிறீர். எல்லா துதிகன மகிமையாவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுப்போம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. காலைதோறும் கர்த்தரே நம்மை எழுப்புகிறார். என்னுடைய மனைவி ரூபா சொல்லுவாங்க, சின்ன வயசா இருக்கிறப்ப அவங்க வளர்ந்ததெல்லாம் கல்லல் பகுதியில், கல்லல் இருக்கிற திருச்சபை, நம்முடைய இயேசு நம்மோடு திருச்சபைக்கு ஒரு பாஸ்டர் வருவார்களாம். அவர்கள் சொல்லுவாராம் காலைதோறும், அது அவருடைய இமேஜினேஷன். அப்படி சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்வார். பைபிள்ல எங்க இருக்குன்னு நீங்க கேட்கக்கூடாது. காலைதோறும் ஒரு காற்று, நம்ம எல்லாம் தூங்கிட்டே இருக்கிறப்ப அவருடைய காற்று வருமாம், வந்து படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே டச் பண்ணோடனே நம்ம அப்படியே கண்ணு விழிப்புமா. எல்லாரையும் எழுப்பிட்டு அந்த கல்லற பக்கம் போவோமாம்மா. அந்த காத்து போன உடனே, சாரி இன்னும் நான் கட்டளை பெறவில்லை அப்படின்னு அந்த காற்று திரும்பிடுமா. ஆண்டவர் வருவார், அப்பொழுது கட்டளை கொடுப்பார், நாங்கள் வருவோம், மரித்திருக்கிற நீங்கள் எழும்புவீர்கள், ஆனால் இப்போ எங்களுக்கு கட்டளை ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னு திரும்பி போயிரும். அப்போ இதை நினைச்சு நினைச்சு அவர் நன்றி சொல்வாராம். யோசித்து பார்த்தால் டெய்லி ராத்திரி 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் அனுதினமும் சாகிறேன்ற மாதிரி டெய்லி நம்முடைய உயிர் எங்கெங்கேயோ போயிட்டு அப்படி இப்படியே வரும். அதான் தாவீது கூட சொல்றாரு, தூங்கும் போது நம்ம பொதுவா சொல்லிட்டு தூங்குவோம்ல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் வருவார். அது சொல்லிட்டு படுக்கிறோம். காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே என்னை எழுப்புனீங்களே, அப்பா என்னை எழுப்புனீங்களே, உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் விழிப்பது அவருடைய கிருபை, உம்முடைய சாயலால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்தி அடைய, ஒவ்வொரு மினிட்டையும் நாங்கள் மீனிங்ஃபுல்லாக ஆக்கி கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொரு மினிட்டையும் பக்கத்து பஸ், ஒவ்வொரு மினிட்டையும் நீங்களும் நானும் நினைச்சா மீனிங்ஃபுல்லாக மாற்றி கொள்ளலாம், மீனிங்லெஸ்ஸாகவும் ஆகலாம். பக்கத்தில் உங்கள் கையை அப்படியே பார்த்து சொல்லுங்க, எல்லாமே கர்த்தர் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டார், உத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்துட்டார்ல, ரத்தத்தால் கழுவப்பட்டு

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு செகண்டும் அவரையும் உங்களை என்னையும் காத்து இந்த நாளை கொடுத்து இந்த மாதத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்த

0: நேற்றைய தினத்தில் ஆண்டவர் எஜமானத்துவம், உக்கிரானத்துவம், ஓனர்ஷிப்பும் ஸ்டுவர்ட்ஷிப் காரியங்களை குறித்து நம்மோடு அற்புதமான விதத்தில் தேவன் இடைபெற்றார். பெரிய பொறுப்பில் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நம்மளை நம்பி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தீவிரப்படுறோம், அவசரப்படுறோம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் தான் காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்கிறவர். அந்த கைரோஸ் தருணத்தின் பொழுது, ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரத்தின் பொழுது காரியங்கள் தீவிரமாக என்னென்ன நடக்கும், அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் ஓனர்ஷிப்பை நமக்கு தருவார்.
1: ஆமென்.
0: அவர் நம்மளை வந்து சீட்டில் உட்கார வைப்பார். அந்த சீட்டில் உட்காந்து, அந்த சீட்டில் அமர்ந்து நாம் ஆண்டவருடைய காரியங்களை நாம் ஸ்டுவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி நமக்கு என்னென்ன தேவை, அதை விசாரிக்கிறது, அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன செய்யணும்னா இருக்கணும். ஆண்டவர் அவருடைய அன்பை வாரி வளங்குறார். ஆனால் அவருடைய அதிகாரம்னு வர்றப்ப அவ்வளவு எளிதில் நம்ம கையில் ஆண்டவர் தூக்கி கொடுக்கறது என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை, ஏன்னா அதை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் ஆண்டவருக்கு இருக்கு. நமக்கு விரோதமாக தவறு செய்த மனுஷங்க நம்மளை மனசில் நிறைய காயங்களை உண்டாக்கினார்கள். நம்ம மனசில் ஏராளமான ரணங்கள் காணப்படுது. நான் எதுக்கு அந்த ரணங்களை தேவன் அப்படிப்பட்ட தருணங்களை அனுமதித்தார் அப்படின்னா, நம்மளை பண்படுத்துவதற்காக. ஒரு ஏர் வந்து நிலத்தை உழுவதை போல அந்த கடினமான சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஆண்டவர் நம்முடைய மனநிலையை என்ன செய்தார்னா பக்குவப்படுத்தினார். அது நம்மளை பண்படுத்தியது, பக்குவப்படுத்தியது. ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிற நேரம் கைரோஸ் மொமெண்ட்டில், ஆட்டோமேட்டிக்காக க்ரோனோஸில் நமக்கு உண்டான எல்லா காயங்களும் எல்லா ரணங்களும் ஆனாவே குணமடைய ஆரம்பிச்சிருது. ஓகே, ஸோ நாம் எப்படி கன்க்ளூட் பண்ணோன்னா, கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது ஜனங்கள் நம்மை கனம் பண்ணுவார்கள். பயன்படுத்தி நம்மளை கனம் பண்ணுகிற தேவன். அப்படி தேவன் நம்மளை கனம் பண்ணும் பொழுது நமக்குண்டான காயங்கள், நமக்கு ஏற்பட்ட ரணங்கள், இது எல்லாமே தானாவே என்னன்னா ஹீல் ஆகுது. இப்ப நாம என்னை ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, என் காயத்துக்கு மருந்து போடுங்க, ஐ நீட் அ ஹீலிங் டச் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் மன்றாட்டை ஏறெடுக்கும் பொழுது அவர் என்னை ஹீல் பண்ணாம அந்த சமயத்துக்கு தேவைப்படுகிற ஒரு வார்த்தையை தந்து நமக்கு காரியங்கள் என்னென்ன ரிவீல் பண்றார்.
1: ஆமென்.
0: வெளிப்பாடுகளை தருகிறார். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: தாவீத வந்து நாபால் ஹர்ட் பண்ணப்போ அபிகாயில் வந்து அபிகாயில கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா, தாவீதனுடைய காயத்தை கட்டல, தாவீதுக்கு தேவைப்பட்ட வெளிப்பாட்டை தந்து. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சம்டைம்ஸ் ஹீலிங் இல்லைன்னா ஒரி பண்ணாதீங்க, நமக்கு ரெவலேஷன் இருக்கு.
1: அல்லேலூயா.
0: ஸோ இந்த காரியங்களை குறித்து தான் நேற்றைய தினத்தில் நம்மோடு ஆண்டவர் பேசினார். அநேகர் வந்து குணப்படுறதுனால ஒரு லீடர் வந்து ஸ்திரப்படுறது என்னன்னா
1: இல்லை.
0: இந்த காலமா நாங்கள் போதித்து வருகிற ஒரு தலைமைத்துவ செய்தி இது. அநேகர் குணப்படுவதால் ஒரு தலைவன்
1: ஸ்திரப்படுவது இல்லை.
0: ஆனா ஒரு தலைவன் குணப்படும் பொழுது அநேகர் ஸ்திரப்படுகிறார்கள்.
1: ஆமென்.
0: அதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. சகோதரர்கள் குணப்பட்டதால பேதுரு ஸ்திரப்படல, பேதுரு குணப்படுத்தி சகோதரரை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார்.
1: ஆமென்.
0: இட்ஸ் எ லீடர்ஷிப் பிரின்சிபிள். தலைமைத்துவ கோட்பாடு. அதனாலதான் ஆண்டவர் வந்து தரிசனம் பெற்ற ஒரு தலைவனை ஏன் அவர் டார்கெட் பண்றார் அப்படின்னா, அவன் தான் அவருடைய காரியத்தை விஷனை கேரியேட் பண்ண போறவன். அவன் பக்குவப்படணும். அவன் கையில தான் பொறுப்பு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒப்படைக்கிறார். அதிகாரம் அவன் கையில கொடுக்கப்படும் பொழுது அந்த அதிகாரத்தை அவன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆள வேண்டும் என்கிற ஆசை இருந்தா மட்டும் பத்தாது. அந்த மாதிரியான ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது நாம் அதை எப்படி கையாள போகிறோம், ஹவ் வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் தட் பொசிஷன், தட் பவர். அந்த ஸ்தானத்தை, அந்த அதிகாரத்தை நாம எப்படி அந்த சமயத்துல கையாளக்கூடிய விஸ்டம் இருக்கா, கையாளக்கூடிய மெச்சூரிட்டி இருக்கா, ஞானம் இருக்கா, முதிர்ச்சி இருக்கா. ஆண்டவரோட உறவாடி உறவாடி பக்குவப்பட்ட ஒரு மனசு, சீசன்ட் ஹார்ட். ஆண்டவரோட உறவாடி உறவாடி பக்குவப்பட்ட ஒரு மனசு அல்லது இருதயம். கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப அந்த மனிதனுக்காக தேவன் குறித்திருக்கிற காலம் அவன் வாழ்க்கையில கனிந்து வரும் பொழுது ஆண்டவருடைய காரியங்களை அவன் கையாளக்கூடிய ஞானமும் முதிர்ச்சியும் அவன்கிட்ட இருக்குங்கிறது அவனை பார்த்த உடனே அப்பட்டமா தெரியும்.
1: ஆமென்.
0: உப்புல ஊர்னவங்கிறது.
1: எஸ்.
0: உங்க குரோனோஸ்ல எல்லாரும் உங்களை காரி துப்புனாங்க. யோசேப்ப சகோதரர்கள் காரி துப்பினார்கள். போத்திபார் வீடு யோசேப்ப காரி
1: துப்பினது.
0: எல்லாரும் காரி துப்புனாங்க. ஆனா அவனுக்கான கத்தருடைய நேரம் வந்த பொழுதுதான் அவன் நீண்ட காலமா உப்புல ஊர்ன. உப்புல ஊர்னவங்கிறது அவனுடைய நேரம் வர்றப்பதான் தெரியுது. உப்புல ஊற வச்ச ஊருகா நீங்க. இந்த ரகசியம் தெரியாம உங்களை எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா
1: துப்புகிறார்கள்.
0: ஆனா நேரம் வர்றப்பதான் தெரியும், நீங்க வரலன்னா எல்லாம் சப்புன்னு இருக்கும். நீங்க வரலன்னா எல்லாமே
1: சப்புன்னு இருக்கும்,
0: சப்புன்னு இருக்கும்.
1: நீங்க வந்ததால எல்லாரும் சப்பு கொட்டி சாப்பிடுறாங்க.
0: மாறாத சூழ்நிலை நம்முடைய மனநிலையில உண்டு பண்ண மாற்றம், மாறாத ஒரு சூழ்நிலை நம்முடைய மனநிலையில உண்டாக்கின மாற்றம் மகத்தானது. இந்த மாற்றத்தை நம்மளால திரும்ப பெற முடியாது. You cannot revoke this change. Transformation is something unrevocable. மறுரூபம் என்பது மறுபடியும் நாம நினைச்சா கூட திரும்ப பெற முடியாது.
1: Hallelujah.
0: This is not a transition. This is transformation.
1: Hallelujah.
0: இது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போனதில்லை. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு அடியோடு நிகழ்ந்த மாற்றம்,
1: அடியோடு நிகழ்ந்த மாற்றம். அல்லேலூயா.
0: இந்த மாற்றத்தை ஓவர் நைட்ல என்ன செய்ய முடியாது,
1: தர முடியாது.
0: எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதை உப்புல போட்டு அதை உப்புலையே பல நாட்கள் நாம ஊற வைக்கிறப்ப, சோக் பண்றப்ப அது உப்பு அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி எலுமிச்சம்பழம் எதை அப்சர்வ் பண்ணுது,
1: உப்பு அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி
0: கம்ப்ளீட்டா அது என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனுடைய நிறம் என்னன்னா மாறுது. அதனுடைய சுவையில ஒரு தனித்தன்மை என்னன்னா உண்டாகிறது. எலுமிச்சம்பழம் இருந்து அதனுடைய பெயர் மாற்றப்பட்டு அது ஊறுகாய் என்று அழைக்கப்படுகிறது. இது உப்புல அறுத்து போடப்பட்ட எலுமிச்சம்பழம் படம், ஆனா இது ஊறி மார்க்கெட்டுக்கு வர்றப்ப இதனுடைய நிறம், இதனுடைய தன்மை, இதனுடைய வேல்யூ எல்லாமே மாறுது. இதனுடைய நேம் முதற்கொண்டு என்னன்னா மாற்றமடைகிறது. எலுமிச்சம்பழம் என்றிருந்த இந்த காரியம் ஊறுகாய், ஊறுகாய் படம் இருக்காயா? ஊறுகாய் படம் பிக்கில்னு போடுங்க, ஊறுகாய் போடுங்க. அதுக்கு லேபிள் ஒட்டி
1: விலையை நிர்ணயம்,
0: அதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி சந்தையில் அதுக்கு இருக்கிற மவுசு,
1: இப்ப கேக்குறப்ப நம்ம வாயில ஊறுது எச்சில்,
0: இலையில அதுக்கு ஒரு இடம் தனியா கொடுக்கறாங்க, அது பேரு டங் ட்விஸ்டர்ன்றாங்க. எப்படி இருந்தது சுத்தமா அடையாளமே தெரியாம என்ன செய்யுச்சுன்னா
1: மாறிடுச்சு. அல்லேலூயா.
0: அதனுடைய தோல் பாருங்க பயங்கர சாஃப்ட் ஆயிடுச்சு. எலுமிச்சம்பழ
1: தோல்
0: தோல் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கிற தோல் வந்து உப்புல நீண்ட காலம் ஊர்னதுனால அது இப்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. கைய வச்சாலே அப்படி மெது மெதுன்னு என்னன்னா
1: இருக்கு.
0: இந்த மாற்றத்தை ஒரு எலுமிச்சம்பழம் திரும்ப பெற முடியுமா?
1: பெற முடியாது.
0: இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி வேண்டாம் நான் என் பழைய நிலைமைக்கே போயிடுறேன் அப்படின்னு நினைச்சாலும் நடக்குமா? அது
1: நடக்காது. திருப்பி மஞ்ச கலருக்கே மாறிடுறேன், ஹார்டான தோலா மாறிடுறேன்.
0: இது நிரந்தரமான மாற்றம்.
1: எஸ்,
0: ட்ரான்ஸ்ஃபார்ம் தி லீடர்.
1: அல்லேலூயா.
0: எப்படிடா இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன, எப்படிடா இப்படி மொத்தமா நீ மாறிட்ட அப்படின்னா, நீண்ட காலமா உப்புல ஊர்னவன், உப்புல ஊர்ன பொழுது நான் உப்பை உறிஞ்சி உறிஞ்சி உப்பினுடைய சாரத்தை நான் உள்வாங்கி உள்வாங்கி என்னுடைய மொத்தமும் என்னுடைய மொத்த இயல்பும் சுத்தமா என்னன்னா மாறிடுச்சு.
1: அல்லேலூயா.
0: அதனாலதான் குரோனோஸ் பீரியடை ஏன் ஆண்டவர் அலோ பண்றாருன்னா, குறித்த காலம், தேவன் குறித்த காலம் வர்ற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா கத்திருக்கு காத்திருக்க வேண்டியிருக்கு. இந்த குறிப்பிட்ட காலம் 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ அல்லது காலேப போல 45 வருஷமோ, இந்த குறிப்பிட்ட காலத்தை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? குறித்த காலம் நிச்சயமா நம்ம லைஃப்ல வரப்போகிறது. ஆண்டவர் குறிச்சிருக்கிற காலத்துல நமக்கு உரைத்தபடியே நம்மளை கடாட்சிக்க போறாரு, நமக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தபடியே நம்ம வாழ்க்கையில காரியங்களை தீவிரமா நிறைவேற்றி முடிக்க போகிறார். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மளை என்ன செய்யறாருன்னா காத்திருக்க வைக்கிறார். அந்த காத்திருப்பின் நாட்கள்ல அவருடைய பிரசன்னத்துல நம்மளை ஊற வச்சிடறார்.
1: ஆமென்.
0: அவரோட பழகி பழகி நாமளும் யார் மாதிரி ஆயிடுறோம்னா அவரை போல ஆயிடுறோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஊறுகாய்க்குள்ள என்ன வந்துருச்சு? இப்ப எது ஏறிடுச்சு?
1: உப்பின் சாரம்,
0: உப்பினுடைய சாரம் ஏறிடுச்சு. இது எலுமிச்சம்பழத்துல உப்ப தடவி சாப்பிடுற விஷயம் இல்ல. எலுமிச்சம்பழத்தை உப்புல ஊற வச்சு அந்த உப்பினுடைய சாரத்தை எலுமிச்சம்பழம் உள்வாங்கினதுனால அது இப்ப என்னவா மாறிடுச்சுன்னா
1: ஊறுகாய். நீர் வேறு நான் வேறல்ல,
0: இந்த மாற்றம் நிரந்தரமானது.
1: நாம் இருவரும் ஒருவரான,
0: இந்த மாற்றத்தை திரும்ப பெற முடியாது.
1: நீர் வேறு நான் வேறல்ல,
0: this transformation is irrevocable.
1: இருவரும் ஒருவரான.
0: யோசேப்பு ஆண்டவர் பயன்படுத்தினப்போ இந்த காலம் 13 ஆண்டுகள் ஏறத்தால அவருடைய வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு கர்த்தர் அவரை பயன்படுத்தின பொழுது, பார்வோனுடைய அரண்மனையில கர்த்தர் அவரை பயன்படுத்தின பொழுது அவருக்கு உண்டான கனம் ரொம்ப பெருசு.
1: ஆமென்.
0: சொல்றப்ப ஆண்டவர் தீர்க்க தரிசனம் ஒன்னு சொல்ல சொல்றார். உங்களை பல இடத்துல ஆண்டவர் பயன்படுத்தினார். போத்திபார் வீட்டில் பயன்படுத்தினார். சிறைச்சாலையில் ஆண்டவர் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். ஆனா பயன்படுத்தினா அதுக்கான கனம் உங்களுக்கு என்னன்னா இல்லை. எல்லாரும் அவங்க ஆதாயத்துக்காக உங்களை யூஸ் பண்ணிட்டாங்களே ஒழிய உங்களுக்கு செய்யப்பட வேண்டிய கனம், உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மேன்மை என்ன செய்யப்படலை?
1: கொடுக்கப்படலை.
0: ஆனா உங்க வேல்யூ என்னங்கிறத தெளிவா அறிஞ்சு உங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யக்கூடிய ஒரு தருணம், ஒரு போடியம், ஒரு புல்பிட், அல்லேலூயா
1: அல்லேலூயா,
0: உங்களுக்கு கைரோஸ் மொமெண்ட்ல அருளப்படும்.
1: ஆமென்.
0: வழக்கம் போல நம்மளை பயன்படுத்திட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி

0: அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து உப்புல போட்டப்ப அதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா, எலுமிச்சம்பழம் உப்பை பார்த்து சொல்லுது நானும் நீயும். அல்லது உப்பு எலுமிச்சம்பழம் பார்த்து சொல்லுது நீயும் நானும். இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு, நானும்
1: நீயும்
0: நீயும்னு தான் ஆரம்பிச்சிச்சு. நானா நீயா அப்படின்னு ஆரம்பிக்கல. நானா
1: நீயா
0: நீயா பாத்திரலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, ஆரம்பிக்கல. உறவு நானா நீயானாலே முடிஞ்சு போச்சு கதை. நானா நீயா என்ன செய்யலாம் பாத்திரலாம் அப்படின்னு ஆரம்பிக்கல. நானும்
1: நீயும்
0: நீயும் இந்த நிலையில ஆரம்பமான இந்த உறவு நாளடைவில் எப்படி ஆகி போச்சுன்னா, நீரே

0: ஹல்லேலூயா.
1: ஆரம்பிச்சது எப்படி? நானா நீயா? ஆரம்பிக்கல,
0: நீயும் நானும்.
1: கடைசியில் எப்படி முடிஞ்சிருச்சுன்னா, நீரே எல்லாம்,
0: நீரே எல்லாம்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது டிரான்சிஷன் அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன்,
0: டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: ஆண்டவர் வந்து யோசேப்பை பயன்படுத்தினப்போ பலர் வந்து பயன்படுத்தி அவருடைய வேல்யூ என்னன்னு தெரியாமலே அவரை பயன்படுத்திக்கிட்டாங்க. என்ன சொல்ல போனா, எந்த காரியத்தை செய்ய அழைக்கப்பட்டவன் என்பது தெரியாம அவன் அவங்க வீட்டு காரியத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஜெயிலர் வந்து அவன் காரியத்துக்கு அவனை பயன்படுத்திக்கிட்டான். அவருடைய காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை சிலர் அவர்களுடைய காரியத்துக்காக பயன்படுத்தி உங்களை தூக்கி போட்டாங்களா? திரும்பவும் சொல்றேன், ஆண்டவருடைய காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை சிலர் தங்களுடைய காரியத்துக்காக பயன்படுத்தி பலன் அடைஞ்சிருக்கலாம். ஆனா கைரோஸ் மொமெண்ட்ல உங்களுக்காக தேவன் குறிச்சிருக்கிற தருணம் வரும் பொழுது நீங்க அவருடைய காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பது வெட்ட வெளிச்சமாகும், வெளியரங்கமாகும்.
0: ஆமென்.
1: அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எல்லாரும் கொடுத்து தான் ஆகணும் வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை அத்தரே உண்டாக்குவார்.
0: ஆமென்.
1: சரண்டர் ஆயினா ஆகணும், பணிஞ்சுதான் ஆகணும்.
0: ஆமென்.
1: இச்சகம் பேசின அனைவரும் உங்களுக்கு முன்பாக அடங்கித்தான் ஆகணும். உங்களுக்கு எதிராக நின்னவங்க உங்க சார்பில் வந்துதான் ஆகணும்.
0: ஆகணும்.
1: இந்த மாதிரியான ஒரு பெரிய கனத்தோட ஆதியாம 41 யோசேப்பு நிக்கிறப்பதான் அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்கள், பொறுப்பு, அதிகாரம் எல்லாம் அவருக்கு வாரி என்ன செய்யப்படுகிறதுனா
0: வழங்கப்படுகிறது.
1: காரி துப்புனாங்க, இப்ப கத்தர் வாரி வழங்குறார்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: காரி துப்புன ஒருத்தனுக்கு அதிகாரத்தை கத்தர் என்ன செய்யறாரு?
0: வாரி வழங்குகிறார்,
1: வாரி வழங்குறாரு,
0: வாரி வழங்கு.
1: கைரோஸ் மொமெண்ட்ல இந்த சீசன்ல ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தை உங்களுக்கு வாரி வழங்குகிற ஒரு தருணத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்துட்டாரு,
0: வந்துட்டாரு. ஆமென். புத்திர சுவிகாரத்தை பெற்ற உங்களுக்கு அதிகாரத்தை வாரி வழங்குறாரு.
1: ஆரி துப்புனாங்கல்ல, வாரி வழங்குறேன் பாரு நான்.
0: ஆமென்.
1: ஆறி போனவன் சொன்னாங்கல்ல, வாரி வழங்க வந்திருக்கேன் உனக்கு.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: வாழ்க்கை நார் அடிச்சாங்க, நார் அடிச்சு நாரி போனவன் சொன்னாங்க, ஆனா உனக்கு என்னுடைய அதிகாரத்தை நான் வாரி வழங்குற.
0: ஆமென்.
1: ஒரு தருணத்துக்குள்ள நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன்ற ஆண்டவர்.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: ஆறி துப்பனா, நாரி போனவன் சொன்னான், என்னடா நாம என்னென்னமோ சொல்லி இவனை ஓரம் கட்டினா, கடைசியில இவனுடைய நேரம் வர்றப்ப இவனுக்கு ஆண்டவர் காரியத்தை வாரி என்ன செஞ்சிட்டார்னா,
0: வழங்கிட்டாரு.
1: உங்களை எல்லாரும் குரோனோஸ்ல ஓரம் கட்டினாங்க, ஆனா உங்களுக்கான நேரம் வர்றப்ப கத்தர் வாரி வழங்குறாரு,
0: வாரி வழங்குறாரு. ஏன்னா நீங்க அவருக்குள்ள ஊறி தெளித்தது.
1: அப்படி சொல்லுங்க, அப்படி
0: உப்பு ஊருகாவுக்குள்ள ஊருந்துனால
1: மனுஷனுடைய ரணங்கள் எல்லாமே தானாவே என்னன்னா ஹீலா. அந்த உன்னத அனுபவத்தை குறித்து யோசேப்பு பேசும் பொழுது அந்த அதிகாரம் 41:50 பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 பிறந்தார்கள்.
0: அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள்.
1: யோசேப்பு,
0: என் வருத்தம் யாவையும்,
1: என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும்
0: நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி
1: மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான்.
0: நான் சிறுமை பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயீம் என்று பெயரிட்டான்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ஹீலிங் அதான் நம்ம தியானிச்சோம். மனாசே அற்புதம் வந்து மனநிலையில மாற்றத்தை உண்டாக்குது, காயங்களை ஆற்றுச்சு. ஆனா எப்ராயீம் பிளஸ்ஸிங் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெரிய மாற்றம். தனக்கு தானாவே உண்டான ஹீலிங்க நன்றியோடு நினைவு கூறுகிற விதத்துல தான் இந்த மனாசே எப்ராயீம்ங்கிற பேரை யோசேப் என்ன செய்யறாருனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சூட்டுகிறார். இந்த இடத்துல கவனிங்க, இந்த மாற்றத்தை பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. மற்றவங்க தனக்கு செஞ்ச தீமைகளை குறித்து அவர் பேசல, தேவன் தனக்கு செஞ்ச நன்மையை குறித்து மட்டுமே பேசுறார். தேவன் எனக்கு என்ன செய்தார், வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார், பலகி பெருக பண்ணினார். What God has done in my life.
0: Hallelujah. Hallelujah.
1: Adatha inda edathila avaru highlight pandraru.
0: Hallelujah. Hallelujah.
1: Heal aayiruchina namakkundana kaayam aarirchina nama aandavar namakku enna senjaarungiradha highlight pannuvom. ஒருத்த அவனுக்குண்டான காயத்தையே ஹைலைட் பண்றான், மனநிலை என்ன செய்யல, மாறல. அவன் மனசுக்குள்ள என்ன வருத்தம் என்னன்னா
0: இருக்கு
1: இருக்கு இப்ப பாக்குறோம். வருத்தம் இருந்துச்சு, நிறைய வருத்தம் என்னன்னா
0: இருந்துச்சு.
1: வருத்தம்னா என் அப்பா வீட்டை குறிச்ச நினைவு எனக்கு என்னன்னா
0: இருந்துச்சு.
1: ஹோம் சிக்ல நான் என்ன செஞ்சேன்,
0: இருந்தேன்.
1: ஆனா இப்ப எனக்கு எந்த பாதிப்பு என் மனசுல என்னன்னா
0: இல்ல.
1: தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நிகழ்ந்த துயரங்களுக்கு எந்த மனுஷனையும் அவர் குற்றம் என்னன்னா சாட்டவே இல்லை. டோட்டலா அவர் என்ன செஞ்சிட்டார்னா மாறிட்டாரு.
0: எஸ் அல்லேலூயா, அல்லேலூயா.
1: அவருடைய சகோதரர் அவரை சந்திக்க வந்தப்போ அந்த சம்பாஷணையில ஒரு தரா இருந்துச்சு. தன் சகோதரரோடு தன் சகோதரர்களை அவர் ஹேண்டில் பண்ண விதத்துல ஒரு ஒரு காட்லி கம்பாஷன் இருந்துச்சு.
0: எஸ் அல்லேலூயா.
1: ஆண்டவர் யோசேப்ப நம்பி அவருடைய பிரதர்ஸ் வந்து யோசேப்போட கையில ஒப்பு கொடுத்தார்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: என்ன யோசேப்பு தெரியும், பார வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டான்றது என்னன்னா
0: தெரியும்,
1: தெரியும். பழிக்கு பழி வாங்க மாட்டான்னு
0: தெரியும்,
1: தெரியும். ஒரே ஒரு உத்தரவுல அவங்க எல்லாரையும் ஜெயில அடைக்க மாட்டான்னு
0: யாரோக்கு நல்லா தெரியும்.
1: என்னுடைய ஆளுநர் அவனது கரத்துல நான் கொடுத்திருக்கிற பொறுப்ப
0: அதிகாரத்தை
1: கவனமாய் கையாளக்கூடியவன், அதற்கான விஸ்டம் அவனுக்கு உண்டு, அதற்கான ரெவலேஷன் அவனுக்கு உண்டு, அதற்கான மெச்சூரிட்டி அவனுக்கு
0: உண்டு
1: உண்டு என்கிற காரியத்துல தேவன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு.
0: எஸ் அல்லேலூயா,
1: அல்லேலூயா. அதனாலதான் இஸ்ரவேலின் கோத்திரங்களை நம்பி யோசேப்பு கையில் என்னன்னா ஆண்டவர் ஒப்படைத்தார்.
0: ஆமென், அல்லேலூயா.
1: யோசேப்பைய உடைச்சு ரெண்டு கோத்திரமாக்கிட்டாரு, எப்ராயீம்
0: மனாசே,
1: மனாசேன்னு மாத்தி விட்டார்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா.

0: வந்து ஆண்டவரை உறிஞ்சாம அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நினைக்கிறது டேஞ்சரஸ்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒரு பிளஸ்ஸிங்கை சுதந்திரிக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவரை எவ்வளோ உறிஞ்சணுமோ அவ்வளோ உறிஞ்சிக்கணும்.
1: எஸ்.
0: உப்புல ஊறின ஊறுகாய போல.
1: அல்லேலூயா.
0: தேவனை உறிஞ்சு கொள்ளாம தேவனை அப்சர்வ் பண்ணாம ஒரு பிளஸ்ஸிங்க நாம ஹேண்டில் பண்றப்ப எல்லாத்தையும் கெடுத்து போட்டுருவோம். அதனாலதான் ஒரு மகத்தான காரியத்தை ஆண்டவர் தம்முடைய மகிமையை நம்மள நம்பி கையில ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நாம அவரை உறிஞ்சணும்னு விரும்புறாரு.
1: எஸ்.
0: என்ன உறிஞ்சிக்கோ, என்னுடைய சமூகத்துல வாழ்ந்து நீரே என்னுடைய ஞானம், நீரே என்னுடைய ஜீவன், நீரே என்னுடைய பரிசுத்தம், நீரே என்னுடைய மீட்பு, நீரும் நானும் வேற அல்ல, நீரும் நானும் ஒன்றானோன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒருத்தனை கொண்டு வர்றாரு. இந்த அனுபவத்துல தன்னுடைய சகோதரரோடு யோசேப்பு பேசினப்போ யோசேப்பினுடைய சம்பாஷணையில ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு, காட் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு.
1: அல்லேலூயா.
0: தேவனே பேசின மாதிரி இருந்துச்சு. யோசேப்பு பேசின பொழுது சகோதரருக்கு யார் பேசின மாதிரி இருக்கு?
1: தேவனே.
0: ஆதியாம 45 தானே அந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தின பொழுது அவருடைய இருதயம் எப்படி என்ன செஞ்சுச்சு? பொங்குச்சு. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சங்கீத 45 சொல்லப்பட்ட மாதிரி ஆதியாகம 45 யோசேப்பினுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குது.
1: பொங்குது, ஜோடு சேருது.
0: இங்க வந்து யோசேப் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஏன்னா பால் வந்து இப்ப யார் கோர்ட்ல கிடக்குன்னா யோசேப்போட கோர்ட்ல இருக்கு. யானைக்கு ஒரு காலம் வந்தா இந்த பூனைக்கு ஒரு காலம் வரும்டா. அந்த காலம் வந்திருக்குடா.
1: இதுக்கு தாண்டா காத்திருந்தேன்.
0: இப்ப பாரு அவங்கள நான் எப்படி உதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரிவெஞ்ச் மோடுக்கு என்னன்னா போல
1: அல்லேலூயா.
0: அவருடைய சம்பாஷணையில் அப்படி ஒரு காட்லினஸ். அதான் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல அருமையா இருக்கும். உப்பானது சாரமற்று போனால் அது எதனால் சாரமாக்கப்படும் என்கிற அந்த மலை பிரசங்கத்தினுடைய வரிகளை அவங்க ரொம்ப அருமையா மொழிபெயர்த்திருப்பாங்க நவீன விதத்துல. இஃப் யூ லாஸ்ட் யுவர் சால்டினஸ், ஹவ் பீப்புள் வில் டேஸ்ட் காட்லினஸ். நீ உன்னுடைய சாரத்தை நீ இழந்து போவ அப்படின்னா எப்படி ஜனங்கள் ஆண்டவரை ருசிப்பார்கள்? யோசேப்பு பேசுறப்ப ருசிக்குது. பசியோட வந்தவங்களுக்கு யோசேப்பு பேசுறப்ப ருசிக்குது. பஞ்சத்துல அடிபட்டு வந்த அந்த பரதேசிகளுக்கு யோசேப்பு பேசுறப்ப அவங்க தேவன் என்ன செய்கிறார்கள்? ருசிக்கிறார்கள். என்ன விற்று போட்டதை குறிச்சு நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம்,
1: விசனமா இருக்க வேண்டாம்.
0: இப்ப நான் உங்களுக்கு வசனத்தை நான் போதிக்கிறேன். உங்களுக்கு ஜீவரட்சனை செய்வதற்காக தான் உங்களுக்கு முன்னாடி என்ன தேவன் என்ன செய்தார்?
1: அனுப்பினா.
0: உங்களை நான் ஆதரிப்பேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் பாதுகாப்பேன். பொங்குது இருந்த என்ன செய்தேன்னா
1: பொங்குது.
0: பொங்குது. அதுல எந்த கசப்பு என்னன்னா
1: இல்லவே
0: இல்ல.
1: அல்லேலூயா.
0: His brothers saw God's standard in Joseph's life.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: தேவனுடைய தெய்வீக தரத்தை யோசேப்போட பேச்சில், யோசேப்போட பார்வையில, யோசேப்போட ஒவ்வொரு அசைவிலையும் அவங்க தெளிவு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த நேரத்தில் யோசேப்பு தன்னுடைய வருத்தங்களை மனசுல வச்சு அவரா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. அவர் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள என்னன்னா வரல. ஆனா இங்க அவற்றை நம்ம பார்க்கறது எல்லாமே ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட், தரம்.
1: தரம்.
0: யோசேப்போட வாழ்க்கையில கரம் இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் கண்டது ஒரு காலம். இப்ப யோசேப்போட வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் மட்டும் இல்ல, ஆண்டவருடைய தரமும் இருக்குங்கிறத எல்லாரும் அறிந்து தேவனை மகிமைப்படுத்துகிற இன்னொரு சீசனுக்குள்ள ஆண்டவர் ஜோசப் என்ன பண்ணியிருந்தார்னா கொண்டு வந்தார்.
1: ஆமென்.
0: 55 யோசேப்போட மனசு கோபத்துல கொதிக்கல, கொந்தளிக்கல.
1: அல்லேலூயா.
0: தன்னுடைய சகோதரர் மேல எந்த ஒரு வன்மத்தையும் அவர் என்னன்னா கக்கல. அவர் வாமிட் பண்ணவே என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல பழிக்கு பழி வாங்க துடிக்கல.
1: அல்லேலூயா.
0: இப்படி கட்டி அணைக்கிறாரு, முத்தம் கொடுக்கிறாரு.
1: அல்லேலூயா.
0: அந்தாண்டா உங்களுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி தன் அவர்களுக்கு அறிமுகம் செய்கிறார். யோசேப்பு தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள அந்த அதிகாரம் 45 பொங்கி வழிகிறாரு.
1: பொங்கி வழிகிறார்.
0: அங்க ஆத்திரம் இல்ல, பாத்திரம் பொங்கி வழியுது.
1: என்
0: தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் ரொம்ப வழிகிறது.
1: ஆமென்.
0: ரொம்பி வழிகிறாரு.
1: ஆமென்.
0: அன்பினால நிரம்பி வழிகிறார், மனதுருக்கத்தினால நிரம்பி
1: வழிகிறார்,
0: வழிகிறார்.
1: ஆமென்.
0: அவர் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள பொங்கி வழிந்தார்.
1: பொங்கி வழிகிறார்.
0: ஒரு பால் பானை பொங்கி வழியும் பொழுது கம்ப்ளீட்டா அந்த பானை மறைஞ்சிருதா?
1: மறைஞ்சிருது.
0: இதுவரை பாத்திரத்துல பால் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த பாத்திரத்தை சூடாக்குறப்ப பொங்கி வழியிற அந்த அனுபவத்துல பாத்திரம் என்னன்னா மறைஞ்சிருது.
1: மறைஞ்சிருது.
0: குரோனோஸ்ல நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிறைஞ்சிருந்தத உலகம் பார்த்துச்சு. ஆனா உங்க கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப உங்களை நிறைச்சிருந்த தேவனுடைய பிரசன்னம் உங்க மூலமா பொங்கி வழிஞ்சு உங்களை முற்றிலுமா மறைச்சு இருக்கிறத இந்த உலகம் பார்க்குது.
1: ஆமென்.
0: பொங்கி வழியிறப்ப பொங்கி வழியிற பொங்கல் பானை கம்ப்ளீட்டா என்ன செய்யுதுன்னா
1: மறைஞ்சிருது.
0: அப்படியே மறைஞ்சிரும்.
1: மறைஞ்சிரும்.
0: நீங்க தேவனுக்குள்ள நிறைஞ்சிருந்தது ஒரு காலம், தேவனுக்குள்ள சுத்தமா உங்களை நீங்களே அடையாளம் காண முடியாத அளவுக்கு மறைஞ்சிருது இன்னொரு காலம்.
1: ஆமே.
0: அதுதான் உங்களுக்கான மொமெண்ட்.
1: எஸ்.
0: அல்லேலூயா. அவர் இடத்துல அவரே பார்க்க முடியல.
1: அம்மேன்.
0: பொங்கி வழிந்த பாத்திரம், நிரம்பி வழிந்த தேவனுக்குள்ள யோசேப்பு என்னன்னா டோட்டலா மறைஞ்சிட்டாரு. இப்பவும் ஒண்ணு இல்ல, தேவனுக்குள்ள நிறைஞ்சுதான் இருக்கோம் எல்லாரும். ஆனா உறவாடுறப்ப எல்லாம் பொங்கி வழிகிறாரு, நம்ம அவருக்குள்ள மறைஞ்சிடறோம்.
1: மறைஞ்சிடறோம்.

0: சுத்தமா யோசேப்பு என்னன்னா தேவனுக்குள்ள மறைஞ்சிட்டார்,
1: மறைஞ்சிட்டார்.
0: ஹல்லேலூயா. மறைற அந்த அனுபவத்துல யோசேப்பு பேசின பொழுது அந்த பேச்சுல யோசேப்பு தெரியல, யோசேப்பு வழியாக பேசின தேவன் தான் தெரிந்தார். தேவனுடைய நிதானம், தேவனுடைய மனதுருக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய பராமரிப்பு. மொத்தத்துல சொல்ல போனா அவன் உப்புல ஊறுன ஊறுகான்றது, உப்புல ஊற வச்ச எலுமிச்சம்பளங்கிறது. அவ்வளவு சாஃப்டா நடக்கிறார்.
1: அப்பட்டமாக தெரிகிறது.
0: தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை யோசேப்பு கையாண்ட விதம் அவருடைய பதவிக்கு அழகு சேர்த்தது. அவரு பதவியில் இருந்ததுனால அவர் எல்லாரும் மதிக்கல. அவர் அந்த பதவியில் அமர்த்தப்பட்ட பொழுது அந்த பதவிக்கே ஒரு மரியாதை வந்துச்சு. ஆளுநர்னா இப்படி தாண்டா என்னன்னா இருக்கணும். ஆதரிக்கிறதுக்காக தான், எல்லாரையும் ஆதரிச்சு பஞ்சத்துல அழியாம பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த அதிகாரம் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசேப்பு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. யாருக்காவது பழைய வருத்தங்கள் ஞாபகம் வருமா? இந்த உன்னதமான அனுபவத்துல
1: ஏ
0: தேவனுடைய கரம் நம்ம லைஃப்ல இருந்தா மட்டும் போதாது, தேவனுடைய தரமும் என்ன செய்யணும் நம்ம லைஃப்ல காணப்பட வேண்டும். அது ஓவர் நைட்ல என்ன செய்யாதுன்னா
1: வராது.
0: இந்த ஸ்டாண்டர்ட நாம அடையிற வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை நம்பி தம்முடைய காரியத்தை நம்மிடத்துல ஒப்படைக்க முன் வருகிறது என்னன்னா
1: இல்லை.
0: நீங்க ஆவீத நம்பி சவுல தாவீதனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்த தேவன் ஒருமுறை கூட தாவீத சவுளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஏன்னா இந்த விஷயத்துல சவுல் என்னன்னா நம்ப முடியாது, கொன்னுருவான், வருங்காலத்தை கொன்னு புதைச்சிருவான். அதனால எத்தனை முறை ஈட்டியை வச்சு குறி பார்த்து எரிஞ்சாலும் குறி என்னன்னா தவறிக்கிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: தாவீத சவுளுடைய கரத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே என்னன்னா இல்ல. ஏன்னா சவுல்ட என்ன இல்லைன்னா தரம் இல்ல. சவுளிடத்துல தரம் இல்ல. ஆனா அதே நேரத்துல தாவீதனுடைய கரத்துல ஆண்டவர் ஏன் சவுல ரெண்டு முறை ஒப்பு கொடுத்தாருன்னா தாவீது தனிப்பட்ட விதத்துல ஒரு ஸ்டாண்ட் என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில என்னோட ஸ்டாண்டர்ட் இருக்கு, அவன் என்னோட உறவாடுறவன், அவ்வளவு எளிதுல கத்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல கையை போட்டு குற்றவாளியாக மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பகத்தன்மைய தாவீத குறிச்சு யார்ட்ட இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு இருந்துச்சு. அப்போ ஆவியானவர் தம்முடைய அதிகாரத்தை கைரோஸ் மொமெண்ட்ல நம்ம கையில கொடுக்கிறப்ப வாரி வழங்கும் பொழுது, வாரி வழங்கும் பொழுது சொல்லுவாங்க சாமி வரம் கொடுக்கறது பூசாரி எப்படி இருக்கிறாரா, அவரே தடையா இருக்கிறாருங்கிற மாதிரி. நாம தடையா இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் என்னன்னா
1: இல்லவே இல்லை.
0: இல்ல
1: இல்லை,
0: அப்படி மடையில வர்ற தண்ணி மாதிரி என்ன செய்யணும்னா குபு குபுன்னு பொங்கி வரணும். மடையில வர்ற
1: தண்ணி போல,
0: தண்ணி போல
1: குப்பு குப்புன்னு பொங்கி.
0: வயல்வெளிக்கு என்னன்னா பாயக்கூடிய இடத்துல இருக்கணும். அதனால நம்மளே தடையா இருக்கிறத தேவன் விரும்பல.
1: எஸ்,
0: நீ தண்ணி ஓடி வருகிற ஒரு மடையாக.
1: எஸ்,
0: மடை என்ன தெரியுதா, ஒரு ரிசர்வாயர்ல இருந்து, ஒரு கண்மாயில இருந்து, ஒரு ஊரணியில இருந்து வயலுக்கு தண்ணி பாயும்படி திறந்து விடுகிற ஒரு சின்ன ஷட்டர் மாதிரி இருக்கும் மடை. கிராமங்களில் ஒவ்வொரு நீர்நிலைகளில் அந்த மாதிரி சின்ன சின்ன மடைகளை வச்சுருப்பாங்க. டேமில் பார்த்தா பெரிய ஷட்டர் இருக்கும், இங்கே வந்து சின்ன மடை. இந்த எனக்குலாம் இன்னும் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு, நான் வசித்த புல்வாய்க்கரை அப்படிங்கிற கிராமத்துல ஆரஞ்சு மடை, குமிழி மடை, இந்த மடைகள் மூலமா தான் பெரிய அந்த வயல்களுக்கு தண்ணி என்னன்னா கண்மாயிலிருந்து அதை திறந்து விடுவாங்க, மடை வழியா தான் வரும். இது டேம்ல இருக்கிறது, பெரிய அணைக்கட்டுல உள்ளது, ஆனா சின்ன நீர்நிலைகள்ல குட்டி குட்டி மடைகளா இருக்கும். அந்த மடைய போல நம்ம இருக்கணும், நம்மளே தடையா இருந்துடக்கூடாது. அதனால அவர் பாக்குறாரு, டேய் உனக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், வச்சிருந்து என்ன செய்ய, நீயே தடையா இருக்கிறிய, மடையா இருப்பேன்னு நினைச்சு உன் கையில எல்லாத்தையும் கொடுத்தா நீ என்ன அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறியடா, நான் வரம் கொடுத்துருக்கிறேன், நீ தடையா இருக்கிறியடா. அதனால நாம் அவருடைய காரியத்தை நாம கையாளும் பொழுது அதுல ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார்.
1: ஆமென்.
0: அதனாலதான் 1 Samuel 24 சரி, 1 Samuel 26 சரி, ஆண்டவர் ரெண்டு முறை சவுல தாவீதனுடைய கையில ஒப்பு கொடுத்த அந்த தருணத்துல சவுல் மேல தாவீது கை போட துணியவே என்னன்னா
1: இல்லை,
0: ரொம்ப கவனமா இருந்தார், ஜாக்கிரதையா இருந்தார் அந்த தருணத்தை ஹேண்டில் பண்றதுக்கு. சில அக்கேஷனை, சில தருணங்களை நாம ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு தேவை பவர் இல்லை, மெச்சூரிட்டி. கூட இருந்த தளபதி அபிசாய் சொன்னது மாதிரி ஒரே குத்தா என்ன செஞ்சிருக்கலாம்,
1: குத்தி போட்டிருக்கலாம்,
0: குத்தி போட்டிருக்கலாம், பழிக்கு பழி என்ன செஞ்சிருக்கலாம்,
1: வாங்கியிருக்கலாம்.
0: அங்கதான் அவனுடைய அந்த ஸ்டுவர்ட்ஷிப்பை பார்த்து பிரமிக்கிறாரு சவுல். ஏன், நான் உனக்கு தீமை செஞ்சேன், நான் உனக்கு தீமை செஞ்சிருந்து நீ எனக்கு இன்னைக்கு என்ன பண்ணா நன்மை செஞ்ச, உங்ககிட்ட நான் பாக்குறது ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட நான் என்ன செய்யறேன் பாக்குறேன். உன் கூட இருக்கிறவன் எனக்கு விரதமா ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பொழுது அந்த ஸ்டாண்டுக்கு நீ துணை போகாம ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட என்னங்கிறத எனக்கு நீ வாழ்ந்து காட்டிட்ட.
1: அல்லேலூயா.
0: நிச்சயம் உன்கிட்ட ஆண்டவருடைய சாரா இருக்கிறதுனால ஆண்டவருடைய அதிகாரமும் உன் கையில வரும். ஆண்டவர் சாரத்தை ஏத்திட்டு தான் அதிகாரத்தை கொடுக்கிறாரு. இந்த சாரத்தை தாவீதுக்குள்ள சவுல் பார்த்த உடனே அவருக்கு தீர்க்க தரிசனம் வருது, நீ நிச்சயமா ராஜாவா இருப்ப, இஸ்ரவேலுடைய ராஜ்யம் உன்னுடைய நாட்கள்ல நிலைவரப்படும், நீ பெரிய காரியங்களை செய்வ, நீ மேன்மேலும்
1: பலப்படுவாய்,
0: உன்னுடைய நாட்கள் வரும்போது என் சந்ததியை மட்டும் என்ன செஞ்சிடாத,
1: வேற இருக்கிறாத.
0: அதனைய ரிக்வெஸ்ட், ராஜா வருங்கால ராஜாட்ட என்ன வைக்கிறார்னா ஒரு விண்ணப்பத்தை
1: வைக்கிறார்.
0: இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை
1: வேறு அறுப்பதில்லை என்றும்
0: என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும்
1: கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்ற
0: வருங்கால ராஜாட்டே என்கிட்ட இந்த ஸ்டுவர்ட்ஷிப் இல்ல, ஆனா உங்ககிட்ட ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால ஐ ரிக்வெஸ்ட் யூ. கை போடாம தன்னை காத்து கொள்ளல, அவளுடைய குடும்பத்தார யாரு மேல என்ன செய்யலனா
1: கை போடல,
0: இவனை தன்னுடைய மகனாகிய மேவிபோசேத்தை கொண்டு வந்து தன்னுடைய தன்னோட அசனம் பண்ண
1: வச்சான்.
0: தீமை செய்த சவுலுக்கு நன்மை செய்த ஆவிதுக்குள்ள காணப்பட்ட என்ன என்ன தெரியுமா, ஆண்டவர் வந்து என்ன மாதிரி டீல் பண்றாருங்கிறத யாருக்கு புரியல, ஆவிதுக்கு புரியல. ஏற்கனவே நம்ம தியானிச்ச செய்தியில ஒரு சின்னதை நான் உள்ள சொல்லிட்டு போறேன், இப்பவாவது என் மாமனாரே என்ன நீங்க நம்புவீங்களா, என்னை ஆளுகிற மன்னவரே இப்பமாவது என்ன நீங்க என்ன செய்வீங்களா,
1: நம்புறீங்களா,
0: உங்க மேல நான் கை போடல பாத்தீங்களா, உங்களை நான் கொலை செஞ்சிருக்கலாம், ஆனா இவ்வளவு உங்க மேல உங்க நலன்ல அக்கறையா இருக்கிற என்ன பார்த்து நான் உங்களுக்கு விரோதமா சதி செய்யறேன்னு சொல்லி ஊரெல்லாம் தூற்றுறீங்களே மாமா,
1: என்ன தெள்ளுப்பூச்சி போல வேட்டையாடுறீங்களே மாமா,
0: இது உங்களுக்கு நியாயமா மாமா அப்படின்னு சொல்லி சவுல் வந்து தன்னை புரிஞ்சுக்கிறவாருன்னு சொல்லிதான் அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாரு. ஆனா அந்த டெஸ்ட் வந்து சவுல் வந்து தாவீதை நம்புவதற்காக தேவன் வச்ச அனுமதிச்ச சோதனை அல்ல. தாவீதை நம்ப முடியுமா என்பதை பரிசோதிச்சு பார்க்க தேவன் அலோ பண்ண டெஸ்ட்.
1: ஆமென்.
0: டெஸ்ட்ல யார் பாஸ் பண்ணிட்டா? தாவீது பாஸ் பண்ணார்.
1: ஹல்லேலூயா.
0: இதைத்தான் யாரும் ஹைலைட் பண்றான்னா அபிகாயிலும் ஹைலைட் பண்றான். 1 சாமுவேல் 25 இவ்வாறு டேவிட் உன்னை கத்த நம்புறாரு. உன்னை ஆண்டவர் என்ன செய்றாருன்னா
1: நம்புறாரு,
0: நம்புறாரு. அதனால நீ கவனமாரு, நீ எப்படி இரு,
1: கவனமாயிரு,
0: கவனமாயிரு. ஆண்டவருடைய நீயா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறாத, பர்சனல் ரிவெஞ்ச் என்ன செஞ்சிடாத,
1: எடுத்துறாத,
0: செஞ்சிடாத. நீ ஆண்டவருடைய காரியத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிற, உன்னுடைய மொமெண்ட் கிட்ட வந்துருச்சு. உன்னுடைய கைரோஸ் மொமெண்ட் என்ன செய்யுது, ரொம்ப சமீபித்து வருது. இந்த நேரத்துல மிஸ்டேக் என்ன செஞ்சிடாத,
1: பண்ணிராத,
0: பண்ணிராத. உனக்கு ரதமா அநேக தப்பு செய்யலாம், நீ தப்பு செஞ்சிடாத. ஏன்னா நீ உப்புல ஊறுறவன்.
1: ஆமென்.
0: உனக்கு வாரி வழங்க போறாரு. நீந்தான் வருங்காலம், நீந்தான் இஸ்ரவேலின் ஆண்டவன், நீந்தான் வருங்காலம் அதிபதி.
1: இப்ப பிள்ளை ஆண்டான், நீதான் அதிபதி ஆண்டவன்.
0: ஆண்டவரை நம்புனா நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனா நம்மள ஆண்டவர் நம்பிட்டார்னா அவருடைய மகிமை அப்படி வாரி வழங்கிடுவார்.
1: ஆமென்.
0: கேள்விதான அதனால கையாள தெரியாதவன் கையில ஆண்டவர் ஆளுகையை கொடுக்கிறது என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல கொடுத்தா எல்லாத்தையும் மொத்தமா என்ன செஞ்சிருவான்னா
1: எடுத்து போட்டுருவான், அழிச்சு போட்டு.
0: அதனால நீங்க மைனரா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஓனர்ஷிப் கொடுக்கல. நீங்க இன்னும்
1: மைனர்,
0: மைனரா இருக்கிறதுனாலதான்
1: ஓனர்ஷிப்,
0: உங்களுக்கு ஓனர்ஷிப் கொடுக்கல.
1: எஸ்.
0: நீங்க மேஜர் ஆகுறப்ப
1: நீங்க கேட்காமே கொடுத்துருவாங்க.
0: நீங்க மேஜர் ஆகி மெச்சூர்ட் ஆகுறப்ப ஆண்டவர் கண்டிப்பா என்ன கொடுப்பாருன்னா ஓனர்ஷிப்பை கொடுப்பாரு. அப்போ உங்க ஸ்டியூவர்ட்ஷிப்ல ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்கும்.
1: ஆமென்.
0: அதனாலதான் கைரோஸ் மொமெண்ட் வர்றதுக்காக ஆண்டவர் க்ரோனோஸ்ல நம்மளை உப்புல போட்டு ஊற வச்சு ப்ரிப்பேர் பண்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நமக்கு ஹி ஹஸ் ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங் இன் அட்வான்ஸ். But the thing is, he wants to prepare you and me. நமக்கான காரியத்தை ஆண்டவர் எப்பவும் என்ன செய்தார்னா ஆயத்தப்படுத்திட்டாரு. இப்ப அதுக்காக உங்களை என்ன ஆண்டவர் ஆயத்தப்படுத்துற, அறுத்து ஊறுகா போட்டு, உப்புல போட்டு. ஆரம்பிச்சது நீங்களும் நானும் தான் ஆரம்பிச்சோம். ஆனா முடிக்கிறது எப்படி முடியுதுன்னா நீங்க தான் இனிமேல் எல்லாம் முடியுது.
1: நீங்க தான் இனிமேல் எனக்கு எல்லாம்.
0: நீங்க வேற, நான் வேற,
1: இல்லப்பா
0: இல்லங்கிற இடத்துல வந்து முடியறப்ப நம்முடைய அணுகுமுறையில, நம்முடைய பேச்சுல, நம்முடைய சம்பாஷணையில காணப்படுறது எல்லாமே டிவைன் ஸ்டாண்டர்ட். பூவோட சேர்ந்த நாரம் மணக்கிறத போல. நம்ம வாழ்க்கையில அவருடைய வாசனை. நீங்க பாருங்களேன், 1 சாமுவேல் 30 6 வசனம், சிக்லாக்கில் வந்து அமலேக்கியர் தாவீதனுடைய காரியம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு

0: உறிஞ்சுக்கிட்டார். இப்ப ஆண்டவர் அந்த சேனைய கொள்ளையடிச்சவங்களை கொள்ளையடிக்க என்ன செய்யறாருன்னா கிருப செய்கிறார். நீ போ, நீ சகலத்தை என்ன செய்வேன்னா
1: திருப்பிக் கொள்வாய்.
0: எல்லாரும் எதிரா நின்னப்ப தாவீதுக்கு சாதகமா தாவீதோடு இருந்து இடைப்பட்டது தேவன் மட்டும்தான்.
1: அல்லேலூயா.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு தேவன் என்ன செய்தா பேசினார். ஆனா வசனம் 20வது வசனம் பாருங்க, 19, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும்
1: சிறியதிலும்
0: பெரியதிலும்
1: குமாரரிலும்
0: குமாரத்திகளிலும்
1: ஒன்றும் குறைபடாமல்
0: எல்லாவற்றையும்
1: தாவீது திருப்பி கொண்டான்.
0: எல்லா ஆடு மாடுகளையும்
1: தாவீது பிடித்து கொண்டான்.
0: எல்லாம் பாருங்க, தாவீது திருப்பி கொண்டான், தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி,
1: இது தாவீதின் கொள்ளை என்றார்கள்.
0: இது தாவீதின்
1: கொள்ளை.
0: This is David's spoil. David's plunder. This plunder belongs to David. இந்த கொள்ளை யாருடையது?
1: தாவீதினுடையது.
0: தாவீதினுடையது. நான் தாவீது என்ன சொன்னாரு? அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்தாரா?
1: எடுக்கவே இல்லை.
0: ஆக்சுவலா எல்லாரும் ஓனர்ஷிப்பை யாரு கொடுக்கறாங்க?
1: தாவீதுக்கு கொடுக்கிறார்கள்.
0: ஆனா இவர் உப்புல ஊர்னு ஊருகா.
1: ஆமென்.
0: இவர் தேவனை கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்ட மனுஷன், தேவனை உறிஞ்சிக்கிட்ட
1: மனுஷன்.
0: அவங்க எடுத்த ஸ்டாண்ட் வந்து இவர் எடுக்கல. டேய், எவனும் தொடக்கூடாது அப்படின்னு என்ன செய்யல?
1: சொல்லல.
0: சொல்லல. இவனுக்கு பூரா பாருங்க, நம்மளோட வராதன் எவனுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா
1: போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல்
0: பேசோர் ஆற்றண்டையிலே தங்கி இருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது
1: இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள்.
0: தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து
1: அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான்.
0: இதான் ஸ்டுவர்ட்ஷிப். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏண்டா எல்லா பேலும் சேர்ந்து கல்லெடுத்தீங்க
1: என்ன?
0: கொஞ்ச நேரத்துல மாறிட்டீங்களடா. உங்களை எல்லாம் நம்ப முடியுமா? என்னால மனுஷங்களாடா நீங்க எல்லாம் வந்துட்டு புத்தி எட்ட பசங்களா?
1: மிருகண்டா நீங்க.
0: அவரு எவ்வளவு நீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு தான் களை போறோம், எங்களுக்கு எல்லாம் களை போறாது. என்ன உங்களுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் ஓடுறது ரத்தம், எங்களுக்கு போடுறது சாக்கடையா? இந்த மாதிரி லெப்ட் அண்ட் ரைட் என்ன செய்யல?
1: வாங்கல.
0: என்னப்பா வர்றப்ப டயர்ட் ஆயிட்டீங்கள? என்னாச்சு? ஏன் வந்து நீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப எல்லாரும்? ஒன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒன்றும் ஏன் நல்லா தானே வருவீங்க, ஏன் அப்செட் ஆனீங்க நீங்க அப்படின்னு. ஜஸ்ட் லைக் ஒரு ஃபாதரை போல ஒரு கம்பாஷனேட்டா என்ன செய்யறா? சுக செய்தியை
1: விசாரித்தான்.
0: அந்த வசனத்துக்கு வாங்க 21 எப்படி இருக்கு?
1: சுக செய்தி.
0: சுக செய்தியை.
1: இந்த சுக செய்தின்ற வார்த்தைய அருமையான நம்முடைய இலங்கை மக்கள் தான் கேட்பார்கள். சுக செய்தியை சொல்லுங்க பிரதர்.
0: வெற்றி அப்படின்னு
1: சொன்னார்.
0: ரொம்ப அழகா இருக்கு. சுக செய்தியை
1: விசாரித்தான்.
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தீங்க. இன்னைக்கு யுத்தத்துக்கு போறப்ப ரொம்ப டயர்டா இருந்தீங்க, ஓய்வு எடுத்தீங்களா கொஞ்சம்? ரொம்ப ரொம்ப பயந்துட்டீங்களோ என்ன? ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. எல்லாத்தையும் ஒண்ணுதான் நினைச்சாச்சுன்னா திருப்பியாச்சு. இனிமே வந்து நோ வரிஸ்.
1: அல்லேலூயா. அல்லேலூயா
0: அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெச்சூரிட்டி.
1: அல்லேலூயா.
0: சீசன்ட் லீடர் அண்ட் ஃபாதர். அப்பொழுது தாவீதோட நடந்து வந்த மனுஷரில்
1: பொல்லாதவர்களும்
0: பேலியாளின் மக்களுமான எல்லாரும்,
1: அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பது இல்லை.
0: அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும்
1: தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டுமே.
0: சாமி வரம் கொடுக்கிறப்ப பூசாரி என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா
1: தடையா
0: நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க.
1: இடம் கொடுக்க மாட்டேங்குது.
0: மடையா இருக்கிறாரு. அவன் எல்லாம் தடையா இருக்கிறான்.

0: இங்கதான் டேவிட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ட் சொல்வாரு.
1: அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை, கர்த்தர் எனக்கு தந்ததை அப்படின்னு சொல்லல.
2: Hallelujah.
0: No, my brothers, don't be selfish with what the Lord has given us.
2: Hallelujah.
0: What the Lord has given to me, abdin solala. What the Lord has given to us. What the Lord has given to you and me. Enakku idu romba thodum paarenga.
2: Hallelujah.
0: எனக்கு கொடுத்ததுன்னு எல்லாரும் ஓனர்ஷிப்பை யாரு கொடுக்குறாங்க? தாவீது கொடுக்குறாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, டேய் நீங்க இல்லாம நான் வந்துட்டேன், நம்ம எல்லாரும் சொல்லுங்கடா,
2: நமக்குன்னு சொல்லுங்க,
0: அத்தை நமக்கு தந்ததுன்னு சொல்லுங்கடா.
2: அல்லேலூயா.
0: இங்க ஓனர்ஷிப்பை எல்லாருக்கும் என்ன செய்றாருன்னா,
2: வாரி வழங்குகிறார்,
0: தாவீது கொடுக்கிறாரு. கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில்
2: ஒப்பு கொடுத்தார்.
0: இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பா?
2: யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ,
0: அவ்வளவு ரசுகலண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும்.
2: சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான்.
0: அப்படியே அன்னால் முதற்கொண்டு நடந்து வருகிறது.
2: அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான்.
0: அல்லேலூயா. அல்லேலூயா. இதாண்டா ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட தான் எல்லாரும் என்ன செய்யணும்,
2: எடுத்தாகணும்,
0: இனிமே ஃபாலோ பண்ணணும்னு அங்க ஒரு நியூ ஸ்டாண்டர்ட டேவிட் என்ன செட் பண்றார்.
2: எஸ். ஹல்லேலூயா.
0: அங்க அந்த வெற்றிக்கான ஓனர்ஷிப் எடுக்கல. தேவன் தனக்கு தந்த அந்த வெற்றியை அவர் கையாண்ட விதம், அது எவ்வளவு அருமையா, அதுல காணப்பட்ட உக்ரானத்துவம், ஸ்டுவர்ட்ஷிப். யூதாவில் இருக்கிற மூப்பர்களுக்கெல்லாம் பங்கு அனுப்பி அதுக்கு ஆசீர்வாத பாகன்னு
2: பேர் வச்சு
0: எஸ். ஹல்லேலூயா. தசமபாகத்திலே திணறவங்க இருக்கிறப்ப அன்றோருடைய ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்க ஆசீர்வாத பாகம் வரைக்கும் போறான்.
2: ஆமென். ஹல்லேலூயா. 26
0: தாவீது சிக்லாக்குக்கு வந்தபோது
2: அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி,
0: இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று
2: சொல்ல சொன்னான். அல்லேலூயா.
0: இந்த கும்பலதான், இந்த அடிதடி கும்பலதான், இந்த அடாவடி கும்பலதான், இந்த கரடு முரடா இருக்கிற கும்பலதான். பின் நாட்களில் தாவீதுனுடைய படையில பராக்கிரமசாலிகளாய் மாறுகிறார். ரூடா இருந்தவன், ரஃபா இருந்தவன் எல்லாம் தாவீதோட லீடர்ஷிப்ல. ஒவ்வொருத்தனும் அசகாய சூரன என்ன
2: செஞ்சிட்டான்னா,
0: பராக்கிரமசாலியோட இருக்கிறவனும் பராக்கிரமசாலியா தானே என்ன செய்வான்,
2: இருப்பான்.
0: இதே மாதிரி இன்னொரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். கைரோஸ் மொமெண்ட்ல நாம ரொம்ப நமக்கு ஸ்டுவர்ட்ஷிப்ல நம்ம திணற கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஓனர்ஷிப்பை நமக்கு என்ன செய்யல, கொடுக்கல. அதுக்கான மெச்சூரிட்டியை குரோனோஸ்ல நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், சிருஷ்டிக்கிறார். நியாயாதிபதிகள் 7 15 வசனம் வாசிக்கலாமா? ஆண்டோடைய கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டோடைய காரியங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுது. தேவன் கிரியை செய்ய தொடங்கிட்டார், பிகின் ஆயிருச்சு. கிதியானை கொண்டு மீதியானியருடைய சேனையை ஆண்டவர் கலங்கடிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த சூழ்நிலையில் வசனம் 24 கிதியோன் எப்ராயிம் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி
2: மீதியானியருக்கு விரோதமாய் இறங்கி
0: பிரதாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து
2: அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னார்.
0: அப்படியே எப்ராயிம் மனுஷர் எல்லாரும் கூடி
2: பிரதாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொண்டு
0: மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும்
2: சேபையும் பிடித்து
0: ஓரேப் எண்ணப்பட்ட கண்மலையிலும்
2: சேபை சேப் எண்ணப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு
0: மீதியானியரை துரத்தி
2: ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோன் இடத்துக்கு கொண்டு வந்தார்கள்.
0: அவங்களுக்கு பாருங்க, கொஞ்சம் ஜெயிச்ச உடனே தலகால் புரியாம ஆடுறான். 7 அதிகாரத்தில் பெற்ற வெற்றியை அவங்களால ஹேண்டில் பண்ண என்னன்னா
2: முடியல.
0: ஊரேபையும் சேபையும் தலையில தலையெடுத்தத அவங்களால தலக்கணம் ஏறிடுச்சு மேல. தலையை வாங்கினவன என்ன ஏறிடுச்சுன்னா தலையில கனம் ஏறிடுச்சு. ஆனா ஏற்கனவே இங்க தேவனால கனப்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தலக்கணம் இல்லாம இருக்கான்.
2: ஆமே.
0: கிதியோனுக்கு தேவன் கனம் பண்ணுகிற பாத்திரத்துக்கு தலக்கணமே என்னன்னா
2: வரல.
0: அவன் தேவனுடைய சாயலுக்கு ஒரு இலக்கணமா இருக்கிறான்.
2: ஆமே. அல்லேலூயா.
0: அவன் எப்படி இருக்கிறான்?
2: தேவனுடைய சாயலுக்கு இலக்கணமா இருக்கிறான்.
0: அவனுக்கு என்ன வரல?
2: தலைக்கணம் வரல.
0: தலைக்கணம் வரல. அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, 8வது அதிகாரம் எப்படி பிகின் ஆகுது பாருங்க.
2: அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி,
0: நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே,
2: இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன
0: என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம்
2: பண்ணினார்கள்.
0: ஏப்பா நான் என்ன பெரிய தைரியசாலி நினைச்சீங்க? ஊரெல்லாம் கூட்டிட்டு தாப்பா நான் சண்டை போடுன்னு நினைச்சு எக்காலத்தை ஊதி 32,000 பேர் சேர்ந்துட்டாங்க. எல்லா பயிலையும் கூட்டிட்டு சண்டைக்கு போலான்னு நினைச்சா நானா பில்டர் பண்ணேன்? அவரு தாப்பா பில்டர் பண்ணி.
2: எஸ் 22,000 அனுப்பு, 10,000 வச்சு 9,700 இந்த பக்கம், 300 அந்த பக்கம்னு 300 படையா வகுத்தாரு.
0: எப்பா 32,000 பேர் நான் அழைச்சி கூட்டி சேர்த்துட்டு போனா அவர் 300 பேர் தான்ப்பா தெரிந்து கொடுத்தாரு.
2: எஸ்
0: இது நான் என்னோட சாய்ஸ் இல்லப்பா, இது அவருடைய
2: சாய்ஸ்.
0: சாய்ஸ்ப்பா சண்டைக்கு நிற்கிறான். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பதிலுக்கு பதில் எக்ஸ்பிளனேஷன்லாம் யாரும் கொடுக்கல.
2: இது அவன் கொடுக்கல.
0: ஆக்சுவலாக அப்படிதான் கொடுத்துருக்கணும். நார்மலாக இருக்கிறவன், மெச்சூர்டாக இல்லாதவன் பதிலுக்கு பதில் என்ன செய்வான்? பேசுவான். இங்கே பாரு, நான் ஒரு சுய விளக்கம் என்ன செய்யறேன், நான்
2: கொடுக்குறேன்.
0: வேற நடந்தது தெரியாமல் என்ன செய்யாத,
2: பேசாத
0: பேசாத. கத்தர் இப்படி தான் எங்களை நினைச்சிருக்கிறார்.
2: நடத்தி இருக்கிறார்,
0: நடத்தி இருக்கிறாரு. என்னப்பா நீங்க புரியாம என்ன செய்றீங்கன்னா
2: பேசுறீங்க.
0: நானும் ஆசைப்பட்டு என்ன செஞ்சுட்டு போனேன், கூட்டிட்டு போனேன், சும்மா வம்பு பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லி இவரும் என்ன செய்யலன்னா
2: வம்புக்கு வம்பு பேசல,
0: வம்புக்கு வம்பு பேசல, வீம்பு பேசல. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே இவங்க வீம்பு பேசுறவங்கன்னு தெரிஞ்சதா ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா
2: ஃபில்டர் பண்ணாரு.
0: என்ன அதிகாரம் 7 அப்படிதானே இருக்கு. என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு
2: இடமாகும்.
0: மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாரு, ஏண்டா ஒரு 2 வயல கையில கொடுத்தது கேம் போட்டு வீம்பு பேசுறீங்களே, உங்க லட்சணம் தெரிஞ்சுதான்டா ஆண்டவர் முதல்ல ஃபில்டர் பண்ணாரு. இதெல்லாம் இப்ப சொன்னா நீ சண்டைக்கு தான் வருவ. உனக்கு எவனுக்குமே என்ன செய்யாதுன்னா
2: புரியாது,
0: புரியாது. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஆண்டவர் தந்து அவர் எவ்வளவு அருமையா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி ஆஃப் பண்றாரு பாருங்க. அதற்கு அவன்,
2: நீங்கள்
0: இதெல்லாம் கிரியவனுக்கு தெரியும், உடனே குயிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு சிச்சுவேஷன் எல்லாம், என்ன செஞ்சிட்டாரு, ரீட் பண்ணாரு, ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்றாரு.
2: ஆமென்.
0: நீங்க ஒரு அனாயிண்டட்னா ஒரு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுவீங்க, ஆனா ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, அதுக்கு பதிலா ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க.
2: ஆமென்.
0: அதான் ஸ்டுவர்ட்ஷிப்.
2: ஆமென்.
0: அதனால ஓனர்ஷிப் உங்க கையில இருக்கு.
2: எஸ்.
0: என் கையில மட்டும் கொடுத்தீங்கன்னு வைங்களா, என்ன என்ன செஞ்சிருப்ப நீ பெருசா,
2: எல்லாத்தையும் எடுத்து போ,
0: தலக்கணம் தான் ஏறி இருக்கும், தங்கு தங்குன்னு ஆடி இருப்ப, மொத்த ஆட்டத்தையும் களைச்சிருப்ப
2: நீ.
0: அதனால ஆண்டவர் உன்னை கனம் பண்றாரு.
2: ஆமென்.
0: ஏன் கனம் பண்றாருன்னா தலக்கணம் இல்லை அவனுக்கு.
2: எஸ். ஹல்லேலூயா.
0: அதனால சிச்சுவேஷனை குயிக்கா ரீட் பண்ணிட்டார் யாரு,
2: கிதியோன்.
0: கிதியோன் ரீட் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்றாரு.
2: ஆமென்.
0: எதிர்வினை ஆற்றல, ஒரு ஞானமான பிரதியுத்தரம் சொல்றாரு. அதற்கு அவன், நீங்க செய்ததற்கு நான் செய்தது ஏமாத்திரம், அபியேசரியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா,
2: அதிகம் அல்லவா.
0: எப்ராயிமரே, உங்களுடைய மீதியான அறுப்பு
2: அதிகம் அல்லவா,
0: எங்களுடைய முழு அறுப்பை விட அதிகம்ப்பா. நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், அங்க இவ்வளவு செஞ்சதை விட நீங்க செஞ்ச கொஞ்சம் அதிகம்ப்பா.
2: எஸ்.
0: அப்படிதானே அர்த்தம் அது. அபியேஸ்ரியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை. அபியேஸ்ரியர்னா யாரு? கிதியோன். அவன் ஃபேமிலி. எங்களுடைய முழு அறுவடைய விட.
2: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அதாவது உங்களோட ஒப்பிடுறப்ப நான் என்ன பெருசா செஞ்சிட்டேன், உங்களோட நீங்க செஞ்சதோட ஒப்பிடுறப்ப
1: நான் என்ன
0: ஒண்ணு பெருசா என்னன்னா செய்யலையே. தேவன் கிதியோன் வச்சுதான் பெருசா செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் எப்படி பேசுறாருன்னா, நீங்க செஞ்சதோட ஒப்பிடுறப்ப நான் ஒண்ணும் பெருசா என்னன்னா
1: செய்யலையே.
0: செய்யலப்பா. இப்ப என்னுடைய முழு அறுவடையையும் உங்களுடைய மீதியான அறுப்பையும் கம்பேர் பண்ணா, என் முழு அறுவடையை விட உங்க மீதியான அறுவடை தான்ப்பா பெருசு. எப்ராயிமரின் மீதியான அறுப்பு
1: அதிகம் அல்லவா?
0: தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே.
1: நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இத சொன்ன உடனே பாருங்க, அம்புட்டு போய கோம
1: என்னச்சுன்னா
0: அவ்வளவு வேலை ஆஃப் ஆயிட்டான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது
1: அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. அல்லேலூயா.
0: சத்துருக்களோட சண்டை, சகோதரரோடு சமரசம்.
1: ஆமென்.
0: இதுதான் ஸ்டாண்டர்ட்.
1: எஸ். அல்லேலூயா.
0: அதுக்கு பிறகுதான் இவங்க எல்லாம் அதிபதியை பிடிச்சாங்க. ஆனா சேபா சல்மனாங்கிற மீதியானுடைய அரசர்களை யாரு வேட்டையாடுறா? அதுக்கு பிறகு தேவன் பெரிய காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு. சகோதரருக்கு நடுவில் வந்த வாக்குவாதம், அந்த எழுப்புதல் தீ அணைச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஞானமா செயல்பட்டு அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி அந்த ஃப்ளேம் அணையாம காத்துக்கொண்டா இருப்பாருங்க. அதான் ஸ்டுவர்ட்ஷிப்.
1: எஸ்.
0: அதனாலதான் ஓனர்ஷிப் யார் கையில போச்சு?
1: கிதியோன் கையில.
0: கிதியோன் கையில போச்சு. அதுக்கு பிறகு ஜெயிச்ச உடனே எல்லாரும் வந்து மண்டிட்டு, நீங்க தான் எங்களை என்ன செய்யணும்னா
1: ஆளணும்,
0: ஆளுக செய்யணும், நீ ஆளணும், உன் பிள்ளைங்க ஆளணும்,
1: குமாரன் பேர புள்ள ஆளணும்.
0: அப்படிதான் இருக்கு 22. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியால்
1: நீரும்
0: உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை
1: ஆழக்கடவி
0: பேராண்டி வரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு ஆட்சி செய்யணும்ன்றான். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கத்தரே உங்களை
1: ஆழ்வாராக.
0: டவுன் டு எர்த், டவுன் டு எர்த். அல்லேலூயா. பரலோகம் தரையில இறங்கி வந்தா இப்படித்தான் இருக்கும். தலகால் புரியாம ஆடாது. தரையில இறங்கி வந்த பரலோகம் தலகால் புரியாம
1: ஆடாது.
0: தரையில இறங்கி வந்த பரலோகத்துக்கு தலக்கணம் என்னன்னா
1: இருக்காது.
0: தாழ்த்துற அவருடைய பாத்திரத்தை கனம் பண்ணத்தான் இறங்கி வந்த பரலோகத்துக்கு தெரியும். உங்க கைரோஸ் மொமெண்ட் வந்திருக்கு, இறங்கி வருது, மகிமை இறங்கி வருது. தலக்கணம் பிடிச்சி ஆட போறது இல்ல. ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவாரு. நீங்க தரை மட்டும் அவருக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொண்டு கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அந்த மகிமைய அற்புதமான விதத்துல ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுவர்ட்ஷிப், ஆண்டவருடைய காட்லி ஸ்டாண்டர்ட் உங்க மூலமா ரிலீஸ் ஆகிறத கண்டு உங்களுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள். உங்களுக்காக கர்த்தரை எல்லாரும் புகழ்வார்கள். ஆண்டவரே, இந்த வெசலுக்காக ஸ்தோத்திரம். இந்த தலைமுறையை ஆசீர்வதிக்கும்படி எங்களுக்கு தந்த இந்த கிருபையின் பாத்திரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை மனசுல வச்சு தேவனை கொண்டாடுவார்கள். ஆனா நீங்களோ உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவருக்கு மாத்திரம் மேன்மை செலுத்திட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஓனர்ஷிப் உங்க கையில வருகிற நேரம் வந்தாச்சு. எழுதி வச்சுக்கணும். உங்களுடைய your worst period is over. Hallelujah.
1: Hallelujah.
0: அகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நர்மையான வார்த்தைகளுக்காக நன்றி. வேதத்தில் இருக்கிற கருகலான பகுதிகளை கொண்டு அன்றுவரே நாங்கள் உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய சித்தத்தை, நீர் சிந்திக்கிற விதத்தை, நீர் எப்படி காரியங்களை கையாளுகிறீர் என்பதை அன்றுவரே நாங்கள் கிரகிக்க எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை மொமெண்ட்ல நாங்கள் நிற்கிறப்ப எல்லாரும் சொல்லணும், இந்த ஞானமும் இந்த பலத்த செய்கையும் இவனுக்கு இங்கிருந்து வந்தது என்று எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஒரு பக்கம் உங்கள் பவர், இன்னொரு பக்கம் உங்களுடைய விஸ்டம், இன்னொரு பக்கம் உங்களுடைய மெச்சூரிட்டி, இன்னொரு பக்கம் உங்களுடைய ஸ்டாண்டர்டோட இருந்து வரப்போற ரிவைவல, வரப்போற கைரோஸ் மொமெண்ட்டை நாங்க ஹேண்டில் பண்ண எங்களுக்கு நீங்க கொடுக்கிற இந்த ஆலோசனைக்காக, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த அருமையான காரியங்களுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உங்க ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதா.
3: தாவீது சொல்கிறார், அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி நாம் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தால் வரும் ஆசீர்வாதங்களை பாடி எதிரியின் மேல் ஜெயம் எடுப்போம்.

பரிசு துவக்க முதல் நாம் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்வது என்பதை குறித்து நாம் படித்தோம். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்வது என்பதை குறித்து படித்தோம், படித்து முடித்து விட்டோம். அதிலே கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. தேவனுடைய சித்தத்தை செய்கிறதிலே முன்னோடியாக இருக்கிறார். அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்த்தோம் தன்னுடைய வாழ்க்கையிலே. அதன் மூலமாக அவர் பெற்ற 6 பயன்களை பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்ற 6 விதமான பயன்கள். அதன் பிறகு எப்படி மரணத்திலே கூட அவர் தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்த்தோம். தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து பிறகு நாமும் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் என்று பார்த்தோம். அவர் தேவனுடைய சித்தத்தை செய்வது ஏதோ தானாக நடந்துவிட்ட ஒரு காரியம் கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் சித்தம் கொண்டா தானாக நடந்துடும். தானாக நடக்கலை. அவர் பெரிய தீர்மானம் ஒன்றை செய்து விடாப்பிடியாக நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்தே நிறைவேற்றிய தீர்வேன் என்று சகல உணர்ச்சிகளுக்கு எதிராகவும் சகல விதமான தடைகளுக்கு எதிராகவும் அவர் சென்று பெரிய தீர்மானத்தை எடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். சிலுவைக்கு போகிறது கடினமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு காரியம். மனம் வேதனைப்படுகிறது, பயம் இருக்கிறது, பாடுகளை நினைத்தால் வேதனையாகத்தான் இருக்கிறது, கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்கிற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் எடுத்தார். தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். தானா நடந்துடாத தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே. உங்களுடைய தீர்மானம் மிகவும் அவசியம். ஆகையால் தான் வேதத்திலே சூஸ், தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிறது. தெரிந்து கொள்வது அவசியம். யாரை சேவிக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள், தீர்மானியுங்கள். என்ன செய்ய போகிறீர்கள், யாரை வணங்கப் போகிறீர்கள் என்பதை தீர்மானியுங்கள் என்று வேதம் ஏன் சொல்லுகிறது? நீங்கள் தீர்மானிக்கிறதுலே தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. தானாக நடந்துடாது வாழ்க்கையில். எல்லாமே நாம் தீர்மானிக்கிறோம். ஆலயத்துக்கு வரணும்னா அது கர்த்தருடைய சித்தம் தான். வீட்டில் உட்காந்துக்கிட்டு கர்த்தருக்கு சித்தமானா நம்ம இன்னைக்கு போய் சேர்ந்துருவோம் எப்படியும். யாராவது வருவாங்க கூப்பிட்டு போவாங்கன்னா நடக்காது. அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நான் எழுந்து புறப்பட போகிறேன், எத்தனை வேலை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தடை வந்தாலும் பரவாயில்ல, இதை நான் செய்தே தீருவேன் என்று அப்படி செய்வது தான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் போது தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது ஒரு தீர்மானத்தை எடுத்து விடாப்பிடியாய் நாம் தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறோம். கர்த்தருடைய சித்தம் இது என்று அறிந்து நிறைவேற்றுகிறோம். இதை நாம் ஏற்கனவே படித்து முடித்து விட்டோம். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பாடத்தை நாம் படிக்கப் போகிறோம். அநேக நாட்களாக சங்கீதம் 91 சங்கீதத்தை போதிக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். 91 சங்கீதத்தை வருகிற சில வாரங்களுக்கு நாம் போதிப்போம். அனைவரும் அதிகம் விரும்பி படிக்கக்கூடிய சங்கீதம், அதிகமாக அறிந்து வைத்திருக்கிற சங்கீதம் இருக்குதுன்னு தெரியும். அதில் என்ன சொல்லி இருக்குதுன்னு தெரியும். உண்மையாகவே அதில் என்ன சொல்லி இருக்குது என்பதை அறிந்திருக்கிறோமாங்கிறது வேற ஒரு கேள்வி. ஆனால் 91 சங்கீதம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை பாடலாக பாடியிருக்கிறோம், அதை வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த வரப்போகிற சில வாரங்களிலே ஒவ்வொரு வசனமாக தெளிவாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். 91 சங்கீதத்துக்கு திருப்போம். அதிலுள்ள வார்த்தைகள், அதில் பல வாக்கு தத்தங்கள் அடங்கியிருக்கிறது. தெய்வீக பாதுகாப்பு என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. தெய்வீக சுகம் என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. நீடிய வாழ்வு என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நம்மை விலக்கி காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. யுத்த நேரத்திலே நம்மை காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. நாச மோசங்கள் நேரிடுகிற வேளையிலே நம்மை அவர் பாதுகாப்பார் என்று இப்படி பலவிதமான வாக்கு தத்தங்கள். சரீர சுகம், நீடிய வாழ்வு, பொருளாதார ஆசீர்வாதம், ஆபத்திலிருந்து விடுதலை, பிசாசிலிருந்து விடுதலை, இப்படி பலவிதமான அருமையான வாக்கு தத்தங்கள் இதிலே இருக்கிறது. ஆனால் இதுலேயும் நாம் அதே தப்பை தான் செய்கிறோம். இங்கே வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சாதாரணமாக எல்லாருக்கும் அது நடந்துரும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்கே தான் சொல்லியிருக்குதுங்க. 91 சங்கீதத்தில் சொல்லியிருக்குது. சொல்லியிருக்கிறதுனால எல்லா விசுவாசிகளுக்கும் அது சமமாய் நடந்துவிடும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும், இங்கே இருக்கிற 100 பேருக்கு, அத்தனை பேருக்கும் அப்படியே சமமாக என்ன சொல்லியிருக்கிறதோ அப்படியே நடந்து விடும் என்று எண்ணி விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையை பார்க்க போனால் அப்படி நடக்கிறது இல்லை என்பதுதான் உண்மை. எத்தனை பேர் அதுக்கு ஆமேன்னு சொல்றீங்க? 91 சங்கீதத்தில் சரீர சுகத்தை பற்றியும் நீடித்த வாழ்வு குறித்தும் பாதுகாப்பை குறித்தும் பிசாசனுடைய தந்திரங்களிலிருந்து விடுவிக்கிறது பற்றியும்
இன்னும் பல அநேக அரும் பெரும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான், அதை செய்ய ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். அது சிலருடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது, ஆனா சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது இல்லை. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, உண்மையா இல்லையா? சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது, சிலர் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், நீடிய வாழ்வை பெறுகிறார்கள், சுகத்தை பெறுகிறார்கள், பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை, ஆபத்திலிருந்து விடுதலை, இதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது கிடையாது என்பதுதான் உண்மை. அதற்காக தேவனுடைய வார்த்தையே அப்படிதான், சிலருக்கு அது நடக்கும் சிலருக்கு அது நடக்காதுன்னு சொல்லாமா? கிடையாது. தேவனுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாருக்கும் நடக்க முடியும். ஆனால் ஏன் எல்லாருக்கும் அப்படியே சமமாக நடப்பது இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு பிரசங்கியார் சொன்னார், ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன், அங்க ஒரு பிரசங்கியார் பேசினார். அவர் சொல்றார், இந்த விசுவாசத்தை குறித்து போதிப்பது, எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து சேரும் என்று சொல்வது, இதெல்லாம் சும்மா. சிலருக்கு அது வந்து சேரும், சிலருக்கு அது வந்து சேராது. சில நேரங்களில் அது கூடும் கைகூடும், சில நேரத்தில் அது கைகூடாது. சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், எதுக்கு இதை படிக்கணும்? பின்ன நம்மளும் இந்துக்களை மாதிரி ஆயிடுறோம். சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அவரவர் விதிப்படி அவரவருக்கு நடக்கும். உங்க விதிப்படி உங்களுக்கு நடக்கும், என் விதிப்படி எங்களுக்கு நடக்கும். இப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாமே. கோயிலும் தேவையில்லை, பைபிளும் தேவையில்லை, இயேசுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எல்லாருக்கும் அவரவர் விதிப்படி நடக்க போகிறது என்று சொன்னால் ஒன்றுமே தேவையில்லை. எதுக்கு இங்கு வருகிறோம்? ஏன் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நாசமோசங்கள், நமக்கு ஏற்படுகிற தோல்விகள், நாம் காணும் பிரச்சனைகள், வரும் வியாதிகள், பலவிதமான பிரச்சனைகள், இவைகளை அனைத்தையும் எப்படி மேற்கொள்வது, நாம் ஏன் மேற்கொள்ளாமல் இருக்கிறோம், அதை எப்படி மேற்கொள்வது, தேவனுடைய வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை போதிக்கிறதுக்காக தான் இங்க வருகிறோம். தேவனுடைய வார்த்தை உண்மை, ஏன் அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்க மாட்டேங்கிறது, அது நடக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிறதுக்காக தான் இங்க வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒண்ணுமே தருணமே கிடையாது என்று சொன்னால், அதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்னால், பேசாம வீட்டிலேயே இருந்தெல்லாம் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நானும் வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை போதித்தால் மக்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்படும், ஜீவியம் மாற்றப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தலைவிதி என்று சொல்கிறார்களே, இதெல்லாம் மாற்றி அமைக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு நேரிடுகிற சம்பவங்களை மாற்றலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாச மோசங்களை திருப்பலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய இழப்புகளை நாம் சரிகட்டி நாம் அதை மேற்கொண்டு அதை ஜெயிக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் தான் போதிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அதுக்கு? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? 91 சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். 91 சங்கீதம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அப்படியே நடந்துராது, எல்லா விசுவாசிக்கும். அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு, அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. இந்த நிபந்தனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அது அப்படியே நடக்குது. இது ஒரு காயின்ல ரெண்டு சைடு மாதிரி, நீங்க ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது, கர்த்தர் ஒன்று செய்கிறார். இது வெறும் கர்த்தர் நான் செய்து முடிச்சிடறேன்னு சொல்ல, உங்களுக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அவர் செய்திருவார் நினைச்சுக்கிறோம். ஆனால் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லியிருக்க அதை பார்த்தீங்களா? நீங்க எதை செய்யணுமோ அதை செய்தாதான் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்கிறார். இதற்காக தான் நாம் போதிக்கிறோம். கர்த்தருக்கு இன்னைக்கு போதனை தேவையில்லை. எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு 91 சங்கீதத்தை இயேசுநாதருக்கா போதிக்கிறேன்னா அதுன்னு? ஹலோ ஹலோன்னா ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. இயேசுக்கா போதிக்கிறேன், அவருக்கா தேவை இந்த போதனை? அவருக்கு இந்த போதனை தேவையே கிடையாது. இன்றைக்கு நமக்கு போதிக்கிறேன், ஏன்னா நமக்கு தான் இது தேவை. அவருக்கு தெரியும் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்று அவர் அறிவார். அவர் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் பொய் உரையாதவர். நமக்கு தான் இது தேவை, நமக்கு விளக்கி சொல்லப்பட வேண்டும். நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் நம்முடைய காரியத்தை சரியா செய்தா அவர் அவருடைய காரியத்தை சரியா செய்வார். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியும், நடக்க வேண்டும். ஆனால் சிலர் வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. ஏன் என்று பார்க்க போகிறோம். அதன் நிபந்தனைகள் என்ன? நாம் என்ன செய்தால் இவைகள் எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை தான் இந்த வரப்போகிற வாரங்களில் நாம் பார்க்க போகிறோம். 91 சங்கீதம் முதலாம் வசனம் முதல் வாசிப்போம். இந்த சங்கீதத்தை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். மூன்று பிரிவுகளும் மூன்று நிபந்தனைகளை கொண்டு நாம் பிரிக்கிறோம். மூன்று பிரிவுகளாக ஏன் பிரிக்கணும்னா, மூன்று நிபந்தனைகள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுகிறது, அந்த நிபந்தனைக்கு அந்த நிபந்தனையை நாம் கை கொண்டால், அதன்படி நடந்தால் இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு பலிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு அடுத்த நிபந்தனை,
இதன்படி செய்தால் இந்த காரியங்கள் நமக்கு நடக்கும் சொல்லி, இன்னொரு அடுத்த நிபந்தனை இதெல்லாம் செய்தால் இன்னும் மீதி உள்ளதெல்லாம் நடக்கும் சொல்லி. நம்ம எல்லாம் என்ன நடக்கும்னு மட்டும் வாசிக்கிறோம், ஏன் நடக்கலையு மட்டும் கேட்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கிறது கிடையாது. வாசிப்போம். முதலாவது பிரிவு 1-8 வசனங்கள் முதலாவது பிரிவு, இரண்டாவது பிரிவு 9-13 வசனங்கள், மூன்றாவது பிரிவு 14-16 வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இதுதான் முதலாவது நிபந்தனை. இப்ப 3-8 வசனம் முதல் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். உன்னதமானவரின் உயர் மறைவில் நாம் இருக்க வேண்டும், தங்க வேண்டும், அங்கே சஞ்சரிக்க வேண்டும், அங்கே வசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது என்னவென்று காண்பிக்கிறேன், அதுதான் காண்பிக்க போறேன். உயர் மறைவு என்று சொன்னால் என்ன? The secret place of God, தேவனுடைய மறைவிடம், அதிலே தங்குவது என்றால் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம்.

சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இதெல்லாம் ஒன்னொன்னு விவரிச்சு சொல்ல போறேன். என்ன எப்படி என்று நம்முடைய வாழ்க்கையில எப்படி இதெல்லாம் இதிலிருந்து காக்கப்படுகிறோம் என்பதை விவரிக்க போகிறோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இது நடக்கணும். 9வது வசனம், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற 2வது பிரிவு, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இது 2வது நிபந்தனை. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொள்ள வேண்டும். Thy habitation, உன்னுடைய உறைவிடமாக, நீ இருக்கும் இடமாக, நீ தங்கும் இடமாக நீ கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் கீழகண்ட காரியங்கள்லாம் நடக்கும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால், 3வது பிரிவு 3வது நிபந்தனை என்ன, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால். சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஏன்? நம்முடைய வாஞ்சை, நம்முடைய இருதயம் அவர் மீது இருக்கிறது. அவர் மீது வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 3 பிரிவுகள், 1 முதல் 8, 9 முதல் 13, 14 முதல் 16 வசனங்கள். முதல் பிரிவை நாம் கவனிப்போம். 1 முதல் 8 வசனங்கள் அவ்வளோத்தையும் இன்றைக்கு முடிக்க போகிறதில்லை நான். ஆனால் முதல் 2 வசனங்களை இன்றைக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்கப் போகிறேன். முதலாவது நிபந்தனை என்ன? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறவன், அவருடைய சீக்ரெட் பிளேஸ், He that dwells in the secret place of the Most High, அவருடைய மறைவிடத்தில் தங்கி இருக்கிறவன், அவனுக்கு வர வேண்டிய வாக்கு தத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னதமான தேவனுடைய மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடம் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். இது மறைக்கப்பட்ட இடம், இது எங்கே இருக்கிறது, இந்த மறைவிடம் என்றால் என்ன, அதில் எப்படி நாம் தங்க முடியும் என்பதை நாம் கவனிப்போம். யோபு 28வது அதிகாரத்துக்கு திருப்போம். யோபுவிலே ஞானத்தை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் எங்கே தங்கி இருக்கிறது என்பதை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் என்றால் யார்? ஞானம் என்றால் என்ன? அது ஒரு பொருள் அல்ல, அது ஏதோ ஒரு ஞானம் அல்ல, அது ஒரு ஆள். கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஞானம் இருக்கு. கிறிஸ்து நமக்கு ஞானமானார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த ஞானத்தின் உறைவிடம், தங்கும் இடம் எங்கே என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. 8வது வசனம் முதல், துஷ்ட மிருகங்களின் கால் இதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான். 7வது வசனம் முதல், ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அந்த இடத்தை விவரிக்கிறார். 14வது வசனம், ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. இங்கே இல்லை என்னது, ஆழத்தை கேட்டா இங்கே இல்லை என்கிறது, சமுத்திரமும் அங்கே இல்லை என்று சொல்லுகிறது. 21வது வசனம், அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். இந்த மறைவிடம், சீக்ரெட் பிளேஸ், இது தேவனுக்கே தெரியும். இது சாதாரண இயற்கை மண்டலத்திலே உள்ளது அல்ல, இயற்கையான காரியங்களால் புரிந்து கொள்ளுகிறது அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்திலே உள்ள ஒரு காரியம் என்பது இங்கு திட்டவட்டமாய் விளங்குகிறது. ஏன்? ஆகாயத்து பட்சிகள் அதை கண்டதில்லை, மிருகங்கள் அதை கண்டதில்லை, அதன் கால்கள் அதில் பட்டதில்லை. இந்த மறைவிடத்திலே, இந்த மறைவிடம் சமுத்திரத்திலே இல்லை, ஆழத்திலே இல்லை, இந்த மறைவிடம் பூமியிலே இயற்கையான விதத்தில் நாம் விவரிக்கிற காரியங்களிலே இல்லை. இந்த மறைவிடம் என்கிறது இயற்கையான மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை குறித்தல்ல, ஆவிக்குரிய மண்டலத்தில்.

0: இருக்கிற காரியத்தை குறித்ததாகும். This secret place is not in the natural realm, it is in the spiritual realm. இந்த மறைவிடமானது இயற்கை மண்டலத்திலே அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களின்படி இதை விவரிக்க வேண்டும். மறைவிடம் என்று சொன்னால் என்ன என்று, உன்னதனர் மறைவிடம் என்றால் என்ன என்பதை ஆவிக்குரிய விதத்திலே தான் நாம் விவரிக்க வேண்டும். அந்த காலத்தில் பாருங்க, கேசல்ஸ், பெரிய அரண்மனைகளை போல இடங்கள் நாம் பல வழிகளில் பார்த்திருக்கிறோம். அவைகளிலே ராஜாக்கள் தங்குகிற இந்த பெரிய இடங்களிலே மறைவிடம் என்றும் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும், த சீக்ரெட் பிளேஸ். அந்த மறைவிடம் எதற்காக? விரோதிகள் வந்து தாக்கும் போது இந்த ராஜா, இந்த முக்கியமான நபர் யார் அங்க வசிக்கிறாரோ, அவர் ஓடி ஒளிந்து கொள்ளும்படியாக, அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஓடி ஒளிந்து கொள்வதற்காக அந்த மறைவிடம். அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரத்தில் அங்கே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார், அந்த வீட்டிலேயே ஒரு பகுதியாக இருக்கும், அல்லது இந்த வீட்டிலிருந்து சுரங்கம் மாதிரி சென்று வெளியே கொண்டு போய் இந்த ஆள் தப்பிக்கும்படியாக வழி செய்கிற ஒரு இடமாக இருக்கும். அதைத்தான் சீக்ரெட் பிளேஸ் என்று சொல்வார்கள். சாதாரணமாக அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு போகிற வழி, அந்த மறைவிடத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கும்? ஒரு பெரிய படமோ அல்லது ஏதோ ஒன்று செவுத்தில் மாட்டியிருப்பாங்க. நீங்கள் பல விதத்தில் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த செவுத்தில் இருக்கிற அந்த படத்தை பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும், வெறும் படம் தான் மாட்டியிருக்குன்னு தெரியும். திடீர்னு பார்த்தா அந்த படத்தை தூக்கிட்டு பின்னாடி பார்த்தா அங்கே ஒரு கதவு இருக்கும், அங்கே ஒரு சாவி போடுற இடம் இருக்கும், அல்லது அங்கே ஏதாவது திருகிறதுக்கு ஏதாவது இருக்கும். இந்த படம் மாதிரி மேலே மூடிக்கொண்டிருக்கிறத பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அந்த படத்தை தூக்கிட்டு அடியில் பார்த்தா அங்கே தான் அந்த மறைவிடத்துக்கு போகிற வாசல் இருக்கும். அதுதான் வாசலா இருக்கும். கடைசியில் பார்த்தா சில நேரத்தில் செவரு மாதிரி இருக்கும், அலங்கரிக்கப்பட்ட ஒரு செவரு மாதிரி இருக்கும். இது செவரு தான் நினைச்சிட்டு இருக்கும், பார்த்தா அது கதவா இருக்கும். போய் மறைந்து கொள்ளுகிற இடம் அதற்கு பின்னாலே இருக்கும். இந்த மறைவிடமும் கூட, இந்த ஆவிக்குரிய மறைவிடமும் கூட சில நேரத்திலே அப்படிப்பட்டதாக நாம் விவரிக்கலாம். இந்த படம் போன்ற ஒரு காரியம் சொன்னேன், அதுக்கு பின்னால் இந்த கதவு மறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறேன். அல்லது சுவர் போன்ற, அலங்கரிக்கப்பட்ட சுவர் போன்ற ஒரு காரியத்துக்கு பின்னாலே அந்த மறைவிடம் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம் இருக்கிறது என்று சொல்லுகிறேனே. வெளியே பார்த்தா அது ஒண்ணுமே தெரியாது, அது முக்கியமில்லாத ஒன்று போல தெரியும். ஏதோ ஒரு சாதாரண ஒரு சுவர் போல, சாதாரண ஒரு கதவு போல, அல்லது சாதாரண ஒரு ஜன்னல் போல தெரியும், அல்லது ஒரு படம் போல தெரியும். ஆனால் அதை, அதற்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அதற்கு பின்னால என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அதிலேதான் அந்த மறைவிடத்திற்கு செல்லும் வாசலே அடங்கி இருக்கும். அதுபோலவே கல்வாரி சிலுவையானது, இயேசு கிறிஸ்து மரித்த அந்த கல்வாரி சிலுவையானது அந்த படத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையை பற்றி உலகம் முழுவதும் இருக்க மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம் பண்டிகைகளின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும், கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும், கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள், அதன் படங்களை கண்டிருக்கிறார்கள், சிலைகளை கண்டிருக்கிறார்கள். பல விதத்திலே அந்த கிறிஸ்து மரணமானார், சிலுவையில் மரித்தார், சிலுவை என்று ஒன்று இருந்தது, சரித்திரத்தில் எப்படி நடந்தது என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு சாதாரணமான காரியம் என்று எண்ணி அதை புறக்கணித்து அது ஒன்று முக்கியமில்லை என்று சொல்லி போய்விடுகிறார்கள். ஆனால் அந்த சீக்ரெட் பிளேஸே அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் இருக்கிறது. அவர்கள் ஆபத்து காலத்தில் ஒளிந்து கொள்ளக்கூடிய, அவளை பாதுகாக்கக்கூடிய, அவளை பராமரிக்கக்கூடிய அனைத்தும் அந்த சிலுவை. சாதாரணம் என்று நினைக்கிறார்களே, அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் அவ்வளவும் அடங்கி இருக்கிறது. இந்த சிலுவையை சற்று ஆராய்வார்கள் என்றால், இந்த சிலுவையை சற்று உற்று நோக்குவார்கள் என்றால், இந்த சிலுவைக்கு பின்னாலே என்ன அர்த்தம் அடங்கி கிடக்கிறது என்று யோசித்து பார்ப்பார்கள் என்றால், அவர்கள் அந்த மறைவிடத்திற்குள்ள திறவுகோலை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் ஆபத்து காலத்தில் மறைந்து கொள்ளக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கதவு அவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலுவைக்கு பின்னாலே. நாம் அனைவரும் கூட ஒரு நாளில் அப்படிதான் நினைத்து வந்தோம், சிலுவைனா என்னமோ அந்த காலத்தில் இயேசுவை சிலுவையில் அடைந்தாங்களாம் அப்படின்னு ஏதோ ஒரு கதை மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் திடீர் என்று ஒரு நாள் சிலுவை குறித்த ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், தேவ மனுஷர் பேசுகிறதை கேட்டோம், சிலுவை விவரிக்கிறதை கேட்டோம், சிலுவையில் நமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டோம், சிலுவையில் எப்படி ரத்தம் சிந்ததன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் மீட்கப்பட்டோம் என்பதை நாம் கேள்விப்பட்டோம். சிலுவையின் பின்னாலே உள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன நேரிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்ட உடனே என்ன ஆகிறது? அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற கதவை கண்டுபிடித்தது போல ஆகிறது. எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய கல்வாரி சிலுவை மூலமாக உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? அப்படி அறிந்து வைத்திருந்தால் அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற வாசல் உங்களுக்கு தெரிந்து விட்டது. அங்கே வந்து விட்டீர்கள், அந்த வாசலுக்குள்ளாக நுழைந்து விடுகிறீர்கள். அதற்குள்ளே தான் அந்த மறைவிடம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்து நமக்கு செய்த அந்த கல்வாரி சிலுவையில் செய்த அந்த தியாகத்தின் மூலமாக, அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக, பிசாசனுடைய சகல கிரியைகளுக்கும் சகல விதமான ஆசமோசங்களுக்கும் சகல விதமான விரோதியின் அம்புக்கும் கண்ணிக்கும் நாம் தப்புவிக்கும்படியாக ஒரு பெரிய விடுதலையின் சின்னமாக அந்த சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை பார்த்து சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். அந்த சிலுவையில் என்ன நடந்தது என்பதை யோசித்து பார்ப்போம், அதை அறிந்து கொள்வோம். அதை அறிந்து கொண்டவர்கள் மறைவிடத்திற்கு செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிதான் துவங்குகிறோம். கொலோசேயர் 3 திருப்போம். அந்த மறைவிடம் என்றால் என்ன? உன்னதரின் மறைவில் என்று சொல்லி இருக்கிறதே, அந்த மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடத்தை லேசாக விவரித்திருக்கிறேன். சிலுவைக்கு பின்னாலே உள்ள மறைவிடம், சிலுவையின் மூலமாக அங்கே செல்லுகிறோம். சிலுவையை சாதாரணமாக எண்ண வேண்டாம். சிலுவையில் நடந்த காரியங்கள் அவைகள் அறிந்து கொள்ளும் போது அந்த மறைவிடத்துக்கு செல்லுகிற கதவாயிருக்கிறது என்று சொன்னேன். கொலோசேயர் 3:1-3 வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மறைவிடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு காக்கப்படும் ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு தாக்குதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திலே நீங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி மறைத்து வைக்கப்பட்டீர்கள்? கிறிஸ்து சிலுவையில் மறித்த போது அவரோடு கூட நீங்கள் மறித்தீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நான் மறித்தேன்? அவரோடு கூட நீங்கள் மறித்தீர்கள், நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், அவரோடு கூட உயிர் தெழுந்தீர்கள். அந்த சிலுவை என்றால் என்ன என்று அனுபவ ரீதியிலே நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிலுவையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள், அதன் மூலமாக வந்த மீட்பை அனுபவித்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரோடு கூட மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எத்தனை பேருடைய ஜீவன் மறைந்திருக்குதுங்க? எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. எங்க மறைந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. பிசாசு உங்களை நோக்கி வரும்போது, அம்புகளை எய்யும் போது, கண்ணிகளை வெடிகளை உங்களுக்கு எதிராக வைக்கும் போது, உங்களை தாக்க நினைக்கும் போது, நீங்கள் எங்கே இருக்க வேண்டும்? அந்த மறைவிடத்தில் இருக்க வேண்டும். அந்த மறைவிடம் என்றால் என்ன? அது ஆவிக்குரிய ஒன்று. அந்த காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, ராஜாக்களும் பெரிய மனிதர்களும் போர் செய்கிற நேரத்திலே ஓடினார்கள். ஓடி போய் ஒளியறதுக்கு அங்கங்கே கேவ்ஸ், குகைகள், குகைகளுக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்வார்கள். மறைவிடங்கள் அவர்களுக்காக வைக்கப்பட்டது. அவர்கள் ஓடி ஒளியக்கூடிய பெரிய கற்பாறைகள், குகைகள், இவைகள் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஓடி போய் ஒளிந்தார்கள். நாம் இன்றைக்கு எங்கேயும் ஓடுகிறது இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஓடுறது இல்லைன்னு? நாம் ஓடுகிறது இல்லை, நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மறைவிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட மறைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். மறைக்கப்பட்டிருக்கிறீங்களா? மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் சாத்தான் உங்களை தாக்குவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து நாம் வெளியே செல்லக்கூடாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து, இதன் பாதுகாப்பை நாம் மறந்துவிட்டு இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியே செல்லும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போகும் போது, இந்த மறைவிடத்திலிருந்து நாம் நம்மை அகற்றி கொள்ளும் போது, இது வேண்டாம் என்று சொல்லி நாம் போகும் போதுதான் பிசாசனுடைய காரியங்கள் நம்மை எதிர்கொண்டு வந்து தாக்க முடியும். இந்த மறைவிடத்திலே நாம் தங்குகிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறைந்திருக்கிற வரை, இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்மையுள்ளவைகளாயிருக்கிறது. திரும்ப சங்கீதம் 91 போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிழல் என்றால் என்னன்னு பார்ப்போம். அவருடைய நிழலில் தங்குவது என்றால் என்ன என்றும் பார்ப்போம். அதுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ரெண்டு காரியம், நீங்க எங்க இருக்கணும், அவருக்கு உள்ளாக இருக்க வேண்டும், அந்த மறைக்கப்பட்ட இடத்துல இருக்க வேண்டும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? நீங்கள் மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீர்கள், நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும், வார்த்தை உங்களிலும். அந்த மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவர் வெறும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர் மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய வார்த்தையால் நிறைந்தவர். வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது. மறைக்கப்பட்ட இடம் என்று சொன்னால் வெறும் கிறிஸ்துவுக்குள்ள நாம் வந்து விட்டோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்று அர்த்தம் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். யோவான் 5:15-7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேகர் நினைக்கிறாங்க கேட்டுக்கொள்கிறது எதுவோ தரப்படும்னு சொல்லியிருக்கேன், ஏன் கிடைக்க மாட்டேன்னு. ஏன் கிடைக்குமா? நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் என்னிலே இருக்க வேண்டும், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த மறைவிடத்துக்குள் சென்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே தங்கியிருந்து அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அவருடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் அவருக்குள்ள இருந்து அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எவைகள் எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லைங்களா? இப்ப நிழல் என்றால் என்னன்னு பார்ப்போம். முதலிட ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மறைவிடம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருப்பது, ரட்சிக்கப்படுவது, சிலுவையை நம்பி வருவது, சிலுவையில் என்ன நடந்தது என்பதை விசுவாசித்து அவருக்குள் மறைக்கப்படுகிறோம். அங்கு இருக்கும் போது அவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்படுகிறோம், அதுதான் மறைவிடம். அந்த மறைவிடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், அவருடைய மீட்பின் ஆசீர்வாதத்தின் அந்த போர்வைக்குள்ளாக நாம் இருக்கிறோம், அந்த குகைக்குள்ளாக இருக்கிறோம், மறைவிடத்தில் இருக்கிறோம். அங்கு இருப்பது மட்டுமில்லாமல் அவருடைய வார்த்தையால் நாம் நிறைந்து இருக்கிறோம், அதுதான் மறைவிடம். சர்வ வல்லவருடைய நிழல் என்று சொன்னால் அது என்ன என்று பார்ப்போம். நிழல் என்று சொன்னால் நாம் நடக்கும் போது சூரிய ஒளி வீசுகிறது, அந்த சூரிய ஒளிக்கு நம்முடைய நடுவில் நம்முடைய உருவம் வரும்போது தரையில் ஒரு நிழல் வருகிறது, அதுதான் நிழல் என்றும். நிழல் என்று சொல்லும்போது சாதாரணமாக இரு கருப்பா ஒரு டார்க் இமேஜ், ஒரு கருப்பான ஒரு உருவம் தெரிகிறது, அதுதான் நிழல் என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே நிழல் என்று சொல்லுகிறது சர்வ வல்லமையுள்ளவருடைய நிழல். எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் ஒளியா இருக்கிறார் என்று சொல்லி? இந்த நிழல் அந்த மாதிரி நிழல் இல்ல, நாம் காண்கிற நிழலை போல எண்ண முடியாது. இது ஆவிக்குரிய கருத்தை கொண்டது. இந்த நிழல் என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டிலே நிழல் என்கிற வார்த்தை இரண்டு முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, மறுரூப மலையிலே கிறிஸ்து தம்முடைய மூன்று சீஷர்களுக்கு முன்பாக பேதுரு யோவான் யாக்கோபு என்கிற சீஷர்களை கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு தரிசனமானார் அல்லது மறுரூபமாக்கப்பட்டார் அவர்களுக்கு முன்பாக. அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 17 திருப்போம், மத்தேயு 17. அங்கே போய் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசிக்கொண்டிருக்கிறதை சீஷர்கள் காண்கிறார்கள், மூன்றாம் வசனத்திலே. நான்காம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், இங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருந்துடலாம் என்று. 5 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம், இது இருள் அல்ல, இது டார்க் இமேஜ் அல்ல, ஒளியுள்ள ஒரு மேகம். இந்த நிழல் என்று சொன்னால் அது ஒளியுள்ள ஒரு மேகம், அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அப்பொழுது இவர் நேசகுமாரன் இவர் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த நிழல் என்பது ஒரு மேகம், அவர்கள் மேல் வந்து இறங்கின ஒரு மேகம், அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. அந்த நிழல் ஒரு மேகம் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5 திருப்போம், அப்போஸ்தலர் 5 இன்னொரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். பேதுருவின் மூலமாக தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆதி திருச்சபையிலே செய்து கொண்டு வரும்போது பேதுரு வண்டியிலே அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள், அவருடைய நிழலாவது பட்டு அவர்கள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதை குறித்து என்றைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? நான் எத்தனையோ வருஷமா நினைத்ததுண்டு, பேதுரு போயிட்டு இருந்திருப்பார், அவருடைய அந்த டார்க் இமேஜ், அவருடைய நிழல் பட்டு தான் ஜனங்கள் சுகமாகிறார்கள் என்று. அந்த ஒரு சரீர பிரகாரமான விதத்திலேயே நான் நெண்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் நன்றாக கவனிப்போம், அப்போஸ்தலர் 5:12-16 வசனங்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவருடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாணிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து
1: திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் ஆஸ்தாவியால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து பேதுருவின் நிழல் படும்படி வைத்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். வெறும் ஒரு மனுஷனுடைய நிழலால் ஜனங்கள் குணமாக்கப்படவில்லை. பேதுரு சர்வ வல்லமையுள்ளவருடைய அந்த மறைவிடத்திலே தங்குகிற மனுஷன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை வாழுகிறவர், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையை உறிந்து கொண்டவர், அந்த மறைவிடத்திலே தங்குகிறவர், வார்த்தையால் நிறைந்திருக்கிறவர், அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன், கிறிஸ்துவால் நிறைந்திருக்கிறார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை இவருக்குள் இருக்கிறது, இவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், அப்படிப்பட்டவர், இவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் வாக்கு இவருக்குள்ள இருக்கிறபடினாலே இவர் வெளியே நடந்து வரும்போது நிழல் பட்ட போது அவருடைய வெறும் நிழல் அல்ல, அந்த டார்க் இமேஜ் அல்ல, அந்த ஒளி மிகுந்த மேகம், அந்த அபிஷேகம் என்னப்பட்ட காரியம், அந்த சுகமாக்குதலின் அந்த அற்புதமான வல்லமை அவருக்குள்ளாக இருந்தது. ஏன்? அவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தார், கிறிஸ்துவின் வார்த்தைகளால் அவர் நிறைந்திருந்தார், அப்படியே அதிலே நிறைந்து போய் ஒரு ஸ்பஞ்ச் போல அது அவருக்குள்ளாக ஊறி கிடந்தபடினால் அவர் வெளியே வந்தபோது அவர் அந்த ஒளியினால் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார். அவர் மூலமாக அந்த தேவனுடைய நிழல், அந்த மேகம் பிரகாசிக்கிறது. ஆகையால் தான் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள். மோசே தேவனோடு கூட பேசிவிட்டு 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். அவருடைய முகத்தை காணக்கூட முடியவில்லை. ஏனென்றால் மகிமை அவ்வளவாக அவர் மீது அந்த மகிமை, தேவனுடைய மகிமை இருந்தது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ஒரு மனுஷன் தேவனோடு கூட அவ்வளவாக ஐக்கியம் கொண்டு அவரோடு கூட இருக்கும்போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய அந்த அபிஷேகம் அந்த மனுஷனுக்குள்ளாக வந்து இறங்குகிறது என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அபிஷேகம் எப்படி வருகிறது? சாதாரணமா ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசியை பயிற்சி விக்கிறார், அவரு கூடயே இருக்கிறார். இந்த குட்டி தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி கூடயே இருக்கிறார். போகிற இடமெல்லாம் செல்கிறார், சுகமளிக்கிறத பார்க்கிறார், பிரசங்கிக்கிறத பார்க்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறத பார்க்கிறார், அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறத பார்க்கிறார். கூடயே சுமந்துட்டு போறார், போட்டிகளை தூக்கிட்டு போறார், இங்க வானா வர்றாரு, போறா போறாரு. சில நேரத்தில் அவ்வப்போது இவருக்கும் சில சான்சஸ் கிடைக்குது, எங்கேயாவது ஜெபம் பண்றதுக்கு, எங்கேயாவது வேலை பண்றதுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கிறது. கொஞ்ச நாள்ல போனா அந்த தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறார், அதே மாதிரி இவரும் மாறிடுறாரு. என்ன ஆச்சு? அவர் கூட இருந்து இருந்து இருந்து அவருக்குள்ள இருந்த ஆவி இவருக்கு ஹலோ ஒட்டிக்குது. அப்படிதான் அபிஷேகம் வருது. நமக்கு எப்படி, நாம் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறோம்? நாம் கிறிஸ்துவுடனே சஞ்சரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினால், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறபடினால், அந்த ஐக்கியத்தின் விளைவாக ஏற்படுகிறது தான் அபிஷேகம். ஹலோ, அதுதான் அபிஷேகம். அவர் அப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் அந்த நிழலின் மூலமாக கிரியை செய்கிறது. நிழல் படுறதுனால யாரும் சுகமாகிறது இல்லை, அபிஷேகத்தினால்தான் அந்த நுகங்கள் முறிக்கப்படுகிறது, அந்த அபிஷேகம் கிரியை செய்கிறது. ஆகையால் அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறது என்னால் என்னென்னு பார்த்தோம். மறைவிடம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலை, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு இடம், அவருக்குள்ளே நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாகவும் இருக்கிறது. நிழல் என்று சொன்னால் நாம் அந்த ஐக்கியத்தின் விளைவாக அவரோடு கூட ஒட்டி வாழ்வதன் மூலமாக, அவருக்குள்ளாக இருப்பதன் மூலமாக, அவருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது மூலமாக ஒரு மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு நிழலை போல ஒரு மேகம். அது என்ன மேகம்? அந்த மேகம் சுகமாக்கும் வல்லமை நிறைந்த மேகம். அந்த மேகம் நம்மை பாதுகாக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் நமக்கு புது பலன் அளிக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் வல்லமை நிறைந்த மேகம், நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிழலாக அந்த மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம், அவரிலே ஜீவிக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறது. அது என்ன ஆகிறது? நம்மை சுற்றி ஒரு மேகம் போல, ஒரு கொடையை போல வருகிறது. அதுதான் நிழல். அமெரிக்காவிலே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, பல இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது அங்கே. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் பாருங்கள், எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். எந்த ஊரில் போனீங்கனாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டடம் தான் பெருசாக இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் எல்ஐசி அவ்வளோ பெருசாக இருக்குது. உலகம் முழுதும் போய் பாருங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ரொம்ப உயரமான கட்டிடமாக இருக்கும். ஏன்? ஒன்று காமிக்குது, அது ஜனங்க ரொம்ப இன்சூர்டாக இருக்க விரும்புகிறாங்க. அவ்வளோ பணத்தை அங்கே கொடுத்து அப்படி தானே கட்டினாங்க கட்டிடத்தை. ஜனங்களுக்கு பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பை தேடி அலையிறாங்க, எப்படியாவது பாதுகாப்பு கிடைக்குமான்று. அதுக்கு தான் நமக்கு இராணுவம் வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் போலீஸ் வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் பூட்டு சாவி வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் பேங்க்கில் வைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்கிறோம். பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பை தேடி இந்த உலகமே அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்சூரன்ஸ் கட்டிடத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் பாதுகாப்பு எவ்வளோ பேர் விரும்புகிறாங்கன்னு. எல்லாரும் பாதுகாப்பை விரும்பி ஓடுகிறார்கள். ஆனால் வேத வசனத்தை போல ஒரு பாதுகாப்பு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. நம்முடைய தேவனை போல ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது. சில சில ஐரோப்பிய நாடுகளில் கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி என்று சொல்கிறார்கள். அதாவது பிறந்த நாள் முதல் செத்து புதைக்கிற நாள் வரை ரொம்ப பாதுகாப்பாக அவங்கள கவனிச்சுக்கிறாங்களாம். எப்படி? எந்த குறையும் இருக்காது. குழந்தை பிறந்தவொடனே மாதம் இவ்வளவு குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க. சில ஐரோப்பிய நாடுகளில் அப்பா அம்மா ஐயோ இந்த குழந்தை பிறந்திருக்கு, இன்னும் ஒரு இன்னொரு குழந்தைய ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. குழந்தை பிறந்தவொடனே செக்கு மாதம் மாதம் கவர்மெண்ட்லேருந்து வந்துடுது. அந்த குழந்தைக்கு வேண்டிய சகல பராமரிப்பு அவங்க கொடுத்துட்றாங்க. டாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுறாங்க, ஆனால் அவங்க காசை கொடுத்துட்றாங்க. அஞ்சு குழந்தை இருந்தால் நல்லா நிறைய காசு கிடைக்கும். அங்கே யாரும் குழந்தைய பெற்றுக்க மாட்டேறாங்க. குழந்தைய பெற்றுக்குங்க, நாங்கள் தர்றோன்றாங்க. காசு நாங்கள் தர்றோம், நீங்கள் பெற்றுக்குங்கன்றாங்க. பிறந்த நாள்லேருந்து சாகிற நாள் வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒரு குறையும் வராதுன்றாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு ஆஸ்பத்திரி அது இது, சிறந்த மருந்துகள், சிறந்த சிகிச்சைகள், சிறந்த படிப்பு, சிறந்த எல்லாம் இருக்குது, சிறந்த வீடுகள் எல்லாம் இருக்க முடியும். முக்கியமாக அந்த ஸ்வீடன் டென்மார்க் என்கிற இரண்டு நாடுகளில் ரொம்ப அதிகமாக உண்டுது. ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவனுக்கு எந்த குறையுமே இருக்காது. அவன் சாகிற வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் அவனை குளியில் அறக்கிட்டு வருவாங்களே ஒழிய அவனுக்கு எந்த குறையுமே இருக்காம பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த ஸ்வீடன் டென்மார்க்ல தான் பாருங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகமா. ஹலோ, இந்த ஸ்வீடன் டென்மார்க்ல கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி தர்றாங்க. பிறந்த நாள் முதல் சாகிற வரைக்கும் ஒரு குறைவெல்லாம் பாத்துக்கிறாங்க. ஆனா உலகத்திலேயே இருக்கிற நாடுகள்ல, அந்த ரெண்டு நாடுகள்ல தான் தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகம். இதுல இருந்து என்ன செக்யூரிட்டி இருக்குது? இன்றைக்கு நான் சொல்லுகிறது எல்லாவற்றை விட மிகப்பெரிய செக்யூரிட்டி, நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாக்கக்கூடிய ஒன்று. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். 91 சங்கீதத்துக்கு போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று எல்லாரும் சொல்லுங்க, என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நாசமோசங்கள், தீமைகள் நடக்கும்போது பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு முக்கிய காரணம், நல்லா கவனிங்க, இது ஒன்று தான் காரணம் நினச்சிக்காதீங்க. நினச்சிக்கிட்டீங்கன்னா வெளியே போகும்போது தப்பாக நினச்சிக்கிட்டு போவீங்க, குழம்பி போய் போவீங்க. ஆகையால் தான் இந்த போதனையெல்லாம் போதிக்கும் போது நான் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளோ நான் என்ன கவர் பண்ணிக்க முடியுமோ கவர் பண்ணிக்கிறேன் நான், இல்லைன்னா அவர் தான் சொன்னார் அப்படின்வீங்க. ஒரு முக்கிய காரணம், விசுவாசியனுடைய வாழ்க்கையில் தீமைகள், நாசமோசங்கள், பலவிதமான காரியங்கள், தோல்விகள் இவைகள் இருக்குமானால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம், அந்த விசுவாசி நாவை சரியாக பயன்படுத்துறது கிடையாது. நீதிமொழிகள் 18:21 வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். நல்ல கவனிங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதாம். அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற நாசமோசங்கள், தீமைகள், பலவிதமான தோல்வியுறும் சம்பவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்கலாம், அதில் ஒரு காரணம் என்ன, அவர்கள் நாவுகளை சரியாக பயன்படுத்தாததுதான் காரணம். விசுவாசியுடைய வாழ்க்கையில் தீமைகள் நடக்கும்போது யோசிக்க ஆரம்பிச்சிடறோம், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், பரிசுத்தாவிப்பட்டிருக்கேன், நான் காலயத்துக்கு போகிறேன், தசமம் வாங்கி கொடுக்குறேன், நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது கேட்கும்போது பலர் பல விதமாக பதில் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இது கர்த்தர் செய்கிற வேலையான்றாங்க. இது கர்த்தர் செய்கிற வேலை. எது கர்த்தர் செய்கிற வேலை? எல்லா நாசம் மோசம், தீங்கு, எல்லா விதமான வியாதி, நோய், தரித்திரம், எல்லா விதமான தோல்வி, வாழ்க்கையில் நாம் காண்கிற விரக்தி, எல்லாம் இது கர்த்தருடைய செயல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, Romans 8:31 சொல்லி இருக்கிறது, அவர் தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய குமாரனை அவர் தந்தருளி இருப்பார் என்றால் அவரோட கூட மற்றெல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? தருவாரா தரமாட்டாரா? தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு என்று அவர் தருவார் என்றால் மற்றெல்லாவற்றையும் தருவாரா தரமாட்டாரா? அந்த வசனம் சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், இஃப் காட் பி ஃபார் அஸ், உங்களுக்கு எதிரி அல்ல ஆண்டவர், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்கள் சைடில் இருக்கிறாருங்க, உங்களை ஜெயிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். நீங்கள் ஜெயிக்கணும்னு விரும்புகிறார், நீங்கள் தோத்து நொந்து துவண்டு போய் வரணும்னு விரும்பவில்லை, நீங்கள் ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க நீங்கள் ஜெயிக்க வேணும்னு? ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நின்று, நீ ஜெய், நான் இருக்கிறேன்றார், நான் கூட நிற்கிறேன், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விதமான சத்துருடைய கிரியையா இருந்தாலும், எந்த விதமான வாழ்க்கையின் போராட்டமா இருந்தாலும், ஜெயிக்கிறதுக்கு நான் வழி பண்றேன், நான் உன் பக்கத்துல நிக்கிறேன், நீ ஜெயிடுறாரு. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்காரு, உங்களுக்கு எதிராக அவர் போராடிட்டு இருக்காரு. கர்த்தர் உங்களுக்கு எதிராக போராடினா பேசாம ஓடியே போயிடலாம், பேசாம எங்கேயும் ஓட முடியாது. கர்த்தருக்கு உங்களுக்கு எதிராக போராடினாருன்னா நீங்க பொழைக்கவே முடியாது. யாருமே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது அவர் பாவிகளை நேசிக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க பாவிகளை நேசிக்கிறார்? பாவிகளா இருந்தப்பவே நேசிச்சாருன்னு சொல்லியிருக்கு. நம்மள எப்ப நேசிச்சாரு? பாவிகளா இருந்தப்ப நம்ம நேசிச்சாரு. அப்ப சொந்த பிள்ளைகளை நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா? ஹலோ, ஏங்க நீங்க ஊரார் பிள்ளையெல்லாம் நேசிக்கிறவங்களா இருந்தா சொந்த பிள்ளையை நேசிக்க மாட்டீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அதுக்கு பக்கத்து வீட்டு பிள்ளையே, எதிர் வீட்டு பிள்ளையே, எல்லா பிள்ளையும் நேசிக்கிறீங்க. உங்க வீட்டு பிள்ளையை நேசிக்க மாட்டீங்க? அதை விட அதிகமாக தான் நேசிப்பீங்க. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர். தம்முடைய சொந்த பிள்ளைகளை, தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நேசிக்காமல் இருப்பது எப்படி? கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். அப்ப கர்த்தர் அதுக்கு பிரச்சனைக்கு காரணர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஏன் நாசமோசங்கள் நடக்கிறது, ஏன் தீமைகள் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்றாங்க, கர்த்தர் கிடையாதுங்க. அவங்க கத்தர் கத்தர்னு சொல்றவங்களாம் பாருங்க, ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. கத்தர் கத்தர் கத்தர்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் எந்தெந்த ஊழியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்க முடியுமோ ஜெபம் பண்ணிக்குவாங்க. எப்படி அதுலேருந்து விடுதலை ஆனது? எந்தெந்த டாக்டர் போய் பார்க்க முடியுமோ பார்த்து, இங்கிருந்து அமெரிக்கா வரைக்கும் போய் எப்படி எப்படியெல்லாம் சுகமாக முடியுமோ அப்படியெல்லாம் சுகமாக பார்ப்பாங்க. ஏன்னா கத்தர் கொடுத்தாருன்னா பேச வச்சுக்க வேண்டியதுதானே? செய்ய மாட்டாங்க. அது கத்தர் கொடுக்கல, அது தெரியும் அவங்களுக்கு. ஆனால் குழம்பி போயிருக்கிறாங்க. கோயிலில் போனால் அப்படி சொல்லி விட்டுறாங்க, கத்தர் தான் கொடுத்தாரு, ஓ வச்சுக்கோன்னு. கத்தர் கொடுத்தா ஐயோ ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் கூட தாரணம் வாங்கிக்க வேணாமா? கர்த்தர் கொடுக்கவில்லை. கர்த்தர் அதுக்கு காரணம் கிடையாது. கர்த்தர் சொல்றார், நான் பாதுகாக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், எல்லா விதமான சத்துருடைய காரியத்திலிருந்து உன்னை விலக்கி காக்கிறேன். இத்தனை வாக்கு தத்துவங்களும் நமக்காக கொடுக்கப்படும். கர்த்தர் செய்யவில்லை அது. சரி, கர்த்தர் செய்யலன்னு ரெண்டாவது காரணம் என்ன? பிசாசு தாங்க செய்யறான். தெரியும் எனக்கு, கர்த்தர் இல்லை, இந்த பிசாசு பொல்லாதவன் அவன் தான் செய்யறான். பிசாசின் மூலமாக தான் பாவமும் மரணமும் வியாதியும் நோயும் தரித்திரமும் எல்லாம் வந்தது, அது தெரியும். ஆனா விசுவாசி வந்து பிசாசு தான் செய்யணும் சொல்லும்போது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4 அதிகாரத்தில் என்று நினைக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை இருக்கிறீங்களா இங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசை, அப்பொழுது அவன். அப்புறம் பிசாசு என்ன பிரச்சனை? விசுவாசிகளே கவனியுங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்ப பிசாசு என்ன பிரச்சனைன்ற? விசுவாசிக்கு ஒரு பிசாசு ஒரு பிரச்சனையா? அப்படியே பிசாசு வந்து போராடினாலும் அதுக்காட்ட போராயுதங்கள், அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை, இவ்வளவு பட்டயத்தையும் கொடுத்து வச்சு நமக்கு அவனை கொண்டு அவனை துரத்தும்படியாக அதிகாரத்தையும் கொடுத்து பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லியிருக்காரு. இவ்வளவு பண்ணியிருக்காரு. பிசாசு ஒரு பிரச்சனையா? பிரச்சனை இல்ல. அந்த காலத்துல சாட்சி சொல்லுவாங்க, யோ இந்த பிசாசு என்ன தாக்கி கொண்டே இருக்கிறான், போன வாரம் என்ன ரொம்ப தாக்கி விட்டான் இந்த பிசாசு. அந்த சாட்சியே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பிசாசு தாக்குறான் ஒரு சாட்சியா? விசுவாசிக்கு. விசுவாசிக்கு வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசு எதிர்த்து நின்னா பிசாசு ஓடி போயிடுறான். அப்புறம் விசுவாசி வந்து ஐயோ இந்த பிசாசு ரொம்ப என்ன தாக்கிட்டான் அப்படின்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. பிசாசு தான் ஓடி போற பிசாசாச்சு, அவன் என்னத்தை தாக்க போறான்? அவன் ஓடி போற பிசாசு. நீங்க கர்த்தரை கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசை எதிர்த்து நிக்கலாம். அங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது இங்க வல்லமை அதிகம் இருக்குது. அங்கு கீழ்ப்படிந்திருக்கும்போது பிசாசை எதிர்த்து நிற்க முடியுது, அவன் ஓடி போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஏன் சுற்றி திரியணும்? விழுங்குற சிங்கமா இருந்தா போய் விழுங்க வேண்டியதுதானே? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது, இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறான். எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான்? இவ்வளவு பேர் இருக்காங்களே, யாரையாவது விழுங்க வேண்டியதுதானே? விழுங்க வர்றான்னு சொல்லல, விழுங்கும்படியாக யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்துகிட்டே இருக்கிறான். யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்க, யாராவது மாட்டுவாங்க. நல்ல விசுவாசிங்க நிறைய மாட்டுறாங்க. அவனுக்கு எப்படி மாட்டுறாங்க? நாம் நம் வாய்மொழிகளால் என்னங்க, நீதிமொழிகள் 6:2, வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால், நல்லா சொல்லுங்களேன், வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அப்ப சாத்தா அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கால எல்லாரையும் விழுங்க முடியாது அவன். அதனாலதான் அலைஞ்சு திரிகிற சிங்கமா இருக்கிறான் அவன். இப்படியே சத்தம் போட்டுட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சும்மா தாராளமா யார வேணா போய் விழுங்கலாம்னு கிடையாது, அவனுக்கு முடியாது, அப்படி கொடுத்து வைக்கல அவனுக்கு. அதனாலதான் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான், கர்ச்சித்து கொண்டு யாரை விழுங்கலாமோ பாத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் பார்த்து நம்ம வாயை திறந்து தவறான காரியங்களை பேசினா நம்ம தான் வந்து விழுங்குறான். வாய்மொழிகளால் சிக்குண்டோம், நம்முடைய வார்த்தைகளினால் நாம் பிடிபட்டோம். இப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க மாட்டிக்கிறது. அப்புறம் மாட்டிக்கிட்டு ஐயோ இது ஆண்டவர் செய்தார் எனக்கு. ஆண்டவர் செய்யலது, இது யார் செய்தது? நம்ம செய்தது. தேவன் பிரச்சனை கிடையாது விசுவாசிக்கு, ஏன்னா தேவன் விசுவாசியினுடைய பட்சத்தில் இருக்கிறார். பிசாசு பிரச்சனை கிடையாது பிசுவாசிக்கு, ஏன்னா பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போவான் என்று வேதம் சொல்லியிருது. பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வலு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல சத்துருடைய வல்லமைக்கு மேலாக விசுவாசிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு பிரச்சனையே கிடையாது விசுவாசிக்கு. விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது பிசாசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அதுக்கு? அப்புறம் யாரு பிரச்சனை? சில சொல்ல சூழ்நிலைங்க, என் சூழ்நிலை தாங்க பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. தேவன் இல்லை, பிசாசும் இல்லை, என் சூழ்நிலை. சூழ்நிலையை பற்றி வேதம் சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலை போன்ற சூழ்நிலையை பார்த்து, மலை போன்ற பிரச்சனையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, அப்புறம் எந்த பிரச்சனை? சூழ்நிலையும் ஒரு பிரச்சனை கிடையாது. விசுவாசிக்கு சூழ்நிலை ஒரு பிரச்சனையா? வேதம் சொல்லுது, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடியே ஆகும்னு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எந்த மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் தள்ளுண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சூழ்நிலை பிரச்சனையா? ஹலோ, இல்லைங்க, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தங்க, எனக்கு படிப்பே இல்லைங்க, எங்க அப்பா அம்மா காசே இல்லைங்க, அது ஒரு பிரச்சனையா? இங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்ன, ஐயா எனக்கு வேலையும் இல்லை, பெரிய படிப்பும் இல்லை, பெரிய தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்றேன்னு தெரியல. நான் ரட்சிக்கப்பட்ட இப்போ உள்ளத்தில் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என்கிட்ட கையில் காசு இல்லை, சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, என் குடும்பத்தை காப்பாற்றினேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த சூழ்நிலை தாங்க பெருசார். நான் சொன்ன சூழ்நிலை ஒரு பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை வந்து கேளுங்க, கர்த்தருக்குள்ள வளருங்க. சூழ்நிலைகள்லாம் விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது. ஏழைன்றது பிரச்சனை கிடையாது, படிப்பு இல்லைன்றது பிரச்சனை கிடையாது, இது இல்லைன்ற அது இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். வருவார் பாவம், அவருக்கு கத்திரிக்கு தரணும்னு ரொம்ப ஆசை, கத்திரி ஊழியத்துக்காக காசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அவரால் 2 ரூபாய்க்கு மேலே தர முடியாது. அந்த 2 ரூபாய் எடுத்து ரொம்ப உண்மையாக ஒவ்வொரு தடவை வரும்போதும் அந்த கவர் எடுத்து உள்ளே போட்டு கொடுப்பார். அந்த 2 ரூபாய் ஒன்றுமே அவர் காசே கிடையாது. அந்த 2 ரூபாய் கொடுக்குறதே பெரிய காரியம், அவர் வர்றதே பெரிய காரியம். அப்படி கொடுத்துட்டு இருந்தவர் அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே தர முடியுது ஆண்டவருக்காக. மாசம் மாசம் 1000 ரூபாய்க்கு மேலே தர முடியுது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை மாத்திட்டார். அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு, குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்யறார். ஆண்டவர் மாத்த முடியுமா? மாத்த முடியாதா? சூழ்நிலையை எந்த மலையும் பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகக்கூடிய அளவுக்கு மாற்ற முடியும். ஒரு பெண் நான் நடத்தின வாலிபர் முகாமிலே, இங்கே ஆகஸ்ட் 15 நடத்தின கூட்டத்திலே ஒரு வாலிபர் பெண் வந்தால், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண். கடைசி அந்த மீட்டிங், இந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்களே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்துச்சு. இந்த மீட்டிங்கில் உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணுறது கேட்கும்போது, நான் பிரசங்கத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் தற்கொலையை பற்றி பேசிட்டேன். நான் பேசுகிறதெல்லாம் சில நேரத்தில் சிலர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எனக்காகவே பேசுறீங்க, யாருன்னு கூட தெரியாது எனக்கு. சில நேரத்தில் உங்களுக்காக நான் பேசல, ஆண்டவர் பேசுகிறார். அப்படி நான் தற்கொலையை பற்றி ஏதோ பேசினேன், அது பேசுறது அது உள்ளத்தில் அப்படியே அந்த பெண் அப்படியே பிடித்து விட்டது. அந்த பெண் போய் தற்கொலை பண்ணிக்காம பிறகு என்ன இடத்துல வந்து பேசிச்சு. அதனுடைய பிரச்சனையை கேட்கும் போது நமக்கே கண்ணீர் வரும். தாய் தவப்பேன் எல்லாம் பிரச்சனை, எல்லாம் தலைகீழா இருக்குது, எல்லாம் அலங்கோலமா இருக்குது, குடும்பம் ஒன்றும் ஒரு உதவியும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட நிலையில் இருக்குது. ரொம்ப அக்கிரமமான வாழ்க்கை, ரொம்ப மோசமான ஒரு நிலையில வாழ்க்கை நடக்குது. ஐயோ, நான் வாழ்க்கையை நான் இன்னைக்கு முடிச்சுக்கொள்ளணும், முடிச்சுக்கொள்ளாம நான் என்னால் வாழ முடியாது, இனி ஒரு நாள் கூட நான் வாழக்கூடாது, எனக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நான் சொன்ன இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கேன், அன்னைக்கு வந்து இயேசு ஏற்றுக்கொண்டுச்சு அந்த பெண். ஆகஸ்ட் 15 நான் சொன்ன இயேசு ஏற்றுக்கொண்டிருக்காம இருக்கியம்மா நீ, எனக்கு இப்படி நடந்ததுங்க, என்ன இப்படி பண்ணாங்க, என்ன அப்படி, நான் சொன்ன எல்லாம் மறந்துடு, அதெல்லாம் பழசு. இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறியா, அது நடந்திருக்க கூடாது, அந்த காரியம் எல்லாம் நடந்துருச்சு, விட்டுரு, அதை நினைச்சு அழுதுட்டு இருக்காத. இனி இயேசு உனக்கு புது வாழ்க்கையை தரப்போகிறார். இன்று முதல் நீ இயேசுடைய வார்த்தைகளை விசுவாசி, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அவளுக்கு அவருக்குள் இரு, அவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கட்டும், அவருடைய மறைவில நீ ஜீவித்து பாருன்றா. அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்னேன், இனிமே ஒரு நாள் கூட வாழ முடியாதுன்னு சொன்ன பெண் இன்னைக்கு போய் படிச்சு காலேஜில் பெரிய பட்டதாரி ஆகி பெரிய இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு இப்ப வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமா வந்துருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், என்னமா எப்படி இருக்குது என்ன, ஐயோ நல்ல காலம் நீங்க சொன்னீங்க பாஸ்டர், இன்னைக்கு நான் பாருங்க நல்லா படிச்சு இன்னைக்கு எல்லாம் எனக்கு இந்த அக்கிரமம் பிடிச்ச இந்த வாழ்க்கையில் நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ அந்த வாழ்க்கையை நான் அமைச்சிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கலாம், எனக்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் மாற்ற முடியும்னு? கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். பிசாசு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிசாசை ஏற்றுனா ஓடி போகிறான். அப்போ பிசாசு பிசாசுன்னு சொல்லாதீங்க, விசுவாசிங்க. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலை போன்ற சூழ்நிலையும் கரைஞ்சு போகும், ஓடி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, கர்த்தரும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை, சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எதுங்க பிரச்சனை?
2: பாயிண்ட்டுக்கு வரோம். அப்பதான் எங்கேயோ போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தரும் பிரச்சனை இல்ல, பிசாசும் பிரச்சனை இல்ல. கர்த்தர் நமக்காக இருக்கிறார், பிசாசு பயந்து ஓடி போறான் நம்மளை பார்த்தா. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலையை கூட நம்ம தகுத்துறோம் அப்பேற்பட்ட ஆட்கள். அப்ப என்ன பிரச்சனை? எல்லாம் சிரிக்கிறீங்க, சொல்ல மாட்டேங்க, விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நாவு பிரச்சனை இங்கதான் இருக்குது, மூக்குல இருந்து 2 இன்ச்சுக்குள்ள இருக்குது கீழே, அங்க லொடலோட ஆடிட்டு இருக்கு பாருங்க. ஒண்ணு, அது இஷ்டத்துக்கு ஆடுது. நாவு ஒரு சக்தி, அதுல ஒரு சக்தி இருக்குது, மின்சார சக்தி போல. இத ஆட ஆரம்பிச்சதுன்னா, இதை பேச ஆரம்பிச்சதுன்னா, சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி, இது எலக்ட்ரிக் சுவிட்ச ஆன் பண்ண மாதிரி கரண்ட் போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதுல போய் கையை வைக்க கூடாது. இது பேச ஆரம்பிச்சதுன்னா இது நன்மையாவும் செய்யலாம். இந்த ஃபேன் எல்லாம் ஓட்டும், கரண்ட் ஓட ஆரம்பிச்சத சுவிட்ச போட்டோன்னே கரண்ட் எல்லாம் ஓடுது. அயன் போடணும்னா கொண்டு போய் அந்த அயன் பாக்ஸுடைய அந்த பிளக்க கொண்டு போய் உள்ள விடுறோம், கிளீன், அது ஹீட் ஆகுது, நல்லா அயன் போட்டு ஜோரா துணியை போட்டுக்கிறோம். அந்த பிளக விடுறதுக்கு 2 விரல விட்டா என்ன ஆகுறது? ஹலோ, ஷாக்கு தான் கிடைக்கும். இல்லங்க, விரல் எல்லாம் விட்டா வேலை செய்யாதுங்க. அது பிளக்க விட்டா நல்லா அயன் பாக்ஸ் இல்ல, எதை விட்டாலும் வேலை செய்யும். அது நான் சொல்லுகிறேன், இந்த நாவு வெறும் வசனத்தை பேசும்போது மட்டும் வேலை செய்யாது, நீங்க எதை பேசினாலும் வேலை செய்யும். எது சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஹலோ, சொன்னா அது நடக்குமா நடக்காதா? பேசிட்டே போயிடுவோம், நான் லேட் ஆகி போச்சு. சொன்ன கண்டிப்பா நடக்கும். ஐயோ, அந்த காலத்துல மாப்பிள்ள எல்லாம் கிடைக்க மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சொல்றாங்க அப்படிதான், சொன்னா கிடைக்காது. ஏன்னா சொல்லும் போது அது தெரியுது, சொன்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு. ஒரு ஆள் அனுப்பிச்சு திருப்பூருக்கு, போய் இடத்த பாரியா, சபை ஆரம்பிக்கலாம், என்கிட்ட படிச்ச பையன், இப்போ அங்கே ஒரு இடத்த பார்த்துட்டு வா, ஒரு வீடை பார்த்துட்டு வா, எவ்வளோ வாடகைன்னு சொல்லு, அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நான் தரேன், இப்போ ஒரு சபை ஆரம்பி, உனக்கு 2 வருஷம் உதவி செய்கிறேன், நீ போய் அப்புறம் சபை ஆரம்பிச்சு நீ நடத்திக்கான். போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து, இந்த 12 கோத்திரத்துலேருந்து போனாங்களே அது மாதிரி ஒரு வர்றாரு திரும்பி, இந்த 10 பேரை போல. திருப்பூரில் என் செலவில் 4 நாள் சுற்றிவிட்டு, 4 நாளைக்கு பிறகு என்கிட்ட வந்து, அண்ணே அங்கே கிறிஸ்தவங்கன்னா வீடே தரமாட்டாங்களான்னு. அஞ்சனா உனக்கு நிச்சயமாக கிடைக்காது, நீ போய் வேலையை பாருங்க. இங்க இவ்வளவு நாள் படிச்சுட்டு நீ அவ்வளவுதான் பேசுறனா உனக்கு நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது, நீ போய் உன் வேலையை பார்ப்பான்னு நினைச்சிட்டேன். திருப்பூர்லயே கிறிஸ்தவங்கன்னா ஒரு வீடு கூட தரமாட்டாங்களாம். இவர் வந்து எனக்கு சொல்றாரு, நான் போன திருப்பூருக்கு, அங்க ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், 1990 பெரிய கூட்டத்தை வச்சு, அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல போய், டிப்டாப் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் முதலாளிட்ட போய் பேசினேன், இந்த ஹால் எங்களுக்கு வேணுங்க, எதுக்குங்க அண்ணா? பிரேயர் மீட்டிங் நடத்த போறேங்க அண்ணா. ஐயோ, நான் கம்யூனிஸ்டுங்க அண்ணா, அதனால நாங்க பிரேயர் மீட்டிங் நடத்திட்டு போறேன். இல்லங்க, நான் கம்யூனிஸ்டுங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னா கொடுங்க, வாடகை வாங்கிங்க, மேல நான் பிரேயர் மீட்டிங் நடத்த போறேங்க. என்ன வாடகை எவ்வளோங்க? 3,300 வாடகைண்ணா. சரி, நான் தர்றேங்க வாடகை. எடுத்து மேலே நடத்தணும், அந்த இடமே நிறைஞ்சு வழிஞ்சுது, அந்த அளவுக்கு எடுத்து நடத்தணும். இன்னொரு பையனை பிடிச்சேன், எங்க படித்த பையனை, நீ போறியாப்பா அண்ணா, நீ போற, நான் போறேன்னா. இவன் வேற மாதிரி பேசுறான், நான் போறேன், நான் செய்யறேன், நான் பண்றேன்னு. சரி போ அனுப்பிச்சேன். 2 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு 2,200 வாடகை கொடுத்து, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பில்லாம் அவங்களே பே பண்ணி, அவ்வளவு சபையே பே பண்ணி, நாம ஒரு நாள் பிரயாபேச தரதில்ல. அங்க சபை நடக்குது, இன்னொரு இடத்துல நடத்துறாங்க. இப்போ 2,200 வாடகை மட்டும் தர்றாங்க சபை. எந்த கிராமத்துல, எந்த சின்ன ஊர்ல 2,500 கொடுத்து சபை நடத்துறாங்க வாடகை கொடுத்து. முடியும், முடியும்னு விசுவாசித்தா முடியும், முடியாதுன்னு விசுவாசித்தா முடியாது. நான் எப்பவும் சொல்றது உண்டு, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி உலகத்துல கிடையவே கிடையாது. ஹலோ, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். பரமா வந்து கேட்டாங்க, ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் என்ன சொல்றாரு, நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றதை பார்த்தே நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவார், என்ன நடக்கும்னு. இல்லைங்க, நீங்க ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்க, கேட்கவே வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். நீங்க என்ன பேசுறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலேயே கிடையாது. எல்லாம் தீர்க்கதரிசியை தேடி ஓடாதீங்க, அங்க ஒண்ணும் கிடையாது. அவங்க சொல்றதுல சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காது. சிலது நல்லா நடக்கும், சிலது நல்லா நடக்காதான. நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். ஏன்? நாவின் அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க சொல்லுகிறது அப்படியே நடக்கும். அவரின் அடைக்கலம் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொன்னா அது என்ன ஆகும்? அப்படியே, ஹலோ, அப்படியே நடக்கும். தெரியலங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருனால தெரியல, இல்லாத மாதிரி இருக்குது, விட்டுட்டார் போல இருக்குது, ஆண்டவரே கைவிட்டார் போல இருக்குன்னா கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். அடுத்த வாரம் தொடருவோம், எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். நாவின் அதிகாரம் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்றேன் நான். ஆகையால் தான் சொல்ற சங்கீதக்காரன், நான் சொல்லுவேன், என் வாயை திறந்து நான் சொல்லுவேன். இந்த நாவை கொஞ்சம் லைன்ல கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் சங்கீதம் 91 நடக்க ஆரம்பிக்கும். சங்கீதம் 91 எழுதி இருக்கிறதெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? நான் இவ்வளவுலாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பரிசுத்தப்பட்டிருக்கேன், நாவை கரெக்டா லைன்ல கொண்டு வரல. சங்கீதம் 91 சொல்லி இருக்கிறதெல்லாம் வேஸ்டா போகுது, நமக்கு நடக்கவே நடக்காது. கரெக்டா நாவை கொண்டு வந்து அது எந்த பிளக்ல எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுமோ கொடுத்தாதான் இந்த பவர் வேலை செய்யும். இல்லைன்னா இது தப்பா வேலை செய்துட்டு இருக்கும். ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாம் கையில உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கிற அவ்வளவு வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியும், நிறைவேற வேண்டும். ஏன் நிறைவேற மாட்டேங்கிறது? நிறைவேற முடியும். நிறைவேறும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய மறைவிடத்திலே அவருக்குள்ளாக வாழும்படியாக, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். அவருக்குள்ளாக வாழுங்கள். அவருக்கு வெளியே இருந்தா பாதுகாப்பு இல்ல, அவருக்கு உள்ள இருந்தாதான் பாதுகாப்பு. அவர் தான் நிழல். அந்த நிழல்னா கொடை மாதிரி. கொடை பிடிச்சா என்ன ஆகுது? ஊரெல்லாம் மழை பெய்யுது, நம்ம தலையில மழை பெய்யுறது இல்ல. அதான் அர்த்தம். இந்த நிழல் அப்படிதான் அங்கங்க எல்லா இடத்துலயும் நாசமோசம் நடக்குது, நமக்கு நடக்கிறது இல்ல. எல்லா
3: இடத்துலயும் நமக்கு கிரைஸ்ட் ஃபார் இந்தியா ஊழியங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த ஒலி நாடாவில் உள்ள என் உள்ளத்தை தொட்ட இனிய பாடல்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த பாடல்களை இயற்றியவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இப்பாடல்களை கேட்கும் உள்ளங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இந்த ஒலி நாடாவை அமைப்பதற்கு உதவி செய்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும், விசேஷமாக இசை அமைத்து கொடுத்த சகோதரர் பேட்ரிக்கே அவர்களுக்கும், ஒலி அமைப்பாளர் சகோதரர் டெரிக் அவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
4: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே, அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த ஈகைக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ், தியாகம் ஒன்றுமே பெரிதல்ல என்று சொல்லி அனைவரிலே எங்களையே நாங்கள் திடப்படுத்திக் கொள்வோம்.

ஆமாம், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நிறைய நேரங்களில் பிள்ளைங்க ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நிறைய நேரத்தில் அதை நினைக்கும் பொழுது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஒரு சந்தோஷத்தையும் அவங்களுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தையும் எங்களால் கொடுக்க முடியல. ஒரு தகப்பனாக அந்த அதை சகிக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இருக்கிற தூரம் அவை இந்த நேரத்தில் எங்களுடைய அரவணைப்புக்காக ஏங்குவாங்க அந்த பிள்ளைங்க. ஆனால் அந்த எந்த நேரத்துலேயும் அது எங்களுக்கு சாத்தியமே கிடையாது, நாங்கள் போக முடியாது. அது கஷ்டமாக இருக்கும். அந்த அது வந்து வலி, அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அவங்களுக்கு சரீரத்திலேயோ இல்லை அவங்களுடைய ஆவிலேயோ எந்த விதமான பாதிப்பும் வராதுங்கிற நம்பிக்கையை மட்டும் நாங்கள் மனசில் வச்சுருப்போம். அந்த நம்பிக்கை தான் அவங்க தூரத்தில் இருந்தாலும் நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களை நடத்துது. மறுபடியும் நாங்கள் அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்கள நல்ல நிலமையில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நாங்கள் இந்த இழக்கிற அந்த இழப்பீடுகளுக்கு தகுந்த பலனை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் கூட்டி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக கடவுள் கொடுப்பார். அந்த நம்பிக்கையினால் அந்த நேரங்களெல்லாம் எங்களுடைய மனசை நாங்கள் கல்லாக்கிக்கிட்டு இருந்துக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் செய்ய முடியாது.

உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்மா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும். ஆண்டவரே, எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீராண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹாலேலூயா.

Oh Jesus, we worship the Lord. Yesuve nagulumai aaradhikkrom. Neer aadiyum andhamum aanavar. அன்பாவும் ஒமேகாவுமானவர், முன்னினவரும் பின்னனவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கும்பதாக முழங்கும். எல்லா நாமங்களும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக்கூடாது, ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. அன்றுவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நம்மை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த

ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமுமாக இருக்கிறேன். ஆண்டவரே,

I have decided to follow Jesus. ஆண்டவரே, நான் உம்மையே பின்தொடர்வேன். என்னுடைய வாழ்க்கையின் எந்த கடினமான பாதையிலும் உம்மை விட்டு

சொல்றேன், எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே ஆராதிக்கவும் உமக்காகவே வாழவும் உம்முடைய கரங்களில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் கிருபை தாரும் மரண பரியந்தம் உம்முடைய வருகை பரியந்தம் எங்களை

நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமே அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார். நாமும் அவர்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்போம்.

0: உமக்கொப்பானவர் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த, நாங்கள் உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், நீரே பரிசுத்தர். ஓ க்ளோரி க்ளோரி பி வர்ஷிப் ஜீசஸ்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம ஆராதனை பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, காணிக்கை கொடுக்கறது, பைபிள் படிக்கிறது, இல்லை கொஞ்சம் பயபக்தியாக வாழ்கிறது, இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். இது பக்தி வாழ்க்கை, இது எல்லா மதத்துலேயும் இருக்குது. வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? வாட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி அபவுட் த கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த விசேஷத்தன்மை என்ன? நாம் இப்போ ஒரு சாப்டரை வாசித்தோம் இல்லையா, 1 வசனத்திலிருந்து யோவான் 15:1-11 வரலாம் வாஸ்தவம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்களும் அதில் யூ ஆர் த பிரான்ச்சஸ். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நீங்கள் அங்கே இருக்கணும், நான் இங்கே இருக்கணும். நான் செடி, நான் இங்கே இருப்பேன், நீங்கள் கொடியெல்லாம் அங்கே இருக்கணும். அங்கே இருந்து என்ன செய்யணும்? தரிசித்து கொண்டே இருக்கணும். அப்படி தானே ஒரு பெரிய ஒரு நபர்னால் அப்படி தானே எல்லோரையும் ஒன்றோட ஒன்று உட்கார வைக்க முடியுமா? நீங்கள் இப்போ பல மதங்களில் இருக்கிற மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி சீட்டு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் கோட் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்களை பார்த்தாலே தெரியும் இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர்னு. நான் கூட நிறைய இந்த யூடியூப்லாம் ஒரு சில அதாவது அதர் ரிலீஜியன்ஸில் உள்ள ப்ரீச்சர்ஸை பார்ப்பேன். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு நாம் போட்டால் கூட ஒரு கூட்டம் வரும். சும்மா சாதாரணமாக ஒரு பேன்சின் சட்டிங்க கிடச்சதுன்னு தூக்கி போட்டு வந்துட்டுன்னா மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இல்லை, அப்படி தானே? அந்த மத தலைவர்களுடைய அந்த ஆன்மீக தலைவர்களுடைய அந்த தோற்றம், அவங்க போட்டிருக்க உடை, அதற்கென்று ஒரு உடை உருவாக்கிறாங்க. உருவாக்கி அதை அதுக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு சீட்டில் உட்காந்து அது அது அவங்களுடைய டிசைபிள்ஸ் எல்லாம் தூரமாக தான் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக வர முடியாது. ஏன்னா அப்போ இவருக்கு அவருக்கு வித்தியாசமெல்லாம் போடணும்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லணும்னா, தம்முடைய சீடலை பார்த்து நான் கொடி, நீங்களாம் செடி. சரிதானே? மாற்றி சொன்னா கவனிக்கிறார பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிற நீங்கள்லாம் யூ ஆர் த பிரான்சஸ். நாம் எப்படி இருக்கணும்? வி மஸ்ட் பி டுகெதர், யூ மஸ்ட் அபைட் இன் மீ, யூ மஸ்ட் பி வெல் அட்டாச் வித் மீ. ஒன்றாக இருக்கணுங்க நீங்கள், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும்? 4 வசனம் 5 வசனம் வாஸ்தவம் பார்க்கும் பொழுது தென் யூ வில் கிவ் மச் ஃப்ரூட். நீங்களும் நானும் ஒன்றாக இருந்தால் கனி கொடுப்போம். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னங்க? இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? கோயிலில் இருக்கிறாருங்க. அவரை பார்க்கணும்னா கோயில் திறக்கணும், நம்ம போகணும் இல்லையா? ஃபாதர் வந்து என்ன பண்ணுவார்? ப்ரீஸ்ட் வந்து இல்லை பாஸ்ட் வந்து என்ன பண்ணுவார்? அவர் இருக்கிறத நமக்கு அறிவிப்பார். ஆனால் அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டேன். அதைத்தான் யோவான் 1:1 சொல்கிறதுக்கு, அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை வணங்குகிறவர்கள் இல்லைன்னா அவரை நம்புகிறவர்கள் அல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பெற்றுக்கொள்ள, தோஸ் ஹூ ஆர் ரிசீவ்ட், தோஸ் ஹூ ஆர் அக்செப்டட், பெற்றுக்கொண்டோம். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கைனா வெரி சிம்பிள், நானும் கர்த்தரும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வி ஹேவ் டு பி க்ளோஸ்லி கனெக்டட் வித் கிரைஸ்ட். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கிறேன், அப்படி இல்லை. அதனால் கூட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இறங்கி வாரோம், இறங்கி வாரோம். அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான். அங்கே இருந்தால் தானே வெளிப்படுவார், இறங்கி தான் வர வேண்டியிருக்குது. அதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் இறங்குன்னு என்ன பண்ணுறாங்க, இறங்க சொல்கிறாங்க. ஏணி வச்சா தானே இறங்க முடியும். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாமும் இயேசுநாதரும் ஒன்றாக இருக்கிறோம். இப்போது நீங்கள் கிறிஸ்தவள் என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி. இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல், இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன், டூ யூ ஹாவ் திஸ் கன்விக்ஷன்? இயேசுநாதரோடு இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? டூ யூ ஹாவ் தட் ஃபெய்த்? அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோங்கிறது வந்து முழுமையான உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அவரும் நாம் ஒன்றாக இருந்தால் அதுக்கு எப்படிங்க அடையாளம்? இப்போ வந்து இயேசுநாதர் உங்களோட இருக்கிறான்னு கேட்டால் ஒரு கிறிஸ்தவர் என்ன சொல்லுவோம்? ஆமாம் இருக்கிறாரு. அப்போ அது எங்கே இருக்கிற காம்பிங்கன்னு சொன்னால் காம்பிப்பாங்களா? காம்பிக்க முடியுமா? இதெல்லாம் விசுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இயேசுநாதர் இருந்தால் வேறு விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உண்டு, வேறு விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் உண்டு. இயேசுநாதர் ஒரு மனிதரோட ஒன்றாக இருந்தால், இப்போ நம்ம குறைந்தபட்ச சில அடையாளங்களை பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ரொம்ப டீப் பற்றுவது அப்படிலாம் பார்க்க போகிறதில்ல. முதலாவது, நீங்கள் கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்துவை உடையவர் என்ற அர்த்தம், நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறவர் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் இன்னும் நீங்கள் யாராக மாறல, நாட் யூ ஹவ் பிகம் கிறிஸ்டியன், கிறிஸ்தவ மாறல. மாறி இருந்தால் உங்களோடு ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் இருந்தால் என்ன பண்ணுவார்? காலை எழுப்பி ஜெபம் பண்ண வைப்பார், பைபிள் படிக்க வைப்பார், வசனங்களெல்லாம் நம்ப வைப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார்? டெய்லி நீ யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாக்குத்தத்தம் தருவாங்க, அதெல்லாம் கரெக்டாக போய் வாங்கிக்கன்னு சொல்லுவார். அவங்க வழியாக நான் அற்புதம் செய்வேன், அதை போய் பெற்றுக்கன்னு சொல்லுவார். அப்படியா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதரோடு இருந்தால் அப்போஸ்தலர்கள் 10:32 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினால் வல்லமை நிறைந்தவராக இருந்த பொழுது அவரே அந்த காலத்தில் என்னதான் பண்ணிட்டு இருந்தார், எப்பவும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் இருக்கிறது மட்டும் இல்லை, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து நன்மை செய்தவர் நம்ம கூட வந்து செட்டில் ஆயிட்டாருன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க, நன்மை செஞ்சிருக்கணுங்க. நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் அதாவது எவிடன்ஸாக சொல்ல போகிறேன், ரொம்ப கண்டுபிடிக்க கடமை. இயேசுநாதரோடு நீங்கள் இணைந்திருந்தால் அதுக்கு பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைய கிறிஸ்தவ உலகம் கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவ போதர்களும் நம்மை இயேசுநாதரையும் பிரிக்கும் விதமாக ஒளி செய்கிறாங்க. ஒருபோதும் அவர் நம்ம ஒன்றாக இருக்க முடியாது, ஏன்னா அவங்க இடையில் வந்து நிற்கிறாங்கல்ல. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு நாங்கள் வாக்குத்தத்தம் பெற்றுத்தருவோம், நாங்கள் ஜெபிச்சு உங்களுக்கு நன்மை வரும், நாங்கள் கட்டின கட்டடத்துக்குள்ளே இயேசுநாதர் தங்கியிருப்பார், நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அவர் பக்கத்திலே போக விட மாட்டேங்கிறார். இது மறைமுகமான ஒரு பிசாசனுடைய வேலை. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை செய்வார்கள் நம்பிக்கை வேணுமா, நான் வரேன் வாக்குத்தத்தோடு வரேன், இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்குமா, நான் வந்து என்ன செய்கிறது அனௌன்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஜெபம்னா நான் ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் நாங்கள் வந்து ஜெப கோபுரம் கட்டி வச்சுருக்குறோம், அப்புறம் நாங்கள் ஜெப வாசலை திறந்து வச்சுருக்குறோம், ஜெப மலையை வாங்கி வச்சுருக்குறோம், ஜெப கோபுரத்தை எழுப்பி வச்சுருக்குறோம். அங்கே யார் இருக்கிறார், அவர் இருக்கிறார் யார், இயேசுநாதர். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் சமீபத்தில், இது உங்களுடைய தாய் வீடு போல், நான் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி அதுக்கு ப்ரேயர் டவர்னு பேர் வச்சுருக்கிறேன், அது உங்களுடைய, வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அது அவருடைய வீட்டை சொல்லியிருக்கணும், ப்ரேயர் டவரில் வந்து என்னத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கும், தாய் வீடுனா என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் மிச்சம் இருக்காது, அப்புறம் அள்ளிட்டு போயிடுவாங்க. அவன் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நான் ஒரு ப்ரேயர் டவரை கட்டியிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து, அங்கே என்ன இருக்குது, அபிஷேகம் இருக்குது, இவர் ஷாப்பிங் பண்ணி வாங்கினதில்லை, அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வரன் இருக்குது, ஏதா மாப்பிள்ளை வேணா வாங்க, பொண்ணு வேணும்னா வாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இது என்ன இயேசுநாதருடைய அற்புதம் வல்லமை, இதெல்லாம் என்ன க்ரோசரி கடையில் வாங்குறது மாதிரியா, லெஷா மாலில் போய் வாங்குற மாதிரியா, அங்கே வச்சிருக்கோம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான், ஆளுக்கு ஒரு பாஸ்கெட் எடுத்து என்ன பண்ண வேண்டியதான், வந்து எடுத்துகிட்டு போங்க. தாய் வீடுன்னு சொன்னால் எதை சொல்லிக்கணும், நம்ம வீட்டை சொல்லிக்கணும், வாங்க எடுத்துகிட்டு போங்க. ஆக இன்றை அப்போ என்ன மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ அங்கே போனால் நமக்கு அபிஷேகம் கிடச்சிரும், அங்கே போனால் வல்லமை கிடச்சிரும், அங்கே போனால் அற்புதம் கிடச்சிரும், அங்கே போனால் அதிசயம் கிடச்சிரும், அங்கே போனால் நம்ம பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கிடச்சிரும், பொண்ணு கிடச்சிரும், அப்புறம் என்ன என்ன கிடைக்காம இருக்கும், வேலை வேணுமோ அங்கே கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு இடத்த காட்டுறாரு, இந்த இடத்துல அவர் இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிசாசம் என்ன பண்ணுறான்னா, நம்மளை இயேசுநாதர் பக்கம் போக விட மாட்டேங்கிறான். இயேசுநாதர் இடத்துல போய் நாம் பெற வேண்டியதெல்லாம் இவர் வழியாக தான் புறக போக வேண்டியிருக்கு. இவர் கட்டின ஜப கோபுரம், இவர் கட்டின ஜப பேளை, அது இதுன்னு ஊர்பட்ட பேர் வச்சுருக்கிறாங்க, மலை கதை கலை தலை அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணணும், பிசாசார் நீ போயிடாத, போய் இயேசுநாதர் பக்கம் போகிற, உனக்கு என்ன வேணாலும் அவர்கிட்ட போ, அவர் உனக்கு என்ன செய்யார், எல்லாம் வாங்கி தருவார். நீ என்ன செய்யார், நம்ம பெரிய பெரிய அமைச்சர்கள்ட்டலாம் என்ன செய்யணும், பெருசெல்லாம் போக முடியாது இல்லையா. இப்போ நாளைக்கு நானே நினச்சி எனக்கு ஒரு தேவைன்னு சொன்னால், நரேந்திர மோடி பிரதமர் இருக்கிறார், அவரை போய் நேரடியாக சந்திக்க முடியுமா, முடியாது. அவர் கட்சி ஆள்கள் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அங்கே தான் அந்த தட்ஸ் அ பிகினிங், அங்கே தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா என்ன நடக்கும், அன்னைக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தவர் நம்ம வாழ்க்கையில் வந்து நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை நீங்கள் சொல்ல முடியும், இன்றைக்கி சில சபைகளில் கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சுவாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், கடந்து போன வாரத்தை நினைத்துப்பார், கடந்த மாதத்தை நினைத்துப்பார், கடந்த வருஷத்தை எத்தனை எத்தனை கர்த்தருக்கு நன்மை, நான் உங்களுக்கு நன்றி செலுத்தி என்ன பண்ணுங்கள், சாட்சி சொல்லி யாரும் மகிமைப்படுத்து, இவ்வளோ வரவே வராது சொல்கிறது, இருந்தால் தானே வரும். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஆறுதல் பரிசு கொடுக்கறது மாதிரி என்ன பண்ணுவார், யோசி யோசி யோசித்து வந்து என்ன பண்ணுவார், என்னையோ நடந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைனு. சிலர் வந்து ரொம்ப அவங்க ரொம்ப ஸ்மார்ட், ஆண்டவர்லாம் எனக்கு சொன்ன செய்தவைகள்லாம் சொன்னால் நேரம் பத்தாது அப்படின்னு போயிடுவாங்க. நான் சொல்ல ஆரம்பித்தா அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஒரு இதுவும் பண்ண முடியாது, அதனால் நான் என்ன செய்யணும், கப்பிச்சு பண்ணி அடங்கி உட்காந்துடுறேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர், இன்றைக்கு நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வி வில் ஹாவ் த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு ஆண்டவர் இருக்கிறதுக்கு அடையாளம் இருக்கணுங்க, ஃபிசிக்கலாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், என் வாழ்க்கை நன்மை செய்திருக்கிறார். அதனால தான் பழைய பழம் என்ன படிக்கிறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் என்ன செய்வேன், அவரை பாடுவேன், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுவேன், அவரை தொழுது கொள்வேன். சங்கீதம் 103 வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்தரி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக அவர் செய்த நன்மையை நீ மறவாதே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. சொல்ல இருந்ததில்ல, இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமே, அவர்களெல்லாம் தூரத்தில் தான் கர்த்தரை பார்த்தாங்க. நாம் வந்து க்ளோஸாக பார்க்குறது வாய்ப்புட்டிருக்கோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள் என்ன? டக்குனு கூட எழுப்பி நீ கிறிஸ்தவர் சொல்கிறீங்களே, இல்லை ஒரு 10 நன்மை சொல்லுங்கள் இயேசுநாதர் செஞ்சதை. சரி, ஸ்பிரிச்சுவலாக சொல்ல வேண்டாம், ஃபிசிக்கலாக தான் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணார், உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணார், உங்கள் வியாபாரத்தில் என்ன பண்ணார், உங்களுடைய தொழில் என்ன பண்ணார், உங்களுடைய வேலையில் என்ன பண்ணார், சொல்கிறதுக்கு இருக்கணுங்க. அவர் இருந்தால் செஞ்சிருப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வாழ்விலே தேவைப்படுகிற அத்தனை அவர் செய்வார் நான் சொல்ல மாட்டேன். நான் கேட்டதெல்லாம் அவர் தந்துருவான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் சொல்லும்படியாக பல நன்மைகள் இருக்கும். அப்படி இல்லை என்றால் இன்னும் நாம் என்ன செய்யல, வி ஹவ் நாட் பீன் கனெக்டட் வித் கிரைஸ்ட். அவர் வந்து என்னுடைய வாழ்விலே எனக்கென்று இருக்கிற சில தேவைகளுக்கு மத்தியில் சைலண்டாக இருக்கிறார்னா அது என்னங்க வாழ்க்கை? செய்ய முடிந்த ஒருவர் நமக்கு தேவையான ஒரு சிறுநன்மை கூட செய்யலனா, அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தால் சொல்லுவதற்கு சில நன்மைகளுடைய பின்னணி இருக்கும். ஆவிக்குரிய ரீதியாக எவ்வளோ சொல்லலாம், என்னை ரட்சித்தார், எனக்கு மன திரும்புதலை கொடுத்தார், வாழ்க்கையை மாற, என் சுபாவத்தை மாற, எண்ணத்தை மாற, நினைவை மாற்றினார், எவ்வளோ சொல்லலாம், அது ஸ்பிரிச்சுவல். ஃபிசிக்கலாகவும் சொல்லலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படியாக நிறைய நடக்கும். செலவெல்லாம் அது ஒரு பெருசாக வெறிபிக்கார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தா எனக்கு ஆண்டவர் 10 ரூபாய் நன்மை செஞ்சாருங்க. ஆனால் அது 10 ரூபாய் அவர் தான் செய்தார் எனக்கு தெரியும். எனக்கு சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் வெயிட்டாக சொல்ல வேண்டாமல், இது ஆண்டவருக்கு கிட்ட பேர் இல்லை, 10 ரூபாய் கொடுத்தாருன்னு. அந்த நிலைமையில் அது பெரிய விஷயங்க. ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் ஒரு சைக்கிளுக்கு காற்று அடைக்கிற எனக்கு காசு இல்லைங்க, சைக்கிள் எடுத்து வெளியே வர ஒரு 20 காசு கிடக்குது. இப்போ 20 காசு நீங்கள் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் சொல்லுவேன் அந்த காலம். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த 20 காசு கிடைப்பதற்கு கர்த்தர் காரணம் சொல்கிறேன். எனக்கு அந்த 20 காசு கூட வழி இல்லையே. நான் அந்த சைக்கிளுக்கு காட்டடைக்கலாம் நான் போக முடியாது. அப்போது இவ்வளோவரிய கடவுள் உனக்கு அப்படியே ஒரு பெரிய காரையை வாங்கி கொடுக்கலாமே, போயும் போயும் காட்டடைக்க 20 காசு கொடுத்தாரு சொல்கிறது வெக்கமில்லை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது 20 காசாக இருந்தாலும் தெர் இஸ் கம் ஃப்ரம் காட். நான் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக சாப்பாடு இல்லாத வேலையில் என்ன ஒரு தங்க ஜப கொடுத்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாலும் கூப்பிட்ட வசதி உள்ளவங்க கூப்பிட்டா கூட பரவாயில்ல, அவங்களே வாழ்க்கையில் போராடிட்டு கிடக்கிறவங்க, அவங்க என்ன கூப்பிட்டு பிரசங்க பண்ணுற கூப்பிட்டாங்க. நான் பசியோடு பசின்னா அது அதாவது கம்பல்டு ஃபாஸ்டிங், வேறு வழி இல்லை, அதனால் ஃபாஸ்டிங். அந்த பின்னணியில் போய் நல்லா வல்லமையாக ஜெபம் பண்ணியாச்சு, பிரசங்கம் பண்ணியா பண்ணி முடித்த உடனே எனக்கு எதா தரணும்னு அந்த வீட்டில் இருக்கிற சகோதரர் அந்த பக்கத்தில் தேர அவர் 5 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டு வர்றார். காணாமல் போனக்க காசக பைபிள் ஒரு அம்மா கண்டுபிடிச்சாங்கள, இந்த அம்மா இந்த பக்கம் தேடினா அவங்க 2 ரூபாய் கண்டுபிடிச்சாங்க. எனக்கோ 7 ரூபாய் எனக்கு கிடச்சி போச்சு. 7 ரூபாய்க்குள்ளே தான் அன்றைக்கி நைட்டில் எனக்கு சாப்பாடு. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் 7 ரூபாய்க்கு ஒன்றுமே ஒரு பரோட்டா கூட ஒரு இட்லி கூட கிடைக்கும். அன்றைக்கு அந்த 7 ரூபாய் வாங்கிட்டு நான் ஒரு கடையில் போய் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கி அந்த இரவில் 10 மணிக்கு மேலே சமைச்சு சாப்பிட்டேன். ஆண்டவரே நீ இந்த 7 ரூபாய் கொடுத்துருங்க உங்களுக்கு நன்றின்னு சொன்னேன். கொடுத்தாலும் கொடுத்தாரு, ஒரு மூட்டை அரிசியை கொடுத்துருவாங்கல்ல, அவ்வளோ பெரிய தேவர் ஒரு லாரி ஃபுல் லோடை கொண்டு இறக்கியிருக்கலாம். இல்லை அது ஒரு சின்ன விஷயமான அன்னைக்கு எனக்கு அவ்வளோதான். நீ வனாந்திரத்தில் நடந்து கொள்ளும் பொழுது உனக்கு மண்ணா மட்டும்தான், அவ்வளோதான். பிரியாணி கிரியாணி நூடுல்ஸ் கில்ஸு ஷவர்மெல்லாம் கிடைக்காது. ஆனால் அது ஆண்டவிடத்தில் வந்தது. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருந்தால் நன்மை செய்கிறவர். எத்தனையோ காலகட்டங்களில் அவர் செய்த நன்மைகள் சின்னவைகளாக இருந்தாலும் நிச்சயமாக இது அவர்தான் செய்தார். பல சூழல்களை கடந்து போவதற்கு தேவன் செய்த உதவிகளை நினைத்து பார்க்கும் பொழுது இது அவர் தான் செய்தார். திஸ் திங் ஹேஸ் ப்ரொசீடட் ஃப்ரம் காட் அப்படி சொல்ல முடிஞ்சது. அப்போ ஆண்டவர் நம்மோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நன்மைகள் உண்டு. எப்போ பார்த்தாலும் நான் விசுவாசத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன், என்னையா ஒரு நாள் ஆண்டவர் செய்வார், எதென்னங்க என்னையா ஒரு நாள் ஆண்டவர் செய்கிறது. எல்லாரையும் ஆபிரகாமை போல் காக்க வச்சு 100 வயசில் நன்மை செய்தால் அது எப்படிங்க சரியாக இருக்கும்? வாழ்கிற அந்த காலத்தில் என்ன செய்யணும்? அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேனா? இணைந்திருந்தால் என்னுடைய வாழ்வு தொடர்பான காரியம் அவர் நன்மை செய்ய மாட்டார். நான் சொல்ல நிச்சயமாக செய்வார். ஆனால் எல்லாம் எனக்கு செஞ்சிருவார், நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார், நான் அப்படியே ஆசைப்பட்டு அப்படியே கேட்பேன், அவர் தான் பெரிய ஆளாச்சே அப்படிங்கிறத எல்லாம் தருவார்னு சொல்ல. ஆனால் எனக்கு சொல்லுவதற்கு சாட்சி உண்டு. அல்லேலூயா. ஐ ஹவ் கிளியர் எவிடன்சஸ் டு சே தட் காட் ஹஸ் டன் குட் பெனிஃபிட்ஸ் டு மீ. எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அப்போது முதலாவதாக நன்மை பெற்ற ஒரு அடையாளம் இருக்கும். என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்லுவேன், ஆத்மாவை இவரை மறந்துடாத, இந்த நன்மையை உங்கள் சித்தப்பா செய்யலை, உங்கள் பெரியப்பா செய்யலை, உங்கள் அண்ணன் செய்யலை, உங்கள் தம்பி செய்யலை, உங்களுடைய தாத்தா செய்யலை, உங்கள் பாட்டி செய்யலை, இது யார் செய்தாங்க? கர்த்தர் செய்தார். இரண்டாவதாக வாழ்க்கையில் வந்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் கேட்டதெல்லாம் கிடைச்சிடாது. இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தரோடு நாம் இருந்தாலும் எல்லாமே நமக்கு சாதகமாக இராது. சில சூழல்களுக்காக, சில தேவ நோக்கை நிறைவேறுவதற்காக நாம் சில எதிர்மறை சூழல் வழியாகவும் போக நேரிடும். இல்லாமைகள் வழியாக, ஏழாமைகள் வழியாக, தாழ்ச்சியின் வழியாக செல்ல நேரிடும். ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் இருந்தாலும் இவைகளை சந்திக்க எனக்கு ஆற்றல் உண்டு. ஐ ஹாவ் த பவர் டு ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் த அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ். நான் கேட்டது நிறைய காலம் ஆண்டவர் தரவே இல்லை, ஆனால் தராமல் போனதனுடைய விளைவாக ஏற்பட்ட சூழல்களை ஹீ இஸ் டூயிங் சம்திங், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் த கிரேஸ். நான் கேட்டதெல்லாம் அவர் தரலை. என் வாழ்க்கையில் எவ்வளோ நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கேன், கனவு கண்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தரலை. எல்லாம் நிறைய தந்திருக்கிறாரு, நீங்கள் கேட்கலாம் தந்திருக்கிறான்னு சொல்கிறீங்க, தரலைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், தரவும் செய்கிறாரு, தராமலும் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதன் மத்தியில் காட்ஸ் ப்ரெசன்ஸ் நம்மோட இருக்குது. தராமல் இருந்தாலும் ஏதாவது ஒன்று தருவாருங்க. அப்போ சரி போகணும், எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் ஏங்க நெருக்கப்பட விட்டார், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒட்டிக்கு போகிறதில்லை, யூ ஆர் பி கிரஸ்ட் ஈவன் தோ வி ஆர் ப்ரெஷர் ஆன் ஆல் சைட்ஸ். அப்போ நெருக்கப்படுகிற சூழல் வருகிறது, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை எதிர்கொள்ளுகிறோம், தாங்குகிற சக்தி இருக்கிறது. எனவே தான் 2 கொரிந்தியர் 4:7 ஏழாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த மகத்துவ வல்லமைன்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் சில காரியங்கள் நாம் கேட்ட விதமாக கிடைப்பதில்லை, சில சூழல்கள் நாம் எதிர்பார்த்த விதமாக அமைவதில்லை. சில நேரங்களில் வாழ்க்கை என்பது அவ்வளோ அமைதியாக போய்கொண்டிருப்பதும் இல்லை, லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், லாட் ஆஃப் ட்ரையல்ஸ். ஆனால் இவள் எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு, எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு. அந்த வல்லமை எனக்கு உண்டு, என்னிடத்துல குறைவிட்டு விட்டது. அப்போ சரி பகுலிப்பொழுது போதும் என்ற மனதுடனே கூட, இனி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நல்ல ருசியாக சாப்பிட்றாங்க, எனக்கு அதெல்லாம் கிடைக்கல, சாதாரணமான தயிர் சாதம் கிடச்சிருக்குது, ஆனால் அவன் பிரியாணி சாப்பிட்றதோட நான் சந்தோஷமாக இதை சாப்பிட்றேன் என்றால் போதும் என்ற மனதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தயிர் சாதம் கூட சோ டேஸ்டி, அது என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்போ சொல்லி போக சொல்கிறார், நாங்கள் ஒன்றுமில்லாதவள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவளாக இருக்கிறோம், நாங்கள் தருத்தல் என்று எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவர்களாகிறவர்களாக இருக்கிறோம். சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது, அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே. நிறைய நேரங்களில் கேட்டவர்கள்லாம் கொடுக்கப்படுவதில்லை, ஆனால் கொடுக்கப்படாத சூழல்களிலும் அவைகள் ஏற்படுகிற வருத்தங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற சோர்வுகளையும், அவைகள் ஏற்படுகிற சஞ்சலங்களையும், அவைகள் ஏற்படுகிற குறைவுகளையும் ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் அவற்றோடும் நாம் வந்து மன ரம்யத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், அப்போஸ்தலன் பவுல் வந்து பிலிப்பியர் 4:12 சொல்லும் பொழுது வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவடையவும் குறைவடையும் எனக்கு பக்குவம் இருக்குது, ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் மத்தியில் இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ கேன் சே ஐ எம் வித் மை லார்ட். நான் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், நான் தாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன். வாழ்ந்திருக்கிற வேளையிலும் ஐ ஃபீல் தட் மை லார்ட் இஸ் வித் மீ, ஆனால் இப்போ நான் வாழ்ந்துருக்கல, தாழ்ந்து போயிட்டேன், ஐ எம் இன் வான்ஸ், ஐ எம் லேக்கிங் மெனி திங்ஸ், ஈவன் தன் ஐ சே மை லார்ட் இஸ் வித் மீ. வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன், தாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன். வாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்வு தான் எனக்கு வாழ்வாக இருக்கிறது, தாழ்ந்து போனாலும் அவரோடு வாழ்கிற வாழ்வு எனக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான அடையாளங்கள். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே இல்லை, டெசர்ட் டெசர்ட் டெசர்ட் இல்லை, உண்டு. கானகத்திலே நீ சென்று கொண்டிருந்தாலும் கூட அங்கே உனக்கு தண்ணீர் உண்டு, கற்பாறையில் தண்ணீர் வரும், வானத்திலிருந்து மண்ணா வரும், அது நீ எதிர்பார்க்கிற விதமான உணவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த சூழலுக்கு உன்னை நேசித்ததினால்தான் உண்மையில் அக்கறை உள்ளவராக இருந்த அப்படின்னா அது உனக்கு கிடைக்கிறது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நினைச்சா எல்லாம் கொடுக்க முடியுமே, ஏன் கொடுத்தார் மண்ணாவை? அதுதான் தேவனுடைய ஞானம், புரிகிறதா? அப்போ நன்மைகளை செய்கிற ஆண்டவரை என்னுடைய வாழ்வில் பார்க்கிறேன். இரண்டாவதாக வாழ்விலே நான் எதிர்பார்த்த விதமாக எனக்கு சூழல் அமையாவிட்டாலும் அந்த சூழலை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தையும் அவைகளுக்கும் மத்தியிலும் மனரம்யமாக வாழ்கிற கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவேதான் பிலிப்பி 4:11 வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், எந்த நிலைமையிலும் இன் எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படின்னா மனசை நல்லா வச்சு கற்றுக்கொண்டேன், அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட மாட்டேன். எல்லாவற்றையும் இழந்தது போல் எங்கேயோ போய் என்ன செய்ய பஞ்சம் அது பண்டார பரதேசி மாதிரி மாறிட மாட்டேன். மூன்றாவதாக, வாழ்ந்திருக்கும் பொழுதும் என்னோட கர்த்தர் இருக்கிறார், தாழ்ந்திருக்கும் பொழுதும். யோபு எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழலில் கூட ஒரு வார்த்தை சொன்னார், என் மீட்பர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள் நான் அவரை என்ன செய்வேன் பார்ப்பேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போது இந்த கிறிஸ்தவ அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ போய் ஆசீர்வாதம் வாங்குறது, யார் கொடுக்குற வாக்குத்தத்தை நம்பி இந்த இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்க நம்புறது, யார் மூலமாகவோ தகடைய நன்மையை தேடுகிறது, இந்த விதமான அனுபவங்களுக்குள்ளே போய் கொண்டு. ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஹவு கேன் வி ஹாவ் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட், ஆண்டோடைய நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவா நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதி 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆசீர்வாதம் எப்படிங்க வருது? நான் இயேசுவோடு இருக்க வேண்டும், இயேசு என்னோடு இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் என்னோடு இருக்க வேண்டும். அவரை குறித்த விளம்பரங்கள் அல்ல, அவருடைய வல்லமைகளை குறித்த இன்ஃபர்மேஷன்ஸ் அல்ல, அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய வார்த்தைகள், த வேர்ட்ஸ். ஏன்னா மனிதன் 40 நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யூ வில் பி பிளஸ்டட் எப்பொழுது, வென் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது. இப்போ ஒரு கேள்வி, அவர் நம்மளும் நாம் அவர்களும் தான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா? கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னீங்க நிறைய கிடைக்குது, நிறைய கிடைக்காமலும். இதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிரசங்கிகள் எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, கிடைக்குங்கிறாங்க கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதான் இங்கே ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதான் பைபிள் சொல்லுது இல்லையா? இப்போது நான் அவரோடு இணைந்திருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, இப்போ நான் கேட்டதெல்லாம் கிடைக்குதா? வசரன்னு சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் இதை பற்றி சிந்தனை பண்ணேன், இந்த மாதிரி இருக்கிற வேளை நம்ம கேட்குறதெல்லாம் கிடச்சிருமா? நாம் வந்து வாடகை வீட்டில் இருந்தால் ஒரு சொந்த வீடு, சாதாரணமான வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்தால் ஒரு கேஸ்டில் மாதிரி ஒரு வீடு, ஒரு சாதாரண வாகனம் ஓட்டிட்டு இருந்தால் ரொம்ப பிராண்டட் கார், ஒரு வாகனம், நல்ல வசதி, இப்படிலாம் கேட்டால் கொடுத்துருவாரா அப்படின்னு. இதில் ஒரு உண்மை என்னவென்றால், நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தர் உங்களிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்குற பேட்டர்னே மாறிடும். எப்போ பார்த்தாலும் காசைத்தாரும் பணத்தைத்தாரும் ஆசையத்தாரும் அந்தஸ்தாரும் ஐஸ்வர்யத்தாரும் கேட்க மாட்டீங்க, அவருடைய சித்தம் உங்களுக்கு விளங்கிடும், கேட்டு பெற வேண்டிய இவைகள் புரிஞ்சுக்கிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரை உங்களுடைய உறவை தாரும், உங்களுடைய ஐக்கியத்தை தாரும், அனுதினமும் என் வாழ்வை வாழ வைக்கிற உங்களுடைய வார்த்தைகளை தாரும், எந்த சூழலில் இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர்கள் நிச்சயத்தை தாரும், உன் சித்தம் செய்கிற ஒரு மனதை தாரும், உமக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை தாரும், உமை பிரதிபலிக்கிற ஒரு எண்ணத்தை தாரும். இதுதான் வர எப்போ நம்ம பிரேயர்லாம் எப்படி அதை தாரும் இதை தாரும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று கேட்டு கேட்டு கிடைக்கிறதும் இல்லை, சோறு வருகிறது இல்லையா? ஆண்டவரோடு நெருங்கி வந்துட்டீங்கன்னு சொன்னால் நாம் மேன்மையானதை கேட்க ஆரம்பிச்சிருவோம், புரிகிறதா? நான் ஒரு காலத்தில் லிஸ்ட்டு போட்டேவே ஜெப் பண்ணேங்க, மணிக்கணக்கில் 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ப்ரேயர் பண்ணுவேன், பெரிய லிஸ்ட் இருக்கும். அதை வேறு ஒரு முறை சொன்னால் ஒருவேளை அவர் சரியாக கேட்காம விட்டால் என்ன பண்ணுறேன்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தால் ஒருவேளை அவர் கேட்காம இருந்தால், நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அந்த சத்தத்தின் மத்தியில் நம்ம சத்தம் அமுங்கி போய் கேட்காம இருந்தால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் உரத்த சத்தமாக கேட்குறோம். அந்த காலத்தில் வந்து சாதாரண சத்தத்தில் ஜெப் பண்ணால் அவர் கேட்காது, வானம் வர போகணும் இல்லாது. அப்போ ரொம்ப உரத்த சத்தம் தொண்டை கிளிய, நீ நிறைய பேர் அப்படியே தொண்டை கிளியனா? இன்னைக்கு மரவில் கூட ஒரு வீடியோ பார்த்த ஒரு அம்மா, அவங்களுக்கு நல்ல தொண்டைங்க, பிளஸ்ஸட் த்ரோட், வேறு யாருக்கும்னா நோயே வந்துடும்.
1: ஆண்டவர் உங்கள் மத்தியிலே ஆசை ஓடுகிறா, பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ.
0: சமயத்தில் ஒரு போதகர் வந்து நம்ம தமிழ்நாட்டு அபிஷேகம் ஜெபிச்சு ஜெயிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? எப்போவுமே ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து அப்படின்னு கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுறவில்லை, நம்ம இந்தியா ஜெயிக்குதான்னு பார்ப்போம்ல, இந்தியா விளையாடுறவில்லை. சமீபத்தில் கேரளாவில் இருந்து ஒரு பாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வந்தார், கொஞ்சம் ஊடால் அதையும் சொல்கிறேன். அவர் வந்து அவரை ரொம்ப பந்தாவா இந்த தமிழ்நாட்டு பாஸ்டர் என்ன செய்கிறார், இவரும் அபிஷேகத்தில் ரொம்ப ஃபேமஸ், அவரும் அபிஷேகம் ரொம்ப ஃபேமஸ், இவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், அவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், இவரும் பிசாசு விரட்டுவார், அவரும் பிசாசு விரட்டுவார், இவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் அபிஷேகத்தை இறக்குவார், இவரும் அபிஷேகத்தை இறக்குவார். அப்போ ஒரு அபிஷேகம் இறக்குற பாஸ்டர் தமிழ்நாட்டு தமிழ் அபிஷேக பாஸ்டர் என்ன பண்ணார், கேரள அபிஷேக பாஸ்டர் வரைஞ்சார். நல்ல பந்தாவாக வரவேற்பெல்லாம் நடந்தது. நான் நினச்சேன் பரவாயில்ல, பிரம்மாண்டமான ஒரு ஆள் கேரளாந்து வந்திருக்கார், இவரை விட அவர் சூப்பராக இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் ஓடி, நிர்மலா யார் அந்த நிர்மலா, செல்லப்பா ராயப்பா அரளப்பா பையப்பான்னு சொல்லிட்டு அஞ்சாறு பேருக்கு பேரில் கூப்பிட்டு தூள் கிளப்பிட்டே இருந்தார். ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு பாஸ்டர் அளவுக்கு வரலை, அந்த அபிஷேகம் அளவில் இல்லை. நான் கொஞ்சம் கவனித்தேன், ரொம்ப நேரம் அவரும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். இந்த கேரளா பாஸ்டருக்கு நம்ம அபிஷேகத்துடைய வல்லமை என்ன செய்யணும். அப்புறம் அவர் திடீர்னு அங்கே போனார், அவருடைய தலைமையில் கை வச்சு இது பண்ணார். அது எளிதாக அசைகிற கேஸ் மாதிரி இல்லை. ஒரு ஆவிக்குரியவன் சொன்னால் கையை வச்சோடனே விழணும், பக்கத்தில் போறோட விழணும், அதுதான் பவர். அது அப்படி நின்றுக்கிட்டு இருக்குது. இவரும் தலையில் அழுத்தி அழுத்தி அழுத்தி, சாதாரண மாணவனுக்குனா தலைவதனை உடனே வந்திருக்கும். அவரை பாரு அப்படி அழுத்தியிருந்து அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரவுண்ட் அடிக்கிறார் வேறு வழி இல்லாமல். இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், இப்போ தான் நம்ம தமிழ் அபிஷேகத்தை வெளிப்படுத்தணும், தமிழ்நாட்டுக்காரனுடைய அபிஷேகம். அவர் வந்தார், இவர் கையை பிடிச்சிக்கிட்டார், அவ்வளோதான், டச், வா வா வா, வந்து விழு வந்து விழு அப்படின்னு நான் போகிறேன். அத்தனை க்ரௌடும் என்ன பண்ணிட்டு எல்லாம் எலும்பு ஆரஞ்சு ஆட ஆரம்பிச்சு உருள் ஆரம்பிச்சு பொருள் ஆரம்பிச்சு எல்லாம் ஊர்பட்ட விசாசம் பிடிச்செல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சு. கேரளா பா அபிஷேகம் பார்த்து நிற்குது, இவர் கையை வர பிடிச்சி வச்சிருக்கிறார். அவர் என்ன இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கூப்பிட்டு வந்தால் அவர் ஏதாவது பண்ணிட்டு போகிறான்னு நம்ம அமைதியாக இருக்கணும்ல. அதுக்கு அடுத்த வாரம் நம்ம தான் ஒவ்வொரு வாரம் மகிமையை காட்டிகிட்டு இருக்கிறோம், ஆனால் அவருக்கு இவருடைய மகிமையை காட்டுறா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் பாவம் மனுஷன் எனக்கே பரிதாபமாக இருந்துங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். இவருக்கு கையை அவர் பிடிச்சி வச்சுட்டு அவர் எல்லாமே வேலை செய்கிறார். அவர் அப்படியே கையை வச்சோடனே இவர்கிட்ட இருந்த மகிமையோட அதிக மகிமை அவர்கிட்ட தான். எல்லோரும் எழும்பி வந்துட்டாங்க, எல்லோரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த மனுஷன் கேரளா தூத்து போச்சு, தமிழக அபிஷேகம் என்ன செய்து விட்டது, ஜெபித்து ஜெயித்து விட்டது. அப்போ இன்றைக்கு நாம் வந்து பார்க்க நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறது, இப்படித்தான் இருக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன், அங்கே தானே கோட்டை விட்டுருவீங்க, கதையை கேட்டுட்டு கதை எதுக்கு சொன்னமோ. ஆ இப்போ யோசனை பண்ணி பாருங்க, எதுக்கு சொல்ல வந்தேன், அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவாகத்தான் என்ன நடக்கிறது, ஆசிரியர் பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு மக்கள் யார் வழியாக பெற விரும்புகிறாங்க, போதகர் வழியாக. அப்போது நம்ம வந்து அதனுடைய விளைவாக தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, அவருக்கு சித்தமானது இன்னதென்று என்ன செய்கிறோம், அறிகிறோம். அதே தான் அந்த வசனத்தில் யோவான் 15:7, நீங்கள் இன்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவான கேட்கறது எது. இப்போ எப்போ பார்த்தாலும் மக்கள் அபிஷேகம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, வல்லமை கேட்டுக்கொண்டிருக்காங்க. கேட்கறது என்ன, தேவ சித்தம் இல்லையா. ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார், அது என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்குறார் அது புரிஞ்சிக்கும். 1 யோவான் 5:14-15 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 14 வசனத்தை வாசிக்கலாம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவன் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம எப்பவுமே இயேசுநாதர்னா காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் என்ன வந்து ஈசாக்க மாதிரி ஆசீர்வதி ஆபிரகம் ஆசீர்வதியும் அப்படி கேட்டு இருந்தா அது நமக்கு ஆண்டவருடைய சித்தத்தை என்ன செய்யாது, வெளிப்படுத்த. அப்போ உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவங்க வாழ்க்கையுடைய எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை உம்முடைய உறவில் வாழணும், உம்முடைய ஐக்கியத்தில் வாழணும், உமக்கேற்ற பரிசுத்தத்தில் வாழணும், உண்மையோடு வாழணும், உண்மை பிரியப்படுத்தி வாழணும், நீர் என்னோடு இருக்கிற நிச்சயத்தோடு வாழணும், இதை கேட்போம், அது நமக்கு கிடைச்சிரும். அல்லேலூயா. உம்முடைய உறவுடன் வாழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது நான் யோசு பதில் சொல்கிறேன், ஆண்டவர் செய்வேன், சைலண்டாக இருக்க மாட்டார். நான் வீட்டை கேட்டால், காசை கேட்டால், பணத்தை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்கலாம், ஆனால் அவருடைய உறவை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்க முடியும். ஏனென்றால் இவை எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொள்ள இத்தனை பேரும், அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஆண்டவரும் நாமும் இணைந்திருக்கும் பொழுது அந்த இணைப்பை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம், இணைப்பை எப்படி அறிந்து கொள்கிறோம், ஆண்டவர் நம்மிடத்தில் இணைந்திருந்தால் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னேன், இணைந்திருந்தால் அவர் நன்மை செய்கிறவரை பார்த்துருப்போம். இரண்டாவது, வாழ்க்கையுடைய எந்த சூழலையும் சந்திக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக இருப்போம் பார்த்தோம். மூன்றாவது, வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உடையவளாக இருப்போம். இப்போ ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கிறது உண்மைன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து அபிஷேகங்கிறோம், வல்லமைங்கிறோம், அந்நிய பாஷைங்கிறோம், நிறைய விஷயங்களை செய்து நாம் என்ன சொல்லுவோம், வி ஆர் சோ ஸ்பிரிச்சுவல். போதகர்கள் வந்து நம்மை வந்து அபிஷேகத்தில் வழி நடத்துகிறாங்க, அந்நிய பாஷையில் பேச வழி நடத்துகிறாங்க, சத்தமிட்டு பல்வேறு காலம் சில இந்த மாதிரி செய்கிற பொழுது நாம் என்ன பண்ணுறோம், வி ஃபீல் தட் வி ஆர் சோ ஸ்பிரிட் ஃபீல்டு. ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? அபிஷேகம் வந்தனா என்னங்க அர்த்தம்? இன்றைக்கி அபிஷேகம்னா மக்கள் எந்த விதமாக ஒரு சிந்தையை வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் போல் இருக்குது, ஏதோ ஒரு பவர். அந்த ஸ்டஃப்பை வந்து என்னாலே கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த அபிஷேகம்னா இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்க, என்ன அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன கொடுக்குறாங்க, விளங்கலை. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் ஊறுபட்ட பேர் வச்சுக்கலாம் அபிஷேகத்துக்கு. இருந்தால் எழுந்தா எல்லாத்துக்கும் என்ன, உனக்கு இருப்பதற்கு அபிஷேகத்தை கருத்து கொடுத்துருக்கிறார். இருக்காதபடி நின்று கொண்டுதான் நிற்கிற அபிஷேகம், இல்லைன்னா ஓடுகிற அபிஷேகம், இல்லை உருளுகிற அபிஷேகம், பொருளுகிற அபிஷேகம், சத்தம் போடுகிற அபிஷேகம். ஆனால் அபிஷேகம் இருந்தால் என்னங்க நடக்கும் சொல்லுங்கள்? அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. அபிஷேகம் இருந்தால் நம்மால் இப்படி உட்காந்துருக்க முடியாது. அபிஷேகம் இருந்தால் உட்காந்துருக்க முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறேன்னா, அபிஷேகம் இருந்தால் நடக்கும். 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர்
2: ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
0: கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? எதில் விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, தவறான பழக்க வழக்கங்கள்ந்து விடுதலை, தவறான மைண்ட் செட்லேருந்து விடுதலை, தவறான சிந்தனைகள்ந்து விடுதலை, தவறான சுபாவங்கள்ந்து விடுதலை, தவறான ஆசைகள்ந்து விடுதலை, உலகத்திற்கேற்ற வாழ்க்கை முறையிலிருந்து விடுதலை. இதுதான் அந்த ஃப்ரீடம். சத்தியத்தை அறிவினால் சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அப்போ இயேசுவோடு இணைந்திருந்தால் மிக முக்கியமாக என்னுடைய வாழ்வில் என்ன நடந்திருக்கும், நான் விடுவிக்கப்பட்டிருப்பேன் இல்லையா? இன்றைக்கு விடுதலையின் வாழ்க்கை இருக்கிறதா? இந்த உலகம் எளிதாக நம்மை ஆளுகிறது அல்லவா? பழக்க வழக்கங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, சுபாவங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய தவறான மனலை எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய மன நிலையை தாண்டி போக முடியலையே, வெறுப்பு, கசப்பு, கோபம், வைராக்கியம், ஆசை, அது இதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மனம் எவ்வளவு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோடு இருந்தால் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே ஆடுவார்கள், பாடுவார்கள், விழுவார்கள், எழுவார்கள், கூச்சலிடுவார்கள், சத்தம் போடுவார்கள். இதுதான் கிறிஸ்தவ அடையாளங்களாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கும், விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. என்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியும். தவறான சுபாவங்களுக்கு நான் அடிமை அல்ல, தவறான ஆசைகளுக்கு நான் அடிமை அல்ல, பண ஆசைக்கு நான் அடிமை இல்லை, பொருளாசைக்கு அடிமை இல்லை, இந்த உலகத்தினுடைய நாகரிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய மாய காட்சிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய தவறான உறவுகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகம் போக போகக்களே நான் போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா ஐ எம் எ ரிடீம்டு பர்சன், ஐ ஹவ் பீன் செட் ஃப்ரீ ஃப்ரம் மை காட். அந்த அனுபவம் தான் உண்மையான அபிஷேகம். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மோட இருந்தால், இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாருன்னா நீங்கள் முந்தின நாள் வரைக்கும் என்ன சமையல் பண்ணிங்களோ அது வேறு விஷயம். சாம்பாரை செஞ்சு போட்டுக்கலாம், கார குழம்பு செஞ்சு போட்டுக்கலாம், ரசத்தை செஞ்சு போட்டுக்கலாம், ஒரு நாள் மீன் குழம்பை செஞ்சு வச்சு 3 நாள் சுட வச்சு போட்டுருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்னால் சமைக்க மட்டும்தான் முடியும், மிச்சம் சோறை மட்டும்தான் வடிக்கிற மிச்சத்தில் நீ ஹோட்டலே வாங்கிட்டுவான்னு சொல்லலாம், இல்லை ஸ்விக்கி சொமோட்டோ பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டுனா என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் கெஸ்ட்டு வந்தால் அவரை ப்ளீஸ் பண்ணி நல்ல சாப்பாடு செஞ்சு போடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறோம். ஏன்னா அவர் வயிறை கெடுத்துட்டு போகட்டும். ஆமாம், நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நீ வீடுகளுக்கு போனால் செஞ்சு போட்டால் நீ செஞ்சு போடு, நல்லா செஞ்சு போடுங்க பிரதர். உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சோம், அப்போ என்ன பண்ணீங்க, நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குது, ஹோட்டலில் தான் கிடைக்குது. ஏன்னா நாங்களும் அதை அங்கே இருந்து வாங்கி சாப்பிட்றோம். ஆக வந்தவன் என்ன செய்கிறான், வயிற்றுக்கு பிரச்சனையை வாங்கிட்டு போகிறான். இவங்க எங்கேயாவது இருக்கிறத வாங்கி போட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வயிறை கெடுத்து விடுறாங்க. எனிவா சரி விடுவோம், பசி வேலையாக வர இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஏன்ற வரைக்கும் நம்முடைய தப்பு தவறுலாம் அவர் பார்க்காதபடி வாழ் அன்றைக்கி ஒரு நாள் தான் என்ன செய்யணும், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நம்ம வழக்கமாக போடுற சண்டை என்ன செய்ய மாட்டோம், அன்றைக்கி போட மாட்டோம். வழக்கமாக திட்டுறதா அன்றைக்கி திட்ட மாட்டோம். வழக்கமாக யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். வழக்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறதான் நிறைய சினிமா அது இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் வந்திருக்கு ஒரு சீஃப் கெஸ்ட், ரொம்ப முக்கியமான ஆள். அப்போ அவர் வந்தவுடனே அவரை பிரியப்படுத்தும்படியே எல்லா விஷயம் நடக்குது. அதே போல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் நமக்கு என்ன வந்துவிடும், வி வில் ஹாவ் எ டிசைர் டு ப்ளீஸ் ஹிம். யோவான் 8 29 வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவளை செய்கிறபடியினால் அவர் ஒருபோதும் என்னை தனித்திருக்க விடுவதில்லை. வி ஆர் டுகெதர், ஹீ இஸ் நாட் லீவிங் மீ அலோன். என்ன ஆல்வேஸ் ஐ எம் டூயிங் வாட் இஸ் ப்ளீஸிங் டு ஹிம். அவருக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்கிறேன். அருமையாவளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் உங்கள் ஆசைகளை திருப்திப்படுத்துறதுக்கும் உங்களை உலக பிரகாரம் இது எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்துறதுக்குமே உங்கள் மைண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. இன்றைய தின வாழ்வில் ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்தணும், எப்படி நான் வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எப்படி விரும்பணும், அந்த பிரியப்படுத்துகிற மனநிலை வந்துவிடும். மூன்றாவதாக, கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது சமாதானமற்ற சூழல்களிலும் நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள், சந்தோஷமற்ற சூழலில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். மட்டுமல்லாதபடி எதிர்மறை சூழல்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள், தாங்கிக் கொள்கிறீர்கள், பொறுத்துக்கொள்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி அதற்கென்று உங்களுக்கு ஒரு விசேஷமான ஆற்றல் இருக்கிறது. இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவருடைய விளைவு. ஆனால் இதன் மத்தியில் கடைசியாக ஒன்று நம்ம பார்க்கணும், இன்னைக்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் தேவ கர்த்தரோடு இணைய முடியாதபடிக்கு சில விஷயங்கள் இருக்கு. கர்த்தரோடு நம்ம இணைய முடியாது. கிறிஸ்தவனா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர் டு பி கனெக்டட் வித் கிரைஸ்ட். முதலாவது கிறிஸ்தவோடு இணையணும். ஆனால் இணைய முடியாதபடி சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா, அவர் ஓன் காட்லி லைஃப், டிவோஷனல் லைஃப். நம்முடைய பக்தி வாழ்க்கை கிறிஸ்துவோடு நம்ம இணைய தடை செய்கிறது. பக்தி வாழ்க்கை என்ன, கோயிலுக்கு போகிறது, ஆராதனை பண்ணுறது, பயபக்தியாக வாழ்கிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, காணிக்க கொடுக்கறது, வாய்ப்பு கிடைச்சா ஏசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணுறது, இவ்வளவு பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் லீடிங் எ வெரி குட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆனால் வி டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் வித் கிரைஸ்ட். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுது, நீ தான் நல்லா ஜெபம் பண்ணுறிய, நல்லா பைபிள் படிக்கிறிய, பயபக்தியாக வர இருக்கிறிய, கோயிலுக்கு போகிறிய, அப்புறம் என்ன வேணும், இதுவல்ல, இது உங்களை கிறிஸ்துவோடு இணைக்கலையே. Do you experience God's presence in your life? இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, வரீங்க, பொது ஒரு ஆன்மீக ஃபீலிங் இருக்கிறது. நமக்கு ஜஸ்ட் ஒரு ரிலீஜியஸ் ஃபீலிங் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் வரணும். அப்படி என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் என்ன, ஐ நோ தட் மை லார்ட் இஸ் வித் மீ, நான் விசுவாசிக்கிற இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா கிறிஸ்துவோடு இணைய விடாமல் நம்மை தடை செய்கிறது. இரண்டாவது, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பரவச வாழ்க்கை. நிறைய சபைகள் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு விசேஷமாக கொடுப்பது என்னவென்றால் பக்தி கூட கிடையாது, பரவசம். ஜபத்தில் பரவசம், ஆராதனையில் பரவசம், பாடல்களில் பரவசம், எப்படியாக அவங்கள இமோஷனலைஸ் பண்ணுறது, அவங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது, ஆராதனைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, பரவசமான பல்வேறு விதமான அணுகுமுறைகள் மூலமாக அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இமோஷனல் லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க, ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு திஸ் இஸ் வாட் இஸ் கால் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீ என்ன ஆகிட்டேப்போ, எனக்கு ஆண்டவுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அந்த ஃபீலிங்கை கொண்டு என்ன பண்ணுற நீ, அது உனக்கு என்ன செய்யுது, அதை கொண்டு நீ எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்கிற, அதுதான் முக்கியம். அப்போது கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஒரு பரவசம் அல்ல. இன்றைக்கு பரவச மக்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறது. இன்றைக்கு ஏராளமான பெந்தகோச திருச்சபைகள் இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்குது. கிறிஸ்துவை விட்டு அவர்களை பிரிக்கிறாள், அவர்களுக்கே தெரியாது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவளை பரவசப்பட வைத்து அவர்கள் தங்களுடைய பாவத்தை அறிய விடாமல் போய் செய்து விடுகிறார்கள். அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவோடு இல்லை என்பதை உணரவிடாமல் செய்து விடுகிறார்கள். ஆறாவது நேரங்களிலே இசைகள் மூலமாக, நடனங்கள் மூலமாக, பாடல் மூலமாக, பரவசமான வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்குள்ளே ஒரு போலியான ஆன்மீக உணர்வை கொடுத்து இதுதான் கிறிஸ்துவ நினைக்கும்படி ஏவி விடுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை, கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை. அவர்கள் இணைத்தது பரவசம். பரவசம் கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆராதிக்க நேரம் இருக்கும், ஜபக்கிற நேரம் இருக்கும், கோயிலுக்கு போன நேரத்தில் இருக்கும், அதர் டைம்ஸில் அது இருப்பதில்லை. மூன்றாவதாக, நிறைய பேரை சுயநீதி பிரித்து வைத்திருக்கிறது. தே ஆர் நாட் கனெக்டட் வித் கிரைஸ்ட், தே ஆர் நாட் வித் கிரைஸ்ட். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சரியாக வாழணும், நான் உண்மையை பேசணும், நான் ஒழுங்காக இருக்கணும், யாரை ஏமாற்றக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்ரம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினேரியன் லைஃப், சில மாரல் கோட்ஸை வச்சுருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, சரியாக வாழணும், யாருக்கும் தீங்கு தீவனம் செய்யக்கூடாது. இதுவும் ஒரு பிசாசனுடைய தந்திரம், புரிஞ்சிட்டிங்களா? அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை முறையே நானே என்னுடைய சொந்த ஆற்றலை கொண்டு வாழ்ந்து இது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைத்து விடுகிறேன். ஆனால் இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்தவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய ஐக்கியத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு தொடர்புடையவராக இருக்கிறார், நான் அவரோடு தொடர்புடையவனாக இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், அந்த பிரசன்ன விளைவில் அனுபவிக்க இருக்க வேண்டும். நான் கரெக்டாக வாழ்கிறேங்க, நீங்கள் சொல்லுங்க, எங்கள்கிட்ட ஏதாவது தப்பு தவறு இருக்குதுன்னா சொல்லுங்க. இது ஒரு என்ன வாழ்க்கை, ஒரு டிசிப்ளினரி லைஃப். இந்த உலகத்தில் அப்படி வாழ்கிறோம், எல்லா மதத்துலையும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிறத விட மத ரிலீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்க. நல்லா வாழ்கிறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழ்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஐ மே பி ஏபிள் டு லீட் எ வெரி குட் லைஃப், தட்ஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். ஐ மஸ்ட் லீவ் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் வாழ வேண்டும். அப்போது சுயநீதி வாழ்க்கை என்னை பிரித்து விடுகிறது. நான் வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை, அநேகர் வாழாத வாழ்க்கை, அக்கிரமக்கார அநியாயக்காரன் ஏமாத்திரம் இருக்கிற உலகத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், நாணயமாக இருக்கிறேன். நான் லஞ்சம் வாங்குறது கிடையாது, நான் காசு கொடுத்து காசு காரி சாதிக்கிறது கிடையாது. என் பையனுக்கு இந்த சீட்டு வாங்கணும்னு அவன் எவ்வளோ ஆசைப்பட்ட கூட நான் முடியான்ட்டேன், காசு கொடுக்க மாட்டேன்னு. நல்ல வாழ்க்கை தான், ஆனால் அவ்வளவு தியாகம் பண்ணி கர்த்தர் இல்லையே. எனக்கு அந்த வியாபாரம் நஷ்டப்பட்டு போகிறனும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், நீ செய்த நல்ல காரியம் ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லையே. ஏ You are leading the self-righteous life. நீயே உன்னை நீதிமானாக்கி, நீயே உன்னை பரிசுத்தவனாக்கி ஆண்டவர் பிரசன் பண்ணுற. போதும் ஆண்டவரே, நான் எவ்வளோ நல்லா வாழ்கிறேன், டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்காக இருக்கிறேன், நாலு நன்மை செய்கிறேன், யாரு காசையும் நான் திருடுறதில்லை, ஏமாத்துறதில்லை, அணைய முடியலை, கரெக்ட் டைமுக்கு போகிற வேலை கரெக்டாக செய்கிறேன், லஞ்சம் கொடுக்குறதில்ல வாங்குறதில்ல, ஐ எம் எ பர்ஃபெக்ட் பர்சன். பார்த்தா என்னை பார்த்தா தெரியுதா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் இல்லை, அப்படியெல்லாம் ஆசீர்வம் ஆண்டவர் சொல்லலை. You have to live with Christ. You must be very sure that you are the presence of Christ. கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அடுத்தது நம்மளை பிரிக்கிற மிக முக்கியமான வேலை தான் இன்றைய கிறிஸ்தவ போதல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்திற்கு நாம் கிறிஸ்துவிடத்தில் போகணும், அவங்க ஜெப கோபுரத்து வர சொல்கிறாங்க, பிரிச்சுட்டாங்க. ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென்றால் கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். அவர்கள் சொல்கிறாள், நீங்கள் எங்களுடைய ஜெப கூட்டத்துக்கு வாங்க, எங்களுக்கு நீங்கள் ஜெப விண்ணப்பத்தை அனுப்புங்க. பிரிக்கிறாங்க. காலையில் வந்து பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவர் விதமாக சொல்கிறார், இன்றைக்கே உன்னுடைய கஷ்டம் கவலை எல்லாம் நீங்கி விட்டது. அதை எங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் சொல்லணும், நல்லா யோசிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்யப்போகிற நன்மை உண்டன்றா அந்த தகப்பன் என்ன பண்ணணும், பிள்ளைக்கு சொல்லணும். ரெண்டு பேருக்கு அப்பால் இருக்கிற ஒருவரை கூப்பிட்டு வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் அப்பா இன்றைக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்ய போகிறார், பி ஹாப்பி. அப்போ அது என்ன அர்த்தம், அப்பனுக்கும் பையனுக்கும் என்ன இல்லை, பிரிச்சிட்டீங்களா? அப்போ இன்றைய கிறிஸ்தவ பெரும்பாலான 98.75% போதகர்கள், 1.5% கூட மிச்சம் இருக்குமாங்க, ஒரு கேள்விதான். மக்களை கிறிஸ்துவோடு பிரிக்கிறார்கள். பிசாசுடைய தந்திரம், ஜப கோபுரத்துக்கு வாங்க, திறப்பின் வாசலுக்கு வாங்க, ஜப மையத்துக்கு வாங்க, ஜப அரங்கத்துக்கு வாங்க, மலைக்கு வாங்க, மடுவுக்கு வாங்க, பள்ளத்துக்கு வாங்க, மேட்டுக்கு வாங்க, அப்படி அழைச்சி எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டோம். நம்ம எங்கே வரல, ஏசுநாதர் இடத்துல வரல. ஐ டு நாட் நோ கிரைஸ்ட். எல்லா ஜப கோபுரமும் தெரியும், எல்லா போதவருடைய ஃபோன் நம்பரும் தெரியும், அற்புத நம்பர்கள் தெரியும், மக்கள் பாருங்கள் லைவ் பார்க்குறவெல்லாம் அனுப்பிட்டே இருப்பாங்க ஜப விண்ணப்பம். நீ இந்த ஜப விண்ணப்பத்தை யாருக்கு அனுப்பணும், ஐயா ஒரு ஊழியக்காரன் 8000 பேருக்கு ஜபம் பண்ண முடியும், வாங்க ஜபிக்கலாம் வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரேயர் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன பேசுகிறார் அதை கேட்கறதில்ல, கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராமே இல்லையே, சத்தியத்தை கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராம் இல்லையே, ஜெபிக்கலாம் வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவருங்கிறது இதுக்கா ஜெபிங்க, அதுக்கா ஜெபிங்க, அதுக்கா ஜெபிங்க, இதுக்கா ஜெபிங்க. இது மக்கள் அப்பாவிகள், யார் வழியாவது நமக்கு ஒரு நன்மை கிடைக்கான்னு பார்ப்பாங்க. நீ என்ன சொல்லிக் கொடுக்கணும், நீ எங்களுக்கு ஜெபம் ஜெபக்குறிப்பு அனுப்புகிற நேரத்துக்கு யாருக்கு அனுப்பு, எங்களுக்கு வரதை விட ஃபாஸ்ட்டாக எங்கே போய் சேரும், நாங்களும் மனுஷங்க தானே, 5 பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம், 10 பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம், நீங்கள் 10,000 பேர் இருக்கிறீங்க, நான் எங்கே ஜெபம் பண்ணுறது, வயிறு கிழிஞ்சிடாது. ஆனால் எல்லாம் எங்களுக்கு ஜபக்களை அனுப்புகள், எங்களிடத்துல ஜெபித்தோம் கட்டுக்கட்டாக ஜபக்கு குறிப்பாக வச்சுருக்கிறோம், அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய வல்லமையை பாருங்கள், ஏன் இந்த கட்டுக்கட்டை அங்கே போகணும், அதை ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டோருக்கு அனுப்பலாமே, ஆண்டோர் நமக்கு ரொம்ப தடவியாகவும் கண்டுபிடிக்கத்தக்க அளவில் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றைய போதகர்கள் நம்மை கிறிஸ்து விட்டு பிரிக்கிறார்கள். இன்றைக்கு பிரபலமான பெரும்பாலான போதகர்கள், பெரும்பாலான பாஸ்டர்கள், பெரும்பாலான சுவிசேஷர்கள் மக்களை கிறிஸ்துவை வர விடாதபடிக்கு இட்டல் நின்று கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாடு போல எங்கள் வழியாக தான் நீ அங்கே போகணும். தேட்ஸ் நாட் த பிளான் ஆஃப் காட், தேட்ஸ் நாட் த வில் ஆஃப் காட். எனவே கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த இணைந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அந்த இணைந்த வாழ்க்கையில் எவ்வளவு மேடுபள்ளங்கள் இருந்தாலும் யூ வில் அக்செப்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்துடைய எல்லா மேடு பள்ளங்கள் மத்தியில் உங்களோட இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களை அழிந்து போக விடவே மாட்டார். தண்ணீரில் நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது மூழ்குவதில்லை. மூழ்குவது போல் வரும், கழுத்து வர வருங்க, ஆனால் உயிர் போகாது, கொண்டு சேர்த்துறோம், அதுக்குள்ளே கரை வந்துடும். கழுத்து வர வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம், அதுக்குள்ளே கரையேறிடுவோமே, கரை வந்துடும், பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் என்ன, வி மஸ்ட் பி வெரி ஷியூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட், வி ஹவ் பின் கனெக்டட் வித் கிரைஸ்ட். எனவே அந்த நல்ல உறவில் இணைந்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம், கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். வேறு எவைகளோடு நம்ம இணைக்காதபடிக்கு நேரடியாக கிறிஸ்துவோடு இணைவோம். பக்தி வாழ்க்கையோடு இணைவதல்ல, பரவச வாழ்க்கையோடு இணைவதல்ல, தேவ ஊழியர்களுடைய ஜபங்களோடு இணைவதல்ல, கிறிஸ்துவோடு இணைவது. அந்த இணைப்பிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார், இறுதி வரையந்தம் அவர் நம்மோடு நடத்துவார். அந்த நாளில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.
3: அன்பானவர்களே, ஜீவநீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான்

நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.

கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல வந்து என்ன ஒரு சாட்சியாக இந்த இடத்துல என்னை வைத்ததுக்காக முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் யார்? இயேசு, ஜீசஸ். என்னுடைய பேர் அப்துல் சலீம். சம்மந்தமே இல்லைல்ல, என்னடா கிறிஸ்மஸ்ஸு, அப்துல் கலாம், அப்துல் சலீம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம் இங்கே. தேங்க்யூ ஜீசஸ். உண்மையாலுமே இன்றைக்கி நான் வந்து உயிரோடு இருக்கிறது இயேசப்பா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபனால் மட்டும்தான். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் என்ன கோபாலகிருஷ்ணன் சார், பாஸ்டர் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ வந்திருக்கிற எல்லா தேவனோட பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இதை காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லுமே, அந்தமாரி நம்ம வந்து கொஞ்சம் உண்மையாலுமே நீங்கள் வந்து உணர்ந்து கேட்கணும்னு சொல்லி நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். இன்றைக்கி இவ்வளோ நேரம் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோம். ஸோ இந்த சந்தோஷத்தோடு நம்ம வந்து திரும்பியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம போகணும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறு நேரத்தில் ஷார்ட்டாக நான் வந்து என்னுடைய சாட்சியை சொல்லிடுறேன். என்னென்னா என்னுடைய சாட்சி மட்டுமே முழுசாக சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில். என்னுடைய இப்போது லவ் பண்ண ஆரம்பித்தேன், சரிங்களா? லவ் பண்ணும்போது நம்ம அப்பா அம்மா பேச்ச கேட்போமா? கேட்கவே மாட்டோம். ரொம்ப கவனமாக இதுக்கப்புறம் தான் கேட்கணும். என்னுடைய முழு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். சலீம் ஃபிலிப்புன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி நான் வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு 2006 கல்யாணம் ஆச்சு. 2007 எனக்கு ஒரு பையன் பிறந்தான். ஸோ தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருந்தது. 2008 வந்து திரும்பியும் நான் வந்து குடிக்க போனேன் ஒரு வேலைக்கு, ஒரு தனியார் கம்பெனியில் போய் அங்கே போய் வேலைக்கு போனேன். அந்த வேலையில் போய் குடிக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து. அப்புறம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரத்தான் செய்யும், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா டெய்லி நம்ம வந்து போதையில் போனால் எப்படி யார் தான் என்ன ஒத்துக்குவாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ தொடர்ந்து இப்படியே போய்கிட்டே இருக்க நேரத்தில் என்னால் சரியான வீட்டை பார்த்துக்க முடியல, பையனை பார்த்துக்க முடியல, ரொம்ப பிரச்சனையாகுது, கடன் ஆகுது. இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு கடனாக தொடர்ந்து ஆக ஆக ஆக ஆக இதை விட்டுருணும்னு சொல்லிட்டு 2008 வரைக்குமே தொடர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன். 11 ஒரு முடிவு எடுத்தேன், நீ நம்ம குடிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதனால் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு டி அடிக்ஷன் சென்டர் போனேன். டி அடிக்ஷன் சென்டரில் போய் அங்கே உடனடியாக வந்து ரெக்கவர் ஆகி ஒரு 10 இருந்து எனக்கு வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து அங்கே வந்து ரெக்கவர் ஆகி வந்தாச்சு. குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 நல்லா இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரவணம்பட்டியில் ஒரு வீடு வாங்கி தனியாக நாங்கள் இருந்தோம். ஒரு கார் வச்சுருந்தேன், நல்லா வந்து ஜம்முன்னு இருக்கிற மாதிரி வந்து வெளி உள்ளதுக்கு தெரியும். ஆனால் ஃபுல்லாக கடன், ஏகப்பட்ட இடத்துல கடன். இங்கே ஒரு கடன் வாங்கி இங்கே கட்டுறது, இங்கே ஒரு கடன் வாங்கி இங்கே கட்டுறது. ஏன்னா நம்ம வெளி உலகத்துக்கு நம்மளை வந்து பந்தாவாக காட்டிக்கணும். நம்ம இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது. இப்போ ஒரு இடத்துல வந்து ப்ரெஷர் வர என்ன ஆகுது அப்படின்னா திருப்பியும் நான் குடிக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ கண்டினியூஸாக 3 நான் குடிக்க ஆரம்பித்தேன். 3 குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க என்ன தான் பண்ணுவாங்க? 99 வந்து என்னுடைய மிஸ்டேக்ஸ். ஏன்னா எனக்கு பிறந்த பையன் பேரை வச்சு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து காசு வாங்குறது, அம்மா அப்பா கிட்டேருந்து காசு வாங்குறது, காசு வாங்கி போய் குடிக்க தான் செய்வேன். ஏன்னா எனக்குள்ளே என்னன்னே தெரியல, திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிக்குள்ளேயே பிரச்சனை போகுது. என்னென்னா எங்கே போனாலும் ஒரு நிம்மதி இல்லை. இந்த இடத்துல கடன் வாங்கினது, நாளைக்கு கடன் கொடுக்கணும், அங்கே வாங்கினது இங்கே கொடுக்கணும், இப்படியே தொடர்ந்து இருக்கனால இந்த குடிக்கும் வந்து எனக்கு அடிமையானனால இதுலேருந்து வெளியே வர முடியல. 2 முறையாக போயிட்டேன். 3 முறை சிங்கநல்லூரில் டி அடிக்ஷன் சென்டர், காந்தி ட்ரஸ்ட்டுன்ட்டு, அப்புறம் நீலாம்பூரில் ஒரு சாரல் சொல்லிட்டாங்க. ஸோ தொடர்ந்து 3 போய் என்னால் அதில் ரெக்கவர் ஆகி வர முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், சரி எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஹோட்டல் ஆரம்பித்தோம். அதிலும் லாஸு. இதுக்கப்புறம் அம்மா வந்து மலேசியாவில் இருக்காங்க.
இப்போ இங்கே வந்திருக்காங்க அம்மா சித்தியும் மலேசியாவில் இருந்தாங்க. சின்னம்மா அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணி இந்த கடனெல்லாம் கட்டிடலான்னு போய் அங்கே போனால் அங்கேயும் எனக்கு சரியாகலை. இப்படியே தொடர்ந்து போக போக போக போக 2016 ஆயிடுச்சு. சரியாக எல்லாமே வந்து கைவிட்டு போயிட்டே இருக்குது ஒவ்வொன்றா. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் இப்படி இடைப்பட்டு கேப்பில் இப்படி போயிட்டு வரும்போது முக்கியமாக வந்து நம்ம பழகிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தெய்வம் நமக்கு வந்து உள்ளதே உள்ளதென்றும். ஆமாம், ஏன்னா இந்த சாட்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நமக்கு உலகத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு தெரியாது. அதனால் நம்ம கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்னென்னு தெரியாது. இந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய மனைவிக்கும் என் கூட இருந்த என்னுடைய நண்பருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாகி போச்சு. கடைசியில் அவனுடைய தம்பி ஓடி வந்து ஒயின் ஷாப்பில் நான் தண்ணி அடிச்சுட்டுக்கேன் வந்து என் காலில் விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஒன்றுமே பண்ண முடியல, ஃபோன் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே இழந்து போயாச்சு. இந்த மலேசியா போயிட்டு வந்த உடனே வீடை விற்றாத்தான் எல்லா கடனையும் கட்ட முடியும்னு சொல்லி வீடை விற்றாச்சு, காரை கொடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன ஆச்சு, என்னுடைய அந்த இருந்த ரேஞ்ச் வந்து குறைஞ்சனால அவங்க வந்து என்ன ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இன்றைக்கோ நாளைக்கோ நீ சாகிற மாதிரி இருக்க. ஏன்னா என்னுடைய நிலைமை அப்படி இருந்துச்சு, கை கால் நடுங்கும், தலை நடுங்கும், என்னால் பேச முடியாது யார்கிட்டையும், வெக்கமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 ரூபா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் எடுத்து கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அந்த அளவுக்கு கடைசியில் கீழே போயாச்சு. ஆனால் இருந்த கடனெல்லாம் அந்த வீடை கட்டி வீடை விற்று எல்லாத்தையும் கொடுத்து முடித்தாச்சு. இப்போ வாடகை வீட்டுக்கு போனோம், அங்கேயும் காலி பண்ண சொல்லிட்டாங்க, வாடகை கொடுக்க முடியும். இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. டிவோர்ஸ்க்கு கேட்டாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம், வரும், வந்த உடனே வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க. அப்புறம் நான் மலேசியா போகிறது வர்றது இப்படியே இருந்துச்சு. அப்புறம் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். இந்த இடத்துல எனக்கு 0, கோயம்புத்தூரில் ஒன்றுமே இல்லை. இப்போ அம்மாவை நம்பி நான் அங்கே போகிறேன், அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்னா வாழ்ந்தால் அங்கே வாழலாம், சாவுறதுனாலும் அங்கே சாவலாம் சொல்லிட்டு அங்கே போனேன். இங்கே போன கொஞ்ச நாட்கள்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா, 1 மாதத்துக்குள்ளேயே வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணதை என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் வந்து பார்க்குறது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அதை பார்க்க பார்க்க வந்து எனக்கு இன்னும் அதிகமாக வந்து குடிக்கிறதுக்கு தான் நான் போகிறேன். ஏன்னா நமக்கு சொல்யூஷன் கிடையாது, யார் நமக்கு கூட இருக்கிறா, நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதல் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒன்றுமே வழி தெரியல. இப்போது திரும்பி நான் குடிக்க தான் போகிறேன். கடைசி என்னாச்சு, சின்னதாக இந்த நெஞ்சுக்கிட்ட இந்த கணையம் இருக்கும், அந்த கணையத்தில் லைட்டாக வழி எடுக்க ஆரம்பிச்சுது. வழி எடுத்தது நான் வந்து கேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன். தொடர்ந்து நான் வந்து குடிக்க குடிக்க என்னாச்சுன்னா வயிறு வழி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி இங்கே டிவி இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னுடைய எல்லா ஃபோட்டோஸையும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து நீங்கள் எல்லா ஃபோட்டோஸையும் நீங்கள் பாருங்கள். நான் ஒன்றே ஒன்று இங்கேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். மஞ்சக்காமலை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்தமாரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து சாட்சியாக இருக்கிறேன். இந்த சாட்சிக்கு ஒரு சாட்சி இருக்குது, அந்த சாட்சிக்கு இன்னொரு சாட்சி. இன்றைக்கி நான் வந்து சலீம் எனக்கு இப்படி ஆண்டவர் சோகம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கவங்க அதை ஏற்றுக்கொள்வீங்க, இல்லைன்னா இதெல்லாம் நாங்கள் பார்த்தானே அப்படின்பீங்க. ஆனால் தேவன் பாருங்கள், நம்ம கூடையே இருந்து ஒவ்வொரு விஷயமாகவும் வந்து கூட இருந்து என்னை வந்து நான் படுத்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுப்பேன். அப்போது எங்கள் வீட்டில் இருக்கன்னு சொல்லுவாங்க, ஏன் இப்படிலாம் நீ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறேன், யாருக்கு தெரியும், இன்றைக்கி அது சாட்சியாக இருக்குதுன்னு. யார் அந்த கூடையே இருந்து எனக்கு இதெல்லாம் எடுக்க சொல்லி கற்றுக் கொடுத்தா? தேவன் நம்ம கூட எப்பொழுதுமே கூடையே இருப்பார். ஆமென். ஸோ நமக்கு அது தெரியாது, அது உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த உணர்வு வரணும் நம்ம எல்லாத்துக்குமே, தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் ஏதோ, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நம்மளும் ஏதோ ஜீசஸ் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் வர்றோம். நான் உண்மையாக இருக்கிறவங்க சொல்ல, பட் அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கனால நான் சொல்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஹீஸ் ஹியர், இங்கே இருக்கிறார் அவர். 6 மாதமாக படாத பாடு. சிஸ்டர் கேட்டாங்க இல்லைங்களா, ஒரு வார்த்தை கேட்டாங்க, எல்லோரும் பிரச்சனையில் இருக்கீங்களா, துக்கத்தில் இருக்கீங்களான்னு யாருமே கை தூக்கலை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னா யாருமே கை தூக்கலை. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. நானும் தூக்கலை. ஏன் தெரியுங்களா, எனக்கு ஒரு பாரம் இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன தெரியுமா,
அழிந்து போகிற ஆத்மா மேலே பாரம் இருக்குது எனக்கு. ஆமேன். அழிந்து போகிற ஆத்மா யார்? புரியுதா? நான் புதுசாக வந்திருக்கிறீங்க நிறைய பேர். அந்த ஒரு பாடு, கஷ்டம், எத்தனை வலி, வேதனை தாங்க முடியாது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. கடைசியில் வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு மலேசியாவில். முடியாத வயிறு வலி, தாங்க முடியாத வலி. நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் போட்டால் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும். என்னுடைய வயிறு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோஸ் நான் இருக்கிறேன். இன்னொன்று கூட காட்டிடுறேன். நான் ஒரு மூணு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன் உங்களோட விசுவாசத்துக்காக. இதனுடைய கால் இப்படி இருந்தது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வயிறு பாருங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வயிறு இப்படி இருக்கும்போது எனக்கு ஆப்போசிட்டில் யாரும் நின்னா யாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வயிறு உப்பி இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாமே இன்புட் தான், அவுட்புட் போகாது. ரொம்ப வலி வேதனை, ரொம்ப ஸ்ட்ரகிள், மூச்சு விட முடியாத சுச்சுவேஷன், ரொம்ப கடினமான பிரச்சனை. இந்த சைடு இவ்வளோ பிரச்சனை, கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கிறோம், இன்னொரு இடத்துல பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை. என்னடா வாழ்க்கை இது நம்ம வாழ்கிறோம், சம் சாகலாமா, செத்து தொலையலாமா, எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுன்னு சொல்லி 22வது மாடியில் நாங்கள் இருக்கிறோம், அங்கே நின்றுட்டு. ஆனால் இதுக்கெல்லாம் எது நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே வந்து இதிலெல்லாம் பலப்படணுன்றக்காக. ஏதோ ஒரு விஷயத்துலனால் நம்ம பாதிக்கப்படும் போது சோர்ந்து போயிடக்கூடாது. நான் வந்து ஒரு 22வது மாடியில் நின்றுட்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு யோசிச்சுட்டு நின்றுருக்கேன், சிகரெட் இந்த கையில், எதுக்கு இந்த வாழ்க்கையை வந்துட்டு செத்துடலாமான்னு சொல்லிட்டு குதிக்கலான்னு யோசிச்சுட்டு நின்றுருக்கிறேன். பட் அந்த டைம் வந்து லிஃப்ட் வந்து பெல் அடித்து அந்த நேரத்தில் என்னை வந்து ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார். அந்த இடத்துல நான் வந்து அந்த பெல் அடிக்கும் போது இப்படி திரும்புவேன், போகலான்ட்டு திரும்பும் போது என்னுடைய கையே என்னோடய காலும் வந்து பார்த்திங்கன்னா குதிக்கிறதுக்கு போயிட்டுருக்கும். புரியுதா? ஆவியில் கனெக்டில் இருக்கிறவங்க இதில் தெரியும் பிசாஸ் நம்மளை எப்படி கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு. மரணத்துக்கு நேராக கொண்டு போய் சாகடிக்கலான்னு சொல்லி தான் அதோடய பிளான். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் என்னை காப்பாற்றி காப்பாற்றி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது ரொம்ப முடியல அங்கே இருக்க சிச்சுவேஷன் என்னென்னா, நான் மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் விசாவில் தான் போயிருந்தேன். நான் ஓவர் ஸ்டேயிங் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு. இது இன்னொரு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறார். ஒரு வருஷமாக நான் வந்து மலேசியாவில் நான் இருந்திருக்கிறேன். எந்த போலீஸ்காரண்டையும் மாட்டல, மாட்டியிருந்தானா என்னை கொண்டு போய் உள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு வருஷமாக இருந்து அந்த வலி வேதனைலாம் பட்டு இப்போ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் என்னை வந்து பிடிச்சிருவாங்க, போலீஸில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ப்ரைவேட்டில் போய் பார்த்தோம். ப்ரைவேட்டில் பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஜாண்டிஸ், மஞ்சக்காமால் வந்துருச்சு, உடனடியாக நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிருங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டம், நீங்கள் இங்கேயே இறந்துற வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எப்படி போக முடியும், விசா இல்லை எப்படி போக முடியும், ஆண்டவரை பற்றி தெரியாது, அல்லா என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியலையே. வந்து படுத்த படுக்கையில் வலி வேதனையில் உட்காந்துருக்கும் போது சரியாக 3வது நாள், நான் அந்த சீனங் டாக்டர் எல்லா இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், எங்கேயுமே எனக்கு சுகம் கிடைக்கல. 3வது நாள் கரெக்டாக அந்த நியூஸில் போடுறாங்க, அந்த லோக்கல் நியூஸில் மலேசியன் கவர்மெண்ட் அறிக்கை பண்ணுறோம், யார் யாரெல்லாம் வந்து ஓவர் ஸ்டேயிங், விசா இல்லாமல் இருக்கிறீங்க, எல்லாம் அவங்கவுங்க நாட்டுக்கு இந்த ஃபைன் கட்டிட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா நான் அங்கேயே இறந்து போயிடுவேன்னு நினச்சேன். ஏன்னா டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுன்ட்டாங்க. அப்பவும் வந்து பிழைக்க முடியுமா முடியாதான்னு தெரியல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே அங்கே வந்து 1200 ரிங்கட்ஸ் கட்டி உடனடியாக இங்கே வந்து ராமகிருஷ்ணாவில் ஒரே ஒன்று தான் சொன்னாங்க. அவ்வளோ நேரம் பார்த்துட்டு பாலைவனத்தில் போட்ட ஒரு நெல், இது வந்து முளைக்காது, நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சித்திட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. கொண்டு வந்து நேராக வீட்டில் போட்டாங்க. வயிறெல்லாம் வீங்கி காலெல்லாம் வீங்கி அப்படியே நான் கிடக்கிறேன். இப்போ ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். கோயம்புத்தூர் ஜெம் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு பேர் வந்து கான். அப்போது அவர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு 99 கஷ்டம்தான், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி 50,000 sorry 50,000 1,00,000 இப்படி கட்ட ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொன்றா கட்ட கட்ட கட்ட சரியாக 3வது நாள், அதே 3வது நாள் நான் அப்படியே படுத்துட்ருக்கிறேன். பக்கத்தில் ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. கண்ணை திறந்து பார்க்குறேன், அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டால், தம்பி சுகமாயிரும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பைபிள் கொடுத்தாங்க. அந்த தலைக்கடியில் வச்சுட்டேன். தேவன் 3 விதமாக நம்மக்கிட்ட இடைப்படுவாருங்க. குழந்த பருவம், வாலிப பருவம், கல்யாண பருவத்தில். ஆண்டவர் அறியாமல் ஒருத்தருமே இந்த பூமியில் இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவர் அறிந்தே இருப்பீங்க.
நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃபை, கண்டிப்பாக ஆண்டவர் இடைப்பட்டிருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இப்படி தான் என்னை வந்து இந்த ஜம்மு ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா பார்த்து எனக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட ஒருத்தர் வந்து, அவர் வந்து, தம்பி இயேசுவை பிடிச்சிக்கோ, உன் சுகம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவேன். இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. 50,000, 1,00,000 இப்படி கட்டி கட்டி கட்டி கடைசியில் 5,00,000 வரைக்கும் கட்டிட்டோம். இப்போது ஒரே ஒருத்தவங்க பைபிள் எடுத்து டக்குன்னு சங்கீதம் 50:15 படிங்களேன். ஹல்லேலூயா ஜீசஸ், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போது. வார்த்தை உயிருள்ள வார்த்தையா? ஆமேன். அந்த அம்மா அங்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கூட அந்த பிரதர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஒரு நாள் நான் வந்து டேப்லெட்டை போட்டுட்டு எந்திரிக்கிறேன், ஸ்டக் ஆகிடுச்சு, அப்படியே மூச்சு விட முடியாமல் நின்றுட்டேன். 20 நிமிஷம் மூச்சு இல்லாமல் என்னை வந்து ஐசியூக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரக்சரில் வச்சு அந்த பெல்ட்டு கட்டுறாங்க. அதெல்லாம் அந்த பெல்ட்டே பிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து என்னுடைய வாய், என்னுடைய கண்கள் எல்லாம்

பண்ணுற உறுப்புலேருந்து எனக்கு ஆக்சுவலாக வயிறு பெருசாக இருக்கும் போது ஹோல்ஸ் போட்டு இதுலேருந்து தண்ணி எடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ஆயிடுச்சுன்னா என்னால் மூச்சு விட முடியாது, யூரின் வழியாகவும் போகாது, ரொம்ப கஷ்டம். அப்போ ஐசியூக்கில் என்னை கொண்டு போயிட்டு யூரின் பண்ணுற அந்த உறுப்புலேருந்து எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி சக் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமையான வலி தெரியுங்களா? சும்மா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த அனுபவம் பட்டிருக்கிற அந்த வலியை. அது சக் பண்ணி இழுக்கும் போது வர அந்த யூரின் ஒவ்வொரு சொட்டும் அவ்வளோ வேதனையாக இருக்கும். விடிய விடிய அந்த வேதனையை தாங்கியிருக்கிறேன். வந்துட்டேன் திருப்பியும், ஒரு ரூபாய் இல்லை, முடிஞ்சு போச்சு. 5 லட்சரூபா செலவு பண்ணதுக்கப்புறம் எந்த காசுமே இல்லை கையில், கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. திரும்பியும் எனக்காக ப்ரேயருக்கு வராங்க. நானே வந்து ஒன்றுமே இல்லாமல் எங்கள் சித்தி அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க, அவங்க வீட்டில் நான் இருக்கிறேன். எல்லோரும் ப்ரேயருக்கு வருவாங்க, தயவுசெய்து போயிருங்கப்பா, நானே அனாதைய ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், எங்கள் சித்தி எனக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் வந்து கத்தி ஜபம் பண்ணி அவங்களையும் சேர்த்து நடுரோட்டு குட்டுறாதீங்க, தயவுசெய்து போயிருங்கன்னு சொன்னவன் நான். வரும் முதல்ல அனுப்பிடுவேன் போங்க போங்கன்னு, ஆனால் விட மாட்டாங்க, வருவாங்க. வந்து ப்ரேயர் இல்லை தம்பி, ஏசப்பா உங்களுக்கு சோம் கொடுப்பாரு, நீங்கள் நம்புங்க விசுவாசிங்க அப்படின்னு. நம்பவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். அப்புறம் கடைசியில் எனக்கு தெரியுது நல்லா, ஜீவனையே என்னை விட்டு வெளியே போகுது நல்லா தெரியுது. அப்போ தான் நான் இந்த ஒரு வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், பார்க்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் குடித்தவன், நான் வீடை விற்கும் போது 3 லட்சரூபா அட்வான்ஸை வாங்கி அந்த 3 லட்சரூபாவையும் குடித்து தீர்த்தவன் நான். என்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணவன் நான். என் பிள்ளை பேரை கடனை வாங்கி குடித்தவன் நான். அப்போது கடைசியில் 3 டைம் என்னை போய் டிஎடிக்ஷன் சென்டரில் சேர்த்து திரும்பியும் வந்து திரும்பியும் அந்த பழக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி அப்பா அம்மா வெறுத்துட்டாங்க என்னை. இவ்வளோ டைம் போய் இதுலேயும் நீ சரியாக மாட்டேறான். கடைசியில் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறேன், என் கூட சேர்ந்து குடித்தவனுங்க அங்கே எங்கேன்னு போய் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. அதை பார்க்கும்போது நான் மரணத்தில் இருக்கிறேன், அதை நான் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஏன்டா எனக்கு இப்படி இப்படி ஒரு நிலைமை, எல்லோரும் நல்லா இருக்கீங்களே, நான் ஏன் இப்படி நான் படுத்துட்டு இருக்கிறேன், ஒருத்தங்க கூட வந்து பார்க்கல, ஒருத்தங்க கூட ஃபோன் பண்ணி கேட்கல எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. ஒரே நிமிஷம் யோசித்தேன், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, குடித்தது தானே, ஒரு உலகத்தில் இருக்கிற அந்த ஒரு மதுபாண்டிலேயே போட்டிருக்குது, இது உனக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு போட்டிருக்குது. அதை பார்த்து மீறி நான் குடித்து அதனால தானே இவ்வளோ பிரச்சனை, இன்றைக்கி நடு ரோட்டில் ஒன்றும் இல்லாமல் நான் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. மனம் திரும்புங்கள், பரலோர் ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அந்த நிமிஷம் நான் என்ன பண்ணேன், மனம் திரும்பினேன், இனி குடிக்கக்கூடாது, இனி நம்ம உண்மையாக கடவுளுக்காக வாழணும், அல்லாஹ்வுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். மடான்னு ஃபோன் எடுத்தேன், இதெல்லாம் பயங்கரமான விஷயங்க. ஃபோன் எடுத்து அல்லாஹ் சாங்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்பில் தட்டுறேன், ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, வச்சுட்டேன், தூக்கம் வந்துடுச்சு, தூங்கியாச்சு. அடுத்த நாள் மறுபடியும் இதேமாரி ப்ரேயர் வராங்க, சொல்கிறாங்க ஏசப்பா பிடிச்சிக்க தம்பி, கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும் கிடைக்கும். நான் கேட்கவே இல்லை. கடைசியில் 3வது வாரம் வந்தாங்க. நான் அப்போ தான் உணர்ந்தேன், நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போனேன், அந்த ஆனமலைக்கு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. என்னை வந்து அப்படியே அந்த மூங்கிலில் போட்டு கயிறெல்லாம் கட்டி கொண்டு அப்படியே என்னை வந்து ஒரு சாமியார் மாதிரி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி எல்லாருக்குமே நான் எப்படியாச்சும் வந்து நல்லா ஆயிடணும், எப்படியா சுகம் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ, ஏன்னா நமக்கு தெரியாது, ஸோ எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கங்கெல்லாம் போய் நம்ம போய் ஏதாச்சும் எனக்கு வந்து இந்த சைவனை கட்டெல்லாம் வச்சுருக்காங்களா அப்படி எல்லாம் பார்க்குறது. ஆனால் எங்கேயுமே எதுவுமே ஆகலை. ஆனால் அந்த கடைசி நிமிஷம் திரும்பி வந்து எனக்காக ப்ரேயர் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும் போது தான் நான் உணர்ந்தேன், இவங்களா தானே வந்து எல்லாமே நம்ம வச்சுட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, தம்பி ட்ரை ஜீசஸ், ஜீசஸை ட்ரை பண்ணு, நீ இறந்து எப்போவோ போயிருக்க வேண்டியவன், ஆனால் இன்ன வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிற, கடவுளும் கூட இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட கேளு அப்படின்னு. 2வது முறை நான் உண்மையாலுமே என் மனசார நான் வந்து ஏசப்பா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரியல, உண்மையாலுமே நான் வாழணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு அவன் சுகத்தை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த ஒரு நிமிஷம் அதோடைய ப்ரெசன்ஸை நான் உட ஆரம்பித்தேன். என்னை விட்டு போன ஒரு விஷயம் ஏதோ உள்ளே நரம்புன மாதிரி இருந்துச்சு. ஆமேன், ஹல்லேலூயா, எல்லாம் கேட்குறீங்களா? ஸோ என்னை விட்டு போன ஒரு விஷயம் எனக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் நரம்புன மாதிரி ஒரு விஷயம். எப்போவுமே ஜவம் பண்ணிட்டு கேட்பாங்க, எதோ ஃபீல் பண்ணிங்களா பிரதர், நீ இல்லை. ஆனால் அந்த நிமிஷம் நான் வந்து ஃபீல் ஆன உடனே, தம்பி உங்களுக்கு சுகம் கிடச்சிருச்சு, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, அவர் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியே நான் தொடர்ந்து நான் இருக்கேன். இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே இயேசு யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன்.
சரிங்களா. இந்த பத்து நாள் அவர் யார், அவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார், எதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே

0: இப்போ யார் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவா? பிசாஸ் வந்து அட்டாக் பண்ணுவான். என்ன தெரியுமா சொல்லுது, வந்து மெதுவாக வந்து, தம்பி ஏசு கீசெல்லாம் யாரும் கிடையாது, நீ மருந்து சாப்பிட்றல, அதனால தான் உனக்கு சோகம் கிடைக்குது அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், என்னால் முடியல, நான் உட்காந்த முட்டியை போட்டேன். ஏசப்பா உண்மையாலுமே கடவுள் நீங்கள் தான் இருந்தீங்கன்னா அப்படின்னா, 2 மாதத்துக்கான மருந்து கொடுத்துருக்காங்க, இந்த மருந்து சாப்பிடவே மாட்டேன் நான். உண்மையான கடவுளாக இருந்தால் நான் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு மட்டும் சோகம் கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே நான் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், உங்களுக்கு ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி அன்றைக்கி ஒரு அற்பமாக தான் சொன்னேன். என்னத்துக்காகன்னா, சுகத்துக்காக. சுகம் கிடைச்சா சாட்சி சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஊழியன்னா என்னன்னே தெரியாமல் நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி. இன்றைக்கி அந்த ஊழியத்தை அவருடைய அன்பின் கயிறுனால் இன்றைக்கி செய்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். நமக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி 2 மாதம் மருந்து சாப்பிட்றது நிப்பாட்டினேன். ஒரு நேரம் நான் வந்து மருந்து சாப்பிட்லன்னா கூட நான் வந்து இறந்து போயிடுவேன். அப்படி இருக்கும்போது 2 மாதமாக மருந்து சாப்பிடாமல் நேராக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது என்னுடைய ஃபுல் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அழுகி போயிருந்த லிவர் புதுசாக இருக்குது. ஆமேன். எப்படி ஒரு உறுப்பு இல்லாத உறுப்பு எப்படி அது வரும், எப்படி வந்துச்சு? ஆல்ரெடி தேவன் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவருடைய மூஞ்சை நான் பார்த்தேன், அந்த டாக்டரோட மூஞ்சில் அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். மஞ்சக்காமால் 38 இருந்தது, 0.03 நார்மலாக இருந்துச்சு. ஆமேன். அப்போது அந்த டாக்டர்கிட்ட இருக்க அந்த மூஞ்சில் பார்த்த அந்த ஒரு ஆச்சரியம் தான் இன்றைக்கி என்னுடைய அந்த யூடியூப்பில் ஆச்சரியம்னு வச்சுருக்கிறேன். டாக்டர் கேட்குறாங்க, எப்படி இதை நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது, வந்தாங்க ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள சொன்னாங்க, ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் எங்களுக்கு சுகம் கொடுத்தார். அவ்வளோதான், சிம்பிள். இன்றைக்கி எவ்வளோ பேர் எத்தனை 1000 கோடி காசை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு எவ்வளோ வியாதியோடு இன்னும் இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனையிலேருந்து மீள முடியாமல் இருக்கிறாங்க. எங்கெங்கேயோ நான் போகிறேன், ஆண்டவர் எங்கெங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது சே, உட்காந்த இடத்துல நான் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சுகம் கொடுங்க ஏசப்பான்னு சொன்னேன். எனக்கு என்ன தெரியுங்களா சொன்னாங்க, லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கணுன்ட்டாங்க. அது எப்படி தெரியுமா, 25 லட்சம் வேணும். அப்படியே 25 லட்சத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் மாதம் 10,000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்ணும். ஃபுல்லாக லைஃப் லாங் பெட் ரெஸ்ட் தான். இதுக்கப்புறம் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்து என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்போது. ஆனால் பாருங்கள், 1 ரூபாய் செலவு இல்லாமல் ஆண்டவர் என்னை வந்து அந்த ஜீவனை கொடுத்து திரும்பி இந்த இடத்துல சாட்சியாக வைத்திருக்கிறார். 1 ரூபாய் வாங்கலைங்க, எவ்வளோ அன்பான தெய்வம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சேன், இவர் தான் உண்மையான தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அவரோட இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும், அவரோட ஷேர் பண்ணணும் நிறைய விஷயங்களை. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது, அங்கே ஷேர் பண்ணுறது, இங்கே ஷேர் பண்ணுறதோட தேவன்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும் போது தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். நேராக வந்தேன், நேராக வீட்டுக்கு வந்து ஒரு உறுப்பே இல்லை, ஆனால் சும்மா நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொன்னதுக்கு அழுகி போயிருந்த லிவரை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதேன் நான். நேராக வந்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆனேன். யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல, உண்மையாலுமே வந்து அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்தேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறத நான் பார்த்தேன், எனக்குள்ளே நடக்கிறத பார்த்தேன், எனக்கு கற்றுக் கொடுத்ததை பார்த்தேன். நேரடியாக வந்து சரண்டர் ஆனேன். ஆண்டவரே, எனக்கு நீ ஒன்றும் தெரியாது, என் வாழ்க்கையை முழுசாக உங்கள் கருத்தில் கொடுக்குறேன். நான் இனி என்ன ஆக போவேன் என்னன்னு தெரியாது, எதுக்கு நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, உங்கள் சித்தத்தின்படி என்னை செய்யுங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லி என்னை தாழ்த்தி அவரோட சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கி ஆண்டவர் என்னை அநேக இடத்துல வந்து ஆசீர்வாதமாக வச்சு, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சு இன்றைக்கி இந்த சாட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த உறவு மட்டும் எப்படி தெரியுங்களா, யோவான் 15:15 ஆண்டவர் என்ன தெரியுங்களா, நண்பராக இருக்கணும்னு பார்க்குறாரு. சரியா, நான் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த ஏஜில் நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறிடும், கொஞ்சம் கூட இடறி போயிடாதீங்க. அருமையான பாஸ்டர் உங்களுக்கு இருக்கிறார், சூப்பராக அவர் கைட் பண்ணுறார். அதனால் ஒவ்வொருத்தரையும் வாய்ஸ் கவனிங்க. உங்கள் இடத்துல நான் அந்த மிஸ்டேக் பண்ணனால தான் நிறைய பாடு பிரச்சனைக்குள்ளே போயிட்டு வந்தேன். இன்றைக்கி உண்மையான தேவன் நம்ம கூடையே இருக்கிறார். படிப்பு வரலையா, கையை வச்சு ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்க, சொல்லி கொடுங்கன்னு சொல்லி படித்து முடி. உனக்கு எக்ஸாம் டைமில் அவர் இந்த ஸ்க்ரீன் மாதிரி கொண்டு வந்து வைப்பார், படிக்காமல் ஒன்றும் நடக்காது. ஜபம் பண்ணுங்கள், படிக்கும் போது ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, எனக்கு தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே நீங்கள் ஒரு டைமு கரெக்டாக படிச்சிங்கன்னா, பைபிளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய புக்ஸு படிப்பு விஷயம் என்னவாக இருந்தாலும் சரி, அவரை முன்னிலை வச்சு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போவார். இன்றைக்கி வேறு யாரோலாம் தான் மேலே இருக்கிறாங்க, ஆனால் அவனோட இறைவனோட பிள்ளைங்க நடுவுலையே தான் இருக்கிறோம். ஏன் நான் சரிமா சொல்கிறேன், 33 வயசில் தான் நான் வந்து பைபிளை திறந்து தமிழுங்கிறதே நான் படிக்க தெரிஞ்சிச்சு. அதனால் சொல்கிறேன், தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். எப்படின்னா தெரியுங்களா, முதல்ல அவர் என்ன எதிர்பார்க்குறா தெரியுமா, நம்மக்கிட்ட பாசம், அன்பு. நீங்கள் அன்பை அவர் மேலே நீங்கள் செலுத்தும் போது தேவன் உங்கள்கிட்ட இடைப்படுவார், தேவன் உங்கள் கூட நடக்கிறத அந்த அனுபவத்துக்குள்ளே வருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் வச்சுருக்கிறாரு தேவன். உங்கள் உங்கள் உங்கள் சிஸ்டர் கீழே கொண்டிருக்கீங்கள, தெரியல, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய இருதயத்தை முழுசுமாக தேவன்கிட்ட ஒப்பிடுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரோட சத்தத்தை கேளுங்க முதல்ல, அவர் கூட நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க, தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஸோ என்ன ஒன்றுமே இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல், துப்பு இல்லாத இந்த எண்ணெயே கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கிறாருன்னா, நீங்கள்லாம் ஆண்டவருக்காக நம்ம உண்மையாக வேலை செய்வோம், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், பெற்றோருக்கு உண்மையாக இருப்போம். நம்ம தான் வந்து இந்த உலகத்தை யாருக்கிட்டேருந்து பிடுங்கி கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி யார் பிறந்திருக்கிறார், தி கிங், ராஜா, ராஜாவோட பிள்ளைங்க நம்ம. சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க, மத்தேயு 28. அந்த உற்சாகத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. இப்போது நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஒரு பாடலோடு ஒரு சின்ன ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தேவன் ப்ரைஸ். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு சந்தோஷமான இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம இருந்தாலும், மகிழ்ச்சியாக ஆண்டவர் நம்ம இன்றைக்கி வந்து பிறந்திருக்கிறார். இன்றைக்கி அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம இன்றைக்கி கலந்துக்கிட்டோம், இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கோம். இன்றைக்கி இந்த சந்தோஷத்தோடு போகாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இன்றைக்கி உண்டாகணும். ஸோ தேவன் இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தராக எந்தெந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அதிலேருந்து ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு இப்போ ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.
1: எல்லோரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஆமென். சகோதரன் ஜெபிக்கும் போது
0: என்னை தருகிறேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் இன்னைக்கு. ஆண்டவரே என்னை முழுசா எடுத்துக்க, என்ன உங்க சித்தத்தின்படி இனி ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனே எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜனே. ஆண்டவரே இந்த இடத்துல நீர் ஆண்டவரே அப்பா இடைப்பட்டு கொண்டிருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளும் அப்பா உம்முடைய சாட்சிகளும் ஆண்டவரே யார் யார் இருதயத்தில் தொடப்பட்டதோ தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனமாக வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தினால் அவர்களே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு ராஜா தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள் ராஜா. ஆண்டவரே இவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் எதெல்லாம் ஆண்டவரே அப்பா தடையாக இருக்கோ அந்த தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாக அகன்று போகட்டும் நிச்சயிக்கிறோம். இவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றையிலேருந்து ஆண்டவரே அப்பா இவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் அனுப்புங்கன்னு சொன்னீங்களே உம்முடைய ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கு இருக்க இந்த ஆண்டவரே அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க, அந்த ஃபியூச்சரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஆண்டவரே அப்பா அந்த சபையை கொடுக்குற ராஜா ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி நடத்த உதவி செய்யுங்க.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

கிறிஸ்துக்குள்ளருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சிடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மத்தியிலே வருவார். அவர் பிரசன்னம் நம்மத்தியிலே வரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம்மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம்மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம்மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

பாடல் பாடி பெரும்படையை முறியடித்த யூதா ஜனங்கள் பெராக்கா என்ற இடத்திலே கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். பெராக்கா என்ற எபிரேய வார்த்தைக்கு

ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாஞ்சியாக வாருங்கள், தாகத்தோடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே கர்த்தரை தேடி நாடி ஓடி வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக அநேகர் கர்த்தருடைய செய்திகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் விளைவாக சில நேரங்களிலே நாம் சில செய்திகளை கண்மலை நீரூற்று பத்திரிகையில் போடுகிறோம். அது இல்லாமல் சில செய்திகளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அதை நாங்கள் சிறு புத்தக வடிகளே அதை போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் தியானிப்பதற்காக, நீங்கள் வசனத்தை வைத்துக்கொண்டு தியானிப்பதற்காக அந்த சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தியானிப்பதற்காக மாத்திரமல்ல, வேறு யாராவது வாஞ்சையோடு வேதத்தை அறிய வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்து உதவி செய்யலாம். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாகவே அநேக செய்திகளை அப்படி வெளியிட வேண்டும் என்று ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு வாஞ்சையின்படி அதை நாம் செய்கிறோம். கண்மலைக்கு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட விலாசத்தை கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம் அது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தி எப்படி என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் விடுதலையோடு கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் இதை வாங்கி ஜெபியுங்கள், படியுங்கள், தியானியுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள். அது இன்னும் அதிகமாக பல ஆயிரக்கணக்கில் வெளியிடும்படி நீங்களும் அதற்காக பிரயாசப்படுங்கள். அதற்கேற்ற காணிக்கைகளை தாராளமாய் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் நாம் விரிவாக செய்வதற்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஆகஸ்ட் 15 மாலையிலே கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டம் நடக்க இருக்கிறது. வருடந்தோறும் அந்த கூட்டத்தை நாம் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் வருஷத்தின் நடுவிலே என் கிரியைகளை நான் உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி நாம் வருஷத்தை துவங்கி நாம் கடந்து வரும்பொழுது அந்த ஜனவரி மாதத்திலிருந்து அந்த உற்சாகம் குன்றி இப்பொழுது வர வர அந்த ஆவிக்குரிய வேகம் குறைந்து காணப்படுகிற காரணம் பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக பலனை இழந்து தவிக்கிற நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டத்தின் மூலமாக நாம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் பலத்தின் மேல் பலனடைந்து நாம் சியோனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, சாத்தானை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். ஆகவே அந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அநேக முறை அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொள்ள முடியாமல் போன நாட்கள் உண்டானால் கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் அதிலே அந்த ஊழியத்தை செய்ய எனக்கு வாசல்களை திறந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். அதற்காக அவரும் ஊக்கமாய் ஜெபியுங்கள். தடைகள் எல்லாம் வராதபடி ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினாலே சபையின் மூலமாய் நடக்கிற சகல
ஊழியங்களுக்காகவும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு காலையில் தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி காணப்படும். இதோ கோடாலியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். செய்தி கேட்கிறோம், ஆனால் கனி கொடுக்கிறோமா? பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் கனிகள் கொடுக்கிறோமா? மிகுதியான கனிகளை கொடுக்கிறோமா? ஏன் நம்மால் கனிகள் கொடுக்க முடியவில்லை? தேவன் கனி எதிர்பார்த்து திராட்சை தோட்டத்திற்கு வருகிறார். கனி எதிர்பார்த்து உன்னிடத்தில் வருகிறார். புசிக்கிறதுக்கு ஏதாகில உண்டா என்று கேட்கிறார். அப்படி வரும்பொழுது அங்கே கனிகள் இல்லை என்று பார்த்து அவர் வருத்தம் அடைகிறார். ஏன் நம்மால் கனி கொடுக்க முடியவில்லை? அருமையானவர்களே, ஒரே ரகசியம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொடுக்கப்படுகிற இந்த சத்தியத்தை மாத்திரம் யார் தியானித்து அதை மாத்திரம் அறிக்கை செய்து அதை உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுவிட்டு இதை ஒரு பக்கம் தூக்கி தூரம் போட்டுவிட்டு உங்கள் இஷ்டமாக ஏதாவது பிரசங்கத்தை கேட்கறது, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆவியானவர் பேசுகிறாருன்னு வஞ்சிக்கப்படாதீர்கள். தினமும் நாம் வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான விலையேற பெற்ற சத்தியங்கள், வெளிப்பாடுகள், இதை நாம் வருடம் முழுவதும் தியானிக்கலாம். நாம் கொடுக்கிறதான சத்தியம் சும்மா ஒரு கதை படிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை. இதை வருஷம் முழுவதும் தியானிக்கக்கூடிய அவ்வளவு ஆழம் அதில் அடங்கி இருக்கிறது. தியானிக்க தியானிக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வசனங்களை தான் உங்களுக்கு வேதத்திலிருந்து நாங்கள் எடுத்து கொடுக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிட்டு போல, ஒவ்வொரு வசனமும் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த புதையல்களைப் போல உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த புதையலை போன்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் சும்மா தூக்கி போட்டிங்கன்னா அது பறவைகள் வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று இடம் கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் கொடுக்கிறதான செய்திக்காக நாம் அதிக ஜபத்தோடு காத்திருந்து உங்களோட ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு வீட்டில் போய் அதை வைத்து ஜெபியுங்கள், அதை வைத்து துதியுங்கள், அதை குறித்து பேசுங்கள், அதையே அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் எப்பொழுதும் அதை அறிக்கை செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அப்படி கேட்கிற செய்தியின் மூலமாக தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த மேலான சத்தியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலேயும் கூட தேவனாகிய கர்த்தர் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தர் விரும்புகிறதான காரியங்களை நாம் செய்யக்கூடிய பாத்திரமாய் இருக்கும்படியாக, தோட்டக்காரன் செடியை நட்டு நீர் பாய்ச்சி கற்களை எடுத்து போட்டு வேலி அடைத்து இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற ஒரே காரணம் கனி இருக்குமா, கனி இருக்குமா என்று கனி தேடி வருகிறான். அப்படி கனி தேடி வரும்பொழுது கனி இல்லை என்றால் உன்னை பார்த்து அவன் ஏமாற்றம் அடைகிறான். ஒரு பலனற்ற ஒரு விசுவாசி தன்மேல் பெய்கிற மழையை அடிக்கடி குடித்து விட்டு பலன் கூடாதிருக்கிற ஒரு நிலமாக
நீ காணப்படாதே, நீ பலன் கொடுக்க வேண்டும். என்ன பலன் கொடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதான காரியம் என்னவென்று கேட்டால், நாம் நம்ம அழைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதான நம்முடைய ஓட்டம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். நாம் பின் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாலே அவர் கடந்து போகிறார். வழிகளை காண்பிப்பதற்காக கடந்து போகிறார். நம் குழியில் விழாது இருப்பதற்காக அவர் முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். நாம் இடறிப்போடா போகாதபடிக்கு முன்னால் நடந்து போகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஆலோசனைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக வழி நடத்து டைரக்ஷன்ஸ் எல்லாமே அவர் கொடுக்கிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சத்தம் மெல்லிய சத்தம், அந்த மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கும் பொழுது, அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒருபோதும் நாம் வழி தப்பி போவதில்லை. அல்லேலூயா. காணாமல் போனாடு வழி தப்பி போயிற்று, வழி தவறி போய்விட்டது. அருமையானவர்களே, அநேக ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறது போல இந்த நாட்களிலே சத்தமானது மிக கேடான ஒரு நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஓநாய்கள் பெருக ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் எல்லாருமே பாவத்தின் வஞ்சனையினாலே இழுக்கப்பட்டு காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், முன்னாலே போனவர்கள் அநேகர் பொழுது பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யக்கூடாது. கடமைக்காக ஒரு ஜபம், கடமைக்காக ஒரு வேத வாசிப்பு, கடமைக்காக ஒன்றை செய்துவிட்டு போவது அல்ல. நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய பிரயாசம் மாம்ச பிரகாசமாக இருக்கக்கூடாது, சரீர பிரகாரமான பிரயாசமாக இருக்கக்கூடாது. அது ஆவிக்குரிய பிரகாசமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியிலே படுகிற பிரயாசம்தான் ஆவிக்குரிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், நல்ல விசுவாசியாக இருக்கணும், நல்லா ஜபிக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், நல்ல சாட்சி சொல்லணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறுதான் பார்த்தா இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் சில பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, என்னால் சத்ருவை மேற்கொள்ள முடியவில்லை, அடிக்கடி நான் விழுந்து கொண்டிருக்கிறேன், அடிக்கடி பிசாசு என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறான், விசுவாசத்தில் என்னால் முன்னேறி போக முடிவதில்லை, அடிக்கடி நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன், இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆம், அறிய வேண்டிய பிரகாரமாய் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் போகிறபடியினாலே
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான தோல்விகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒழுங்கும் கிரமமாய் ஓடும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு தேவையானது என்னவென்றால், நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நோக்கங்களை சிதற பண்ணுகிற காரியங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்திரும்பி பார்க்கிறது மாத்திரமல்ல, இங்கும் அங்குமாய் நாம் நம்முடைய கண்களை வைத்து தேவையில்லாத சில காரியங்களிலே நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பண்ணுகிற அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது, இன்றைக்கு அநேகர் பாருங்க, தனக்கடாத வழக்கிலே போய் என்ன செய்கிறார்கள், சிக்கிக்கொள்ளுகிறார்கள். தேவையில்லாத காரியங்களிலே அநேகர் போய் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்ய வேண்டுமா, காத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய அழைப்பு என்ன? நீ ஒலிவ மரமாக இருந்தால் ஒலிவ மரத்திற்கேற்ற செழுமை உனக்கு இருக்க வேண்டும். நீ அத்தி மரமாக இருந்தால் அத்தி மரத்திற்கேற்ற கனி உனக்கு இருக்க வேண்டும். நீ திராட்சை செடியாக இருந்தால் திராட்சை பழங்கள் அங்கே இருக்க வேண்டும். உனக்கு தேவன் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே தான் நீ நடக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்த ஒரு அழைப்பை, ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளத்து கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுக்காததை அவர் கேட்க மாட்டார். உனக்கு எதை கொடுத்தாரோ அதை தான் திருப்பி கேட்பார். அவர் வருகையில் நிச்சயம், மகனே மகளே, நான் உனக்கு இதை கொடுத்தேன், அதிலே நீ உண்மையாக இருந்தாயா? நான் தான் உனக்கு கொடுத்தேன். வேலையாகட்டும், திருமணமாகட்டும், பிள்ளைகளாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லாமே நீ தேடிக்கொண்டது அல்ல, எல்லாமே நான் உனக்கு கொடுத்தது. நான் கொடுத்ததை கொண்டு எனக்கு நீ என்ன செய்தாய்? இன்றைக்கு அநேகர் நன்மை பெறுகிற வரைக்கும் பாருங்க, அநேகர் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் வந்து எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்த ஆயிரக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் இப்போ இல்லை. என்ன, அவங்களுக்கு உயர்வு கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர்ந்த நிலைமையில் போயிட்டாங்க. இனிமேல் இங்கே தேவையில்லை. இனிமேல் அவங்க உலக பிரகாரமாக அவள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் இன்றைக்கு நடக்கிறதான காரியம். ஏதோ நன்மை வருகிற வரைக்கும், இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போமானால் எல்லா மனிதரை காட்டிலும் நாம் யாராக இருப்போம், பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மைக்காக அல்ல, இம்மைக்காக அல்ல. ஹல்லேலூயா. நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த அழைப்பை, அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்ய வேண்டும், தொடர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய கண்கள் உன்னை வழிநடத்தி செல்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீ பதிய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேறு எதுவுமே தேவையில்லை. இயேசுதான் உனக்கு சாட்சி, இயேசுதான் உனக்கு முன்மாதிரி, இயேசுதான் உனக்கு எல்லாமே. அவரை மாத்திரம் பார்த்தால் போதும். அவர் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி நடக்கிறார், அவர் எப்படி அற்புதம் செய்தார், அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் என்னெல்லாம் செய்தாரோ. இப்போ நம்ம பாட கேட்டோம்ல, இயேசு சென்ற பாதை அதில் நீயும் செல்லவே. ஹல்லேலூயா. இயேசு ஒரு அடிப்பார், இயேசு சென்ற பாதை. எல்லாரும் கவனிங்க அந்த பாடலின் அடிய, இயேசு சென்ற பாதையில் தான் நம்மளும் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் எப்படி சென்றாரோ அதே பாதையில் நாம் போய்கொண்டிருக்கிறோம்.

0: அல்லேலூயா. இயேசு சென்ற பாதை, வேற பாதை நமக்கு கிடையாது. இயேசு சென்ற சிலுவை பாதை, ரெண்டு பாதை கிடையாது, ரெண்டு வழி கிடையாது, ஒரே வழிதான். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய் தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் விசுவாசிப்பதுதான் நித்திய ஜீவனாயிருக்கிறது. ஹாலேலூயா. அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, இந்த காலவேளையிலேயும் கூட உன்னுடைய சிந்தை, உன்னுடைய மனம், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பிரயாசங்கள் எப்படி இருக்கிறது? எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த 22வது ஆண்டு முடிவதற்குள்ளாக நான் ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறேன், ஒரு காரியத்தை நான் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மற்ற காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலவிடக்கூடாது. அதில் மாத்திரம்தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அன்று இதுக்காக நான் அழைக்கப்பட்டேன், இதை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதே பாதையில் கர்த்தர்களை வழி நடத்துவார். ஆகவே இன்றைக்கு பிசாசு என்ன செய்யறான் கேட்டிங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு உலக வேலையை கொடுத்துருப்பான், ஏதாவது தொழிலை கொடுத்துருப்பான், ஏதாவது ஒரு ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பான். எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆகவே என்ன செய்வான், ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்து ஜபிக்கிறது அப்புறம் பார்க்கலாம், வசனம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இதை செய்யு சொல்லி உன்னை என்ன செய்வான், அதில் நேரத்தை செலவிட வைப்பான். அப்படி செலவிடும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தாளந்துகளையும் உங்களுடைய நேரங்களையும் வீணாக்கி விடுகிறீர்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், நமக்கு இருக்கிற ஆயுசு மிக சொற்பமான ஒரு ஆயுசு, ரொம்ப சொற்ப காலம். இந்த வாழ்க்கை போதாது, இந்த வயசு போதாது. நமக்கு நீண்ட ஆயுட்காலம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் தேவன் எதிர்பார்க்குற காரியத்தை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கண்டதில் நம்முடைய நேரத்தை செலவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சொன்னார் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும். அல்லேலூயா. ஏதா ஒன்று தான் நீங்கள் பிடிக்கணும், ஒன்றை விட்டுறணும். அல்லேலூயா. ரெண்டும் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இழக்க வேண்டிய இழப்பு பெருசாக இருக்கும். சின்ன வயசில் இருக்கும் பொழுது படித்த கதை ஞாபகம் வருது, ஆற்றுல மிதந்து போனேன், ஒரு பலாப்பழத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தையை தூக்கி போன தாய் கரையில் குழந்தையை விட்டுட்டு போய் அதை பிடிக்க போனாலாம், கடைசியாக அந்த குழந்தை ஆற்றுல அடிச்சும் போயிடுச்சு. அவள் தேடின பலாப்பழமும் அவளுக்கு கிடைக்கல, எல்லாத்தையும் இழந்துட்டா. அருமையானவர்களே, சிறு பிள்ளைங்கக்காக இந்த கதையை சொல்லுவாங்க. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு அந்த தாய் அந்த குழந்தையினுடைய அருமையை தெரியாமல் தூக்கி போட்டு போயிட்டா. ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறதானே, எதுவாக இருந்தாலும் ஒருவேளை உன் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், மற்றவர்கள் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு சின்ன காரியத்தை கொடுத்துருந்தா கூட சரி, தேவ பிள்ளையே, அதை நீ அற்பமாய் நினைக்காதே. கர்த்தர் கொடுத்தது, அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்தது. அது சிறியதோ பெரியதோ அது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. நீ கர்த்தரை கனம் பண்றியா? தேவையானது ஒன்றே. ஆகவே பெரியமானவன், நம்முடைய நோக்கம், எதிர்பார்ப்பு, நம்முடைய ஓட்டம் எல்லாம் ஒன்றையே சிந்திக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு நிருபத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம், முதல் ரெண்டு வசனங்களை யாராவது எடுத்தவர்கள் படிக்கலாம். பிலிப்பியர் 2:1-2. யாரது ஆறுதலும் உண்டானால், நல்ல கவனிங்க, நீங்கள் ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவர்களாய், இசைந்த ஆத்துமாக்களாய், எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே சிந்தித்து. ஹல்லேலூயா. என் சந்தோஷத்தை நிறைவாக்கு. நீங்கள் ஒன்றை சிந்திக்கும் பொழுது ஏக சிந்தை வந்துடுது, ஏக அன்பு வந்துடுது, இசைந்த ஆத்மாக்களாய், இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பீயிங் ஒன் அக்கார்ட் ஆஃப் ஒன் மைண்ட், இசைந்த ஆத்துமார்கள். இன்னைக்கு சில குடும்பத்தில் பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இசைவு கிடையாது. இவர் ஒன்று சொல்லுவார், அவங்களுவாங்க, குடும்பம் பிளவுபட்டு காணப்படுகிறது, பிரிவினை. சபைகள் உடைந்து காணப்படுகிறது, பிரிவினை. ஒன் அக்கார்ட் ஒன் மைண்ட் இல்லை. சமுதாயம் பிளந்து காணப்படுகிறது. பிசாசனுடைய தந்திரத்தில் மிக முக்கியமான தந்திரம் டிவைடிங் பாலிசி. பிரிச்சுட்டு தான் வேலை பார்ப்பான். சின்ன வயசில் ஒரு கதை சொல்லுவாங்க, 4 மாடுகள் ஒன்று சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்பொழுது சிங்கம் போய் அடிக்க போனா, 4 ஒன்றா சேர்ந்து முட்டை வரும்பொழுது சிங்கம் பயந்து வந்துடுமா. ஒரு நாள் நரி போய் சொல்லிச்சான், நீ இப்படி போய் பண்ண பிரயோஜனம் இல்லை, நான் அந்த 4 பேரையும் பிரிச்சிடுறேன். அவங்க தனியாக இருக்கும்போது நீ அவங்கள அட்டாக் பண்ணலாம், ஒன்றா இருக்கும்போது அட்டாக் பண்ண முடியாது, பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நரி போய் 4 பேரையும் பிரிச்சிருச்சு. பிறகு சிங்கம் போய் ஒவ்வொன்றா அடித்து சாப்பிடுச்சான். இன்றைக்கு சாத்தானாகிய நரி குடும்பத்தை பிரித்து, சபையை பிரித்து, பிரிவினையை கொண்டு வந்து, ஐக்கியத்தை உடைத்து, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு, பிறகு அவன் என்ன செய்ய பார்க்கறான், தாக்க பார்க்கறான். ஆனா நீங்க ஒருமுறைப்பட்டு பாருங்க, ஒருமித்து நின்று பாருங்க, உங்களை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாக்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரே பிரசங்கத்தை நான் என்ன பிரசங்கம் பண்ணணும் அதை தான் நீங்கள் பேசணும். நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதுன பிரசங்க மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வேற ஒரு ரூட்டில் போகிறீங்க, நான் ஒரு வேற ரூட்டில் போயிட்டுருப்பேன். அப்போ இசைந்த ஆத்மாவாக இருக்காது. ஒரே அந்த என்ன சத்தியமோ அதிலே நிற்கணும் எல்லாம். அதுக்காக தான் அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்காக தான் மேகசினில் வெளியிடுறோம். இன்னும் கேட்டிங்கன்னா, சகோதரலைக்கு கூட்டத்தில் நாங்கள் இதை தியானம் பண்ணி எல்லாரையும் அறிக்கை செய்ய வைப்பேன். இப்போ கொஞ்ச நாள் அதை நடக்க முடியல. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாவை 2 அல்லது 3 பேர் ஒன்றா கூட்டினா கூட போதும். ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் நடந்த அதே அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் என்ன நடந்தது? அப்போஸ்தலருக்கு நிருபம் 2:46 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே வாசி, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அல்லேலூயா. இங்க பெரிய சர்ச்சுக்கு போனாங்க அங்க போனாங்கலாம் இல்லை. நீ எந்த சர்ச்சுக்கு போறியோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ என்ன உடுத்துறியோ அதெல்லாம் பெருசு இல்லை. ஒரு மனமா இருக்கிறீங்களா அதுதான் கேள்வி. நீங்க ஒரு மனம் இல்லாம, அதாவது எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டுவாங்க, எல்லாரும் ரெட்டில் வாங்கினா ரெட்டில் நீங்கள் வந்து வாங்கி போட்டுன்னு வந்துடுவீங்க, எல்லாம் ஒயிட்டில் வாங்கினா ஒயிட்டில் வந்துடுவீங்க. அதெல்லாம் சுலபம் வெளி வேஷம் போடுறது. ஆனால் எல்லாரும் ஒரு மனமாக இருங்கன்னு சொல்லி பாருங்க, அதுதான் கஷ்டம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அது இல்லை. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஒரு மனமாக இருந்தார்கள். அருமையானவர்களே, அங்கே என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 5:12 எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் அல்லேலூயா சொல்ல சொல்கிறேன்னா, நாலு பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க, மற்றவங்க அல்லேலூயா சொல்லலை. ஏன்னா அவங்க மைண்டு வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். வசனத்தை கூட எப்படி கவனிச்சாங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்தில்? அப்போஸ்தலர் 8:6 எடுத்து பாருங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை எப்படி ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப வசனம் கூட நீங்க எப்படி கவனிக்கணும்? ஒருமனம் பண்ண. நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது நீங்க வேற ஒரு யோசனையில போக கூடாது. அல்லேலூயா. வேற சில பேர் பேசாம தூங்கிடுறீங்க, நிறைய பேர் தூங்குறீங்க, அது உங்க பலவீனம். ஆனா அது பலவீனம் இல்லை, அது பிசாசுடைய தந்திரம். நீ கேட்டா எங்க நீ நல்ல ராஜரீகமா ராஜரீக ஆசிரிய கூட்டமா மாறிடுவீங்களோன்ட்டு தான் உங்களை போட்டு அப்படியே அழுத்தி வச்சிருக்கிறான். இந்த சத்தியத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மகிமையின் ரூபத்தில் காணப்படுவார்கள். யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கீழ்ப்படியில் அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாமே குன்றி போய் காணப்படும், ஒரு வளர்ச்சி இருக்காது. ஆனால் யாரெல்லாம் அந்த சத்தியத்தில் ஒருமனப்படுறீங்களோ உங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை தழைக்க பண்ணுவார், செழிப்படைய பண்ணுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எதற்காக நாம் ஒருமனப்படணும் ஒருமனப்படுறோன்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஆவியில் ஒருமனப்பட்டால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே சாத்தானுடைய தந்திரங்களை முறியடிக்க முடியும். பிசாசு என்ன செய்கிறான்? நீ ஒருமனப்பட வேண்டாம், சபையில் ஒருமனப்படாத, என் கூட ஒருமனமாயிருன்னு வெளியில் கொண்டு போகிறான். அனனியா சப்ரா பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்போஸ்தலரில். அந்த அனனியா சப்ரா என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிலத்தை விற்கிறாங்க, அதை காணிக்கா கொடுன்னு வந்து யாரும் கேட்கல, இவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கறதே கொடுக்குறாங்க, அதில் திருடிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன் மிக தெளிவாய் சொல்றார், நீங்கள் பரிசுத்தாவியான இடத்துல பொய் சொல்லும்படி, அதாவது 5:9 யாராவது படிங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதான் கேள்வி. போதும், இதான் கேள்வி. ஒருமனப்பட்டது நல்லதுக்கு ஒருமனப்பட்டினா, ஊழியம் செய்யறதுக்கு ஒருமனப்பட்டினா, சபையில் பக்தி விருத்தி உண்டாக ஒருமனப்பட்டினா சந்தோஷம். பிரிக்கிறதுக்கு, சபையில் கலகம் உண்டு பண்ணுறதுக்கு, துர்சாட்சி உண்டு பண்ணுறதுக்கு, மற்றவங்களை தவறான பாதையில் வழிநடத்துறதுக்கு இந்த காலத்தில் கணவனும் மனைவி ஒன்றா சேர்ந்து செயல்படுறாங்க. இது கடைசி காலம். அனன்யா சப்ராவுடைய முடிவு நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் ஆவியில் ஒருமனப்பட சொல்கிறார். ஒருமனப்பட்டு நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய உன்னை ஒப்புக்கொடு. இது கடைசி காலம். நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன? நாம் ஆவியில் ஒருமனப்படும் பொழுது மாத்திரம்தான் பிரியமானவர்களே நாம் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற. நம்முடைய தரிசனம் என்ன? எபேசியருக்கு நிருபம் 4:11 வசனத்தை யாராவது படிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். நீ நல்ல கவனிங்க, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பற்றி? நம்முடைய பிரசங்கம் பார்த்தீங்களா, இயேசுவை பற்றி தான். இயேசுவை குறித்தே தான் பேசுவோம். இயேசுவை தான் உயர்த்துவோம். இயேசு தான் மகிமைப்படுவார். குமாரனை பற்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனோடு அவர் ஒருமனப்பட்டு கொண்டிருந்தார். தனியாக அவர் எதுவும் செய்ய மாட்டார், அவரும் பிதாவும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. பூமியிலே நமக்கும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா போதும், எந்த அற்புதமும் நடக்கும். ரெண்டே பேர் ஒருமனப்பட்டா போதும். இந்த ஊழியம் கட்டப்பட்டதே ஒருமனப்பாட்டில் தான் கட்டப்பட்டுச்சு. ஒருமனப்பாடு இருக்கிற வரைக்கும் அந்த ஊழியம் வளர்ந்து கொண்டே வந்தது. என்றைக்கு சாத்தான் வந்து புகுந்து பிரிவினைகளையும் கலகங்களையும் கசப்புகளையும் விதைத்தானோ ஊழியத்தினுடைய வளர்ச்சி தடைப்பட்டது. கர்த்தருடைய வருகையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் கடைசி வரைக்கும் சபையில் ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். ஆவியின் ஒருமை. அந்த 4:3 வசனத்தில் வாசிங்க, எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு எப்படி இருங்க? ஜாக்கிரதையாயிரு தேவ பிள்ளையே, ஜாக்கிரதையாயிரு. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்துமாக்களாய் காணப்படுவார்களானால், சபையிலே விசுவாசிகள் ஒருமனத்தோடு காணப்படுவார்களானால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், புத்தி சொல்றேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே உண்மையான சபை, இன்னைக்கு எத்தனையோ சபை வந்துருச்சு, என்னென்னமோ நோக்கத்துக்காக சபை நடத்துறாங்க. ஆதியிலே ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் ஆரம்பிக்கப்பட்ட சபைக்கு பேர் பெந்தேகோஸ்தே சபை. பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் ஒன்னா கூடினாங்க, அது பெந்தேகோஸ்தே சபைன்னு பேர் வந்துருச்சு. எது பெந்தேகோஸ்தே? எது பெந்தேகோஸ்தே? எடுத்து வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர்கள் 2:1 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்தார்கள்? அவ்வளவுதான், அதான் பெந்தேகோஸ்தே. எது பெந்தேகோஸ்தே சபை? எந்த சபையானது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வருகிறார்களோ அதுதான் பெந்தேகோஸ்தே சபை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது யாரால முடியும்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ஆவியின் ஒருமை, பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற அந்த ஒருமை, அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தாவியினால் நமக்கு அந்த ஒருமனப்பாடு கிடைக்க வேண்டுமானால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்முடைய சிரசிலே ஊற்றப்படுகிறது. எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் 133வது சங்கீதம், எடுத்து வாசிங்க. முதலாவது வசனத்தை யாரோ படிங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை என்னங்க கிடைக்குதுங்க, நன்மை ஆசீர்வாதம். பிசாசு ஏன் ஒருமனப்பாட்டை கெடுக்கிறான், கசப்பை உண்டு பண்றான், ஏன் உனக்குள்ள சந்தேகத்தை விதைக்கிறான், உனக்குள்ள ஏன் பலவிதமான முரட்டாட்டங்களை கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, நீ நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஹலேலூயா. எந்த ஒரு ஆவிக்குரிய சபை ஒருமனப்பாட்டில் முன்னேறி கொண்டிருக்கிறதோ அந்த சபையத்தில் அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்கும், விடுதலைகள் உண்டாகும், ஆத்ம ரட்சிப்பு உண்டாகும், சபை வலதுபுறமும் இடம் இடம் கொண்டு பெருகும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம், அதுக்காக தான் சபை முடிஞ்ச பிறகு சகோதரர்களை ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண சொல்றேன். 4 பேர் ஒன்னா கூடுறாங்க, மற்றவங்களாம் ஓடிடுறாங்க. நீ சகோதர ஐக்கியத்தில் ஒன்னா இருக்கணும், அதான் விசுவாசி. தேவனுடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து நீ ஜெபிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? ஒருமனம் வரணும், ஒருமனப்பாட்டோட நீ ஜெபிக்கணும், அப்போதான் கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே சங்கீதம் 133 நம்ம என்ன வாசித்தோம் கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன வாசித்தோம்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இருக்கிறது, அது ஆரோருடைய சரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வடிகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சரசிலே ஊற்றப்பட்டு தாடியில வடிந்து அவனுடைய சரீரம் எல்லாம் வழிந்தோடுகிற என்னது? அது தைலம், கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நிறைய பேர் பரிசுத்தாவி வரலங்க, ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அப்படி பாஸ்டர் கை வச்ச உடனே டக்கு பரிசுத்தாவி வந்துடும் நினைக்கிறாங்க. இல்லை வேற எங்கன்னா போய் பரிசுத்தாவி பெற்றுன்னு வந்துடலாம், இன்னமும் கடையில் போய் கடலை மிட்டா வாங்கிட்டு வர மாதிரி பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீ ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைந்து கழுகுகளைப் போல சட்டை அடித்து எழும்புவார்கள். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த வேளையில் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் உன் சரசின் மேல் ஊற்றப்பட்டு உன்னுடைய தாடியிலேயும் வடிந்து ஓடும். யாருடைய வாழ்க்கையில பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ, பரிசுத்தாவி பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டேன். எவ்வளவு பெற்றிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்பது நிரம்பி வழிகிற அபிஷேகம். என் பாத்திரம் நிரம்பி வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு விசுவாசனுடைய வாயில் அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அபிஷேகம் நிரம்பி வழிகிறது, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறது. ஆனால் தேவ பிள்ளையே, பரிசுத்தாவியில உனக்கு நிரம்பி வழிகிற அனுபவம் இல்லாவிட்டால் எல்லாவற்றிலும் நீ குறைந்துதான் காணப்படுவாய். ஆவியுடைய அபிஷேகம் யாருடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிறதோ அது நல்ல தைலத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு காலையில ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியம், உன் சிந்தனைகளை சிதற விடாது. ரோமருக்கு நிறுவனம் 15:5-6 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர் 15:5-6 வசனங்களை என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுடைய மாதிரி. நல்ல கவனிங்க எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் மாதிரி. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தனையுள்ளவர்களா இருக்க முடியும். உங்களுக்கு இதான் அவருடைய ஜபம். இன்னைக்கு காலைல சரியா 3 மணிக்கு நான் எழுந்து ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் சபை மக்களுக்கு ஒரு ஏக சிந்தையை தர மாட்டீங்களா? ஒருமனப்பாட்டை கொடுக்க மாட்டீங்களா? அநேகருக்குள்ள ஒருமனை இல்லையே. அவங்கவுங்க நினைச்சது தான் செய்யறாங்க. எல்லாரும் ஒருமனமா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவரே என்று கதறும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது அங்கே ஒருமனம் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். எப்பொழுது அந்த அபிஷேகம் ஊற்றப்படும், எப்பொழுது நீங்கள் ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அங்கே ஊற்றப்படும். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம், துதிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். வேற சிந்தை வராது, மாம்ச சிந்தை வராது, பாவ சிந்தை வராது. ஏக சிந்தை, ஒரே சிந்தை. ஒரே சிந்தையோடு நீங்கள் காணப்படும் பொழுது சாத்தானால் கிட்ட நெருங்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களோடு பேசி கொடுக்கிறார். மகனே மகளே, உன் குடும்பத்தில் பிரிவினை காணப்படுகிறது, சபையில் பிரிவினைகள் காணப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கசப்பு காணப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒருமனமாய் உன்னால் வாழ முடியவில்லை, பலவிதமான சண்டைகளும் பலவிதமான கலகங்களும் துரோகங்களும் பகைகளும் விரோதங்களுமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உனக்கு ஏக சிந்தை இல்லை. இசைந்த ஆத்மாவாய், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஒரு கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்மாவாய் இல்லாமல் போனால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாது. ஒரு சபையானது ஏக சிந்தையோடு கூட இருக்க இல்லாவிட்டால் அது ஆவியில் வளர முடியாது. எலியா தீர்க்கதரிசி கேட்ட ஒரே கேள்விதான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கிறார். எவ்வளவு நாள் இப்படி 2 மனசுல ஓடிட்டு இருப்பீங்க? ஒரே சிந்தை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஒரே சிந்தை. எனக்கு வேற எண்ணம் கிடையாது, வேற நோக்கம் கிடையாது. ஒரே நோக்கம், என் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா கண்களை முடிய ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மேல் வந்து இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்களை தொடட்டும். எல்லாரும் கர்த்தருடைய ஸ்தோத்திரி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா.
1: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.

இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான இந்த நாட்களிலே இவ்விதமாக தேவ சமூகத்தில் வந்து நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இவ்விதமாக நம்ம ஆராதிப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். ஏதோ ஒரு காரியத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனையில என்னோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை தொட போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த ஆராதனையுடைய முடிவிலே நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதான மகிமையான காரியங்களை இயேசு இந்த நாளிலே செய்ய போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களோடு இருந்தவர்கள், உங்களை சார்ந்தவர்கள் பல நிலைகளில் உங்களை மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் நான் மறப்பதில்லை. ஏன் ஆண்டவர் மறப்பதில்லை தெரியுமா? அவர்கள் என் ஜனமா இருக்கிறாங்க. என் ஜனத்தை என் உள்ள கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரனே, உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரியே, ஆனால் உன் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. நீ அவருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. இஸ்ரவேலே நீ என் ஜனோ, உன்னை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேதனையோடு வந்திருக்கிற சகோதரியே, வாழ்க்கையில் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு துன்பத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாரும் நினைக்காமல் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நினைக்க இந்த உலகத்துல யாரும் இல்லாமல் இருக்கலாம். என் ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இந்த நாளில உங்களை பார்த்து அவர் தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல்

அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் யார் உண்டு? நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழும்படி, ஆண்டவருக்காக நிற்கும்படி, ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படி அவர் நம்முடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே நம்ம எல்லாரையும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. ஒவ்வொருவரும் பாடு

ஆவியை ஆத்துமார் சரீரம் முழுவதையும் என் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஓ தேங்க்யூ ஜீசஸ்.

உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்திர ஆண்டவரே, என் மேல எத்தனை அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென்.

தைக்கிலா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் நீங்க என்னை ஆசீர்வதித்து மகிழ்கிறீர் ஆண்டவரே. ஆமென். தேங்க்யூலா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். பலர் என்னை சபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்.

கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க. வாழ்க்கையில உன் வாழ்க்கையில தேவனுடைய அன்பு மட்டுமே உன்னை தேற்றி கொண்டே இருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற அன்பு இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல, நீ எதிர்பார்க்கிற பாசம் இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல. ஆண்டவர் உண்மையில அன்பா இருக்கிறார். வாழ்க்கையில பல நிலைகளில சோர்ந்து போன சகோதரிய, உலக அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் என்று சொல்லுகிற நிலையில இன்னைக்கு நீ வந்திருக்கிறாய் அல்லவா. உன்னோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் உன் மேல, உன் குடும்பத்தின் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்புக்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும் இந்த ஆண்டவருக்கு அப்படியே சொல்லுங்க.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு எல்லாமே நீ தானப்பா என்று சொல்லி அவர் நமக்கு எல்லாம்

0: வியூவர்ஸ், நான் உங்க ஐடா. என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க சந்தோஷமா இருக்கும், ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே தான் இந்த நிகழ்ச்சி. அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு உரிய நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை பார்ப்போமா?
1: மேம், என்ன கூப்பிட்டீங்களாமே?
2: ஆமா ஆனந்தி, நீ ஏன் 10 நாளா காலேஜ்க்கு வரல?
1: எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்ல மேம், அதான் லீவ் எடுத்திருந்தேன்.
2: உங்க அப்பாவுக்கு உடம்புக்கு என்னமா?
1: காய்ச்சல் மேம்.
2: 10 நாளா காய்ச்சலா?
1: ஆமா மேம்.
2: வீட்ல இருந்தாங்களா ஹாஸ்பத்திரில இருந்தாங்களா?
1: வீட்லதான் இருந்தாங்க.
2: உங்க அப்பா இந்த 10 நாளும் வேலைக்கு ஒழுங்கா போயிருக்காங்க, நான் விசாரிச்சு தெரிஞ்சுகிட்டேன். இதுக்கு என்ன சொல்ற
1: மேம்?
2: ஆனந்தி, உன் வாயில இருந்து பொய் சரளமா வருது.
1: இல்ல மேம்.
2: என்ன இல்ல, உண்மையே சொல்லு. இந்த 10 நாளும் எங்க போயிருந்த?
1: எங்கயும் போல மேம்.
2: மறுபடி பொய் சொல்லாத. எங்க போயிருந்த? என்ன பதில் சொல்லாம என்னையே திமிரா முறைச்சு பாக்குறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் சொல்லு, எங்க போயிருந்த?
1: சொல்ல மாட்டேன்.
2: என்ன சொன்ன?
1: சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல.
2: நான் உன் மேடம் கேக்குறேன், நீ என்கிட்ட இப்படி திமிரா பதில் சொல்றியா?
1: காலேஜ்குள்ள மட்டும்தான் மேடம். நான் காலேஜ்குள்ள தப்பன்னா என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். காலேஜ்க்கு வெளியில நான் செய்யறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல.
2: கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. உன்னைய கவனிக்க வேண்டிய விதத்துல நான் கவனிச்சுக்கிறேன். நான் உன்கிட்ட பேச விரும்பல. நாளைக்கு உங்க அப்பாவை காலேஜுக்கு கூட்டிட்டு வா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்.
1: எங்க அப்பா விவசாய கூலி வேலை பாக்குறாங்க, வேலையை விட்டுட்டுலாம் வர முடியாது.
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பாவை கூட்டிட்டு வர அன்னைக்கு நீ காலேஜுக்கு வந்தா போதும். அது வரைக்கும் நீ காலேஜுக்கு வரவே வேண்டாம். என்ன சுகந்தி இப்படி ஓடி வர்ற?
3: மேம், மேம்.
2: என்னம்மா?
3: ஆனந்தி மேம், ஆனந்தி.
2: ஆனந்தி இன்னைக்கு காலேஜுக்கு வரலல்ல?
3: இல்ல மேம்.
2: சரி, அவளுக்கு என்ன?
3: மேம், எனக்கு அதை எப்படி சொல்றதுனே தெரியல மேம்.
2: தைரியமா சொல்லு சுகந்தி.
3: ஆனந்தி நேத்து ராத்திரி அவங்க வீட்டுல இருந்த பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்து குடிச்சிட்டாளா மேம்.
2: எதுக்கு?
3: ஒரு பேப்பர்ல என்ன விஜிலா மேம் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு நிம்மதியே இல்ல, அதனாலதான் நான் தற்கொலை பண்றேன். என் தற்கொலைக்கு காரணமே அவங்க தான் எழுதி வச்சுட்டா மேம்.
2: இயேசுவே.
3: மேம், கீழே விழுந்துராதீங்க, இந்த திண்டுல உட்காருங்க.
2: இப்போ அவ எப்படி இருக்காமா?
3: பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்ப அவ வயிற்று கிளீன் பண்ணிட்டாங்களாம்.
2: இப்ப அவ ஒன்னும் சீரியஸா இல்லல்லமா?
3: இன்னும் சீரியஸா தான் இருக்காளாம் மேம்.
2: இயேசுவே, இது என்ன சோதனைப்பா?
3: மேம், நான் வேணா உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரவா?
2: வேண்டாம். நீ இத யார்கிட்டயும் சொன்னியா?
3: இல்ல மேம்.
2: யார்கிட்டயும் சொல்லாத, சரியா?
3: சரி மேம். இது எனக்கும் ஆனந்திக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது மேம்.
2: சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனந்திக்கு எப்படி பூச்சி மருந்து கிடைச்சது? கடையில வாங்கினாலோ?
3: வயலுக்கு போறதுக்காக அவங்க அப்பா வீட்டுல வச்சிருந்தாங்களாம்.
2: சரி சரி, நீ உன் கிளாஸுக்கு போ, நான் மெதுவா ஸ்டாஃப் ரூமுக்கு போறேன்.
3: மேம், நான் வேணா உங்க கூட ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் வரட்டா மேம்?
2: வேண்டாம், நீ போ.
3: சரி மேம்.
4: விஜிலா, அழாத, தைரியமா இரு.
2: அருண், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா?
4: ஒண்ணும் ஆகாது விஜிலா.
2: ஏதாவது ஆச்சுன்னா பேப்பர்ல பெரிய நியூஸா வந்துரும் இல்லையா?
4: அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது.
2: என்னைய பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஐயோ, கேவலப்பட்டுருவேனே.
4: அழாத விஜிலா, மனச தளர விடாத.
2: என்ன ஜெயில போட்டுருவாங்க இல்லையா அருண்?
4: ஐயோ விஜிலா, நடக்காதத நினைச்சு நீ பயந்துகிட்டு இருக்க.
2: எத்தனை வருஷம் ஜெயில போடுவாங்க உங்களை? பிள்ளைங்களை எல்லாம் யாரு கவனிச்சுக்கிடுவா?
4: கர்த்தர் நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு தைரியமாயிரு. நீ ஆண்டவர் அறிய ஒரு தப்பும் செய்யலையே, அப்புறம் ஏன் பயப்படுற?
2: ஆனந்தி இறந்து போயிட்டான்னா அவ எழுதி வச்சது மரண வாக்கு மூலமாயிருமே. அப்போ எல்லாரும் அத உண்மைன்னு நினைப்பாங்க.
4: மத்தவங்க என்ன நினைச்சா என்ன, ஆண்டவருக்கு தெரியும் நீ தப்பு செய்யலன்னு. உன் மனசாட்சிக்கும் தெரியும் நீ அந்த பொண்ணுக்கு நல்லது செய்ய தானே ஆசைப்பட்ட. எனக்கும் உன் மனசு புரியும். அப்புறம் எதுக்கு வீணா கவலைப்பட்டுகிட்டு இருக்க?
2: என் கவலை எல்லாம் ஆனந்திக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னா. நான் அவகிட்ட ரொம்ப கடினமா பேசிட்டேனோ? கொஞ்சம் அன்பா பேசி இருக்கணும். அவளை திருத்த ட்ரை பண்ணிருக்கலாமோ?
4: சரி, நடந்தது நடந்து முடிஞ்சிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. இனிமே நாம என்ன பண்றதுன்னு யோசிப்போம்.
2: இனிமே பண்றதுக்கு என்ன இருக்குது?
4: என் கூட வேலை பாக்குற ஒருத்தரோட அண்ணன் GHல டாக்டரா இருக்காரு. நாளை காலையிலே அவரை கூட்டிட்டு போய் அந்த டாக்டரை பாக்குறேன். அவர்கிட்ட அந்த பொண்ணோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு கேக்குறேன். அந்த பொண்ணையும் போய் பாக்குறேன், அவளோட அப்பா கிட்டையும் பேசி பாக்குறேன், அவர் எப்படி ஃபீல் பண்றாருன்னு தெரிஞ்சிடலாம். சரி, சுகந்திக்கு யாரு இந்த நியூஸ சொன்னாங்களாம்?
2: நான் கேக்கல. எனக்கு நாளைக்கு காலேஜுக்கு போகவே பயமா இருக்குது. உங்க கூடவே இருக்கணும் போல இருக்குது. இன்னும் எத்தனை நாள் நான் உங்க கூட இருக்க போறேனோ?
4: விஜிலா, என்னம்மா இப்படி பேசுற? ஒன்னும் நடக்காது.
2: என் கையை இறுக பிடிச்சுக்கோங்க அருண்.
4: ஒன்னும் ஆகாது விஜிலா. நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நீ சொல்லியிருந்தனா, நான் உடனே என் கொலிகூட அந்த டாக்டர் பார்க்க போயிருப்பேன். நீ என்னடா ராத்திரி 10 மணிக்கு சொல்ற?
2: பிள்ளைங்களுக்கு இது தெரிய வேண்டாம்னு நினைச்சேன், அதான் அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொன்னேன்.
4: சரி பரவாயில்ல, நான் நாளைக்கு போய் பார்க்க வேண்டியதை பார்த்து பேச வேண்டியவங்கிட்ட பேச பாக்குறேன்.
5: ஹலோ அருண், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா?
4: ஆமா, என் கொலிகை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த டாக்டரை பார்த்தோம், அவர் உடனே விசாரிச்சு பார்த்தாரு. ஆனா ஆனந்திங்கிற பேர்ல யாருமே அட்மிஷன் போடலன்னு சொல்றாரு.
5: நீங்க என்ன சொல்றீங்க அருண், எனக்கு புரியலையே.
4: எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ ஃப்ரெண்ட் சுகந்தி ஆனந்திய ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தானே சொன்னா?
5: ஆமா.
4: ஒருவேளைக்கு ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்களோ?
5: போக சான்ஸே இல்லையே. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, தினமும் சாப்பாட்டுக்கே கஷ்டம். பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயம் போயிருக்க மாட்டாங்க.
4: அப்படின்னா என்ன அர்த்தம்?
5: அதான் எனக்கும் புரியல.
4: நீ சுகந்திய கூப்பிட்டு ஆனந்திய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு அவகிட்ட யாரு சொன்னாங்கன்னு கேளு.
5: சரி.
4: அப்புறம் இன்னொரு விஷயம், ஆனந்தி எழுதி வச்ச லெட்டரை பத்தியும் போன் பண்ணவங்க சுகந்தி கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா லெட்டர் விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது.
5: ஆமா. ஆனா
4: என்ன
5: சுகந்தி, எனக்கும் ஆனந்திக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும்னு சொன்னா.
4: அப்படின்னா சுகந்தி பொய் சொல்லி இருந்திருக்கா, அப்படிதானே அர்த்தம்?
5: ஏன் பொய் சொல்லணும்?
4: அதுதான் எனக்கும் புரியல. விஜிலா, நீ வேணா ஆனந்தி கிளாஸ்மேட் வேற யார்கிட்டயாவது ஆனந்தி ஏன் கிளாஸுக்கு வரலன்னு கேட்டு பாக்குறியா?
5: சுகந்திக்கு தெரியாம கேட்டு பாக்கணுமோ?
4: ஆமா, சாதாரணமா கேளு. சரி, போனை வைக்கிறேன், சாயந்தரம் நேர்ல பேசலாம். பை.
5: ஓகே பை. அந்த கிளாஸ்ல வதனான்னு ஒரு பொண்ணு உண்டு, அவளை தனியா கூப்பிட்டுட்டு ஆனந்திய பத்தி விசாரிச்சேன். அவ உடனே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனந்தியும் சுகந்தியும் பிளான் பண்ணி உங்ககிட்ட ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க. ஆனந்தி தற்கொலை பண்ண முயற்சி செய்யவே இல்லை, ஹாஸ்பிட்டல்ல சேரவும் இல்லை, எல்லாமே போய் உங்களை பயப்பட வைக்கணும்னு அப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொன்னான்.
4: அவங்களுக்கு எப்படி தெரியுமா?
5: சுகந்தி ஒரு வாயாடி, அவளே வதனா கிட்ட சொல்லிட்டாளாம்.
4: கர்த்தருக்கே சோஸ்திரம், மல போல வந்த பிரச்சனை பனி போல போயிடுச்சு.
5: இந்த விஷயத்த வதனா சொன்ன மறு நிமிஷமே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சேன் தெரியுமா?
4: ஆனாலும் உன் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு தைரியம்!
5: நான் ஆனந்தி கிட்ட ஹார்ஷா பேசினதுக்கு அவ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க நினைச்சிருக்கா. உண்மைக்குமே என்னைய நில கொலைய வச்சிட்டா. ஆயுசுக்கும் நான் இதை மறக்கவே மாட்டேன். ஆனா இதுல இருந்து நான் ஒரு பாடத்தை படிச்சுக்கிட்டேன்.
4: என்ன பாடம்?
5: எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஞானத்தோட கையாளணும், பிள்ளைங்க கிட்ட அன்பா பேசி அவங்கள திருத்த பாக்கணும்.
4: சுகந்திய நீ திட்டவே இல்லையே, அவன் ஏன் ஆனந்தியோட சேர்ந்துட்டு இப்படி பண்ணிட்டா?
5: ஆனந்தி அவளை கம்பல் பண்ணிருந்திருக்கலாம். எது எப்படியோ நான் அந்த ரெண்டு பேர்கிட்டயும் கோபப்படக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். ஆக்சுவலி அவங்க கிட்ட இன்னும் அதிகமா அன்பும் கரிசனையுமா இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன்.
4: பொதுவா டீச்சரை வேலை பார்க்கறது ரொம்ப ஈஸின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இந்த ப்ரொஃபஷன்லயும் எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு.
6: அன்பு தோழியரே வணக்கம். ஆசிரிய பணி அப்படிங்கிற கதையை பார்த்தோம் இல்லையா? பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க பெண்களுக்கு ஆசிரிய பணி ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா லீவு கிடைக்கும், நல்ல சேலரி, அதுக்கப்புறம் நல்ல டீசன்ட் ஜாப், ஒரு பர்டிகுலர் டைம் போயிட்டு வந்துடலாம், டென்ஷன் இல்லாத வேலை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கதையை பார்த்தா அந்த விஜிலா எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இதுவும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் ஜாப் தான் இல்லையா? ஆசிரியர் பணியில என்னெல்லாம் சவால்கள் இருக்குது, அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைய கலந்துரையாடலில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு பாளையங்கோட்டையில் பிரபலமான ஸ்கூல் ஆகிய சாரட்டக்கர் ஸ்கூலோடைய ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்திருக்காங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் ரமோனா.
7: வணக்கம்.
6: நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆசிரியர் பணி அப்படிங்கிறத கதையை பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு தலைமை ஆசிரியர் பொறுப்பில் நீங்கள் தலைமை ஆசிரியராக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தெரியும், அவங்க சந்திக்கும் சவால்கள் எல்லாம் தெரியும். அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லலாம். முதல்ல இந்த விஜிலாவை எடுத்துக்கிடுவோம். அவங்க வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நல்ல ஒழுக்கத்தை எதிர்பார்த்து அவட்ட வந்து சில விஷயங்களை பேசுகிறாங்க. அது அவங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாமோ?
7: விஜிலா வந்து கொஞ்சம் ஞானமாக அந்த பொண்ணுகிட்ட ஆனந்திட்டு நினைச்சிருக்கணும், நடந்திருக்கணும். ஒரு பிள்ளை 10 டேஸாக ஸ்கூலுக்கு வரலன்னா அவளை மெதுவாக கூப்பிட்டு ஏன் நீ லீவ் எடுத்தா, கொஞ்சம் அன்பாக பேசியிருந்தாங்கன்னா அவளும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியாக அவளும் பதில் சொல்லியிருப்பான். இவங்க கோபத்தோடு பேசுனதுனால அவளும் டென்ஷன் ஆகிட்டா. நான் டீச்சராக இருக்கும்போது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் பாய்ஸ் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கேர்ள்ஸ் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கோ எஜுகேஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பாய்ஸ் ஸ்கூலில் இப்படி பசங்க நிறையா சேட்டை பண்ணுவாங்க, அப்போ நான் அவங்கள என்ன செய்வேன், எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அன்பாக நான் கூப்பிட்டு என் பக்கத்தில் அவங்கள உட்கார வச்சுடுவேன். கீழே அவன் எல்லாம் இப்படி உட்கார்ந்துருப்பான், ஏன்டா நீ வரல, அப்புறம் படிக்காத பிள்ளைங்கிட்ட ஏன் நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற, நீ எதுவும் செல்லில் யார்கிட்டையும் பேசிகிட்ருக்கிறியா, இல்லை நீ கோயிலில் அப்படி பஜாரில் நின்று யார்கிட்டையும் பேசிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, அந்த பசங்க ஒரு பையன்ட்ட கேட்டால் அவன் சொல்லாததான் அடுத்தவே நமக்கு சொல்லி கொடுத்துருவான். உடனே அந்த 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேரும் என்ன தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிடும். ஒருத்தனை ஒருத்தன் அவன் காட்டி கொடுத்துருவான். அப்போ நமக்கு வந்து இப்போ இந்த ஸ்கூலுக்கு வராத பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க, அவன்கிட்ட என்ன தப்பு இருக்குங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். உடனே நான் என்ன செய்வேன், அவங்ககிட்ட பேசுவேன், அன்பாக தான் நான் பேசுவேன். என் பக்கத்தில் வச்சு அவங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு நல்லா கதை கேட்பேன். நான் அவன் பண்ணுற சேட்டை எல்லாம் சொல்லிடுவான். ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசினாலும் அவன் சொல்லிடுவான், டீச்சர் நான் இப்படி பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு. உடனே நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னு நான் உடனே சொல்ல மாட்டேன், அப்படியாடா ஆ இந்த ஊர் அவள் என்ன செய்கிறா, அப்படியா சரி இவ்வளோ நேரமாக பேசுவா, அப்போ உங்கள் அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க அப்படின்னு நான் அவன்கிட்ட சிரித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் கதை கேட்டேன்னா அவன் எனக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் என்ன செய்திருக்கேன், இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், கவுன்சிலிங் கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் நீ செய்யக்கூடாது, நீ படித்து உன்னோட வாழ்க்கையில் நீ நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு நீ வரணும், நீ இப்படி படித்து நல்ல போஸ்டில் இருக்கும்போது உனக்கு லைனில் நிற்பாங்கடா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அவனும் அதை சிரிச்சிட்டு கேட்டுக்கிடுவான். சில பசங்க ஒரு 1 வீக்கில் மாறிடுவான். நான் டெய்லி அவன்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன், என்ன நேற்று பேசுனியா, நேற்று அங்கே போனியா, தெருவுக்கு போனியா, எவ்வளோ நேரம் நீ படித்தா அப்படின்னு நான் அவன்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது முதல்ல நல்லா சிரிச்சு பேசுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கோபம் வரும், அவன் கீழ்படியலை படிக்கலை அப்படின்னு சொன்னான். ஏன்னா நம்மளும் ரிசல்ட்டை காட்டணும்ல. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறது, பரம்பை எடுக்கிறது. நான் இது சொல்றது வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக். அப்போ வந்து நம்ம அடிக்கலாம், அடுத்து பசங்கன்னு பார்க்கும்போது அவன் வந்து நம்மகிட்ட ரொம்ப அன்பா இருப்பான். நம்ம திட்டுனால நெக்ஸ்ட் டைம் அவன் அதை மறந்துடுவான். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் பசங்கிட்ட அது இருக்கும். ஸோ நம்ம முதல்ல வந்து இந்த விஜிலாவும் அன்பா அவட்ட கேட்டிருக்கலாம், என்ன ரீசன். சில பிள்ளைங்களுக்கு வீட்டில் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், அப்பா அம்மா அன்பாவே பேச மாட்டாங்க. நான் அதனால பேரண்ட்ஸையும் வர சொல்வேன், நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகள முதுகுல ஒரு தட்டு தட்டி, என்னடா ஸ்கூல்ல இன்னைக்கு நல்லா இருந்ததா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பேசுனாங்களா, நல்லா படிக்கிறியாமான்னு நீங்க கேளுங்க. அந்த அன்பு போதும். வீட்டுல உங்களுக்கு அன்பு இல்லாததுனாலதான் பிள்ளைங்க இப்படி தெருகளுக்கு போறாங்க, வேற மாதிரி டைவெர்ட் ஆகுறாங்கன்னு நான் சொல்லுவேன். சோ டீச்சரும் அந்த அப்படிப்பட்ட ஃபேமிலியில உள்ள பிள்ளைங்களை நம்ம ஒரு கரிசனையா என்ன செய்யணும், அந்த பிள்ளைங்கிட்ட பேசணும், அன்பா பேசணும். அடுத்து நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைங்க படிப்பாங்க, அப்போ அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் பிள்ளைங்க கஷ்டப்படும் போது அது கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணா அது அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா அவனுக்கு இருக்கும். இப்போ நாளா எக்ஸாம்
6: மேல கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க.
7: ஆமா, நம்ம மேல ஒரு அன்பு வரும், நமக்கு அவன் கீழ்படிவாங்க. நாளா ஹால்ல நின்னா மிஸ் ஒரு 500 தாங்க, நான் காலையில பேப்பர் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு நெக்ஸ்ட் மந்த் கிடைச்சோடனே நான் உங்களுக்கு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன நினைப்பேன்னா, நம்மளை நம்பி அந்த பையன் வாரான், நம்மளை நம்பி நம்ம டீச்சர்ட்ட போய் கேட்டா நமக்கு தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவன் நம்மகிட்ட வாரான். சோ நான் கொடுத்துருவேன், பிள்ளைங்கிட்ட நான் வாங்கவும் மாட்டேன், சரிடா இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வரும், நம்ம மேல ஒரு அன்பா இருக்காங்க. அடுத்து அவன் நமக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவான், கீழ்ப்படிஞ்சு நம்ம சொல்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், படிக்க ஆரம்பிச்சிருவான். இன்றைக்கும் அந்த பசங்க என்ன பார்த்தா, நீங்க அன்றைக்கு எங்களை கால்குள்ள வச்சு நீங்க படிக்க வச்சீங்க, நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கும், அதை நினைப்போம் ரமணா மிஸ் அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா கேர்ள்ஸ் வந்து அப்படி இல்லை, நம்ம அந்த மாதிரி திட்டவும் முடியாது, பேசவும் முடியாது. அவ உடனே வேற மாதிரி பதில் சொல்லுவா. இப்ப கூட ரீசெண்டா ஒரு பொண்ணு ஒரு டீச்சர்ட்ட சொல்றா, நான் உங்க பேரை எழுத வச்சுட்டு மறந்த குடிச்சிட்டு சேர்த்துருவேன்.
6: இந்த கதை மாதிரியே,
7: இந்த கதை மாதிரியே அவ பேசுறான். ஆனா பசங்க வந்து அப்படி பேச மாட்டாங்க. அதான் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இவட்ட வந்து நம்ம ரொம்ப ஞானமா பிள்ளைங்கிட்ட வந்து நம்ம நடக்க வேண்டியது இருக்கு. அப்படியாமா, நீ ஏன் அப்படி சொல்றா, இதுக்காக உன்னை கடவுள் படைச்சிருக்கிறாரு, நீ இன்னும் எவ்வளோ படிச்சு எப்படியோ வரணும், நீ நல்லா இருக்கணுங்கிறது தானே உங்க மிஸ் உன்னை சொல்றாங்க, நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். சில டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த பிள்ளைங்களை எப்படி நம்ம அட்வைஸ் பண்ணி கொண்டு வரணுங்கிறது தெரியாது. நம்ம கிளாஸ் பிள்ளை இப்படி சேட்டப் பண்றாளே, அப்படி அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க. அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு நாளும் டீச்சர்ஸ் வெளியில பாக்குறதுக்கு தான் அவங்களுக்கு அப்படி தெரியும், ஆனா உள்ள வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும். கீழ்படியலனா, அவ படிக்கலனா, ஹெச்எம் வந்து என்ன செய்வோம், கேட்போம், என்ன உங்க கிளாஸ்ல அவங்க சப்ஜெக்ட்ல ஏன் இவ்வளவு ஃபெயிலியர்ஸ், என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்போம். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒரு பயங்கிறதே கிடையாது.
6: டீச்சர்ஸ் மேல,
7: டீச்சர்ஸ்க்கு பயம் கிடையாது, பெற்றோர் மேலையும் அவங்களுக்கு பயம் கிடையாது. கேஷுவலா போய் சொல்லுவாங்க, ஏன்னா எல்லார் வீட்லயும் ஒரு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்கன்னு வச்சிருக்கிறாங்க. அதனால பேரண்ட்ஸும் சேர்ந்துக்கிடுவாங்க, பிள்ளைகளோட சேர்ந்துருவாங்க, சேர்ந்து அவங்களும் சேர்ந்து போய் சொல்லுவாங்க. இது என்னோட வாழ்க்கையில நடந்தது. ஒரு பையன் ஸ்கூலுக்கு வர்றதில்ல, உடனே நான் அவங்க அப்பா இல்லாமல் நீ உள்ளே வரக்கூடாது. நான் அடுத்தப்பில் பிள்ளைங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன். பிள்ளைங்கிட்ட ஹோம்ஒர்க் கரெக்ட் பண்ண வரும்போது இல்லை ஏதாவது சொல்ல வரும்போது அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க, அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிடுறது. அப்போது ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரல, அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஸ்கூலில் ஓஏயை கூப்பிட்டு இவங்க அப்பாட்ட போய் இவன் ஸ்கூலுக்கு வரல வாங்கன்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அவன் கூட்டிகிட்டு போகிறான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி. அவர் ஆனால் அப்பா இல்லை, அவர் வந்து அம்மா டெய்லரிங், எனக்கு நிறைய வேலை இருந்தது, வீட்டில் வேற ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் எனக்கும் வர முடியல. இவன் வந்து சொன்னான், மிஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னான், எனக்கு தான் வர முடியல, நான் தான் ரெண்டு நாள் கழிச்சு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இன்னும் கொஞ்ச நாள்
6: வந்துட்டார், அப்பா வந்துட்டாரு,
7: இல்லை அப்பா வரல அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஏன்னா அது அப்பா இல்லையே, ஒரிஜினல் அப்பா கிடையாது அது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வரல, உடனே நான் அதே பையனை கூப்பிட்டு அன்றைக்கு அவங்க அப்பாவை பார்த்தாலாம் போய் அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வா, இன்னும் அவர் வரல அப்படின்னு. போத்திஸ் பக்கத்தில் அதில் டெய்லரிங் கடை தான் வச்சுருக்காங்க அவங்க தான், இல்லையே அவங்க அப்பா டெய்லரிங் கிடையாத, அயன் பண்ணுறவங்க எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு. உடனே அப்படியா, உடனே நான் கிளாஸில் கேட்குறேன், அவங்க வீட்டு பக்கம் யாராவது இருக்கியாடா, ஒரு பையன் எழும்புறான், போனால் இப்போ தான் அவங்க அப்பாட்டே போகிறாங்க பிள்ளைங்க. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு, அடுத்து நேராக போய் பார்த்தா அந்த கடையில் அவன் இருக்கான் யூனிஃபார்மோட, பையன் ஸ்கூலுக்கு வந்துட்டானே அப்பா சொல்கிறாங்க, நேராக போய் பார்த்தா அங்கே இருக்கிறான்.
6: எந்த கடையில், இந்த டெய்லர்,
7: அந்த டெய்லரிங் கடையில். உடனே இவன் பையன், நீங்கள் என்ன இப்படி ஒரு பையனுடைய லைஃப்பை நீங்கள் கெடுக்கிறீங்க, படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பையனா இப்படி பண்ணுவீங்களா, அவங்கள நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டான்.
6: எதுக்காக அந்த கடைக்கு போகிறான்,
7: அவன் கிளாஸை கட் அடிச்சுட்டு அங்கே போய் உட்காந்துருக்கிறான். அவரும் ஒரு பெரியவர் தான், அவர் என்ன செய்யலாம், நீ படிக்கக்கூடிய பையன்டா நீ போ அப்படின்னு சொல்லலாம், அவரும் சொல்லலை. அப்போ அவரும் ஒரு பையனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாரு இல்லையா. அடுத்து அப்பா வராரு, ஆஃப்டர்நூன் அப்பா வராரு, பயங்கரமாக திட்டினாரு. நான் சரி பையன் தெரியாமல் தப்பு செய்துட்டா நீங்கள் மன்னிச்சிருங்க, இனி அவன் ஒழுங்காக வருவான். ஆனால் அவன் ஸ்கூலுக்கு வந்து அவன் நல்லா படிச்சிருவான், அதே மாதிரி ஒழுங்காக வர ஆரம்பித்தான், அவன் பாஸ் ஆகி போயிட்டான். கேர்ள்ஸ் ஸ்கூலில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு உள்ளே வந்து பேகை வச்சுட்டு வெளியே போயிட்டான். அப்போ அதை மற்ற பிள்ளைங்க சொல்கிறாங்க, மிஸ் இன்னைக்கு அவள் வந்தால் பேகை வச்சுட்டு போயிட்டாங்கயோ. சரி, நெக்ஸ்ட் டே வாரா. ஏமா நீ நேற்று வரல அப்படின்னு தான் நான் கேட்டேன். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, வயிறு வலி, அதனால் நான் அப்போ நீ டாக்டர்கிட்ட போனியா? ஆமாம். டாக்டர் என்ன சொன்னாங்க? அல்சர்னு சொன்னாங்க. சரி, ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஆமாம் சரியாயிரும் என்ன அப்படின்னுட்டு. நெக்ஸ்ட் டே என்ன மருந்துன்னு அவளுக்கு சொல்ல தெரியல. நெக்ஸ்ட் டே நான் அவட்ட கேட்குறேன், என்னம்மா டாக்டர் கொடுத்தாரு? ஜெல்சில் கொடுத்தாரு. அப்போ அல்சருக்கு ஜெல்சில் கொடுத்த டாக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன், நீ நாளைக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை எடுத்துகிட்டு வரணும், நான் அவளை டீல் பண்ணுறேன், அவள் எங்கே பேருக்கா எல்லாம் தெரியும், நான் அவட்ட இப்படி ஒவ்வொன்றா மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்குறேன். நெக்ஸ்ட் டே இல்லை, நான் மறந்துட்டேன், நீ வெளியே வா, நீ எங்கே போனான்னு எனக்கு தெரியும், நீ வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு. அப்போ அவ சொல்றா, கோயிலுக்கு போனேன், இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக கோயிலில் இருந்தா எல்லாரும் பார்த்துட்டு போயிருப்பாங்க, இந்த யூனிஃபார்மோட நீ இருந்திருப்பிய அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ ஒரு ஹிந்து மிஸ்ஸை கூப்பிட்டு, இவ இந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியல, அது எங்கே இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு. அவனும் அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்கிறா. உடனே நான் சொன்னேன், ஏதாவது ஒன்று சொல்லுல, ஆர்எம்கேவி பக்கத்தில் இருந்து இல்லைன்னா சென்னை சில்க் பக்கத்தில் இருந்து அப்படியே ஏதாவது ஒரு உடனே ஒரு தேட்டர் பேரை சொல்லி அதுக்கு எய்த்தாப்பில் இருந்து நான் பிடிச்சிட்டு, நீ தேட்டருக்கு தானே போயிருக்காப்போ, நீ சொல்லு உண்மையை சொல்லு. ஆமாம் அப்படின்ட்டு அவன், உங்கள் அம்மாவோட தான் நீ நாளைக்கு வரணும், அம்மா வராங்க, மகா அதை சொல்லலை, அம்மா வராங்க, ஏன் உங்கள் பொண்ணு லீவு? அவளுக்கு வயிறு வலி, நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன், அப்போ உங்கள் மகா வீட்லேயா இருந்தா? ஆமாம், என் கூட தான் வீட்டில் இருந்தா. அப்போ பேரண்ட்ஸே பிள்ளைங்களை தப்பு செய்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? என்கரேஜ் பண்ணுறாங்க. உடனே நான் கோபத்தில் அந்த அம்மாவை திட்டுனேன், பொய் சொல்லாதீங்கம்மா, பிள்ளை உண்மையை பேசுகிற ஒரு தாய் இப்படி நீங்கள் பொய் சொல்லலாமா? உங்கள் பிள்ளை எங்கே போனான்னு நான் சொல்லட்டா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அப்படியே, நான் உடனே அவட்ட பேசுவேன், இப்படி தப்பு செய்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வராத பிள்ளைங்கிட்டலாம் பேசி பேசி அன்பால் தான் அவங்கள திருத்த முடியுது எங்களுக்கு. அவளும் 12th பாஸ் ஆகி அவளும் போயிட்டான். இந்த காலத்து பிள்ளைங்களை நம்ம எதுவுமே கோபமா பேச முடியல. பேரண்ட்ஸும் போய் சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. யாரு இப்போ நம்ம யாரு கூடயாவது போனாங்க அப்படின்னு சொல்லி, இது ஏன் அக்கா பையன் தான், வேற யாரும் இல்லையேங்கிறாங்க. ஒரு 1 month கழிச்சு நம்மகிட்டே அவங்க வேற ஏதாவது ஹெல்ப் வரும்போது, நீங்க தானே அன்னைக்கு அப்படி சொன்னீங்க? இல்லையாம்மா, நீங்க சொன்னீங்கம்மா, யார்கிட்ட நீங்க போய் பேசுறீங்க? அப்படியாமா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுடுங்க. பிள்ளைங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்கு பேரண்ட்ஸும் என்ன செய்கிறாங்க? சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆசிரியர் பணிங்கிறது ஒரு எளிதான பணி கிடையாது. பிள்ளைங்களை டேகிள் பண்ணுறதுக்கும் நம்ம இருக்கணும், ஒவ்வொரு நாளும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம அதை எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு ஞானமும் கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், தரணும்.
6: சரி, அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளோட இது இல்லாம நமக்கு வேலைப்பளவும் நிறைய இருக்கு.
7: இப்போ கவர்மெண்ட் வேற, நீங்க ஆதார் நம்பர் லிங்க் பண்ணுங்க, அக்கௌண்ட் நம்பர் வாங்குங்க இப்படி சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம முடிக்கணும், அதுவும் நம்ம அப்ப செல்ல அப்படியே பார்த்துட்டு. அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது பேரண்ட் வந்தாங்கன்னா டீச்சர் என்ன செய்யறாங்க? செல்ல பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ செய்யறாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒர்க் பிள்ளைங்களுக்கு அட்டண்டன்ஸுமே நம்ம இதுலதான் போட வேண்டியது இருக்கு, ஆன்லைன்ல தான் நம்ம போட வேண்டியது இருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாம டீச்சர் அவங்க பாட்டுல உட்காந்துருந்து செல்ல வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க.
6: ஆசிரியர்களுக்கு நல்லா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னீங்க, இப்போ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்களேன்.
7: அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் லெசன் எடுக்கும்போது நல்லா கவனிக்கணும் பிள்ளைங்க. முதல்ல அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கேயும் போகக்கூடாது, நல்லா கவனிக்கணும். அடுத்து டீச்சருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின், ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் கொடுக்கறதுனால. அன்னன்றைக்கு உள்ள பாடத்தை அந்த பிள்ளைங்க படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஹோம்ஒர்க்கே அவங்க செய்துட்டு வரணும். அடுத்து பெற்றோரும் என்ன செய்யணும்னா, பிள்ளைங்க படிக்கும்போது டிவி போட்டுட்டு இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்காக அவங்க அதை தியாகம் பண்ணணும். டிவியில நமக்கு வேற எதுவுமே பார்க்காம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனவர் கூட அவங்க என்னனாலும் பாத்துக்கிடலாம், ஆனா பிள்ளைங்க இருக்கும்போது டிவி பார்த்தா அவளுக்கும் ஆசை வரும். சோ ஹோம்ஒர்க் அவன் முடிக்க மாட்டான் இல்லையா,
6: கான்சன்ட்ரேஷனும் இருக்காது,
7: கான்சன்ட்ரேஷனும் அவளுக்கு இருக்காது. ஸோ பிள்ளைங்க வந்து டீச்சரோட கோஆப்ரேட் பண்ணணும், அன்னன்னைக்கு கொடுக்குற ஒர்க்கை அன்னன்னைக்கு அவன் படிச்சிடணும். அடுத்து நான் ஏன் பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுப்பேன்னா, ஒரு வாரத்தில் ஒரு பாடம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி நீ 1 word படிச்சிரு, அப்போ அந்த ஒன் வேர்டு வந்து உனக்கு தரவாயிரும். அது தரவானோன்னு நீ 2 மார்க்ஸ் வா, அடுத்து 3 மார்க்ஸ் வா, அடுத்து 5 மார்க்ஸ் வா, இப்படி நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அவங்க படித்தா நெக்ஸ்ட் வீக் அவங்க செகண்ட் லெசன் எடுத்து டீச்சர் ஃபர்ஸ்ட் லெசனில் ஹோம்ஒர்க் கொடுக்காட்டாலும் நீ அந்த ஒன் வேர்டை நீ வாசித்துட்டே இருக்கணும். இந்த 2 மார்க் இந்த ஃபர்ஸ்ட் லெசனையும் நீ ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ? எவ்ரி சண்டே. சண்டே உட்காந்து அதெல்லாம் என்ன நம்ம முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் 3rd lesson எடுக்கும்போது அவளுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள ஒன் வேர்டும் தரவா இருக்கும், எல்லா க்வெஸ்டின் ஆன்சர்ஸ் தரவா இருக்கும். செகண்ட் லெசன் கொஞ்சம் ஆற குறையா அவள் படிச்சிருப்பா. அடுத்து 3rd படிக்கிறா. 3rd lesson படிக்கும்போது திரும்பியும் அவள் ஃபர்ஸ்ட் லெசனை வாசிக்கணும், செகண்ட் லெசனையும் படிக்கணும். இப்போ 3rd lesson அவள் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் லெசனை அவள் அப்படி பேப்பரை டேன் பண்ணாலே போதும், அவளுக்கு எல்லாம் தெரியும் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் சயின்ஸில் டயக்ராம் வரும், பிள்ளைங்க அதை வரைஞ்சி பார்க்கணும் வீட்டில் உட்காந்து. டேப்லெட் காலம் அதெல்லாம் அவங்க போட்டு பார்க்கணும். டீச்சரும் அதை அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ இதை செய்யுமா அதை செய்யுமா, இதை நீ வரைஞ்சிட்டு வா, இதை படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது டீச்சரோட பிள்ளைகள் கோஆப்ரேட் பண்ணணும். அன்னன்னைக்கு உள்ள ஒர்க்கை அன்றைக்கு அவங்க முடிச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம், ரொம்ப ஈஸியாக அவங்க என்ன செய்யலாம், படிக்கலாம். ஜனவரியிலேருந்து ரிவிஷன் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீச்சர்ஸ் அந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கும் அவங்களோட சேர்ந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எனக்கு இது புரியலை அப்படின்னு சொன்னால் அவள் டீச்சர்கிட்ட தைரியமாக போய் கேட்கணும், எனக்கு இது புரியலை மிஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த ஒரு ஆசிரியரும் பிள்ளைக்கு நான் சொல்லி தர மாட்டேன் நீ நடத்தும் போது என்ன செய்தான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லா ஆசிரியரும் என்ன செய்வாங்க, ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க அதை என்ன செய்யணும், உணர்ந்து அவங்க என்ன செய்யணும், படிக்கணும். அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க் அவங்க நல்லா படிச்சுட்டாங்க, கிளாஸையும் நல்லா கவனிச்சிட்டாங்க, அவள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வீட்டில் அதை எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது தான் அவளுக்கு ஏதாவது ஒரு இதில் ஸ்டக்கப் ஆகும். அப்போ அவள் அங்கே எக்ஸாம் எழுதுவோம் நம்ம இதில் பண்ணணும். அடுத்து அவளை கரெக்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்ட் பண்ணிட்டு அந்த மிஸ்டேக்ஸை புக்கில் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டானே வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் அவள் படிக்கும் போது இதை நம்ம தப்பு போட்டோம் அப்படின்னு அவள் அதை என்ன செய்யலாம், திருத்தி படிச்சுக்கிடலாம். அதனால இப்போ நாளைக்கு டீச்சர் கிளாஸ் டெஸ்ட் இதை படிச்சுட்டு வரணும்னு சொல்லும்போது அவள் வீட்லேயும் கொஞ்சம் எழுதி பார்த்துட்டு அவள் போனானா அவளுக்கு டிப் ஆஃப் த ஃபிங்கரில் தான் ஆன்சர் இருக்கும். ஃபுல் மார்க் என்ன செய்யலாம், வாங்கலாம்.
6: 600 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா சப்ஜெக்டும் இப்படி படிக்கிறதுக்கு டைம் இருக்குமா?
7: டைம் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைங்க வந்து எல்லா டீச்சரும் வந்து நிறைய ஒர்க் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்லையும் கொடுப்பாங்கங்கிறதுல டீச்சர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது அவன் அந்த சாட்டர்டே சண்டே நல்லா யூஸ் பண்ணி அவன் என்ன செய்துக்கலாம், படிச்சுக்கலாம். சில டீச்சர்ஸ் கிளாஸ்லயே கோச் பண்றாங்க, திரும்ப திரும்ப அதை சொல்லி கொடுக்கறாங்க, அப்ப அவளுக்கு அது தரவாயிரும். ஆமா, அதனால அவளுக்கு அது கஷ்டமே கிடையாது. வீக் ஸ்டூடெண்ட்ஸ் வேணா கொஞ்சம் இது பண்ணலாம், மற்றபடி ஆவரேஜ் டாப்பர்ஸ் எல்லாருமே நல்லா படிச்சு என்ன செய்யலாம், நல்ல மதிப்பெண்கள் என்ன செய்யலாம், பெறலாம். ஆனா பெற்றோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். பிள்ளைங்க நைட்டு படிக்கும்போது பிள்ளைங்களுக்கு ஏதாவது சூடாக கலக்கி கொடுக்க, சில பிள்ளைங்களுக்கு எல்லாரும் தூங்குறாங்க நம்ம மட்டும் படிக்கிறோமேனு இருக்கும். அப்போ அவங்க முழிச்சு கூட இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, உற்சாகமாக என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேர்ந்துக்கலாம். நான் இதை இன்னைக்கு படிச்சுட்டு வந்துடுவேன், நீ படிச்சிட்டியா, ஏன் படிக்கலை, இது படி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் என்ன செய்யலாம். ஒருத்த பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்களை என்ன செய்யலாம், என்கரேஜ் பண்ணி
6: குரூப் ஸ்டடி
7: பண்ணலாம். அப்படிலாம் செய்யலாம். அப்படிங்கும் போது பிள்ளைங்க நல்லா மார்க் வாங்கலாம். அவங்க வந்து வீட்டில் எழுதி எழுதி பார்க்கணும், அப்போதான் அங்கே மிஸ்டேக்ஸ் வராது. அவங்களே கரெக்ட் பண்ணி இல்லை மாற்றி ஃப்ரெண்ட்ஸோட கரெக்ட் பண்ணாலும் அந்த மிஸ்டேக்ஸை புக்கில் அவங்க மார்க் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஃபர்தராக அவங்களுக்கு அந்த மிஸ்டேக் என்ன செய்யாது, வராது.
6: ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரமோனா. நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லி டீச்சர்ஸுக்கு ஏற்படுகிற சவால்களை அவங்க எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி, அவங்க தங்களுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி வச்சுக்கிறனும், அப்போ அப்படி வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும், பிள்ளைங்க லீவ் எடுக்காம சந்தோஷமா வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இது எங்கள் தோழியருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
7: தேங்க்யூ.
8: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-128.
0: என்ன நேயர்களே, இன்னைக்குரிய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பா பிடிச்சிருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் கிடைச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணணும்னு நினைச்சா எங்களுக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சா கூட ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போமா? பாய்.

0: எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, அநாதி சிநேகம் என்னும் வெளிநாடாவின் மூன்றாவது பாகம் வெளியிட உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி. இதில் பாடல்களை எழுதி பாடிய சகோதரன் ஜேக்கப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் இசையமைத்த, இதை பதிவு செய்த ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவரோடும் தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் தேவ சமாதானமும் தங்கியிருப்பதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
1: அட்ரஸ்: பிரதர் ஜி ஜேக்கப், நம்பர் 253C/5.1, ஹல்லேலூயா காட்டேஜ், அப்ரஹாம் ஸ்ட்ரீட், வீவர்ஸ் காலனி ரோட், நாகர்கோயில், KK டிஸ்ட்ரிக்ட், சவுத் இந்தியா. ஃபோன் நம்பர்

0: எனக்குள்ளே
1: இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் மரியாளுடைய பாடல் 46-55 முடிய மொத்தமாக அந்த சாங்கை நாம் வாசிச்சுட்டு அதிலிருந்து ஒரு வசனத்தை கையில் எடுக்க போகிறோம் இன்னைக்கு. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்தெண்டைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாக இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஜெபம் பண்ணுங்க.
0: தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா. தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கி பார்த்த அன்பு தேசர் ஆண்டவரே, இந்த மரியாளுடைய பாடலுக்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லுகிறீரோ அதையே நாங்கள் சொல்லி சொல்லி சொல்லி ஆண்டவரே, இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் உள்வாங்கி அற்புதங்களை காண ராஜா உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அண்ணன் வழியாக எங்களோடு நீங்க பேசி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல நம்மகிட்ட கேட்கிற காரியம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ
0: விசுவாசிக்கிறாயா?
1: அற்புதங்கள் எல்லாமே விசுவாசம் என்கிற ஒரு கதவு வழியா தான் உள்ள பிரவேசிக்கும்.
0: ஆமென்.
1: இன்னைக்கு அற்புதங்கள் நடக்குதுன்றத, அற்புதம் நடந்திருக்குன்றது பைபிள்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த தலைமுறையில ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் வேணும்.
0: எஸ்,
1: அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும்.
0: ஆமென்.
1: அதனாலதான் தேவன் என்ன செய்வார்னா, அவருடைய செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ள தூண்டுவார். விசுவாசம் தூண்டப்படுகிறதுனா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் நம்ம குடும்பத்துல முண்ட போகுதுன்னு அர்த்தம்.
0: ஆமென்.
1: இந்த செய்கையை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. இட்ஸ் எ ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
0: ஹல்லேலூயா.
1: என்ன ஆக்ஷன் அது?
0: ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
1: அந்த நவம்பர்ல ஆண்டு சென்ற சீர்காழியில நான் பிரசங்கம் பண்றப்ப, எல்பெத்தேல் சர்ச்ல, ஏஜி சர்ச்ல, ஆண்டவரே எனக்குள்ள நான் புதைச்சு போட்ட காரியத்தை கிண்டாதீங்க. என்ன செய்யாதீங்க?
0: கிண்டாதீங்க.
1: ஆனா சொல்ல, நீ புதைச்சத நான் கிண்ட வரல, உனக்குள்ள நான் விதைச்சத முண்ட வைக்க
0: வந்திருக்கேன்.
1: இப்படின்னா முண்டுது, இப்படின்னா
0: கிண்டது.
1: இதெல்லாம் என்னன்னா ஃபெய்த் பிரின்சிபல். ஆண்டவர் வந்து ஏன் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நம்மளுடைய ஃபெய்த்தை கண்ணாப்புனான்னு தூண்டுறாருன்னா, அவருடைய காரியம் நம்ம வாழ்க்கையில அவர் வாக்கு பண்ணின காரியம் இது போல வருகிற ஆண்டுல முண்ட போகுது.
0: ஆமென். எஸ்,
1: முண்டுகிறது அப்படின்னா ஜெர்மினேஷன், ஒரு காரியம் முளைச்சு வர்றது. ஜெர்மினேட், ஒரு வேர்ட் என்னன்னா, ஒரு சீட் என்னன்னா
0: முளைச்சு வர,
1: முளைச்சு வர்றதுதான் என்னது தமிழ்ல, ஒரு தூய தமிழ், அதுக்கு பேர் என்னது? முண்டுகிறது.
0: முண்டுகிறது.
1: அது முண்ட போகிறது என்பதை எப்படி நீங்க நிச்சயப்படுத்தலாம்னா, ஆண்டவர் விடாம தம்முடைய வார்த்தையை தந்து நமக்குள்ள ஃபெய்த் அப்படி தூண்டிக்கிட்டே இருப்பார்.
0: ஹல்லேலூயா.
1: அதான் நம்பர்ல இருந்து நடக்குதுன்னு.
0: எஸ்,
1: நம்பருக்கு நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்டர் என் ஃபெய்த்த வந்து ஆண்டவர் வர்றப்ப எல்லாம் தூண்டுறாரு அப்படின்னா, அவருடைய காரியம், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்ட போகுது.
0: ஆமென்.
1: உங்க தொழில முண்ட போகுது.
0: ஆமென்.
1: உங்க தரிசனத்துல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க லைஃப்ல அது என்ன செய்ய போகுதுன்னா
0: முண்ட போகிறது,
1: முளைச்சு வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்முடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் தந்து நம்மளை என்ன செய்கிறார், விசுவாசத்தை தூண்டுகிறார்,
0: தூண்டுகிறார். ஹல்லேலூயா.
1: அற்புத அடையாளங்களின் ஆண்டு.
0: ஆமென்.
1: எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம் செத்து போச்சு, இதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம்
0: செத்து போச்சு,
1: செத்து போச்சு, எல்லாத்திலையும் கை வைக்க போறாரு.
0: ஆமென்.
1: வாக்குத்தத்த ஆராதனை இப்பவுமே ஆரம்பமாயிருச்சு.
0: ஆமென்.
1: டிசம்பர்லயே,
0: எஸ்,
1: நவம்பர்லயே அந்த போடுனா டிசம்பர்ல என்னென்ன போட போறாரோ தெரியல.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: பைபிள் எதுக்குன்னா, எதை சும்மா வாசிச்சுட்டு போறதுக்கு இல்ல, அதுல இருந்து நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின காரியம் என் வாழ்க்கையில நடக்குன்றத நான் அப்படியே 100% விசுவாசிக்கணும்.
0: எஸ்.
1: இருக்கிறத ஈஸியா எல்லாரும் அழைச்சிடலாம், ஆனா என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
0: அழைக்கிறவர்.
1: இடம் வாங்குறதா இருக்கட்டும், அல்லது வேற எந்த காரியமா இருக்கட்டும், எத்தனை கோடி தேவைனாலும் எப்படிதான்
0: கூப்பிடணும்,
1: இருக்கிற மாதிரி பேசணும்,
0: இருக்கிற மாதிரி பேசணும்.
1: வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பார்த்தபடி வெளிச்சம் என்ன செஞ்சு
0: உண்டாயிற்று.
1: தேவன் அது நல்லது என்று கண்டார்.
0: எஸ்,
1: சொல்லுங்க. சொன்னார்,
0: சொன்னார்,
1: கண்டார்,
0: கண்டார்.
1: நீங்க கண்டத சொல்ல போறீங்களா, சொன்னத காண போறீங்களா?
0: சொன்னத காண போகிறோம். ஹல்லேலூயா.
1: மனுஷன் எதை சொல்லுவான், அவன் கண்டதை சொல்லுவான்,
0: கண்டதை சொல்லுவான்.
1: ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றத சொல்லு, நீ சொன்னத காண்பாய்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: So God says and he saw.
0: Yes.
1: அவர் சொன்னார்,
0: அவர் கண்டார்.
1: நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்துல திரும்ப திரும்ப வரும், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று
0: சொன்னார்,
1: அது நல்லது என்று
0: கண்டார்,
1: வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று
0: சொன்னார்,
1: அது நல்லது என்று
0: கண்டார்,
1: சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார். அப்ப நான் ஒரு

0: பத்தாவது வசனம், தேவன் அது நல்லது என்று
1: கண்டார்.
0: கண்டார் சொல்லுங்க, சொன்னார்.
1: சொன்னார்,
0: அப்படியே ஆயிற்று.
1: அப்படியே ஆயிற்று.
0: நல்லது என்று கண்டார்.
1: நல்லது என்று கண்டார்.
0: அப்ப சொல்றதெல்லாம் என்ன செய்ய போகுது?
1: அப்படியே நடக்கும்.
0: நம்ம சொல்றது இல்ல, அவர் சொல்றத நம்ம சொல்றப்ப
1: அப்படியே நடக்கும்.
0: ஆண்டவர் அப்படியே செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: அதை நாம எப்படி பார்க்க போறோம்? அவர் பார்த்த மாதிரி நம்மளும் நல்லது.
1: நல்லது.
0: ஹல்லேலூயா. நீங்க பார்க்கணும்னா அவர் சொன்னதை சொல்லணும்.
1: எஸ்.
0: ஆனா என் மைண்ட் என்ன சொல்லுது? நடந்தா சொல்றேன்னு. ஆண்டவர் சொல்றார், சொன்னா நடக்கும்ன்றார்.
1: ஆமென்.
0: அற்புதங்களின் ஆனா அந்த டீச்சிங் தான் வர்ற நாட்கள்ல பிளஸ்ஸிங்கா மாற
1: போகுது.
0: சொல்லுங்களேன். சில நேரம் நமக்கு தேவை இருக்கலாம், சில நேரம் தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா எப்படினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை வரதான் செய்யும். என்ன இல்லாம இருக்கலாம்,
1: தேவை இல்லாம இருக்கலாம்.
0: ஆனா ஏதோ ஒரு காலம் வர்றப்ப நான் அவரை சார்ந்து நிற்கும். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான
1: காரியம்.
0: நான் யார சார்ந்துதான் நான் வாழ வேண்டி இருக்குன்னா, என்னோடு பேசுகிற ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது என் வாழ்க்கையில நடக்குது. இத நான் ருசிச்சதுனால எல்லாத்துக்கும் நான் யார மட்டும்தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: அவரை மட்டும் தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் தன்னோட தேவைக்கு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கர்த்தர் அவங்களோட பேசி அதன்படி அற்புதத்தை செய்வாருன்னா நீங்க யார சார்ந்துக்குறீங்க?
1: கர்த்தரை மட்டும்தான் சார்ந்துக்கும்.
0: யார நம்பி வாழ்வேன் நானு?
1: கர்த்தரை நம்பி மட்டுமே
0: வாழ்வேன். இந்த வாழ்க்கை முறைக்கு நம்மள வரணும், நம்ம பிள்ளைங்களையும் பழக்கணும்.
1: ஆமே.
0: அப்ப ரொம்ப காலத்து இருக்க மாட்டேன்டா, காலத்துல என் காலம் வந்தா செத்து போயிருவேன்டா, என்னை பாக்காதரா, உங்க அப்பன் பார்த்த கடவுள் என்ன செய்யறா நீ?
1: ஆறா, உங்க அப்பன் சித்தப்பன் அவருதான்டா பெரியப்பன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் ஜோபலுக்கு அருமாவுக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கறேன். அல்லேலூயா.
0: தி ஃபெய்த்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் ட்ரைங் சம்திங்.
1: எஸ்.
0: நீங்க ஆண்டவர் காரியத்தை நீங்க கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் காரியத்தை
1: கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
0: மலைய நகர்த்த முயற்சி பண்ணாதீங்க. இது பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லி நீங்க சொன்னபடியே ஆகணும். உங்க இதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிப்பீங்கன்னா நகராத மலை பெயரும். ஆண்டவர் மலை நகரும்னு சொல்லல, மலை பெயரும் தான் சொல்லி இருக்கிற.
1: மலை பெயரும்.
0: அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கயத்தை கட்டி போட்டு என்ன செய்வோம்? மலையை கொஞ்சமாவது நேர்க்க விறுவிறுக்க மூச்சு முட்ட ஏழை ஏழை ஐலசா போட்டு உங்க மலை என்ன செய்ய முடியாது? நீங்க நகர்த்த முடியாது. ஆண்டவர் சொல்லார், விசுவாசம் இருக்கா? பார்த்து என்ன செய்ய, அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லு.
1: சொல்லு.
0: சொன்னதோடனே இல்லாம சொன்னபடியே ஆகும்னு இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசி.
1: விசுவாசி.
0: அது பெயர்ந்து போயிருந்தாங்கிறார்.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை இருக்கா?
1: எஸ்.
0: ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரு மலை இருக்கா? நகராத மலை. அது பேர் என்ன மலையா? பேரு
1: நகராத பெயர்.
0: சொல்ற நகராத அந்த மலை டிசம்பர் மாதத்துல இருந்து பெயர தொடங்குகிறது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மலை நகரமா நகரமா ஆண்டவர் சொல்றார். என் விசுவாசத்தின்படி மலை பெயரும் தான்.
1: பெயரும். சொல்லு சொல்லு சொல்லு மகனே.
0: மலைகளை பெயர்க்க

0: ரெண்டு பேர் ஒன்றுக்கும் அவன் வாரான்.
1: அந்த சண்டாள பாவி வர்றது எதுக்குன்னா
0: கொல்ல திருட அழிக்க.
1: ஆனா நம்மளை கொல்ல வர்ற பிசாசுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி சொல்றான் அப்படிங்கிற
0: சொல்ற அல்ல
1: இந்த வரையும் நீ கொல்ல வர்றான் டேய் சொல்ற நீ
0: சொல்லு
1: அவன் கொல்றவன் என்ன ஏ ஆண்டவர் என்ன கையில பிடிச்சு சொல்றான்னு
0: அப்படி சொல்லு.

0: நீங்க உங்க உங்க உங்க மகனை சில நேரம் கையில பிடிச்சு நீங்க சொல்லி கொடுக்கறப்பட்டே
1: சொல்றா அப்பா அப்பா சொல்ற சொல்ற நீ
2: சொல்ற
1: அப்பா சொல்ற அப்படின்னு என்ன
2: சொல்ற சொல்ற
1: அவனுக்கு தம்பு வருதா
2: வருது
1: அவன் எந்த தைரியத்துல சொல்றான்
2: அப்பா சொல்ற தைரியம்
1: ஆமா வீக்காகிற நம்ம சொல்றத கேட்ட மகனுக்கு தைரியம் வந்து சொல்றானே நம்மளை சிருஷ்டித்தவர் நம்மை உண்டாக்கினவர் நம்மளை படைச்ச தெய்வம் சொல்றாரு நான் சொல்றேன் சொல்றான்
2: சொல்றான் நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன்ல சொல்றான்
1: இல்ல எனக்கு அவன் கொல்றான் சொல்றான் எதையாவது நீ முயற்சி பண்ணு சொல்லல இந்த பெரிய காரியத்தை நீ முயற்சி பண்ண நகர்ந்துரும் சொல்லல நீ விசுவாசிச்சா பெயர்ந்துரும் விசுவாசிக்கிறீங்க
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
1: முயற்சி பண்ணா பெயரும் இல்ல விசுவாசிச்சா முயற்சி பண்ணா நகரம் இல்ல
2: விசுவாசிச்சா பெயரும்
1: அது பெயரணும்னா நீங்க எதை பார்த்து பேசணும்
2: மலையை பார்த்து
1: மலையை பத்தி பேசக்கூடாது
2: மலையை பார்த்து பேசணும்
1: ஏன்னா எல்லாருக்கும் என்னன்னா
2: பெண்ணர்
1: நான் செய்ய வல்லவர் என்பதை நீ என்ன செய்யறியா
2: நம்பறியா
1: விசுவாசிக்கிறியா
2: விசுவாசிக்கிறியா
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
1: அப்படின்னா சொல்லு
2: எஸ்
1: என் முன்னாடி விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மனுஷ மக்களை பார்த்தா கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற அது வந்து ஆண்டவரே விசுவாசம் நமக்குள்ளதான் இருக்கு ஆண்டவரே
2: அது வெளியே
1: அதெல்லாம் வெளியே ஓப்பனால என்ன செய்யக்கூடாது
2: சொல்லக்கூடாது ஆண்டவரே
1: நல்லா இருக்கடா அவன் விசுவாசம்ன்றாரு எத்தனை பேரு போன வாரம் நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள சம்பாஷணம் பண்ணீங்க
2: ஆமென்
1: வீட்டு மலை என்ன மலைன்னு எனக்கு தெரியல ஆனா கர்த்தர் எனக்கு சொன்னபடி இந்த அற்புதம் என் வீட்டுல என்ன செய்யப்படியா
2: நடக்க போகுதியா
1: அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது பேசுனீங்களா
2: பேசினவர்கள் பாக்கியவான்கள்
1: நீங்க பேசாத வரைக்கும் நகரவே நகராது
2: எஸ்
1: பேசாத வரைக்கும்
2: நகரவே நகராது
1: அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர் அற்புதம் செய்யணும்னா ஃபெய்த் வேணும் நமக்கு நமக்கு என்ன வேணும்
2: ஃபெய்த் வேணும்
1: அவருடைய வல்லமை நாம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அதுக்காக ஆண்டவர் வசனங்களை தந்து ரேம வார்த்தையை தந்து ரேம பாடல்களை தந்து நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாருன்னு அப்படி தூண்டுறாரு ஏன் தூண்டுறாருன்னா அவர் காரியம் என் வீட்டில் என் ஊழியத்தில் என் தொழிலில் முண்ட போகுது
2: ஆமென்
1: இந்த மண்டலத்தில் தான் நம்ம என்ன செய்யணும்
2: சஞ்சரிக்கணும்
1: பாண்டு சொல்லார் முயற்சி பண்ணாத இப்ப நான் சொன்ன உடனே மரியாள் என்ன பண்ணா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக
2: கடவுது என்றாள்
1: என்ன செய்ய முடியல எப்படி சாத்தியம் என்னன்னா
2: ஆகும்
1: ஆண்டவரால கைய கட்டி போடுறோம் இந்த அவிசுவாசம் தேவன் களத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் என்ன தேவன் சொன்னதை அப்படியே ஒத்துக்கணும்
2: ஆமென்
1: தேவன் சொன்னத
2: அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும்
1: ஆனா ஏன் லட்சணம் எப்படி இருக்குன்னா என் வீட்டுல ஒரு காரியம் இல்லைன்னு இருக்கு பாருங்களேன் இனிமே இதெல்லாம் நமக்கு என்னன்னா இல்ல இது என்ன செய்யுது மனசு
2: ஒத்துக்கொள்ளுகிறது
1: சொல்ல வர்றாரு புரியுதா அறிவு என்ன சொல்லுது உனக்கு அது இல்லைங்கறத என்ன செய்ய
2: ஒத்துக்க
1: ஒத்துக்க ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு, உனக்கு அது இருக்குன்னு சொல்றேன், ஒத்துக்கற மாட்டியான்ற. இல்லைங்கிறத அறிவு ஒத்துக்கிறது, ஆனா ஆவியானவர் இருக்குன்னு சொன்னா அறிவு என்ன செய்யல,
2: ஒத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்கற மாட்டீங்க.
1: அப்ப ஃபெய்த்னா என்ன, தேவன் சொன்னதை 100% அப்படியே ஏத்துக்கிறது,
2: ஏற்றுக்கொள்வது.
1: என்ன சொல்லிட்டா தீர்க்கதரிசி எலிசா வந்து, உனக்கு ஒரு பிராணோற்போ காலத்துல ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்வேன்னா
2: அணைத்துக் கொண்டிருப்பாய்,
1: ஏதேதும் உடைய அடியாளுக்கு என்ன சொல்ல வேண்டாம்,
2: அபத்தம் சொல்ல வேண்டாம்.
1: அவ ஏற்கனவே தனக்கு குழந்தை இல்லைங்கறத ஒத்துக்கிட்டா, ஆனா இப்ப குழந்தை இருக்குன்றது என்ன செய்ய முடியல, அவளால
2: ஏற்றுக்கொள்ள முடியல,
1: ஒத்துக்கொள்ள முடியல. மனுஷனை பிசாசு எப்படி எப்படி சித்திரவதைக்குள்ளாக்குறானா, உனக்கு இல்ல புற, நீ எல்லாம் ஆளை பாரு, உனக்கு எல்லாம் இல்ல புற,
2: ஒத்துக்கட
1: ஒத்துக்கட புற அப்படிங்கிறான். நீங்க என்ன சொல்லணும், முடியாதரான்னு சொல்லணும்.
2: எஸ்,
1: நீங்க என்ன சொல்லணும்,
2: முடியாதரா,
1: ஒத்துக்கற மாட்டேன், ஒத்துக்கற முடியாதரா, புற நீ சொல்லணும் நீங்க.
2: எஸ்,
1: பயமா இருக்கா கேக்குறதுக்கு, வீட்டுக்காரரே குடிச்சிட்டு அடிதடியில் இருக்கார வச்சுங்களேன், இந்த இவன்லாம் 7 ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான்னு அவன் சொல்லுவான், நீங்க சொல்லணும்,
2: ஒத்துக்கற முடியாதரா. ஊரு ஊரா பைபிளை எடுத்துட்டு போய் கர்த்தரே தேவனு பிரசங்கிப்பாரு, நிறைய குடிகாரர ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவாரு அப்படின்னு
1: உள்ள தலையெழுத்து. அவ்வளவுதான், இவன் எல்லாம் திருந்தி இந்த ஜென்மத்துல என்ன செய்ய மாட்டான்,
2: நாய்க்குப்படவே மாட்டான்.
1: ஒத்துக்க, உன் புள்ள தருதலங்கிறத
2: ஒத்துக்க,
1: ஒத்துக்க. நீங்க என்ன சொல்லணும்,
2: ஒத்துக்க முடியாதரா.
1: இத சொல்றதுக்குதான் என்ன தேவை,
2: விசுவாசம் தேவை.
1: உனக்கு எல்லாம் வயசாயி போச்சு, இனிமே நீ எல்லாம் என்னத்த பண்ண போற, அவ்வளவுதான் உங்க காடு வா வாங்குது, வீடு என்னன்னா
2: போப்போன்னு
1: ஒத்துக்கிட்டு போப்பா சாமி, முடிஞ்சு வச்சு போவோம் கதை. நீங்க என்ன சொல்லணும்,
2: ஒத்துக்கிற முடியாது.
1: இங்கதான் ஆரம்பமே ஆகுது.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நீங்க உங்களுக்கு இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்களோ அந்த டாபிக்க கர்த்தர் தொட்டு அது உனக்கு இருக்கும்னு சொல்றேன். நீ என்ன சொல்ல போற, இப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிற போறியா, அல்லது நான் இருக்குன்னு சொல்றத ஒத்துக்கிற போறியா? விசுவாசம் என்னன்னா தேவன் எது நம்ம வாழ்க்கையில இருக்கும்னு சொல்றாரோ அது அப்படியே என்ன செய்யறதுனா ஒத்துக்கிறது.
2: ஆமென்.
1: என்ன செய்யறது,
2: அப்படியே
1: புருஷனே அறியாத அந்த கன்னி தேவன் சொன்னதை அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டா,
2: ஒத்துக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள்.
1: ஹல்லேலூயா. உடனே டேவில் சொல்லுவான், நீ சரியா வம்புல என்ன செய்ய போறன்னா
2: மாட்டிக்க போற,
1: நீ பாரு நீ என்ன நிலைமைக்கு ஆளாக போறன்றது மட்டும் என்ன செய்யணும், நீ
2: பொறுத்திருந்து பாரு.
1: நீ ஓவரத்தான் ரொம்ப நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறன்னா பேசிக்கிட்டு என்னன்னா தெரியற, நீங்க சொல்லணும், ஏப்பா எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்லப்பா, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாதப்பா.
2: எஸ்,
1: சொல்றது புரியுதா உங்களுக்கு?
2: எஸ்,
1: எப்ப என்னால அமைதியா இருக்க முடியும்னா எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்ல, அதனால என்னாலும் அமைதியா இருக்க
2: முடியாது.
1: அவர் சொன்னதையே நானும்
2: சொல்லுவேன்,
1: சொல்லிக்கிட்டே இருப்பேன்,
2: சொல்லிக்கிட்டே.
1: கர்த்தர் வாயை திறந்திருக்கிறாரு, வாசலையும் திறக்காமலா போவாரு,
2: நிச்சயமாய் திறப்ப. ஹல்லேலூயா.
1: நீங்க போட்ட வாய்ப்பூட்டு இருக்க, அது திண்டுக்கலோட பவர்ஃபுல்லான பூட்டு. ஊட்டையாவது உடைச்சிடலாம், உங்க வாய்ப்பூட்டை என்ன செய்ய முடியாது,
2: உடைக்கவே முடியாது.
1: இந்த வாய்ப்பூட்டை உடைச்சு ஒரு வாய்ப்பாட்டை கொடுத்தாரு. என்ன பாட்டையா கொடுத்தாரு?

0: பூட்டையாவது ஈஸியா என்ன செஞ்சிடலாம், உடைச்சிடலாம். ஆனா நம்ம வாய்க்கு நம்ம ஒரு பூட்டு போட்டிருக்கோம் பாருங்களேன், என்ன பிரசங்கம் பண்ணாலும் வாயை மட்டும் நான் திறந்த ஆமைன்னு என்ன செய்ய மாட்டேன்,
1: சொல்லவே மாட்டேன்.
0: பேசுறவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, பிரசங்கம் பண்றவங்களை
1: முறைச்சு
0: முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, என் வாய்க்கு நான் போட்ட பூட்ட நானே நினைச்சாலும் திறக்க முடியாதுன்ற. அண்டு சொல்றாரு, வாயில பூட்டா போட்டிருக்கிற வைக்கிறேன் பாரு, வாயில ஒரு பாட்டுன்றாரு.
1: ஒரு

0: எந்த டாபிக்கே பேச மாட்டேன்னு உங்க வாய்க்கு பூட்டு போட்டீங்களோ அந்த டாபிக்கே பேச வச்சாரா?
1: ஆமென்.
0: பூட்டு உடைஞ்சிருச்சுங்க. நான் நீங்க போட்ட பூட்டு. ஆமென் சொல்ல மாட்டேன்.
1: நோ மேன் தான் சொல்ல.
0: அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எனக்கு அது இல்லன்றேன்ல, எனக்கு அது நடக்க என்ன இல்ல. இந்த மாதிரி என்ன போட்டு வச்சிருக்கீங்க வாய்க்கு?
1: பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா?
0: ஆண்டவர் சொல்றாரு, பூட்டா ஓடுற பூட்டு வாயில வைக்கிறேன் பாரு. ஒரு பாட்டு.

0: இந்த பாட்டு கேட்காதவங்க எல்லாம் யூடியூப்ல போய் கேளுங்க,
1: அழகான படைப்பேன்னு.
0: சூப்பர் சாங். எனக்கு கேட்டுட்டு பயங்கர படு வைப் ஆகி போச்சு எனக்கு அந்த பாட்டு கேட்டு கேட்டு. உடனே பாஸ் கிப்சனுக்கு அடிச்சிட்டேன். அடிச்சு, ஐயா என்னையா பாட்டு போட்டிருக்கிறாரு, செம்மையா இருக்கு அந்த பாட்டுங்கன்னா அவருக்கு பயங்கர சந்தோஷம்.
1: அப்பப்ப
0: நம்ம வாய்க்கு போட்டு போட்டாலும் நம்ம வாயில இப்படி ஒரு ரேமா பாட்டை வச்சு பாடுறான்றார் பாருங்க.

0: ஏன் வந்து விசுவாசிக்கிறவனால அமைதியா இருக்க முடியலன்னா அவனுக்குள்ள இருக்கிறவர் பேசிட்டே இருக்கிறார்,
1: பேசிக்கிட்டே இருக்கிறார்.
0: You never let him down. கொஞ்சம் ஒரு நாள் லைட்டா அப்படி துஞ்சு போன மாதிரி இருந்தாலும் ஒரு பம்ப் பண்ணி விட்டுறாரு, புஷ்னு ஆயிடுறான். The faith walk-ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி நேத்து கிடைச்ச faith-ல நடக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்மளோட பேசி பேசி பேசி பேசி நடத்துறப்ப நாமளும் அவரோட சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், அவர் நம்ம இடத்துல பேசினதே நாமளும் பேச ஆரம்பிச்சோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இதுதான் அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம் ஆவியானவர் தன்னிடத்துல பேசினத அவரோடு சேர்ந்து பேசுறமே சோர்ந்தே போறதில்ல.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கிரேஸ் வேற, ஃபெய்த் வேற, கிருபை வேறு,
1: விசுவாசம்
0: விசுவாசம் வேறு. கிருபை அப்படின்னா அது ஆண்டவருடைய அன்போட தொடர்புடையது. ஆண்டவர் அன்பை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவருடைய பவரை பார்க்கலன்னா என்ன செய்யறது நம்ம? ஃபெய்த் எதை ரிலீஸ் பண்ணுது? ஆண்டவருடைய பவரை. எகிப்துல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த ஜனம் ஆண்டவருடைய கிருபையை பார்த்தாங்களா? மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், மன்னா, கசந்த மாறா,
1: அதரமாச்சு,
0: காட ஆட
1: ஓட,
0: எதுவும் பழசா போல.
1: எஸ்.
0: கால் வீங்கல. எவனுக்கு கொலஸ்ட்ரால் வந்து குண்டாகல? 40 வருஷத்துல
1: ஒரே சட்டை
0: போட்ட சட்டை பத்தாம போகல, ஒரே ஸ்லிம்மா இருக்கிறான் 40 வருஷமா.
1: எஸ்.
0: எவனும் சுகர் வந்து சாகல, கொலஸ்ட்ரால் வந்து என்னன்னா
1: ஆகல,
0: ஏன்னா மேகத்துக்கு கீழே.
1: Yes.
0: எல்லாம் கிரேஸ் ஆஃப் காட்.
1: ஆமென்.
0: ஆனா ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க சுதந்திரிக்க முடியலன்னா என்ன எல்லாம் போயிட்டு?
1: விசுவாசம் இல்லாம போச்சு.
0: எபிரேயர், எபிரேயர் 4வது அதிகாரம் தானே, மன்னிக்கணும், 3வது அதிகாரம் வசனம் 18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
1: கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா?
0: ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று
1: பார்க்கிறோம்.
0: வாக்கு தத்தத்தை தந்தது கிரேஸ் ஆஃப் காட். ஆனா வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவன் தான் ஆண்டவருடைய பவரை பார்க்கிறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நிறைய கிரேஸ பார்த்துட்டான், ஆனா என்ன பார்க்க போறான்? எழுப்புதல்ல
1: பவரை,
0: பவரை பார்க்க போறான். பவரை பார்க்கணும்னா என்ன வேணும்? ஃபெய்த் வேணும்.
1: ஃபெய்த் வேணும். ஹல்லேலூயா.
0: எனக்கு என் லைஃப்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு, அதை நானும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதையே நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்?
1: விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த காரியம் நடக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா?
1: விசுவாசம்
0: வேணும். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: Our faith releases God's power.
1: Power.
0: Grace releases God's love. And your faith releases God's power.
1: பவர்.
0: கிருப ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும், ஆனா விசுவாசம் தான் ஆண்டவருடைய பவரை ரிலீஸ் பண்ணும்.
1: ஆமென்.
0: விளையாட்டு இல்ல. ஆண்டவரே, என் பரம்பரையில என் தலைமுறையில நீங்க வாக்கு பண்ண காரியம் அப்படியே நடந்துருச்சுன்னு நாங்க சொல்லக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நான், என் புள்ள, என் பேர பிள்ளைங்க, என் 4 தலைமுறை இருக்கணும் ஆண்டவரே.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை இந்த குடும்பத்துல செஞ்சாருன்னு என் குடும்பத்தை குறிச்சு நாங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: அந்த மாதிரி பவர் மோடுக்குள்ள நாங்க வர்ற ஆண்டவரேங்கற.
1: எஸ் லார்ட்.
0: அந்த சீரியஸ்னஸ் நமக்கு வந்தாகணும்.
1: ஆமென்.
0: வரல. அப்படியே வெள்ளம் போகுது, அடிச்சுக்கிட்டு நம்ம மட்டும் நினைச்ச வேண்டியதான்
1: போவோம்.
0: இதெல்லாம் எடுத்து நம்ம ஒண்ணும் செய்ய
1: முடியாது,
0: முடியாது அப்படிங்கிற நிலைமையில போற போக்குல போகாம ஆண்டவர் தந்த வாக்கு எனக்கு இருக்கிறபடினால இந்த போக்கில என்னால போக முடியாது,
1: முடியாது.
0: போக வேண்டியதான் போ, அப்படியே போக வேண்டியதான். ஒரு போக்குல என்னன்னா
1: போக வேண்டிதான்.
0: வாழ்க்கை என்ன நம்ம கையில இருக்கு,
2: போக வேண்டியதான். அப்படியே
0: எங்க போறிய, எங்க போறிய? அப்ப இந்த வாக்கு இருக்கிறவன் இந்த போக்க ஒத்துக்கவே மாட்டான்.
1: எஸ்,
0: நல்லா இருக்கடா, எனக்கு என்ன இருக்கு?
1: வாக்கு இருக்கு,
0: வாக்கு இருக்கு.
1: ஒரு வாரம்

0: என்ன சொல்றாரு, நான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், அதையே நீ என்ன செய்யணும், போய்
1: இருக்கு இருக்கு இருக்கு
0: இருக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லணும்.
1: சொல்லணும்,
0: இது சொல்றதுக்கு தேவை தைரியம் இல்ல, இத சொல்றதுக்கு தேவை
1: விசுவாசம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை நமக்கு என்ன செய்கிறார்,
1: தூண்டுகிறார். அல்லேலூயா.
0: இத வந்து நான் ஜாயின்ட் டிக்ளரேஷன் சொல்றேன், கூட்டறிக்கை. ஒரு பக்கம் பரலோகம் நம்மளை குறிச்சு சொல்லுது, கீழே இருந்து நானும் ஆண்டவரோட சேர்ந்து நின்று என்ன பண்றேன்னா டிக்ளேர் பண்றேன்,
1: டிக்ளேர். அல்லேலூயா.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது தேராது, இது
1: தேராது.
0: இது யாரோட அறிக்கை,
1: மருத்துவ அறிக்கை.
0: ஆனா விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா,
1: தேராது.
0: மருத்துவருடைய அறிக்கைன்னு ஒண்ணு இருந்தா, விசுவாச அறிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் ஒண்ணு இருந்தா, ஃபெய்த் கன்ஃபெஷன் ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: எல்லா ரிப்போர்ட்டும் ஆண்டவர் ஒண்ணு இல்லாமக்குறார்,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. என்ன, நீங்க ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க,
1: ஆமென்.
0: எனக்கு ஆண்டவர் கடல எந்த முரண்பாடு என்னன்னா
1: இல்லை.
0: ஆண்டு சொல்ல, நான் முரண்படல, நீ முரண்படாத. நான் சொன்ன காரியத்தை உனக்கு செய்யாம உன்னோடு முரண்பட போறது
1: இல்லை.
0: நீ என்னோட என்ன செய்யாத,
1: முரண்படாத.
0: நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன்றப்ப, அற்புதம் ஓடி வருவதற்கான ஒரு தண்டவாளத்தை நான் போடுறேன். என்ன பாலம் போடுறேன், தண்டவாளத்துல ரெண்டு லைன் இருக்கா,
1: இருக்கு.
0: இந்த லைனும் அந்த லைனும் வேற வேற மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டு கட்டைகளுக்கு இடையில இருக்கிற அளவு எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டனுடைய சைஸ் எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: இது ரெண்டு கடல என்ன மாதிரி வேற மாதிரி இருந்தா என்ன ஆகும், கதை
1: தடம் புரண்டு விடும்.
0: இதே மாதிரிதான் ஒரு பக்கம் தேவன் பேசுறாரு, இன்னொரு பக்கம் தேவன் பேசினதை நான் என்ன செய்யறேன்,
1: பேசுகிறேன்.
0: இந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைக்கு இடையில எந்த பிசர் அடிக்கல.
1: அல்லேலூயா.
0: நீங்க வீட்டுல ஏன் வண்டவாளம் தெரியாம வண்டவாளம் போட சொல்றீங்களே, என் லட்சணம் உங்களுக்கு என்னன்னா
1: தெரியாதா,
0: அதெல்லாம் விடுற. நீ முதல்ல என்ன போடுவியா, நான் சொல்றது என்ன செய்வியா, நீ
1: வண்டவாளம் போடுவியா.
0: நீங்க தேவன் சொன்னது அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நீங்க தண்டவாளம் போட்டீங்க,
1: ஆமென்.
0: இந்த மாதிரி வண்டி வரப்போகுது,
1: எஸ் ஆமென்.
0: தண்டவாளத்துல வண்டி வரும், வண்டவாளத்துல வராது,
1: வராது.
0: ஆனா நீங்களும் என்ன சொல்றீங்க, என் வண்டவாளம் தெரியாம இந்த பாஸ்ட் வேற, இந்த நவம்பர் மாசத்துல இருந்து இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து எலட்சணம் தெரியாம என்னை போட்டு கொள்ளு கொள்ளுன்னு இந்த மனுஷன் என்ன செய்யறானே, இவனுக்கு விசுவாசம் வந்தா அதுக்கு நாங்க என்னையா பண்ண.
1: அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு,
0: வண்டி வரப்போதியா.
1: இதை நீயோ
0: யாரெல்லாம் தண்டவாளம் போட்டீங்களா, வண்டி வருது.
1: வாழ்க்கையோ
0: சிக்னல்லாம் ஓரு பச்சைகளை கெடுத்துச்சு.
1: ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு, இதனையோ நானே வாழ்க்கையே ஜோது.
0: நம்ம பாம்பன் பாலத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல,
1: முடிஞ்சு
0: தண்டவாளம் ஓகே, சிக்னல் எல்லாம் போட்டாச்சுல,
1: போட்டாச்சு.
0: தக்க தக்கன் இருக்கு, பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதுனால நூறு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி போட்டாச்சு.
1: எஸ் அல்லேலூயா.
0: அப்ப எதுக்கு தண்டவாளம் போட்டு வச்சிருக்கு, வேடிக்கை பாக்குறதுக்கா,
1: இல்லையே.
0: அழகா இருக்கு, நேரா இருக்கு, கோணலே இல்ல, சூப்பரா இருக்கு. எப்படி அந்த தண்டவாளத்தை என்ன செஞ்சாங்கன்னா, லைட் எல்லாம் போட்டுருக்காங்க, பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க, ஏத்துறான் இறக்குறான், லிப்ட் எல்லாம் சூப்பரா. என்னன்னா
1: இருக்கு,
0: மேல போகுது, திடீர்னு கீழே என்னன்னா
1: வருது,
0: வருது.
1: இந்திய கொடியில லைட் வேற, அழகா கலர் கலர்.
0: வேடிக்கை பாக்குறதுக்கு போட்டதா, வண்டி வர்றதுக்கு போட்டதா,
1: வண்டி வர போட்டது.
0: அப்ப இவ்வளவு வேலை எதுக்கு பாத்துருக்காங்க?
1: வண்டி வர
0: வண்டி வருதுயா,
1: வண்டி வருது.
0: அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த நவம்பர் மாசத்துல இருந்து கடந்த வருஷங்கள்ல தண்டவாளம் போட்டு முடிச்சிட்டாரு. இனிமே என்ன வரப்போகுதுன்னா வண்டி வரப்போகுது.

0: பெரிய காரியம் ஓடி வரக்கூடிய ஓடு பாதை தான் விசுவாசம்.
1: இதனியோ நானோ நம்பினாலே வாழ்க்கையே.
0: அங்க ஒரு தண்டவாளத்தை போட்டிருக்காங்க, ஆனா இங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சிங்கங்காட்டுல தேவன் ஒரு தண்டவாளத்தை போட்டாரு.
2: ஆமென்.
0: எழுப்புதல் வருதே
2: வருதே.
0: அல்லேலூயா சொல்லுங்க.

0: என்னோடு தேவன் பேசுகிற காரியத்தை நான் மென்ன முழுங்கல.
1: எஸ்
0: தேவன் என்னிடத்துல பேசுற காரியத்தை நான் தாராளமா பேசுறேன்.
1: ஆமென்.
0: அந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா தண்டவாளத்தை ஆண்டவர் போட்டார்.
1: எஸ்
0: தண்டவாளம் போடுறதுக்காகதான் வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டு
1: விட்டார்.
0: அடங்காதவனே வாய வச்சுக்கிட்டு
1: மாறு,
0: வில்லம் என்ன பேசிட்டு இருக்காதரா, சொன்னது மட்டும் என்ன செய்யடா நீ
1: பேசு.
0: தேவன் சொன்னதை மட்டும் பேசுறவங்க ஆண்டவர் உங்க வாய்க்கு கடிவாளம் போட்டு தண்டவாளம் போட்டிருக்காரு.
1: ஆமென்.
0: உங்க மண்டவாளத்தெல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க. ஆனா இப்போதைக்கு கரண்ட்ல நீங்க யாரு என்ன தண்டவாளம். இதுலதான் வண்டி வரப்போகுது.
1: எஸ்
0: இதுலதான் அவர் வாக்கு பண்ணன அற்புதங்கிற மகிமையான காரியம் இதுலதான் ஓடி வரப்போதே,
1: ஓடி வரப்போதே.
0: நம்மளால ஒரு தடை வந்துடக்கூடாது. அதான் நம்ம வாயினால ஒரு தடை
1: வந்துடக்கூடாது.
0: வாய வச்சுக்கிட்டு சுவிசேஷம் 1:18-20 முடிய வாசிக்கலாமா?
1: அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி,
0: இதை நான் எதனால் அறிவேன்,
1: நான் கிழவனாய் இருக்கிறேன்,
0: என் மனைவியும்
1: வயது சென்றவளாய் இருக்கிறாளே
0: என்றார். தேவதூதனே லிட்டரலா நமக்குள்ள மாதிரி உள்ளுக்குள்ள இருந்த ஆவியனர் பேசல. சகரியா காலத்துல பொன் தீப பீடத்துக்கு பக்கத்துல வந்து நின்னு தூதன் நின்னு லிட்டரலா
1: பேசுகிறார்.
0: இப்படி பேசுறாரு. இவ்வளவு தூரம் பேசியும் சகரியாவுக்கு என்ன செய்ய முடியல, பேசின காரியத்தை
1: விசுவாசிக்க முடியல.
0: ஏன்னா அவர் மண்டவாளம். அப்படி அவருடைய மண்டவாளம் என்ன மண்டவாளம், நானும் கிழவேன், என் மனைவி
1: யாருன்னா
0: இந்த நேரத்துல நீங்க பாட்டுல என்னன்னா
1: பேசுறீங்க.
0: உடனே ஆண்டு சொல்றார், டேய் அற்புதத்துக்கு தேவை பலன் இல்ல, விசுவாசம் தான்.
1: ஆமென்.
0: அற்புதத்துக்கு தேவை
1: பலன் இல்ல, விசுவாசம் தான்.
0: தேவ தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியல் என்பவன்,
0: உன்னுடனே பேசவும்
1: உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்த,
0: இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினா
1: அவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான்.
0: ஓ வாய்க்கு நானே பூட்டு போடுறேன், பூட்ட உடைக்கலான்னு வந்தா நீ என்னன்னா எங்கூட வம்பு பண்ணிட்டு இருக்கிற, அதனால பெரிய காரியம் நடக்க போறதுனால உன் வாய்க்கு
1: நானே ஒரு பூட்டை போடுகிறேன்.
0: இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்டேன்னா
1: பேசாது,
0: ஊமையா இருப்ப. அப்பனா விசுவாசியாத சகரியாவ ஆண்டவர் தண்டிச்சிட்டாரா? நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன்.
1: தேவன் தண்டிச்சிட்டாரா?
0: ஒட்டாரா ஒரு போடு, இனிமே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருப்பேன் நீ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு குரூரமா தேவனை நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா அது இல்லை, அப்படி இல்லை. சகரியா, உன் லைஃப்ல நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது,
1: கேட்கப்பட்டது.
0: என் காரியம் உன் வீட்டுல முண்ட போகுதுன்னு சொல்றேன், நீ என்னடா அது எப்படி நடக்கும்னு கேக்குற. எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தர்றேன். நல்லா தானே பேசிட்டு இருக்கிற, இன்னில இருந்து நீ பேச மாட்ட.
1: எஸ்
0: பேசாதவன் பேசுறதும் அற்புதம் தான். எல்லாம் பேசிட்டு இருந்தவனுக்கு பேச்சு வராம போனதும்
1: அற்புதமே.
0: அப்ப சகரியா வெளியில வந்து பேசலாம் நினைக்கிறாரு,
1: வார்த்தை வரல,
0: சைகையில தான் பேசுறாரு. வீட்டுக்கு போனாலும் இதுல தான் பேசுறாரு.
1: சைகை
0: சைகை பண்றப்பெல்லாம் சகரியாவோட ஃபெய்த் அப்படி பம்ப் ஆகும்.
1: ஆமென்.
0: நல்லா தானடா தூபம் கட்டிட்டு இருந்தோம், நல்லா தானடா தோத்திரம் தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி வாய கட்டி விட்டாரு. நல்லா பேசுன வாய் கட்டப்பட்டு இருக்கணும். ஒரு பவர் வேலை செய்யுது தானே அர்த்தம்.
1: எஸ்
0: அப்ப வாயில வேலை செய்யற பவர் வாழ்க்கையில வேலை செய்யாதா?
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: என் வாயில கிரி செய்யற பவர் என்னோட வாழ்க்கையில கட்டாயம் என்ன செய்ய,
1: கிரி செய்ய.
0: ஒரு சைகையில காட்டிட்டு பாரு, யார்கிட்ட எலிசபெத்துட்டு போய் உனக்கு எனக்கு குழந்தை
1: பறக்க போகுது
0: எப்படியான்னு
1: கேட்டா
0: வாய் பேச. சகரியா தன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதற்கான அடையாளத்தை
2: ஒரு பெரிய காரியம் என்ன செய்ய போது
3: நடக்க போகுது.
2: நம்ம பேச நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியல,
3: பேச முடியல. அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பன் செத்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், என் கூட ஒத்து போ.
3: எஸ்,
0: உன் கற்பன் செத்து போச்சு, உன் சரீரமோ
3: செத்து போச்சு.
0: இப்ப நான் அதுக்கு வரல, நான் சொல்ற காரியத்தோட
3: ஒத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்களோட பேசுற காரியத்தை ஒத்துக்கிட்டீங்களா?
3: என்ன
0: ஒத்துக்கிட்டேன். உங்க வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
3: ஆமென்.
0: வருகிறது ஆண்டு, ஆனா அதுல பல காரியங்கள் உண்டும்.
3: ஆமென்.
0: நீ தப்பு பண்ணிட்ட, என்ன பண்ணிட்ட?
3: தப்பு பண்ணிட்ட.
0: சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் போன வாரம் பார்த்தேன். அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தது வந்து அவனுக்கெல்லாம் புரியவே இல்லையா. அவன் நினைக்கிறான், என்னடா இப்படி இருக்கான், இப்படி போயிட்டான், இவன் என்னத்துக்காவான், என்ன செய்வான், அப்படிதான் நினைச்சானா. அன்னைக்கு நானும் ஏஞ்சல் உட்காந்துருக்குறேன், எங்க முன்னாடி உட்காந்துருக்குறான். டேய், வண்டி வண்டியாக கடனா இருக்குடா, என்ன பண்றதுன்னு என்னன்னா
3: தெரியல.
0: தெரியல, அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி, அவனுக்கு ஒரு ஜபத்தை போட்டு, அவனை ஆசீர்வதிச்சு நம்புடா டேய். அப்பதான் அவன் கட்டி சுத்த அவுக்குறான். நான் நினைச்சேன் நீ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், இப்படி போயிட்டானே நான் நினைச்சேன். இன்னைக்கு நீ தாண்டா எப்படி இருக்கன்னா.
3: ஆமென்.
0: நீங்க தப்பு பண்ணல, உங்களை குறிச்சு ஆண்டவர் உங்களிடத்துல பேசினதை ஒத்துக்கிட்டீங்க.
3: ஆமென்.
0: நல்லா இருப்பீங்க.
3: எஸ், நல்லா இருப்பீங்க.
0: உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைங்களை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு ஆண்டவர் பேசின வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது,
3: விழாது. அல்லேலூயா.
0: சொல்லுங்க, நான் தப்பு பண்ணல,
3: நான் தப்பு பண்ணல,
0: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்,
3: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்.
0: அல்லேலூயா
3: சொல்லு. அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
3: அல்லேலூயா.
0: அதனால ஆண்டவர் ஒரு இறுதி அடையாளத்தை சகரியா பாடியிலே கொடுத்தாரு பாருங்களேன். சகரியா அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது என்ன செஞ்சாருனா,
3: விட்டுட்டார்.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் நல்லா பேசிட்டு இருந்தவன் நாவு கட்டப்பட்டிருக்குன்னா, இது ஒரு பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு, இது நீங்க தான்.
3: Yes, Lord. இது நீங்க தான்.
0: எனக்கு வாக்கு பண்ணினதை நீங்க நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமா நான் என்ன செய்யறேன்,
3: நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா.
0: எங்களுக்கு சீர்காழியில போறப்பதான் இதை ஆரம்பிச்சாரு
3: ஆண்டு.
0: மூன்றது எங்க ஆரம்பிச்சாரு?
3: எல்பெத்தேல் சீர்காழி சபையில,
0: சீர்காழி எல்பெத்தேல் சர்ச்ல. அங்கதான் நாங்க இந்த தொட்டிலு ஜோகனோட கதையெல்லாம் சொன்னதை, சாரி சாட்சியை சொன்னதை இன்னொரு சேனல்ல எடுத்து அவரு பெருசா பிளாஷ் பண்ணி 54 வயசுல குழந்தை பிறக்க போதா?
3: 54 பிளஸ்ல
0: ஆம்பளை புள்ள பிறக்க போகுது, 52 கெடா ரெடி,
3: 20 நூற்றாண்டின் ஆபிரகாம்
0: இவர்தான் அப்படின்னு போட்டு விட்டானுங்க. எத்தனை செய்தியை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம், எவனாவது ஆயிரக்கணக்கில் பார்த்தானா, இதை மட்டும் 40,000 பேருக்கு மேலே
3: பார்த்தேன்.
0: நாலு நாளுக்குள்ள,
3: நாலு நாள்,
0: இதை மட்டும் எத்தனை பேர் பார்த்துட்டான்,
3: 40,000.
0: மதியம் கூட செக் பண்ணி 42,000 பேர் பார்த்துருக்கிறாங்க. சரி, உள்ள போய் நான் அந்த கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க எவனாவது வருத்திருக்கேன் நான் பார்ப்போன்னு உள்ள போய் பார்த்தா 99% கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 45 ஆச்சு, எனக்கு 50 ஆச்சு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 ஆச்சு, எனக்கு 15 ஆச்சு, எங்களுக்கு இனிமேல் குழந்தை இல்லைன்னு நாங்கள் நினச்சி நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் உங்க விசுவாசத்தை பார்க்குறப்ப எங்கள் ஃபைலை நாங்களும் ஓப்பன் பண்ணிட்டோம்.
3: ஆமென்.
0: எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பேரின்படியே குழந்தை என்னன்னா பிறக்குன்னு எத்தனை பேர் கீழே எங்களுக்கு குழந்தை. அப்போ தான் ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, பாஸ்டர் யூ ஆர் ஃபெய்த் கன்ஃபஷன் ட்ரிக்கர்ட் so many people's faith odin poduna unga viswasam aneega aneegarukku irukra viswasatha enna panni vittuchu na apdi thoondi vittu.
3: Amen, hallelujah.
0: Ada father sonnanga, dei o viswasatha paakrappa enakku bayama irukku, ana unnoda sendu naanu amen
3: amen solren apdina
0: en pulley evanaadu youtube la varuth eduthira koodadhu adukku dhaan enakku bayama irukku, naanga varuthala naan dhaan pa jeipen apdi.
3: Amen,
0: varuthalo
3: ஆமென்.
0: ஆண்டவர் சொன்னதா என்னன்னா
3: ஜெயிக்கும்,
0: ஜெயிக்கும்.
3: ஆமென்.

0: புதன்கிழமை மதுரையில் மத்தியானம் ஒரு விசிட்டிங் முடிச்சுட்டு நானும் ஹோட்டலும் நானும் ஏஞ்சலும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறார். அவர் ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறார். அண்ணே, இந்த மாதிரி உங்களோட நான் ஃபோனில் பிடிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் ஏதோ மீட்டிங்கில் பிஸியாக இருப்பீங்க, அதனால் ஒரு வாய்ஸ் நான் மெசேஜ் நான் போடுறேன்னு சொல்லி அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். என்னதான் நமக்குள்ள தேவன் சொல்ற காரியத்தை நாம அறிக்கை பண்ணி நம்ம ஃபெய்த்ல நம்ம அசைக்க முடியாம இருக்கிறப்ப, அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட அறிஞ்சிராத இன்னொரு நபருக்குள்ளேயும் அதே காரியத்தை கத்தர் பேசுறப்ப உங்க ஃபெய்த் எப்படி இருக்கும்? கேட்கலாமா என்ன
1: பேசினாரு?
0: கேட்கலாமா? போடுங்க பாப்பா.
2: ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாஸ் பண்ணணும், அதுக்கு தான் நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் விடுறேன். ஐ தாட் ஆஃப் காலிங் யூ பட் நாட் ஷுர் நீங்கள் எங்கேயோ மினிஸ்ட்ரியில் இருப்பீங்க, அதனால் ஐ டென்ட் கால் யூ. நார்மலாக ஐ மீன் மை ப்ரேயர் லிஸ்ட், அப்பா பேர் உங்கள் பேர் எல்லாரும் காலிங் ஜோமனுவேன். லாஸ்ட் ஒரு 15 days மேலே, ஒரு 1 month ஐ ஐம் சீயிங் அ விஷன். அதில் வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஏஜ் தெரியாதுன்னு, ஒரு 54-55 மேலே இருக்கும் நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் ஆண்டர் வந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார்னே, ஒரு தொட்டில் அதில் வந்து ஒரு ஒரு பேபியை நான் பார்க்குறேன். கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு பொருட்படுகிற ஒரு பேர். இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு கேர்ள் பேபி ஆண்டர் கொடுத்தாரு. ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் வந்து ஜொஹானா கிரேஸ்னு பேர் வச்சோம். ஜொஹானானா கிரேஸ், ஸோ கிரேஸ் கிரேஸ் அன்லிமிட்டட்னு பேர் வச்சோம். உங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து ஐ திங்க் நான் பார்க்குறப்ப அது ஒரு ஒரு ஒரு தீர்க்க தரிசியான ஒரு பாயாக இருந்துச்சு. ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்ட்டு ஒரு பேர் வைக்கணும். ஐ டோன்ட் நோ இது ஆண்டு உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா, இல்லை இதை குறித்து ஆண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலனே. பட் இதை நான் பார்த்தேன், ஒரு இது ஒரு 1 month, 1.5 months முன்னாடியே எனக்கு இது ஆண்டு ரொம்ப நான் காட்டினார். பட் நான் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் எதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் யார்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் இஸ் கோயிங் டு கம் இன் ஏ ஹேண்ட் வெரி சூன். ஆண்டு வந்து வெகு சிறிய விரைவில் இது உங்களுடைய கையில் கொண்டு வந்து வைப்பார். நான் வந்து இயேசு நாமத்தில் நம்புகிறேன். ப்ராஃபஸாய் ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எவ்வளோ ஏஜ்னு எனக்கு தெரியாதுன்னு பட் ஆண்டர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் இது நடக்கும், அதை நாங்கள் பிட்னஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ப்ராஃபஸை பண்ண வாக்குத்தத்துக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். கத்திரங்களுக்கு செய்வார் நம்புகிறோம். பட் இது வந்து திட்டவட்டமாக நான் கைகளில் பார்த்தேன். இது எப்போவுமே இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராஃபஸி சொல்லுவோம் குழந்தை பிறக்கணும், பட் இந்த ஃபிசிக்கலாக ட்ரீமில் இந்த விஷனில் பார்த்துட்டா அதுலேருந்து கரெக்டாக ஒரு கூடிய சீக்கிர நாட்கள் நடந்துருனேன். இப்போ நான் ப்ராஃபஸி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100-200 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்குனேன். இந்த கடைசி விஷன் பார்த்து அந்த டைமுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக அது நடந்துடும். ஸோ உங்களுடைய விஷனை நான் பார்த்தேன். அத்தை நாம் எமைப்பட்டும் கிரேஸ் அன்லிமிட்டெட் இது ஒரு பாயோட் பாயா ஆண்டர் கொடுக்குறாங்கன்னா என்ன பேர்னு, அதான் கேர்ள் பேபிக்கு ஜொஹானா கிரேஸ்னு நாங்கள் வச்சோம். பாய்க்கு எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களை ஆண்டவங்கள்ட்ட பேசியிருக்க வாய்ப்பு கிட்ட இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பட் ரொம்ப முக்கியம், இட்ஸ் கம்மிங் சூன். ஆண்டவர் கண்டிப்பாக அறிகிறார். உங்களோட ஊழியத்தில் ஒரு பெரிய டெஸ்டிமனியாக மாறி பேசுவது நாமத்தினால நாங்கள் நம்புகிறோன்னே. உங்களுக்காக அக்கா காக்கும் ஊழியர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அடுத்த வருடம் திரும்பி நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரோக்ராம் நான் மார்ச்ல ஆர்கனைஸ் பண்றேன், கண்டிப்பா வாங்க. காட் பிளஸ் யூ. டைம் இருந்தா கால் பண்ணுங்க.
0: இல்லையா சொல்லுங்களேன்.

0: ஆக்சுவலா ஜான்சனுக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும்.
1: எஸ்
0: ஆனா இப்ப நான் ஜொகான் டிக்ளேர் பண்றேன்றது தெரியாது அவருக்கு.
1: எஸ்
0: திரும்ப போன் பண்ணி கேட்டேன், ஜான்சன் ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன், ஆனா எனக்கு ஒன்னும் தெரியாது. 1 மந்த் எனக்கு இப்படி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லி 150-200 குழந்தைங்க வந்து பிறந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஜொகானா கிரேஸ்ன்றீங்க, எனக்கு ஆண்டவர் தந்தது யாவே இஸ் கிரேசியஸ் அப்படின்னா ஜொகானன். அவர் சொன்னாரு, ஒரு மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் அந்த குழந்தைய நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா.
1: ஆமென்.
0: மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: சீர்காழியில எனக்கு கிஃப்ட் பண்ணது மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: தொட்டில்.
1: எஸ்
0: நான் ஜான்சனுக்கு அனுப்பினேன், இதை தான் எனக்கு கொடுத்துருக்கிறாங்க அண்ணே, இதுல தான் வைக்கிறாங்க அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: எனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் தான் சொல்றேன், என்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, நான் பேசுறத என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றதுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கீங்க தந்திருக்கிறீங்க. ஆனா பாஸ்டர் ஜான்சன் இருந்து வந்தது என்னன்னா, இந்த காரியம் எதுவுமே தெரியாத ஒரு நபரிடத்துல கர்த்தர் பேசுறாரு.
1: ஆமென்.
0: கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற வேர்ட் வருது. ஆனா என்ன பேர் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. கத்தர் உங்கள்ட்ட பேசிருக்கிறாரா என்னன்னு கூட எனக்கு என்னன்னா
1: தெரியல.
0: அவர் ஜொகானா கிரேஸ்னு பொம்பளை பிள்ளைக்கு வச்சேன், ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு பேரு ஜொகானன்.
1: ஆமென்.
0: ஜொகானன் இஸ் ரியல்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு அற்புதங்களின் மண்டலம். நீங்க இப்ப நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. 25 பிரம்ம முடிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க.
1: ஆமென்.
0: பிரம்ம முடிக்கும் உங்களுக்கு.
1: எஸ்
0: பிரம்ம முடிக்கும். நம்ம தலைமுறையில தேவன் பேசி நமக்கு காரியங்களை செய்கிறாருங்கிறத நிரூபிச்சு காட்டுறதுக்கு நம்ம லைஃப்ல ஒரு காரியம் இருக்கு.
1: ஆமென்.
0: நான் அதை நல்லா மோப்ப முடிச்சிட்டேன்.
1: எஸ்
0: விடுற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: வரல என்ன பதி செய்து பாருங்க. அவர் வர்றாரு. அவர் சொன்னார், அண்ணே நான் வீட்டுக்கு வந்து எனக்கு த்ரில்லிங்கா இருக்குனே. நான் சொன்னேன், சீர்காழியில மூங்கில்ல ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்த தொட்டில் என்ன தொட்டில் தான், மூங்கில்ல
1: ஊஞ்சல்
0: ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோ பார்த்தோன்னா அவருக்கு இன்னும் த்ரில் ஆயிட்டாரு. எனக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்
1: என்னன்னா,
0: புதன்கிழமை வர்றாரு, வந்து ஜோம் பண்றதுக்குன்னே வர்றாரு. நான் சொன்ன வர்றது வர்றீங்க, புதன்கிழமை சாயந்தரம் மீட்டிங்கே நீங்க முடிச்சுட்டு போங்கன்னு
1: சொல்லிட்டேன்.
0: அதனால அந்த மஞ்ச மேல ஒரு விசேஷத்தை கிருபையை கத்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு பல முத சொன்ன காரியத்தை இன்னொருத்தர் மூலமா அப்படியே சொல்றப்ப, ரெண்டு சாட்சிகளால, ரெண்டு சாட்சிகளுடைய வாக்கினால கர்த்தர் காரியத்தை என்ன செய்கிறார்,
1: ஊர்ஜிதப்படுத்துகிறார்.
0: முடிஞ்சு.
1: ஆமென். ஆமென்.
0: அது எப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், அதெல்லாம் என்னன்னா
1: இல்ல.
0: அது எப்படி ஆகாது, அப்படி ஆகும்,
1: அப்படியே ஆகும்.

0: ஆதியாகமத்துல யோசேப்பு தெளிவா சொல்லுவாரு, பார்வோன்ற போய் 41:32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது.
0: எல்லாரும் சொல்லுங்க, ரட்டித்தது,
1: ரட்டித்தது.
0: அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் ரெண்டு முறை பேசுறார்னா அது தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு.
1: எஸ்
0: நம்பர் ஒன். நம்பர் டூ, அது சீக்கிரத்துல தேவன் செய்ய போறார்.
1: ஆமென்.
0: தேவனால நிச்சயப்பட்டிருக்கு,
1: தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
0: சீக்கிரத்தில் ஆண்டவர்
1: அதை சீக்கிரத்தில் ஆண்டவர்
0: செய்ய போறாரு,
1: செய்ய போறாரு.
0: அதனாலதான் இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது.
0: ஹல்லேலூயா. The fact that Pharaoh dreamed the same dream twice.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே சொப்பனத்தை ரெண்டு முறை. Hallelujah.
1: Hallelujah.
0: And emphasizes God's determination to do this and do it soon. இதை செய்ய தேவன் தீர்மானிச்சிட்டாரு, சீக்கிரத்தில் செய்ய போறாரு.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. Amen.
0: It means that these events have been decreed by God. இது எதை குறிக்குதுன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. And he will soon make them happen. இது சீக்கிரத்துல தேவன் என்ன செய்ய போகிறார்,
1: செய்ய போகிறார்.
0: ஆனா அறிவு என்ன சொல்லுது, அது எப்படி
1: ஆகும்,
0: அது எப்படி,
1: அது எப்படி,
0: இங்கதான் அதை கலட்டி
1: வெளியே வச்சுட்டு
0: அது அப்படியே.
1: ஆமென்.
0: இட்ஸ் எ மிரக்கிள்.
1: எஸ்
0: 1950 இன்னைக்கு வர்றப்ப கூட மத்தியானம் உட்காந்து நான் பாக்குறேன் ஓரல் ராபர்ட்ஸ் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ். 1950 அவருடைய மீட்டிங்ஸ், டென்த் மீட்டிங்ஸ் நடந்த சயின்ஸ் மிரக்கிள்ஸ் நடக்க முடியாத லட்சை வச்சுட்டு வர்ற ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு மனதுருக்கத்தோட ஜோம் பண்ணி அந்த காலை ஆட்டி இது பண்ணி வச்சு ஜோம் பண்றாரு. அவ்வளவுதான், ஒரு ஒரு நிமிஷம் 1.5 தான் அந்த 1 தான் அந்த ப்ரேயர். அவர் மடியில இருந்து கீழே குழந்தைய பையனை இறக்குறாரு, குதிச்சு இறங்குறாங்க கீழே.
1: ஆமென். எஸ்
0: இறங்குறாங்க. அம்மாக்கு த்ரோட்டு, கண்ணு டிம் ஆகி, கையெல்லாம் மல்டிபிள் இஷ்யூ. அவங்க வந்து சொல்றாங்க, உங்களே எனக்கு மங்களா தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. முகத்துல அவ்வளவு சோகம். அவர் கேட்கிறாரு, இதை செய்ய ஆண்டவருக்கு வல்லமை உண்டுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. விசுவாசிக்கிறேன் அப்படின்னா தலையில அப்படி கை வச்சு உடனே பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்களேன். கண் அப்படி நல்லா தெரியுதுன்றாங்க.
1: ஆமென்.
0: தூக்க முடியாத கைய தூக்குறாங்க. இதான் என்னால விழுங்க முடியல. இந்த முகத்தை பாருங்க, இது மாறுது.
2: Stretch forth your hands. Open and close them. No.
0: அது நம்பல நடந்து.
2: Let's help her rejoice. I shake my right hand. Yes, you have life. Shake this hand. Oh, you do have life. Now, how does your... Look straight at me. Your eyes are clear.
3: Yes, sir, you're as clear as a bell.
2: Oh, I'm so glad. You said I was a blur before, and now I'm clear.
3: Yes, sir.
2: Oh, thank you, God. You see, audience, I'm not always able to convey how I think and how I feel because words are so inadequate sometimes. But this is the way I do believe.
0: ஒரு பிலிமே எடுத்துருக்காங்க. மதியானம் அந்த பிலிம் ஃபுல் பிலிமே நான் உட்காந்து பார்த்தேன். ஆஸ்மால, அவரும் ஆஸ்மால சாக இருந்தவர் தான் ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸ் சோகம் கொடுத்துருக்கிறார். இந்த பையனுக்கு வந்து நிற்கிறான், அவனால மூச்சே விட முடியாது, மேலே கையை வைக்கிறாரு. இவனுக்கு இப்போ ஆண்டவர் ஹீல் பண்ணுறாரு அப்படின்றாரு, மூச்சை இழுத்து விடுறா அப்படிங்கிறாரு. இன்ஸ்டண்டா எவ்வளவு இழுத்து விட முடியுமோ அவ்வளோ மூச்சு இழுத்து விடுறான்.
3: Hallelujah.
0: இவனுக்கு வந்து திக்குவாய். தேங்க்யூ. இவனுக்கு வந்து பேச்சே வராது. இப்படிதான் பேசுறான். திக்கோய் கைய வச்சு ஜோம் பண்ண உடனே பேச்சு அவ்வளவு ஃப்ளோ, ஃப்ரீ ஃப்ளோ.
2: In my Savior's name, let him talk for the rest of his life. Without stammering or stuttering, heal his flesh and heal so that the fear leaves him and may he never stammer again in Christ's name. Eddie, did you feel the Lord?
3: Yes, sir.
2: Where did you feel him?
3: All over.
2: Eddie, are you going to talk?
3: Yes, sir.
0: அடுத்து ஏஏ ஆலன். ஏஏ ஆலன் வந்து 1960 உள்ளவர். அவர் ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். அவர் வீல் சேர்ல வந்த ஒரு மனுஷனை சேலஞ்ச் பண்றாரு. எல்லாம் ஃபெய்த், பவர். ஃபெய்த் என்னன்னா பவர் சொல்லிட்டு இவர் இப்ப நடக்கிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை வீல் சேர்ல இருக்கிறத வச்சு அந்த காலை எடுத்து வச்சு பார்த்தா இயேசு நாமத்துல நடங்குறாரு. அவர் பாட்டு நடக்கிற நர்ஸ் ஓடி வர்றா பின்னாடி இருந்து பதறிட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு இவங்க பீரியட்ல நடக்கும்னு சொன்னா என்னோட தலைமுறையிலையும் நடக்கணும்.
1: ஆமென். எஸ் எஸ்
0: நான் வந்து தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க, நான் ஒரு குழந்தையக்கா எய்ம் பண்ணி நினைச்சுக்கிறாங்க. நான் குழந்தையவே எய்ம் பண்ணல. குழந்தைய கத்தர் திணிக்கிறார் கையில.
1: எஸ்
0: ஆனா இது ஒரு பெரிய மூவா மாறப்போகுது. பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சியா ஆண்டவர் என்னை ஏஞ்சலையும் சூஸ் பண்ணிருக்கிறார்.
1: எஸ்
0: அது நடந்த பிறகு சொன்னா நல்லா இருக்காது, நடக்கிற முன்னாடி சொன்னா தான் வீரியம். அதனால அதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
1: எஸ்
0: எவ்வளவு சொல்லணுமோ
1: சொல்லிக்கிட்டே.
0: நீங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க தானே கேட்டீங்க, நீங்க தான் பார்க்க போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இருதா பாருங்க.
4: கிரிப்ளிங் ஆபரேஷ்.
0: ஹல்லேலூயா. ஏ ஆலன்.
4: Come on.
0: ஃபுட்டேஜ் எல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.

0: wonderful.
1: You're walking?
0: Yes, I'm...
1: What do you think about it?
0: Oh, I don't know what to say.
1: You're healed?
0: Yes. Amen.
2: No more than... This man couldn't walk except these crutches. He had to walk on his own. Amen!
1: This is his mountain. Tell you, I want everyone that's got a mountain come down here and stand in front of me. I'm going to speak.
3: இங்க காட்ல நடக்க போது எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமென். இது எந்த வருஷம் நடந்தது?
4: 1950
3: 74 வருஷம்.
4: எஸ்
3: அல்லது 64 வருஷத்துக்கு முன்னாடி பெல்ஸ் ஆஃப் ரிவைவல் னு சொல்லி பெலிசர் தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக்கு என்ன செஞ்சானாம்? தோண்டி சுரக்கிற நீரூற்றை கண்டான். போன தலைமுறையில் முந்தின தலைமுறையில் இந்த மாதிரி பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு என்ன ஆசைனா எங்கள் தலைமுறையில் மேனிஃபெஸ்ட் ஆகும்.
4: ஆமேன் அப்பா.
3: அதுக்கான டீச்சிங் உண்டு, அதுக்கான ஃபெய்த் எங்களுக்கு தர்றீங்க.
4: எஸ்,
3: உங்கள் காரியம் உண்டு.
4: எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
3: சூப்பர் சிங்கரை எல்லாரும் ரசிக்கிறோமா?
4: ரசிக்கிறோம்.
3: இனிமே அவர் ரசிக்கிறோமா?
4: ரசிக்கிறோம்.
3: வார்த்தைய யாரோட பேசுறாரோ அவன் மட்டும்தான் விசுவாசிக்க முடியும்.
4: ஆமென்.
3: உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கர்த்தர் தூண்டுறாருன்னா விளையாண்டுறாதீங்க. உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய காரியத்தை கத்தர் செய்ய உங்களை முன்கூறிச்சதுனாலதான்.
4: ஆமென்.
3: மீண்டும் மீண்டும் உங்களிடத்துல பேசி உங்க ஃபெய்த் அப்படியே கத்தர் தூண்டிக்கிட்டே இருக்கிறார்.
4: ஆமென்.
3: உலகத்தை ரசிக்கிறவன் இல்ல, உங்க வார்த்தையை நான்
4: விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா.
3: இரண்டாவது, உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேசியிருப்பாருன்னா நீங்க வேணா எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா எல்லாத்தையும் அதை பேச மாட்டார் ஆண்டவர்.
4: ஹல்லேலூயா.
3: மரியாள்ட்ட பேசினத யோசேப்ட்ட பேசினாரா?
4: பேசினார்.
3: அவங்களுக்கு குழந்தை பிறந்தத பெத்லகேம சுத்தி இருந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்ட்ட பேசினாரா?
4: பேசினார்.
3: சிமியோன்ட்ட பேசினாரா?
4: பேசினார்.
3: அண்ணால்ட்ட பேசினாரா?
4: பேசினார். சாஸ்திரி கிட்ட பேசினாரா? பேசினார்.
3: எலிசபெத் கிட்ட பேசினாரா?
4: பேசினார்.
3: சகரியாட்ட பேசினார?
4: பேசினார்.
3: கூட்டி கிழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருது. மனுக்குளத்தை ரெண்டா பிரிக்க போகிற ஒரு சரித்திரம் வெளிப்படுறப்ப அதை குறிச்ச வெளிப்பாடு ஆண்டவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் தந்தார்.
4: ஆமென்.
3: அதனால உங்க காரியத்தை ஆதரிக்க அநேகர் இல்லாம இருக்கலாம், விசுவாசிக்க நீங்க இருக்கிறீங்க ஆண்டவருக்கு.
4: ஆமென்.
3: எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்,
4: நடக்கும்.
3: இந்த கர்த்தரிடத்துல நான் என்ன செய்யறேன்?
4: நம்பிக்கையா இருக்கிறேன்.
3: நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவு இல்லாமல் எப்படி இருங்க?
4: உறுதியாய் இருக்க கடவுள்.
3: உறுதியா இருங்க.
4: ஆமென்.
3: அற்புதங்களின் ஆண்டு ஆண்டவருடைய காரியம் முண்ட போது.
4: எஸ்.
3: உங்க வீட்ல.
4: எஸ். ஹல்லேலூயா.
3: ஆண்டவர் சொன்ன வாக்கு விசுவாசிக்கிற உங்க வீட்ல.
4: எஸ்.
3: அவர் காரியம்
4: முண்ட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
3: உங்களை ஒரு அற்புத சாட்சியா கர்த்தர் எடுக்கிறார்.
4: ஆமென்.
3: எனக்கு என்ன ஆசைன்னா ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ள பாடி ஆஃப் கிறைஸ்ட கொண்டு வரணும். அதுக்கு எங்களுக்கு ஒரு சாட்சி வேணும். அதுக்கு தான் தொங்குறேன் ஆண்டவரே. ஜொகான ஜொகான.
4: ஆமென்.
3: நான் கேட்கறது இது ஒண்ணுக்கு ஆண்டுதான். எனக்கு ஒரு பெரிய ஆசை, எனக்கு ஏஞ்சலுக்கு அப்படி இல்லை. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய வந்து இந்த தலைமுறைக்கு என்ன ஆக போகுதுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமா போகுது. ஆண்டவர் வல்லமை உள்ளவருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை நீங்க முன்குறிச்சிங்க, அதுக்காக உமக்கு
4: ஸ்தோத்திரம்.
3: அந்த ஒரு சாட்சிக்காக தான் வல்லவர் என்ன செஞ்சாரா? மகிமையான காரியங்களை
4: செய்தார்.
3: நாம் மரியாள் பாடினாங்க.

0: கத்தர் பேசியிருக்கிறார்ல, உங்க மகனை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க மகளை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க கணவரை குறிச்சு, உங்க மனைவியை குறிச்சு, உங்க தொழிலை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு பேசியிருக்கிறார்ல. எப்படி பொய்யா போகும், எப்படி பொய்யா போகும். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற என் ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்க குடும்பத்துல செய்ய போகிற ஆண்டு, மகிமையான காரியத்தை, அதிசயமான ஒரு காரியம், அவருடைய வாக்கின்படியே உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் முண்டுகிறத நீங்க பார்க்க போகிற ஒரு விசேஷித்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வருகிறார். தண்டவாளத்தை போட்டுட்டாரு, தண்டவாளத்தை போட்டுட்டாரு, அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை பண்ணிட்டீங்க. பொய்யா போகாது. மனுஷருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போகிறது. இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்பதற்கான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை முன்குறிச்சு உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் இந்த தலைமுறைக்கு ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமாக வைக்கிறார். சொன்ன காரியம் ஒண்ணு கூட தரையில விழாது. தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணுங்க. மருத்துவ அறிக்கை இல்ல, விசுவாச அறிக்கை தான் பவர்ஃபுல்லானது. டாக்டரோட ரிப்போர்ட் இல்ல, ஆண்டவருடைய ரெவலேஷன் தான் பவர்ஃபுல்லானது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. மாத்திரையில குணமானவன் இல்ல, நீ விசுவாசத்தினால குணமானவங்கிறத இந்த தலைவருக்கு சாட்சியா சொல்ல நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன், நம்புன்றார் ஆண்டவர். மருந்து இல்ல, வார்த்தை தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் உனக்கு மருந்து, என்னுடைய வெளிப்பாடு தான் மருந்து, என்னுடைய தீர்க்க தரிசனம் தான் உனக்கு மருந்து. அதுதான் அரு மருந்து. மருந்து செய்யாத வேலையை வெளிப்பாடு செய்யும். என்னோடு சேர்ந்து நீ சொன்னதை உன் கண்ணு காணும். உனக்கு நான் சொன்னதை நீ அப்படியே சொன்ன, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும், அத உன் கண்ணு காணோம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஃபெய்த்த தூண்டி விட்டுருக்கீங்க, இல்லைன்னா எங்களால் இப்படி எல்லாம் பேச முடியாது. நாங்கள் எங்க வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கோம், ஆனா அந்த பூட்டை உடைச்சு இன்னைக்கு எங்க வாயில ஒரு பாட்டை வச்சு திரும்ப திரும்ப பாட வைக்கிறீங்க. என்ன உங்க காரியம் எங்க வீட்டுல முண்டு ஆண்டவர். 25வது வருஷம் மறக்க முடியாத வருஷம். அப்படி ஒரு பெரிய காரியத்தை தேவரே எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், நிறுவதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்ற அந்த வாக்கு அப்படி நிறைவேறட்டும். இதுதான் அந்த நேரம். மகிமையான காரியங்களை செய்யுங்க, வெற்றி சிறங்க. உங்க நாமம் பரிசுத்தம் உள்ளது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1, எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம்.
1: Last 2 weeks I've been sharing with you about this precious blood of Jesus.
0: கடந்த 2 வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் இந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நான் போதித்து வருகிறேன்.
1: Now today once again we are going to continue.
0: இன்றைக்கு மீண்டுமாக அதை தொடர போகிறோம்.
1: I want to today talk about the Passover and how the power of the blood was demonstrated in the Passover.
0: இன்றைக்கு பஸ்காவை குறித்தும் அந்த பஸ்காவிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது எவ்வாறு வல்லமை நிறைந்ததா இருந்தது என்பதை குறித்தும் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
1: In fact the Passover was perhaps the first very powerful demonstration about what the blood of Jesus does.
0: சொல்ல போனால் இந்த பஸ்கா தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறதா இருக்கிறது என்பதை மிகுந்த வல்லமையோடு நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது.
1: There have been certain revelations concerning the shed blood even before the Passover.
0: பஸ்காவுக்கு முன்பதாக கூட சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்த சில காரியங்கள் நமக்கு காண்பிக்கப்படுகின்றன.
1: Even when Adam sinned back in the days of Adam and Eve, when Adam and Eve sinned, God came and killed an animal, made a coat of skin for them, shedding a blood, God covered their sins.
0: ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது தேவன் அவருடைய இரத்தத்தை அவருடைய பாவத்தை மூடுவதற்காக ஒரு மிருகத்தை கொன்று அந்த தோலை அவர் மீது உடுத்தி அப்பொழுதுதானே ரத்தத்தை சிந்தினார்.
1: The fig leaves clothing that he had made was insufficient.
0: அவர்கள் ஏற்படுத்தின அந்த அத்தி இலை உடை போதுமானதாக இல்லை.
1: God provided a clothing for them.
0: தேவனே அவளுக்கு ஒரு உடையை கொடுத்தார்.
1: God provided a covering for their sin and shame.
0: அவருடைய பாவம் அவமானத்தை மூடத்தக்கதாக தேவனே ஒரு மூடுதலை கொடுத்தார்.
1: That clothing was arrived at, that coat was arrived at by the shedding of the blood.
0: அவர்கள் அந்த தோலை ரத்தம் ரத்தம் சிந்தினதன் மூலமாக பெற்றுக் கொண்டார்கள்.
1: Adam and Eve were clothed with blood that day.
0: ஆதாமும் ஏவாளும் அந்த நாளிலே ரத்தத்தினாலேயே போற்றப்பட்டார்கள்.
1: Blood drenched clothing was given to them.
0: ரத்தம் தோய்ந்த ஒரு உடை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
1: God thereby showing to them in a very powerful way there is no other way to cover the sin and shame of mankind.
0: அதன் மூலமாக தேவன் மனுக்குலத்தின் பாவத்தை அவமானத்தை மூட வேறு வழியே இல்லை என்பதை ஒரு எடுத்துக்காட்டான விதத்தில் காண்பிக்கிறார்.
1: He was showing them that without the shedding of blood there is no remission for our sin.
0: ரத்தம் சிந்தது இல்லாமல் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்பதை அன்றைக்கு காண்பித்தார்.
1: This is the only alternative that is available.
0: இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இது மட்டும்தான்.
1: And he showed it in a very very powerful way there.
0: அது மிகவும் வல்லமையுள்ள ஒரு விதத்திலே அவர் காண்பிக்கிறார்.
1: But that is not very demonstrative like the Passover.
0: என்றாலும் பஸ்காவை போல அந்த அளவுக்கு அது எடுத்து காண்பிக்கவில்லை.
1: Not much details are given there.
0: அவ்வளவு விவரங்கள் அங்கே கொடுக்கப்படவில்லை.
1: It just states that God did that.
0: தேவன் அதை செய்தார் என்று தான் சொல்லப்படுகிறது.
1: And all these great Bible teachers read into it and expound upon it in this manner.
0: வேத வல்லுநர்கள் அதை வாசித்து விட்டு இப்படியாக அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள்.
1: The fact that the blood must be shed and that is the way that one can stand before God was established way back then.
0: ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்பது ஆதியிலேயே சொல்லப்பட்டு விட்டது.
1: The coat of skin is the first one.
0: அந்த தோல் உடை கொடுக்கப்பட்டது அதுதான் முதலாவது.
1: Then we find Abel and Cain approaching God with a sacrifice.
0: அதன் பிறகு காயினும் ஆவேலும் பலியின் மூலமாக தேவனிடம் வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
1: One of them approached God with the blood sacrifice.
0: ஒருவன் இரத்த பலியின் மூலமாக தேவனை அணுகுகிறான்.
1: The other just brought the Cain just brought the fruit of his field.
0: ஆனால் காயினோ நிலத்தில் விளைந்த அந்த கனிகளை கொண்டு வருகிறான்.
1: And he seems to think that anything would do for God.
0: அவன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவருக்கு எது கொடுத்தாலும் போதுமானது என்று நினைக்கிறேன்.
1: I am here to worship God. Here I am with what I can bring.
0: தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். என்னால் முடிந்ததை நான் அவருக்கு கொண்டு வருகிறேன் என்று நினைத்தான்.
1: By that time God has established a principle.
0: என்றாலும் அந்த காலத்துக்குள்ளாக தேவன் ஒரு நியமத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார்.
1: Beginning with a coat of skin it seems to have been established principle and practice that you cannot come before the presence of God without bringing a sacrifice where the blood was shed.
0: தோல் உடையில ஆரம்பித்து காலாகாலமாக ஒரு வழக்கம் அங்கே ஏற்பட்டு விட்டது. அது என்ன? தேவனிடத்தில் வரும்போது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் வர முடியாது என்பதே அது.
1: There is remission of sin only through the blood.
0: ரத்தத்தின் மூலமாக மட்டுமே பாவம் மன்னிப்பு உண்டாகிறது.
1: When man comes to God he must recognize that and honor that principle.
0: ஒரு மனிதன் தேவனிடம் வரும்போது அதை அங்கீகரித்து அந்த நியமத்தை அவன் கனம் பண்ண வேண்டும்.
1: He cannot come any other way.
0: வேறு எந்த விதத்திலும் அவன் வர முடியாது.
1: He has to come through the blood.
0: ரத்தத்தின் மூலமாக மட்டுமே அவன் வர வேண்டும்.
1: That is the reason Cain was rejected.
0: ஆகவேதான் காயினுடைய காணிக்கு புறக்கணிக்கப்பட்டது.
1: He was rejected because he did not honor God's way of salvation.
0: தேவனுடைய இரட்சிப்பின் வழியை அவன் கனம் பண்ணவில்லை. ஆகவேதான் அவன் புறக்கணிக்கப்பட்டான்.
1: He was rejected because he rejected the idea of the blood, shed blood.
0: ரத்தம் சிந்தல் சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்த எண்ணத்தை அவன் புறக்கணித்ததனாலே அவன் புறக்கணிக்கப்பட்டான்.
1: And that was the failure of Cain that day.
0: காயின் அதனால தான் அன்றைக்கு தோல்வி அடைந்தான்.
1: Even during Noah's time we read how that they offered sacrifices.
0: நோவாவின் நாட்களிலும் எப்படி அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: People from the time when the coat of skin was made have somehow began to see that it is through the shedding blood, that shed blood, that they can come before God.
0: தோல் உடை அவளுக்கு ஏற்படுத்தப்பட்டதே அது முதலே மக்கள் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக தான் தேவனிடம் வர வேண்டும் என்பதை அறிந்து கொண்டார்கள்.
1: Not only Noah, and since Noah, Abraham also, and all of his descendants, Isaac and Jacob, all of them offered sacrifices to the Lord.
0: நோவா மட்டுமல்ல அவனுக்கு பிறகு வந்த ஆபிரகாம், அவனுக்கு பிறகு வந்த ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே இந்த பலிகள் மூலமாக தான் வந்தார்கள்.
1: But there is nothing so demonstrative as the day of Passover.
0: என்னாலும் அந்த பஸ்கா நாளிலே நடந்த காரியது போல வேறு எந்த காரியமும் எடுத்து காட்டாமல் இருக்கிறது.
1: A dramatic presentation of the blood of Jesus and what it does.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அது என்ன செய்கிறது என்பதும் மிக எடுத்துக்காட்டான விதத்தில் அங்கு சொல்லப்படுகிறது.
1: A very powerful presentation.
0: மிகவும் வல்லமை வாய்ந்த விதத்தில் சொல்லப்படுகிறது.
1: Let me give you the background and then let me read you a lot of scriptures.
0: அந்த பின்னணியை நான் முதலாவது கொடுக்கட்டும், பிறகு நிறைய வசனங்களை நான் வாசிக்கிறேன்.
1: You know, the people of Israel had been in bondage in Egypt for 400 years.
0: இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தால் என்பது உங்களுக்கு தெரியும்.
1: They cried out to God.
0: கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
1: God heard them and had come down to deliver them.
0: தேவன் அவர்கள் கூக்குரலை கேட்டார், அவர்களை விடுவி இறங்கி வந்தார்.
1: The chosen man was Moses.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தான் மோசே.
1: Moses goes and challenges Pharaoh to let the people go.
0: மக்களை போக விடும்படியாய் மோசே பார்வோனிடத்தில் போய் சவால் விடுகிறான்.
1: They were made to work as slaves and not paid a salary.
0: அடிமைகளாக அங்க வேலை வாங்கப்பட்டார்கள், சம்பளம் கூட கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு.
1: And they were treated very badly.
0: மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள்.
1: Moses says, let the people go.
0: மோசே சொல்கிறான், மக்கள் எல்லாம் போகட்டும் என்று.
1: But Pharaoh kept on hardening his heart.
0: என்னாலும் பார்வோன் தன் இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருந்தான்.
1: Sometimes he would decide he would let them go, but then other times he will harden his heart.
0: சில சமயத்திலே அவர்களை விட்டு விடலாம் என்று தீர்மானித்தான், என்றாலும் இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான்.
1: And each time that he hardened his heart,
0: அவன் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்திய போது,
1: God had to demonstrate to Pharaoh and the people of Israel and the people of Egypt his power.
0: தேவன் பார்வோனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்து மக்களுக்கும் தம்முடைய வல்லமையை நிரூபித்து காண்பிக்க வேண்டியதாயிற்று.
1: If you see the plagues that were sent upon the land of Egypt,
0: எகிப்து தேசத்தின் மீது அனுப்பப்பட்ட வாதைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால்,
1: it was all to show and demonstrate power over the gods that the Egyptians worshipped.
0: அவை எல்லாமே எகிப்தியர்கள் வணங்கிய தெய்வத்தின் மீது வல்லமை இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாய் நடத்தப்பட்டவைதான்.
1: Various plagues were specifically designed to show God's power over all these things that they considered to be gods.
0: அந்த மக்கள் தெய்வங்களாய் கருதினார்களே, அவைகள் மீது தேவனுக்கு வல்லமை உண்டு என்று நிரூபித்து காண்பிக்கும்படியாக தான் அந்த வாதைகள் குறிப்பாக அனுப்பப்பட்டது.
1: Each plague was like that.
0: ஒவ்வொரு வாதையும் அப்படிதான்.
1: It was a challenge to the gods that they worshiped.
0: அவர்கள் ஆராதித்த அந்த தெய்வங்களுக்கு அது ஒரு சவாலாய் அமைந்திருந்தது.
1: And after a show of all these plagues,
0: இந்த எல்லா வாதைகள் எல்லாம் முடிந்த பின்பு,
1: after God has demonstrated time and again so many times with the plagues his tremendous power over all the powers of this earth,
0: வாதைகள் மூலமாக திரும்ப திரும்ப தேவன் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தின் மீதும் தனக்கு வல்லமை உண்டு என்பதை நிரூபித்து காண்பித்த பிறகு,
1: after he has shown many times his power,
0: பலமுறை தம்முடைய வல்லமையை அவர் காண்பித்த பிறகு,
1: still Pharaoh would not let the people go.
0: இன்னமும் பார்வோன் மக்களை போக விடவில்லை.
1: Now it comes down to a final showdown.
0: இப்போது கடைசியாக ஒரு காரியம் நடைபெறுகிறது.
1: God wants to finally and in a most powerful manner show his power.
0: தேவன் கடைசியாக அது கூட மிகவும் வல்லமை வாய்ந்த விதத்திலே தம்முடைய வல்லமையை காண்பிக்க விரும்புகிறார்.
1: He has done everything already.
0: ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து விட்டார்.
1: I don't want to go through all the details about the plagues tonight.
0: அந்த வாதைகளை குறித்து விவரமாக இன்றைக்கு இரவு நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: You are all very familiar with it.
0: உங்க எல்லாருக்கும் அது நன்றாய் தெரியும்.
1: So that story is not necessary.
0: அந்த கதை நமக்கு இப்போ தேவையில்லை.
1: He has demonstrated his power.
0: தன்னுடைய வல்லமையை அவர் அங்கே காண்பித்து விட்டார்.
1: But this time he is going to demonstrate his power in a more powerful way than ever.
0: ஆனால் இந்த முறை முன்ன எல்லாவற்றை விட இப்பொழுது அதிகமாய் வல்லமை வாய்ந்த விதத்திலே தம்முடைய வல்லமையை காண்பிக்க
1: வருகிறார். On the eve of their departure from Egypt and deliverance from Egypt, God wanted to show forth his power like never before.
0: எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு போகிற அந்த நேரத்திலே தானே முன்னத்தை விட தேவன் இப்பொழுது அதிக வல்லமையோடு தம்முடைய வல்லமையை நிரூபிக்க விரும்புகிறார்.
1: So the thing that happened there was that all the male firstborn were dead.
0: ஆகவே அங்கு என்ன நடந்தது? முதற் பிறந்த ஆண் பிள்ளைகள் அனைவரும் மரித்து போனார்கள்.
1: You know, all the firstborn,
0: முதற் பிறந்த அனைவரும்
1: were dead,
0: மரித்து போனார்கள்.
1: The thing is, it was all over the land of Egypt.
0: பாருங்கள், இது எகிப்து தேசம் முழுவதும் நடந்தது.
1: Every household experienced this.
0: ஒவ்வொரு வீட்டாரும் இதை அனுபவித்தார்கள்.
1: Many people say that there was death in the land of Egypt, but in the area called Goshen, where the people of Israel were dwelling, there was no death of the firstborn.
0: அநேகர் சொல்கிறார்கள், எகிப்து தேசம் முழுவதும் மரணம் சம்பவித்தாலும் இஸ்ரவேல் மக்கள் கோசேன் என்னும் பகுதியில் வாழ்ந்தார்களே அங்கே மாத்திரம் மரணம் சம்பவிக்கவில்லை என்று.
1: That is wrong.
0: அது தவறு.
1: The death in the Israelis household happened also.
0: இஸ்ரவேல் வீட்டாருக்குள்ளும் மரணம் சம்பவித்தது.
1: There in the land of Egypt, there for the Egyptians it was the death of their firstborn.
0: எகிப்தியருடைய வீட்டிலே அந்த நாட்டிலே முதற் பிறந்த பிள்ளை மரித்தது.
1: And here the death of a lamb in the Israeli household.
0: ஆனால் இஸ்ரவேல் வீட்டாரிலோ ஒரு ஆட்டுக்குட்டி மரித்தது.
1: This is a powerful demonstration.
0: இது மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு எடுத்துக்காட்டான
1: சம்பவம். There was death in the Israeli household.
0: இஸ்ரவேலுடைய வீட்டாரிலும் மரணம் நடந்தது.
1: Not the death of the firstborn.
0: முதற் பிறந்த பிள்ளை மரிக்கவில்லை.
1: But the death of the animal.
0: ஆனால் ஒரு மிருகம் மரித்தது.
1: In their place.
0: அவருடைய ஸ்தானத்திலே.
1: Death of a lamb.
0: ஒரு ஆட்டுக்குட்டி மரித்தது.
1: In their place.
0: அவருடைய ஸ்தானத்திலே.
1: Death nevertheless took place.
0: என்னாலும் மரணம் அங்கேயும் சம்பவித்தது.
1: Turn with me to Exodus chapter 12.
0: திருப்பம் யாத்திராகமம் 12 அதிகாரம்.
1: Let me read to you about this various verses from that chapter.
0: இந்த அதிகாரத்திலிருந்து பல்வேறு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
1: God, we see God giving them this command.
0: இந்த கட்டளையை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
1: Through Moses and Aaron.
0: மோசே ஆரோன் மூலமாக.
1: Verse 3.
0: மூன்றாம் வசனம்.
1: Speaking unto all the congregation of Israel, saying, In the 10th day of the month, they shall take to them every man a lamb, according to the house of their fathers, a lamb for a house.
0: நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10th தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள்.
1: They shall take of the blood and strike it on the two posts, side posts, and on verse 7. Strike it on the two side posts and on the upper door posts of the houses wherein they shall eat it.
0: ஏன் அவசரம் பாருங்கள் அதில் ரத்தம் அதின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து.
1: They were supposed to kill the lamb and take the blood and smear it on the doorpost.
0: இவர்கள் நாட்டுக்குட்டியை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூச வேண்டும்.
1: Verse 12.
0: 12வது வசனம்.
1: I'm cutting it short so that we don't have to read long passages. Verse 12.
0: நிறைய படிக்காத இருப்பதற்காக நான் சுருக்கமாக இதை வாசிக்கிறேன்.
1: For I will pass through the land of Egypt this night and will smite all the firstborn in the land of Egypt, both man and beast, and against all the gods of Egypt I will execute judgment. I am the Lord.
0: அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர்.
1: And the blood shall be to you for a token upon the houses where you are. And when I see the blood, I will pass over you, and the plagues shall not be upon you to destroy you when I smite the land of Egypt.
0: நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
1: Now verse 22.
0: இப்போ 22வது வசனம்.
1: He shall take a bunch of hyssop and dip it in the blood that is in the basin and strike it on the lintel and the two side posts with the blood that is in the basin, and none of you shall go out at the door of his house until the morning.
0: ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம்.
1: For the Lord will pass through and smite the Egyptians to smite the Egyptians, and when he seeth the blood upon the lintel and on the two side posts, the Lord will pass over the door and will not suffer the destroyer to come in to your houses to smite you.
0: கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார்.
1: And he shall observe this thing for an ordinance to thee and to thy sons forever.
0: இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள்.
1: It shall come to pass when you come to the land which the Lord shall give you give to you according as he hath promised that ye shall keep his keep this service.
0: கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள்.
1: Now we see a tremendous thing taking place here.
0: இங்க பயங்கரமான ஒரு காரியம் நடக்கிறது நாம் பார்க்கிறோம்.
1: God says,
0: தேவன் சொல்கிறார்,
1: every firstborn is going to die.
0: முதற் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் சாக போகிறது.
1: But I want you to take a lamb for every household.
0: ஆனால் நீங்களோ ஒவ்வொரு வீட்டாரும் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: And there you are going to kill that lamb.
0: அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் கொல்ல வேண்டும்.
1: Take the blood and apply it on the doorpost.
0: அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூசுங்கள்.
1: A very strange ordinance.
0: பாருங்க வினோதமான ஒரு கட்டளையா இருக்கிறது.
1: I think if God told us to do that.
0: பாருங்கள் தேவன் நம்மை பார்த்து இப்படி செய்ய சொன்னார்.
1: We will wonder what this is all about.
0: இதுனுடைய அர்த்தம் என்னவென்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம்.
1: Many of us will probably object to it and refuse to do such a thing.
0: நம்மில் அநேகர் இதை ஆட்சேபித்து செய்ய மாட்டோம் என்று மறுக்கலாம்.
1: It is a tremendous thing that the people of Israel went through the whole ordinance and did it exactly as prescribed by God.
0: ஆனால் இஸ்ரவேல் மக்களோ தேவன் எவ்வாறு சொன்னாரோ அதன்படியே முழுவதுமாய் செய்து முடித்தாலே அதே ஒரு பெரிய விஷயம்.
1: This unusual order was carried out exactly.
0: வழக்கத்துக்கு மாறா இந்த கட்டளையை அப்படியே பின்பற்றினார்கள்.
1: They shed the blood in a basin.
0: ஒரு கிண்ணியிலே இரத்தத்தை சிந்தினார்கள்.
1: They took the blood and applied it on the doorpost.
0: அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கான்களிலே பூசினார்கள்.
1: And they were asked to stay behind those doorposts. And then the angel of God will not destroy, the angel of the destroyer will not destroy them.
0: பிறகு வாசலை விட்டு வெளியே வர வேண்டாம், அப்படி இருந்தால்தான் சங்கார தூதன் அவர்களை அழிக்க மாட்டான் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது.
1: It was not enough that the blood be shed, but it was important that the blood be taken and applied.
0: ரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும் போதாது, அந்த ரத்தத்தை எடுத்து அவர்கள் பூச வேண்டும்.
1: And hyssop is a common plant that was growing everywhere freely throughout that land, and they gathered it in a bunch, it's like some leaves, and they dipped it on the blood and smeared it on the doorpost.
0: பாருங்க, ஈசோபேனும் செடி அங்கே முழுது எல்லா இடத்திலும் விளைந்தது. அது அப்படியே ஒரு கத்தையாக கட்டி அது அந்த ரத்தத்தில் தோய்த்து அதை எடுத்து பூசினார்கள்.
1: And as they did it,
0: அவர்கள் அப்படி செய்தபோது,
1: and stayed behind the doorpost,
0: அந்த வாசலுக்குள்ளாக அவர்கள் இருந்தபோது,
1: there was complete protection from death.
0: மரணத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டா இருந்தது.
1: Complete protection from the destroyer.
0: சங்கார காரணத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பு.
1: God even there at that time powerfully showing how the blood must be shed and how you must apply that blood.
0: எப்படி இரத்தம் சிந்தப்பட வேண்டும், எப்படி அந்த இரத்தத்தை எடுத்து பூச வேண்டும் என்பதை தேவன் அப்பொழுதே வல்லமையான விதத்தில் அவர்களுக்கு காண்பிக்கிறார்.
1: It was not enough for the blood to be shed, but blood must be smeared on the doorpost.
0: இரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும் போதாது, அந்த இரத்தம் நிலைக்கால்களிலும் பூசப்பட வேண்டும்.
1: It was a lesson for all the time to come.
0: அது வரப்போகிற காலங்களுக்கும் ஒரு பாடமாக அமைய போகிறது.
1: That is why he said you must observe it as an ordinance.
0: ஆகவே இது ஒரு நியமமாக அதை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்.
1: As a yearly ordinance, Passover was observed thereafter.
0: வருஷம் வருஷமாக பஸ்காவை இனி முதல் நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
1: Because it was speaking about the way of salvation that God has ordained.
0: ஏனென்றால் தேவன் ஏற்படுத்திய இரட்சிப்பின் வழியை குறித்து அது பேசுகிறது.
1: What is that way of salvation?
0: அந்த இரட்சிப்பின் வழிதான் என்ன?
1: That way of salvation is the shed blood and the application of the shed blood upon the doorpost. And you stay behind that blood.
0: ரத்தம் சிந்தப்பட்டு அந்த சிந்தப்பட்ட அந்த ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டு அந்த நிலைக்கால்களுக்குள்ள நாம் இருக்கிறோமே, அதுதான் ரட்சிப்பின் வழியா இருக்கிறது.
1: The angel of death passed over them.
0: சங்கார தூதன் அவளை கடந்து போனான்.
1: Not touching anyone who stayed behind this smeared blood on the doorpost.
0: ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசல்காரர்களுக்கு உள்ளாக இருந்த யாரையும் அவன் சங்காரம் பண்ணவில்லை.
1: Tremendous lesson that day.
0: அங்கே பயங்கரமான ஒரு பாடம் காண்பிக்கப்பட்டது.
1: In the Egyptian households, the firstborn was dead.
0: எகிப்தியருடைய வீட்டிலே முதற் பிறந்த பிள்ளை எல்லாரும் மரித்து விட்டது.
1: There was lament, they lamented over it and they cried over it. And there was a noise of the crying of the people of Egypt heard everywhere.
0: எல்லா இடத்திலும் எகிப்திய மக்களின் அழுகையும் கூக்குரலும் புலம்பலும் தான் அன்றைக்கு இரவு காணப்பட்டது.
1: But in the house of the Israelites,
0: ஆனால் இஸ்ரவேலுடைய வீட்டிலே தானே,
1: there was complete peace and protection.
0: முழுமையான சமாதானமும் பாதுகாப்பும் உண்டாயிருந்தது.
1: God was teaching something about the blood.
0: தேவன் ரத்தத்தை குறித்து ஏதோ ஒன்றை அங்கே கற்றுக் கொடுக்கிறார்.
1: He was teaching that God has so ordained this salvation that it is through the shed blood.
0: இந்த சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தின் மூலமாக தான் ரட்சிப்பு இருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்து விட்டார்.
1: And everyone in some way must apply that blood to themselves.
0: ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த இரத்தத்தை எடுத்து தங்களுக்கு தாங்களே பூசிக்கொள்ள வேண்டும்.
1: Now the blood of Jesus has been shed.
0: இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
1: That Passover lamb was only a picture.
0: அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒரு படமாக மட்டும்தான் இருக்கிறது.
1: Picture of Jesus the Passover.
0: பஸ்காவாகி இயேசுவுக்கு ஒரு காட்சியாய் படமாய் இருக்கிறது.
1: Paul says Christ is our Passover.
0: பவுல் சொல்கிறார் நம்முடைய பஸ்கா கிறிஸ்து என்று.
1: It was only a picture.
0: அது வெறும் ஒரு படம்தான்.
1: And now Christ's blood has been shed.
0: இப்போது கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
1: And how do we take that blood and apply it for our protection and for our peace?
0: இப்போது அந்த இரத்தத்தை எடுத்து நம்முடைய பாதுகாப்புக்காக சமாதானத்துக்காக நாம் எப்படி பூசிக்கொள்வது?
1: How do we apply it for our salvation?
0: நம்முடைய இரட்சிப்புக்காக எப்படி நாம் அதை பூசிக்கொள்வது?
1: This is where we read Revelation chapter 11 verse 12.
0: இங்கே தான் வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசித்தோம்.
1: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை
1: என்ன
0: செய்திருக்கிறது வசனம் சொல்லுகிறதோ அதை நம்முடைய வாயினாலே நாம் அறிவிக்கிறோம்.
1: Our tongue is that hyssop.
0: நம்முடைய நாவுதான் அந்த ஈசோப்.
1: Everybody's got it.
0: எல்லாருக்கும் இருக்கு இல்ல?
1: It is so common.
0: அது அவ்வளவு பொதுவா இருக்கு.
1: It is the most powerful thing that is given to man.
0: மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிக சக்தி வாய்ந்த ஒரு காரியமே அதுதான்.
1: The tongue among people think is for only tasting food.
0: மக்கள் நினைக்கிறாங்க நாவு வந்து சாப்பாட்டை ருசி பார்க்க தான்.
1: Christmas time we are all tasting good food.
0: கிறிஸ்துமஸ் சமயத்துல எல்லாரும் நல்ல சாப்பாடு ருசி பார்த்து.
1: Thank God for the tongue.
0: நாவுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: But the main use of the tongue is that through which you can be saved, my friend.
0: ஆனால் நாவினுடைய முக்கியமான பயன் என்ன தெரியுமா? அதன் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும்.
1: The tongue is given to you so that you may use it for your protection, for your peace, for your deliverance.
0: உங்களுடைய பாதுகாப்புக்காக, சமாதானத்துக்காக, விடுதலைக்காக நீங்கள் பயன்படுத்தும்படி நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: The tongue is the hyssop, the common plant.
0: நாவு தான் எல்லா இடத்திலும் காணப்படுகிற பொதுவான அந்த ஈசோப்பா இருக்கிறது.
1: The tongue must proclaim what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ நாவு அதை அறிவிக்க வேண்டும்.
1: The tongue must proclaim what the word says that the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை நாவு அறிவிக்க வேண்டும்.
1: I told you the other day.
0: அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன்
1: இல்லையா? What the blood has done remains the same.
0: ரத்தம் என்ன செய்ததோ அது அப்படியே தான் இருக்கிறது.
1: Never changes.
0: அது மாறுவதே இல்லை.
1: The blood never loses its power.
0: ரத்தம் தன்னுடைய வல்லமை இழந்து போவதே இல்லை.
1: What the word says about what the blood has done remains the same. That never changes also.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதுவும் மாறுவதில்லை. அதுவும் அப்படியே தான் இருக்கிறது.
1: Only one thing can change.
0: ஒரே ஒரு காரியம் தான் மாற முடியும்.
1: That is the third element, that is what our tongue says about what the word says about the blood.
0: அதுதான் மூன்றாவது. வசனத்தை ரத்தம் என்ன செய்தது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை குறித்து நம்முடைய நாவு என்ன சொல்லுகிறது அதுதான்.
1: Our testimony can go wrong.
0: நம்முடைய சாட்சி தவறாய் போக
1: முடியும். The word doesn't go wrong.
0: வசனம் தவறாய் போகாது.
1: The blood remains the same.
0: ரத்தமும் அதே ரத்தம் தான்.
1: Only our testimony changes, my
0: friend. நம்முடைய சாட்சி மட்டும் தான் மாறுகிறது நண்பர்களே.
1: And the testimony is our proclamation by our mouth with faith about what the blood has done.
0: சாட்சி என்றால் என்ன? ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை விசுவாசத்தோடு நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கை செய்கிறோமே அதுதான்.
1: This is how salvation comes.
0: ரட்சிப்பு இப்படி தான் உண்டாகிறது.
1: Forgiveness of sin is through the blood.
0: பாவ மன்னிப்பு இரத்தத்தின் மூலமாக தான்
1: உண்டாகிறது. The Bible says redemption is through the blood.
0: வேதம் சொல்லுது மீட்பு இரத்தத்தின் மூலமாக உண்டாகிறது.
1: The blood of Jesus has been shed.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
1: And we take it and apply it to ourselves by speaking, by proclaiming it, confessing it with our mouth. We apply it to ourselves.
0: நம்முடைய வாயினால் அறிக்கை செய்வது மூலமாக பேசுவது மூலமாக அதை எடுத்து நம் மீது நாம் பூசிக்கொள்கிறோம்.
1: This is God's way of salvation.
0: பாருங்கள் இதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் வழி.
1: If you don't do that,
0: இதை நீங்கள் செய்யாவிட்டால்,
1: even though the blood has been shed,
0: இரத்தம் சிந்தப்பட்டிருந்தாலும் கூட,
1: even though the word says forgiveness of sins is through the blood,
0: பாவ மன்னிப்பு இரத்தத்தின் மூலமாக தான் வருகிறது என்று வசனம் சொன்னாலும் கூட,
1: you will never see the blessing of it unless you proclaim it with your mouth.
0: உங்கள் வாயினாலே நீங்கள் அதை சொல்லாவிட்டால் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காணவே முடியாது.
1: Lift up your hands and say with
0: me. கரங்களை உயர்த்தினோடு சொல்லுங்கள்.
1: The precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம்
1: cleanses me.
0: என்னை கழுவுகிறது.
1: From all my sins.
0: என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்து.
1: It brings forgiveness of sins.
0: அது பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது.
1: It brings redemption for me.
0: அது எனக்கு மீட்பை கொண்டு வருகிறது.
1: See, this is a more powerful truth, my friend.
0: பாருங்கள் இதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சத்தியம்.
1: As we open our mouth and say what the blood has done.
0: நம்முடைய வாயை திறந்து ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நாம் சொல்லும் போது
1: there is salvation.
0: அப்பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது.
1: You see, they were to put it on the doorpost.
0: அவர்கள் நிலைக்கால்களிலே அவர்கள் அதை பூச வேண்டும்.
1: If any Israelite made a mockery of these unusual orders given through Moses and Aaron.
0: மோசே ஆரோன் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த வழக்கத்துக்கு மாறான கட்டளையை எந்த இஸ்ரவேல் புத்திரனாவது பரியாசம் பண்ணினார்?
1: If they laughed at Moses and Aaron said, "Oh, look at these two fellows talking some nonsense about shedding blood and smearing it on the doorpost."
0: மோசே ஆரோனை பார்த்து பரியாசம் பண்ணி ஏதோ இரத்தத்தை சிந்த வேண்டுமா அதை கொண்டு போய் வாசல் நிலைக்காலில் பூச வேண்டுமா என்று அவள் சொல்லியிருந்தார்.
1: If they had laughed at them,
0: நகைத்திருந்தால்,
1: they would have died.
0: அவர்கள் அன்றைக்கு மரித்திருப்பார்கள்.
1: They simply had to do what these men of God said so that they can be saved.
0: இந்த தேவதாசர்கள் சொன்னதை அவர்கள் காப்பாற்றப்படும்படியாய் அன்றைக்கு செய்ய வேண்டியதாயிற்று.
1: The second thing is,
0: இரண்டாவது காரியம்,
1: if they had ventured to go out even to have a look in the middle of the night,
0: பாதிராத்திரிலே கொஞ்சம் வெளியே போய் எட்டி பார்க்கலாம் என்று வந்திருந்தாலும்,
1: even for one second if they had done it, they would have perished.
0: ஒரு வினாடி வெளியே வந்திருந்தாலும் அவர்கள் மரித்து போயிருப்பார்கள்.
1: For they would not have been under the blood at that one moment.
0: அந்த ஒரு வினாடி அந்த இரத்தத்திற்கு உள்ளாக அவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள்.
1: It was important to stay behind the protection of the blood.
0: அந்த இரத்தத்தின் பாதுகாப்பின் பின்னாலே இருப்பது மிகவும் முக்கியம்.
1: God said, shed it, smear it on the doorpost, stay back.
0: தேவன் சொன்னார், இரத்தத்தை சிந்துங்கள், நிலைக்கால்களை பூசுங்கள், பூசின பிறகு நிலைக்காலுக்கு உள்ளாகவே இருங்கள்.
1: I tell you, my friend,
0: நான் உங்களுக்கு சொல்லட்டேன் நண்பர்களே,
1: the place where the believer belongs is behind that blood.
0: விசுவாசி இரத்தத்தின் பின்னாகத்தான் எப்போதும் இருக்க வேண்டும்.
1: The believer must always plead and claim the power of this blood to protect him and the power of the blood to save him.
0: இந்த இரத்தத்தின் வல்லமை பாதுகாக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று விசுவாசி எப்பொழுதும் அதை

0: உங்களுக்கு கலக்கம் வரும்போது,
1: when you feel worried,
0: கவலைகள் வரும்போது,
1: when you feel afraid,
0: பயம் வரும்போது,
1: when you feel apprehension about things that are happening,
0: உங்களை சுத்தி நடக்கிற காரியங்களை குறித்து ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது,
1: don't just stand there,
0: ஏதோ சும்மா நின்று கொண்டிருக்க வேண்டாம்,
1: claim what the blood of Jesus has done for you.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறதோ அதை சொந்தமாக்குங்கள்.
1: Cleansing and the wholeness that comes through the blood.
0: ரத்தத்தின் மூலமாய் வருகிற சுத்திகரிப்பையும் ஆரோக்கியத்தையும் சொந்தமாக்குங்கள்.
1: Claim the forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பை சொந்தமாக்குங்கள்.
1: Claim the redemption.
0: மீட்பை சொந்தமாக்குங்கள்.
1: Stand in it.
0: அதுல நில்லுங்கள்.
1: Stay behind the blood all the time.
0: எப்பொழுதே ரத்தத்துக்கு பின்னாலேயே நின்று கொண்டிருங்கள்.
1: The moment we get out, even for a moment, we come out of the protective influence of the blood.
0: ஒரு வினாடி அந்த ரத்தத்தை விட்டு நாம் வெளியே வந்தாலும் ரத்தத்துடைய பாதுகாக்கும் தன்மையை விட்டு நாம் வெளியே வந்து விடுகிறோம்.
1: It is important we stay behind the blood.
0: ரத்தத்தின் பிறகு இருப்பதுதான் நமக்கு முக்கியம்.
1: God has provided it for our safety, protection and salvation.
0: தேவன் நம்முடைய பாதுகாப்புக்காக இரட்சிப்புக்காக அதை கொடுத்திருக்கிறார்.
1: We all stay behind the blood.
0: எல்லாரும் ரத்தத்தின் பின்னால் இருக்கோம்.
1: As we stay there,
0: நாம் அங்கே இருக்கும்
1: போது, no evil shall befall us.
0: எந்த தீமையும் நம்மை அணுகாது.
1: The destroyer cannot touch us.
0: சங்காரக்காரன் நம்மை தொட முடியாது.
1: Amen.
0: Amen.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Somebody said to me,
0: யாரோ என்கிட்ட சொன்னாங்க,
1: well, I have sprinkled holy water around my house, brother.
0: என் வீட்டை சுத்தி அந்த பரிசுத்த தண்ணியை தெளிச்சிட்டு வந்தேங்க நான்.
1: In every room I sprinkled it.
0: ஒவ்வொரு ரூம்லயும் தெளிச்சேன் நான் அது.
1: I don't know where they learned these things.
0: எங்க இதெல்லாம் கத்துக்கினாங்கன்னு எனக்கு தெரியல.
1: What you do is not sprinkle holy water around your house.
0: ஏதோ பரிசுத்த தண்ணியை வீட்டை சுத்தி தெளிச்சிட்டு வரதேவே இல்ல.
1: You know what you should do?
0: என்ன செய்யணும் தெரியுமா?
1: You must open your mouth and say, I sprinkle the blood of Jesus around me, around my household, around everything that I have and possess. In the name of Jesus, I sprinkle the blood.
0: இயேசுவின் நாமத்தினால என்னை சுற்றிலும் என் வீட்டை சுற்றிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் இந்த இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
1: Some man coming into your house and sprinkling holy water around your house is going to just wet your house and no more.
0: யாரா வந்து உங்க வீட்டை சுத்தி பரிசுத்த தண்ணியை தெளிச்சா உங்க வீட்டை தான் ஈரமாக்குமே தவிர அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
1: But if you open your mouth with faith and sprinkle the blood of Jesus and claim the peace and the protection of the blood of Jesus, it will bring protection. No evil shall befall you. Nothing, no destroyer can touch you.
0: ஆனால் நீங்கள் உங்கள் வாயை திறந்து இயேசுவின் ரத்தத்தை உங்களை சுற்றிலும் தெளித்து அதனால் வரக்கூடிய சமாதானத்தை பாதுகாப்பை நீங்கள் உரிமையாக்கினால் எங்கு தீங்கு உங்களை அணுகாது, எந்த பயமும் உங்களுக்கு வராது.
1: This is the problem with the people of the church today.
0: இன்றைக்கு சபையில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனையே இதுதான்.
1: They are busy sprinkling water.
0: தண்ணியை தெளிக்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்காங்க.
1: They are getting wet but they are not getting saved.
0: நடந்து போறாங்களே தவிர ரட்சிக்கப்படுவது இல்லை.
1: They are getting wet but they are not delivered.
0: நடந்து போறாங்களே தவிர விடுவிக்கப்படுவது இல்லை.
1: They are getting wet but they are not safe.
0: நனைகிறார்கள் ஆனால் பத்திரமாக இல்லை.
1: They have not been taught about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அவங்களுக்கு போதிக்கப்படவில்லை.
1: They have not been told about the efficacy of the blood of Jesus and the power of this blood to protect and to save.
0: நம்மை ரட்சிக்கும் பாதுகாப்பும் பாதுகாக்கும் இயேசுவின் ரத்தம் எவ்வளவு வல்லமுள்ளதா இருக்கிறது அது சொல்லப்படவில்லை.
1: They have been told about these little tricks that men and women do these days, but they have never been told about the word and what it teaches about the blood of Jesus that protects us.
0: இன்றைக்கு மனிதருடைய தந்திரமான போதனைகள் தான் சொல்லப்படுகிறது தவிர ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது அது அவங்களுக்கு போதிக்கப்படுகிறது.
1: Wasting your time calling someone to sprinkle water around you.
0: யாரையாவது தண்ணியை தெளிக்க கூப்பிட்டினா உங்க நேரத்தை வீணாக்குகிறீர்கள்.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: You can sprinkle the blood of Jesus by faith. Claim the protection of the blood of Jesus by confessing the protection that comes through the blood.
0: இயேசுவின் ரத்தத்தை நீங்களே உங்கள் வாயின் மூலமாய் தெளிக்க முடியும். பிறகு அதன் மூலமாய் வரக்கூடிய பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அறிக்கை செய்து உரிமையாக்கிக் கொள்ளலாம்.
1: So if they had mocked at this ordinance, they would have perished.
0: ஒருவேளை இந்த கட்டளையை பார்த்து பரியாசம் பண்ணியிருந்தால் அவர்களும் அழிந்து போயிருப்பார்கள்.
1: If they ventured to go out even for a moment, they would have perished.
0: அது ஒரு வினாடி வெளியே போயிட்டு வந்தால நினைச்சிருந்தாலும் அழிந்து போயிருப்பார்கள்.
1: The protection is available only under the blood and inside.
0: ரத்தத்தின் கீழாக வீட்டுக்குள்ள இருந்தால்தான் பாதுகாப்பு.
1: Thirdly,
0: மூன்றாவது,
1: the thing that we see here is this.
0: இங்க நாம் பார்க்கிற காரியம் இதுதான்.
1: If they had sprinkled water or red paint or some other substance, it would not have been good enough. They would have been smitten dead.
0: தண்ணீரையோ அல்லது சிவப்பு சாயத்தையோ அல்லது வேறு எதையாவது அவர்கள் பூசி இருந்தால் அதுவும் பயனாக இருந்திருக்காது, அவர்கள் செத்து போயிருப்பார்கள்.
1: தண்ணி தெளிச்சிருந்தா செத்து போயிருப்பாங்க. Are you there?
0: இருக்கீங்களா?
1: Are you there, my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: But that's what is going on today.
0: ஆனா இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு.
1: Oh, I'm amazed that spiritual people are going around.
0: ஆவிக்குரிய மக்கள் இப்படி எல்லாம் செய்றாங்க. அதுதான் எனக்கு வியப்பா இருக்கு.
1: If they had sprinkled any other thing or if they had smeared any other thing other than the shed blood according to God's requirement, they would have perished.
0: தேவனுடைய நியமத்தின்படி சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை தவிர வேறு எதையாவது ஒரு பூசி இருந்தால் எல்லாரும் அழிந்து போயிருப்பார்கள்.
1: The blood,
0: ரத்தம்
1: has the power, my friend.
0: அதிலே தான் வல்லமை இருக்கிறது.
1: The blood has the power.
0: ரத்தத்திலே தான் வல்லமை இருக்கிறது.
1: You see, when I was teaching about the name of Jesus,
0: பாருங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து நான் போதித்த போது,
1: we read about in the book of

0: facts about how Peter healed a person.
1: அப்போஸ்தலன் வாசித்தோம் எப்படி பேதுரு ஒரு ஆளை குணமாக்கினான் என்று.
0: When they came to him and asked him how this man was healed.
1: எப்படி இந்த மனிதன் சுத்தமானான் என்று எல்லாரும் வந்து கேட்டபோது.
0: He didn't say, "Oh, here am I. I'm the number one apostle that God has ordained and I have been given special powers."
1: நான்தாங்க தேவன் என்னை அப்போஸ்தலனா நியமித்திருக்கா, நான்தான் நம்பர் 1. எனக்கு தேவன் விசேஷமான வல்லமை கொடுத்திருக்கான்னு சொல்லல அவன்.
0: You know what he said?
1: அவன் என்ன சொன்னான் தெரியுமா?
0: He said, "By the power of the name of Jesus, this man is healed."
1: இயேசுவின் நாமத்துள்ள வல்லமையினாலே இந்த மனிதன் சுத்தமானான்.
0: The church has somehow been sidetracked from the real to the false.
1: சபையானது எப்படியோ நிஜத்திலிருந்து கள்ளபோதனைக்கு போய் விட்டது.
0: It is not the great power that belonged to Peter, it is the power that is in the name of Jesus. It was the use of the name of Jesus that brought the miracle, he said.
1: இதோ பேதுருவுக்குள்ள இருந்த வல்லமை அல்ல, இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை. அதை பயன்படுத்தின போது தான் அந்த மனிதன் சுத்தமானான்.
0: It is not his power, it is the power of the name.
1: அது அவனுடைய வல்லமை அல்ல, அந்த நாமத்தினுடைய வல்லமை.
0: How many of you believe you could use the name of Jesus just like Peter?
1: பேதுரு போல நீங்களும் அதை பயன்படுத்தலாம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
0: The name of Jesus has the same power coming out of your lips as it did in out of Peter's lips.
1: பேதுரு வாயிலிருந்து புறப்பட்ட நாமத்திற்கு வல்லமை உண்டு.
0: The same thing applies to the truth about the blood of Jesus.
1: அதே சத்தியம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்தும் பொருந்துகிறதா இருக்கிறது.
0: The power is not some person coming and sprinkling water in your house.
1: இதோ யாரோ வந்து உங்கள் வீட்டில் தண்ணியை தெளிக்கிறதுனாலே வல்லமை உண்டாவதில்லை.
0: The power is in this truth about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த சத்தியம் இருக்கிறதே அதுதான் வல்லமை.
0: And what the blood can do.
1: அந்த ரத்தம் என்ன செய்ய முடியும்?
0: And what you must do about this shed blood.
1: சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
0: You must declare what the blood does for you, my friend.
1: இந்த ரத்தம் உங்களுக்கு என்ன செய்ய அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
0: You must speak out and say, "The blood of Jesus is sprinkled around me, there shall no evil that shall befall me."
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறது, எந்த தீங்கும் என்னை அணுகாது என்று நீங்கள் தான் பேச வேண்டும்.
0: You can say to the devil, "You destroyer, you devil, you cannot touch me."
1: அழிக்கிறவனே, பிசாசே, நீ என்னை தொட முடியாது என்று நீங்கள் தான் அவனை பார்த்து சொல்ல
0: வேண்டும். You cannot touch me.
1: பட்சிக்கிறவனே, நீ என்னை தொட முடியாது.
0: You cannot touch my body.
1: என்னுடைய சரீரத்தை நீ தொட முடியாது.
0: You cannot touch my mind.
1: என்னுடைய மனதை நீ தொட முடியாது.
0: You cannot touch my feelings.
1: என்னுடைய உணர்ச்சிகளை நீ தொட முடியாது.
0: You cannot touch me.
1: நீ என்னை தொட முடியாது.
0: The blood of Jesus is sprinkled around me.
1: இயேசுவின் ரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறது.
0: I am in a place of protection.
1: நான் பாதுகாப்பான இடத்திலே இருக்கிறேன்.
0: You must say it with your mouth.
1: நீங்கள் தான் உங்கள் வாயினாலே அதை சொல்ல வேண்டும்.
0: It is not your power, it is not some gifted man's power, it is the power of the blood of Jesus that has been shed for you,
1: அது
0: for your protection.
1: அது உங்களுடைய வல்லமையோ அல்லது வரம் பெற்ற ஒரு மனிதனுடைய வல்லமையோ அல்ல, உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வல்லமையா இருக்கிறது.
0: வல்லமை அவர்ல இல்லங்க, எதுல இருக்கு? ரத்தத்தில், சிந்தப்பட்ட ரத்தத்தில் இருக்குது. அதை அறிக்கை செய்யறதுல இருக்குது. The power is not in a man.
1: வல்லமை ஒரு மனிதன்ல இல்லை.
0: The power is in the shed blood and what it does for you.
1: வல்லமை சிந்தப்பட்ட ரத்தத்திலும், அது உங்களுக்கு என்ன செய்கிறதோ அதிலும் தான் இருக்கிறது.
0: The power is in your declaration.
1: வல்லமை நீங்கள் அறிவிக்கிறீர்களே அதுல இருக்கிறது.
0: The power is in the proclamation that you make concerning the blood.
1: ரத்தத்தை குறித்து நீங்கள் செய்கிற அறிக்கையிலே தான் வல்லமை இருக்கிறது.
0: You substitute it for anything else.
1: அதுக்கு பதிலா வேற எதை வேணாலும் செஞ்சு பாருங்க.
0: Nothing will work.
1: ஒண்ணு சரிப்பட்டு வராது.
0: This is the sad case of people today.
1: இன்றைக்கு மக்கள் செய்கிற வருத்தமான ஒரு காரியம் இதுதான்.
0: Now here we notice something that it is also even the cattle were saved by the blood in that instance.
1: பாருங்க, இங்க ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த சம்பவத்தில் மிருக ஜீவங்கள் கூட காப்பாற்றப்பட்டது.
0: That means the destroyer is kept from you and from yours, everything that belongs to you.
1: அப்படி என்ன என்ன அர்த்தம்? சங்கரிக்கிறவன் உங்களையும் தொட போவதில்லை, உங்களுக்கு சொந்தமான எதையும் கூட தொட போவதில்லை.
0: Are you there, my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: The destroyer is kept from you and from all that belongs to you.
1: சங்காரக்காரன் உங்களையும் உங்களுக்கு சொந்தமான அனைத்தையும் தொடாதபடிக்கு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது.
0: That means you can claim the protection through the blood, power of the blood of Jesus for you and for everyone that belongs to you.
1: அப்படி என்றால் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் வரக்கூடிய பாதுகாப்பை உங்களுக்காகவும் உங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் சொந்தம் பாராட்ட முடியும்.
0: You must claim it for your children.
1: உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சொந்தம் பாராட்ட
0: முடியும். Claim it for your family.
1: உங்கள் குடும்பத்துக்காக சொந்தம் பாராட்ட
0: முடியும். For your home.
1: உங்கள் வீட்டுக்காக.
0: Not just for you.
1: இது உங்களுக்காக மட்டுமல்ல.
0: For everything that you have.
1: உங்களுக்கு உண்டான எல்லாவற்றுக்காகவும்.
0: It included even the cattle.
1: பாருங்க, இதிலே மிருக ஜீவன்களும் அடங்கி இருக்கிறது.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: It included even the cattle.
1: மிருக ஜீவன்களும் அடங்கி இருக்கிறது.
0: Then that means it includes certainly your children.
1: அப்படி என்றால் கண்டிப்பா உங்க பிள்ளைகளும் அதில் அடங்குவாங்க.
0: It includes everything that you have.
1: உங்களுக்கு இருக்க எல்லாமே அதில் அடங்கும்.
0: See, this is the problem today. People have never realized this truth.
1: பிரச்சனை இன்றைக்கு இதுதான். மக்கள் இந்த சத்தியங்களை எல்லாம் உணராது இருக்கிறார்கள்.
0: They feel that they are open and exposed to all these attacks of the enemy.
1: எல்லா தாக்குதலுக்கும் நான் அப்படியே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: They think that their life is like an open open compound where the devil can come and play havoc.
1: ஏதோ அவருடைய வாழ்க்கை திறந்த வீடு மாதிரி இருக்கு, பிசாசு உள்ள நுழைந்து என்ன வேணாலும் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள்.
0: No one can stop the devil.
1: யாரும் பிசாசை தடுக்க முடியாது.
0: I tell you, the blood of Jesus stops the devil, the destroyer out there.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், அழிக்கிறவனாகிய பிசாசை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் வெளியவே தடுத்து நிறுத்துகிறது.
0: The blood of Jesus is the protection.
1: இயேசுவின் ரத்தம் தான் பாதுகாப்பு.
0: And you must confess it, you must declare it.
1: நீங்கள் தான் அதை அறிக்கை செய்ய வேண்டும், பேச வேண்டும்.
0: The Israelites used that blood for their protection.
1: இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காக அந்த இரத்தத்தை பயன்படுத்தினார்.
0: This is a wonderful lesson that is taught here.
1: அற்புதமான இந்த பாடம் தான் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
0: It is powerful when you think of the blood in that way.
1: இரத்தத்தை இந்த விதமாய் நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது அது மிகுந்த வல்லமுள்ளதா இருக்கிறது.
0: It is powerful when you think that there is total protection for you and for everything that belongs to you.
1: உங்களுக்கும் உங்களுக்கு சொந்தமான அனைத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது நீங்க நினைக்கும் போதுதான் அது வல்லமுள்ளதா இருக்கிறது.
0: More than that,
1: அதற்கும் மேலாக,
0: the blood of Jesus brings you into the very presence of God and brings the manifestation of the very presence of God.
1: இயேசுவின் ரத்தம் தேவனுடைய சமூகத்திலே உங்களை கொண்டு வந்து விடுகிறது, தேவனுடைய சமூகத்தை உங்களுக்கு அது காண்பிக்கிறது.
0: Now let me ask you to turn to Hebrews chapter 9.
1: இப்போ எபிரேயர் 9 அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம்.
0: Hebrews 9 verse 27.
1: எபிரேயர் 9:27.
0: Let me read from verse 24.
1: 24 இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
0: For Christ is not entered into the holy place made with hands, which are the figures of the true, but into heaven itself, now to appear in the presence of God for us.
1: அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்போது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார்.
0: Nor yet that he should offer himself often as the high priest entereth into the holy place every year with the blood of others.
1: பிரதான ஆசாரியன் அன்னிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை.
0: For then must he often have suffered since the foundation of the world, but now once in the end of the world he hath appeared to put away sin by the sacrifice of himself.
1: அப்படி இருந்ததானால் உலகம் முன்னானது முதற்கொண்டு அவர் அநேகதரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே? அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார்.
0: You see, Jesus Christ has entered into the very presence of God with his own blood, the Bible says.
1: பாருங்கள், வேதம் சொல்லுகிறது இயேசுவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்திருக்கிறார்.
0: Not like others who entered in with the blood of others once a year.
1: மற்றவர்கள் வருஷத்துக்கு ஒரு தரம் அந்நிய இரத்தத்தோடு உள்ளே பிரவேசித்தால அதுபோல இல்லை.
0: So the blood has now been placed before God.
1: ஆகவே ரத்தம் இப்பொழுது தேவனுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Christ has taken his own blood and entered into the presence of God.
1: கிறிஸ்துவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே சென்றிருக்கிறார்.
0: Hebrews 12:24 says.
1: எபிரேயர் 12:24 சொல்கிறது.
0: What the blood is doing there in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே அந்த ரத்தம் என்ன செய்கிறது என்பதை பற்றி.
0: Let me read to you from verse 22.
1: 22 ல இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: Just imagine the description of this heavenly scene.
1: பரலோக காட்சியே சொல்லப்படுகிறது, அதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க.
0: Describing the throne of God and everyone that is present there.
1: தேவனுடைய சிங்காசனத்தை குறித்தும் அங்க இருக்கக்கூடிய காரியங்களை பற்றியும் சொல்லப்படுகிறது.
0: Look at this.
1: கேளுங்க,
0: most glorious description.
1: மகிமையான ஒரு வர்ணனை இது.
0: But you are come unto the Mount Zion and to the city of the living God, the heavenly Jerusalem, unto an innumerable company of angels.
1: நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும்
0: to the general assembly and the church of the firstborn which are written in heaven and to God the judge of all and to the spirits of just men made perfect.
1: பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியிடத்திற்கும்.
0: Now it tells us about the place.
1: பாருங்கள், அந்த இடத்தை பற்றி இப்போ நமக்கு கூறுகிறது.
0: The place where God is.
1: தேவன் இருக்கிற அந்த இடத்தை பற்றி.
0: Mount Zion it calls it.
1: சீயோன் மலை என்று அழைக்கிறது.
0: And it calls it heavenly Jerusalem.
1: அது பரலோக எருசலேம் என்று அழைக்கிறது.
0: It says that there are innumerable company of angels.
1: அங்கே 10,000 தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது.
0: And the general assembly is there.
1: பிறகு பொதுவான சர்வ சங்கம் இருக்கிறது.
0: And the church of the firstborn is there.
1: பிறகு முதல் பேறானவர்களின் சபை அங்க இருக்கிறது.
0: God the judge of all is there.
1: யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனும் அங்க இருக்கிறார்.
0: And the spirit of just men made perfect are there.
1: பிறகு பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள் அங்க இருக்கிறது.
0: All these are present there.
1: பாருங்க, இதெல்லாம் அங்க காணப்படுகிறது.
0: And then the most beautiful description.
1: அதன் பிறகு தான் அழகான வர்ணனை இருக்குது பாருங்க.
0: And to Jesus the mediator of the new covenant and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel.
1: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
0: In the 9th chapter we read that Christ entered into God's presence with his blood.
1: 9th அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? தேவனுடைய சமூகத்தில் இயேசு ரத்தத்தோடு கூட பிரவேசித்தார் என்று வாசித்தோம்.
0: And here we read about what that blood is doing there in the presence of God.
1: இங்கே தேவனுடைய சமூகத்தில் அந்த ரத்தம் என்ன செய்கிறது என்பதை பற்றி நாம் வாசிக்கிறோம்.
0: God is there.
1: தேவன் இருக்கிறார்.
0: Angels are there.
1: தேவ தூதர்கள் இருக்கிறார்கள்.
0: Believers are there. believers, the spirits of the believers.
1: விசுவாசிகளின் ஆவிகள் அங்க இருக்கிறது.
0: And in the company of all these things, all these persons.
1: இந்த எல்லாரும் இருக்கிற அதன் நடுவுலே தானே.
0: The blood was kept there.
1: இரத்தம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது.
0: And it says that it is speaking there.
1: என்ன சொல்லுகிறது? அது அங்கே பேசுகிறதாம்.
0: It is doing something there in the very presence of God.
1: அது தேவனுடைய சமூகத்திலே நண்பர்களே ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறது.
0: This is something that the Bible says and the people don't realize it.
1: பாருங்கள், வேதம் சொல்லுகிற இந்த ஒரு காரியத்தை தான் மக்கள் உணர்ந்து கொள்வதே இல்லை.
0: You know, a lot of people go to the holy land.
1: நிறைய பேர் பரிசுத்த நாட்டுக்கு போறாங்க.
0: You know, and it's all right, I'd like to go and see also.
1: எனக்கு ஆசை தான் இருக்கு அங்க போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு.
0: There's a lot of things that I'd like to see.
1: நிறைய காரியங்களை நான் பார்க்க விரும்புறேன்.
0: But they say when you go there they take you to a particular spot and they show you down deep under the earth in a little hole, they say that's where the blood of Jesus went when it was shed from the cross.
1: என்ன செய்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு, ஒரு இடத்துல இங்க வச்சிட்டு எங்கயோ உள்ள ஆழத்துல இங்க தான்
0: குழிய காமிச்சு இயேசு சிந்தின ரத்தம் அங்க தான் போச்சின்றாங்க. And all these Christians stand there and probably some of them, you know, bow before that.
1: இத்தவங்கலாம் நின்னுட்டு ஒரு சில அநேகமா அப்படி போட்டுபாங்கன்னு நினைக்கிறேன்.
0: And then they have a prayer over there.
1: பிறகு அங்க ஒரு ஜெபம்.
0: They think the blood is over there.
1: ரத்தம் அங்க தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க.
0: But the Bible says the blood is over there.
1: ஆனா வேதம் சொல்லுது ரத்தம் அங்க இருக்குறது என்று.
0: Where did the blood go, my friend?
1: அந்த ரத்தம் எங்க போயிட்டு இருந்தது?
0: I spoke about where the blood went in the book of Romans, in my teachings on the book of Romans.
1: Roman nirupathi kurithu naan podikkumbodhu andha ratham enge sendradhu endru naan ungalukku podithen.
0: How it was shed, where it was taken, where it is placed, what it is doing now.
1: Adhu eppadi sindapattathu, enge kondu pogapattathu, enge vaikkapattirukkirathu, ippo enna seigiradhu idellam podithen.
0: People are stuck with this earth and where that blood dropped.
1: Makkal indha bhoomiyil nindutanga paarenga enga adhu vilundhadho ange nindutanga.
0: But they are not looking at the Bible which says where the blood went.
1: Ana ratham enge sendradhu endru vedam solugiradho adhai vittu vittargal.
0: And what it is doing there.
1: Adhu ange enna seigiradhu.
0: The Bible says is that the blood is not there and we ought not to just pay respects to that. The blood is there in the presence of God speaking better things than that of the blood of Abel.
1: ரத்தம் இங்கே இல்லை, நாம் அதற்கு மரியாதை செலுத்த கூடாது, மாறாக ரத்தம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆவியுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையான வேளை பேசுகிறது என்று வேதம் சொல்கிறது.
0: Abel's blood cried out for vengeance.
1: ஆவியின் ரத்தம் பழிவாங்குதலுக்காக கதறியது.
0: But the blood of Jesus cries out for mercy.
1: ஆனால் இயேசுவின் இரத்தமோ இரக்கத்திற்காக கெஞ்சுகிறது.
0: This is the difference between the blood of Abel and blood of Jesus.
1: ஆபேலின் இரத்தத்துக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான்.
0: It is speaking there.
1: அது அங்க பேசுகிறது.
0: You see, when the people offered sacrifices in the tabernacle,
1: பாருங்க ஆசரிப்பு கூடாரத்திலே மக்கள் பலிகளை செலுத்திய போது,
0: the high priest took the blood and sprinkled it on the mercy seat.
1: பிரதான ஆசாரியன் இரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்தின் மீது தெளித்தார்.
0: That was a picture of how our high priest Jesus takes the blood to the very presence of God, to that mercy, real mercy seat, and sprinkles it there.
1: எப்படி நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவானவர் அந்த நிஜமான கிருபாசனத்தை கொண்டு போய் தம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறார் என்பதற்கு இது ஒரு நிழலாகத்தான் அமைந்திருந்தது.
0: In the tabernacle, it was enacted like a picture.
1: ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு படம் போல அது நடத்தி காண்பிக்கப்பட்டது.
0: So when it was sprinkled on the mercy seat, God spoke from between the cherubims. The voice of God was heard.
1: ஆகவே அங்கே கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்பட்ட போது தேவனுடைய சத்தம் கேருபீன்கள் மத்தியிலிருந்து அங்கே கேட்கப்பட்டது.
0: You see, when the blood was sprinkled, there was a manifestation of God's presence.
1: பாருங்க இரத்தம் அங்கே தெளிக்கப்பட்ட போது தேவனுடைய பிரசன்னம் அங்கே வெளியாக்கப்பட்டது.
0: His Shekinah glory was revealed and God spoke from the midst of the cherubim.
1: Shekinah மகிமை அங்கே காணப்பட்டது, கேருபீன்கள் மத்தியிலிருந்து தேவன்
0: Only when the blood was shed, God spoke.
1: ரத்தம் தெளிக்கப்பட்ட போதுதான் தேவன் பேசினார்.
0: That is why the high priest had faith in this shed blood and in sprinkling it and using it in that way.
1: ஆகவேதான் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மீதும் அது தெளிக்கப்பட வேண்டும் என்பது மீதும் ஆசாரியன் அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தான்.
0: Even today it is like that.
1: இன்றைக்கும் அப்படிதான்.
0: The shed blood that there was the blood of Jesus that was shed and is there in the presence of God speaks better things than that of Abel.
1: சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆபேலின் இரத்தத்தை விட இது மேன்மையான வேளை பேசுகிறது.
0: And when we enter into the very presence of God,
1: தேவனுடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்கும்
0: போது, we enter in through that blood.
1: அந்த இரத்தத்தின் மூலமாக தான் நாம் பிரவேசிக்கிறோம்.
0: Because the blood is there.
1: அந்த இரத்தம் அங்கே இருக்கிறபடியினால்,
0: we are given a welcome in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே நாம் வரவேற்கப்படுகிறோம்.
0: And God speaks and manifests his glory.
1: தேவனும் பேசுகிறார், தம்முடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்துகிறார்.
0: This is the glory of the blood of Jesus.
1: இது தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகிமை.
0: This is what the blood of Jesus is doing for us now.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்போது இதைதான் நமக்கு செய்து வருகிறது.
0: It is speaking there at the very presence of God for us.
1: நமக்காக தேவனுடைய சமூகத்திலேயே அது பேசிக்கொண்டிருக்கிறது.
0: Jesus Christ our intercessor is there.
1: நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார்.
0: He is speaking there for us.
1: அவரும் நமக்காக அங்கே பேசுகிறார்.
0: The blood that he shed speaks for us.
1: அவர் சிந்தின இரத்தமும் நமக்காய் பேசுகிறது.
0: It cries out for mercy upon us.
1: நம்மீது தேவன் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று அது கதறுகிறது.
0: And because of that God manifests his glory and his presence to us.
1: அதனமத்தமாக தான் தேவன் தம்முடைய மகிமையும் பிரசன்னத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
0: You see when you realize what the blood has done.
1: பாருங்க இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் உணரும்போது.
0: When you confess it with your mouth.
1: உங்கள் வாயினாலே நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போது.
0: You see the very manifestation of God's presence.
1: தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதை அப்படியே நீங்கள் பார்க்கலாம்.
0: You experience God's powerful presence in a powerful manner.
1: தேவனுடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை வல்லமையான விதத்திலே நீங்கள் அனுபவிக்கலாம்.
0: This can happen even today.
1: இன்றைக்கும் இது நடக்கும்.
0: Instead of being depressed about what is happening around us.
1: உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை கண்டு மனம் சோர்ந்து போயிருப்பதை விட.
0: Instead of worrying about it.
1: அதை குறித்து கவலைப்படுவதை விட.
0: Instead of wondering about whether God accepts you or not.
1: தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்று யோசிப்பதை விட.
0: Claim what the blood of Jesus has done for you.
1: இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறதோ அதை சொந்தம் பாராட்டுங்கள்.
0: Claim that it is speaking better things for you about you.
1: அது உங்களுக்கு குறித்து மேன்மையான காரியங்களை பேசுகிறது என்று உரிமை பாராட்டுங்கள்.
0: Claim that it brings you to the very presence of God.
1: அது உங்களை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறது என்று சொந்தம் பாராட்டுங்கள்.
0: Claim its peace and protection and safety.
1: அவருடைய சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நீங்கள் உங்களுக்கு சொந்தம் பாராட்டுங்கள்.
0: Claim the salvation that comes through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் வரக்கூடிய இரட்சிப்பை சொந்தம் பாராட்டுங்கள்.
0: Stay behind that blood.
1: அந்த இரத்தத்தின் பின்னாலேயே இருங்கள்.
0: Keep under that protection.
1: அந்த பாதுகாப்பின் கீழாகவே இருங்கள்.
0: Let not the destroyer touch you.
1: சங்காரக்காரங்களை தொட வேண்டாம்.
0: Be in the place of total protection.
1: முற்றிலும் பாதுகாப்பான அந்த இடத்தில் இருங்கள்.
0: That is why Jesus said nothing shall in no means harm you.
1: ஆகவேதான் இயேசு சொன்னார் எதுவும் எந்த விதத்தில் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது.
0: Nothing shall by any means harm you.
1: எதுவும் எந்த விதத்தில் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது.
0: Now this does not just refer to some kind of a terrible thing happening to us.
1: ஆனா இது ஏதோ நமக்கு பயங்கரமான ஒரு காரியம் சம்பவிக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லல.
0: No, the devil is always attacking.
1: கிடையாது பிசாசு எப்போதும் தாக்கி கொண்டிருக்கிறான்.
0: He is always attacking with all kinds of evil.
1: எப்போதும் எல்லாவிதமான தீமையினாலும் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறான்.
0: With negative thoughts.
1: பிற்போக்கான சிந்தனைகளினாலே, பயத்தினாலே,
0: with worry,
1: கவலைகளினாலே,
0: with depression,
1: மனச்சோர்வினாலே,
0: with disheartening us with various things.
1: பல்வேறு காரியங்கள் மூலமாய் நம்மை அதிரியப்படுத்துவது மூலமாக.
0: And Jesus said,
1: Yesu solluva,
0: nothing shall by any means harm you.
1: எதுவும் எந்த விதத்துல உங்களை தீண்ட முடியாது.
0: It is on the basis of the blood of Jesus we stand.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையிலே தான் நாம் நிற்கிறோம்.
0: The Bible says no weapon formed against us shall prosper.
1: வேதம் சொல்லுது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ.
0: No weapon shall that is formed against us shall prosper.
1: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே.
0: Your enemy shall come one way and run seven ways.
1: உன்னுடைய எதிரி ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் ஓடி போவான்.
0: Because of the blood.
1: இரத்தத்தின் நிமித்தமாக.
0: Because of the peace and the protection that comes through the blood.
1: அந்த இரத்தத்தின் மூலமாய் வரக்கூடிய பாதுகாப்பு சமாதானத்தின் நிமித்தமாக.
0: This is the power of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இதுதான்.
0: Every tongue that rises up against you God will condemn.
1: உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எல்லா நாவையும் தேவன் குற்றப்படுத்துவான்.
0: Why?
1: Yeah.
0: A thousand tongues may rise against you.
1: ஆயிரம் நாவுகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம்.
0: But the blood of Jesus speaks for you.
1: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக பேசுகிறது.
0: The condemning voice of the devil is silenced by the powerful voice of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினுடைய சத்தத்தினாலே பிசாசுடைய குற்றப்படுத்தும் சத்தம் அடக்கப்படுகிறது.
0: The condemning voice of a thousand men is silenced by the powerful blood of Jesus that speaks in God's presence.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தத்தினாலே ஆயிரம் நாவுகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் எல்லாமே அடக்கப்படுகிறது.
0: Amen.
1: Amen.
0: Are you there my friend?
1: இருக்கிறீங்களா நண்பர்களே?
0: The blood of Jesus is speaking there.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே பேசுகிறது.
0: That is heard more loudly and clearly than the condemning voice of the devil that is against you.
1: உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுடைய குற்றப்படும் சத்தத்தை காட்டிலும் இந்த இரத்தத்தின் சத்தம் அதிகமாக கேட்கப்படுகிறது.
0: That is why I read the scenery there.
1: ஆகவேதான் அந்த காட்சி அப்படியே உங்களுக்கு வாசித்து காண்பிக்கும்.
0: Old Testament saints, New Testament saints.
1: பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள்.
0: Angels of God.
1: தேவனுடைய தூதர்கள்.
0: Jesus is there.
1: இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார்.
0: God the judge of all is there.
1: எல்லாருக்கும் நியாயபதியாக தேவன் அங்க இருக்கிறார்.
0: And there the blood is there also.
1: பிறகு இரத்தமும் அங்க இருக்கிறது.
0: Constantly it is speaking for you, mercy upon you, grace upon you.
1: அது தொடர்ந்து உங்கள் மீது இரக்கமும் கிருபையும் காண்பிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறது.
0: That is the thing that is heard in heaven 24 hours of the day, my friend.
1: பரலோகத்திலே அந்த சத்தம் தான் 24 மணி நேரமும் கேட்கப்படுகிறது.
0: Throughout all eternity this blood will speak for us.
1: நித்திய நித்தியமாய் இந்த இரத்தம் நமக்காக பேசும்.
0: What does it say?
1: அது என்ன சொல்கிறது?
0: It says that our sin is covered.
1: நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது.
0: Our sin is taken care of.
1: நம்முடைய பாவம் எல்லாம் பரிகரிக்கப்பட்டு
0: விட்டது. Our past is past.
1: நம்முடைய கடந்த காலம் கடந்த காலமாகி விட்டது.
0: God has thrown it in the bottomless pit.
1: தேவனுடைய சமுத்திரத்தின் ஆழத்திலே எரிந்து விட்டார்.
0: Bottomless ocean.
1: சமுத்திரத்தின் ஆழத்தில்
0: never to bring it back up
1: அதை திரும்ப வெளியே கொண்டு வர மாட்டான்
0: the devil has no right to bring it back up and torment you with it
1: அதை வெளியே கொண்டு வந்து உங்களை வேதனைப்படுத்த பிசாசுக்கு உரிமையே இல்லை
0: now you are a child of god
1: இப்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளை
0: you have the blessing of god
1: தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு
0: உண்டு you have the peace of god
1: தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு
0: உண்டு grace of god is upon you
1: தேவனுடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறது
0: the blood speaks about that
1: இரத்தம் அதை குறித்து தான் பேசுகிறது
0: blood speaks there in the presence of god 24 hours concerning you
1: தேவனுடைய சமூகத்திலே உங்களை குறித்து இரத்தம் 24 மணி நேரமும் பேசுகிறது
0: it is because the believer does not know it he never speaks about it
1: விசுவாசியை அறியாதபடியால தான் அவர் அதை குறித்து பேசுவதில்லை
0: you need to start speaking about it
1: நீங்கள் அதை குறித்து பேச ஆரம்பிக்க
0: you know what you need to do
1: நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா
0: you need to say I sprinkle the blood of Jesus around my household
1: என்னுடைய வீட்டை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்
0: you need to say I sprinkle the blood of Jesus around my mind
1: என்னுடைய மனதை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்
0: my mind is safe from all torment and all attack of the enemy
1: ellavidamana vedanai pisasin thaakudal ivatrilundu enude manam bathramaa irukkirathu endru solla vendum
0: you need to proclaim that the blood of jesus is speaking on your behalf in the very presence of god
1: yesu christum natham ungal saarbile devude samugathile pesugirathu endru neengal arikkai seiya vendum
0: god is not sitting there hearing the devil out about all that he has to say about you
1: devan angu ukkandu kondu ungalai kurithu pisasu solladhalam kettukondirukkavillai
0: god is hearing what the blood speaks about you
1: ungalai kurithu ratham enna solugiratho adhai dhaan devan kettukondirukkar
0: god is looking at you with favor and grace
1: தேவன் மிகுந்த தயவோடு பட்சத்தோடு உங்களை பார்க்கிறார்
0: because the blood has been kept there
1: ஏனென்றால் இரத்தம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது
0: god's grace and favor are available to you
1: தேவனுடைய தயவும் கிருபையும் உங்களுக்கு எப்போதும் உண்டு
0: the only thing is
1: ஒரே ஒரு விஷயம்
0: you got to stay behind that truth
1: அந்த சத்தியத்தின் பின்னாலே நீங்க இருக்க வேண்டும்
0: you got to stay behind this fact
1: இந்த உண்மையின் பின்னாலே நீங்க இருக்க வேண்டும்
0: stay on this truth
1: இந்த சத்தியத்தின் மீது நிலைத்து
0: இருங்க confess this truth
1: இந்த சத்தியத்தை அறிக்கை
0: செய்யுங்க proclaim this truth
1: இந்த சத்தியத்தை அறிவியுங்க
0: claim it for yourself
1: அதை உங்களுக்காய் சொந்தமா ஆட்டுங்க
0: never allow yourself to get outside of the protection of this blood
1: ஒரு நாளும் இந்த இரத்தத்தின் பாதுகாப்பை விட்டு வெளியே வராமல் காத்துக்கொள்ளுங்கள்
0: you must be staying behind that blood
1: அந்த இரத்தத்தின் பின்னாலேயே நீங்கள்
0: இருங்கள் shall we all stand together
1: எல்லாரும் எழுந்து நிற்போமா
0: praise god
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
0: hallelujah
1: hallelujah
0: praise you jesus thank you father Oh let us lift up our hands and give thanks to God.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம்.
0: For the blood of Jesus that was shed for us.
1: நமக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்காக.
0: Thank him for the protection that comes through it.
1: அதன் மூலமாய் நமக்கு வரக்கூடிய பாதுகாப்புக்காக அவரை ஸ்தோத்திரியும்.
0: Salvation deliverance that comes through it.
1: அதன் மூலமாய் வரக்கூடிய இரட்சிப்பு விடுதலைக்காக.
0: Thank God we can stay behind this powerful blood.
1: இந்த வல்லமையுள்ள இரத்தத்தின் பின்னாலே நாம் இருக்க முடியுமே அதற்காய் ஸ்தோத்திரியுங்கள்.
0: Covered by this blood.
1: இந்த இரத்தத்தினாலே மூடப்பட்டவர்களாய்.
0: Protected by divine provision.
1: தெய்வீக பராமரிப்பினாலே நாம் மூடப்பட்டவர்களாய்.
0: Oh thank God that we are under that blood
1: and the ratthathin keelai nam irukkurume adakkai stotriyum
0: thank god that we are behind that blood
1: and the ratthathin piragu irukkurume adakkai stotriyum
0: thank god that no evil shall befall us
1: endha theemai namai anugaadhe adakkai stotriyum
0: no weapon formed against us shall prosper
1: namakku virodhamai uruvaakkapadum endha aayudhamum vaikkaadhe
0: thank god we have victory
1: வெற்றி நமக்கு உண்டு ஆகவே ஸ்தோத்திரியுங்க
0: thank god we have deliverance
1: நமக்கு விடுதலை உண்டு ஆகவே
0: ஸ்தோத்திரியுங்க thank god for the peace of mind
1: சமாதான நிறைந்த மனதுக்காய் அவரை ஸ்தோத்திரியுங்க
0: thank god that the blood of jesus is there in the presence of god
1: இயேசுவின் இரத்தம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரியுங்க
0: not just shed on earth
1: ஏதோ பூமியிலே சிந்தப்பட்டது அல்லது
0: oh it is in the very presence of god
1: அது தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறது
0: it is kept there before god
1: தேவனுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது
0: it is something that is constantly speaking there
1: அது எப்பொழுதும் தேவனுடைய பேசுகிறதா இருக்கிறது
0: it is because that speaking the saints are there in the presence
1: adu pesugirapadiyal dhaan avade prasanathile parisutha manil irukkirargal
0: the blood is speaking and crying out for god's mercy
1: ratham dhaan pesi devudey irakkathukaga genjigirathu
0: that is why the saints can worship him there
1: agave dhaan parisutha mangal ange avare aaradhikka mudigirathu
0: that is why the saints can gather there
1: agave dhaan ange parisutha mangal koodi vara mudigirathu
0: that is why we can gather here
1: agave dhaan naam inge koodi vara mudindathu
0: thank god for the blood that is speaking there for you my friend
1: ungalukkaga ange pesugira ratthathukaga devanai stotthriyungal
0: thank god that the condemning voice of the devil is silenced
1: குற்றப்படுத்துகிற பிசாசுடைய சத்தம் அடக்கப்பட்டபடியால் தேவனை ஸ்தோத்திரியுங்கள்
0: thank you for thank god for god only hears the voice of the blood of jesus
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் சத்தத்தை மட்டுமே தேவன் கேட்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரியுங்கள்
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: thank you father
1: நன்றி பிதாவே
0: thank you jesus
1: நன்றி இயேசுவே
0: thank you lord
1: நன்றி கர்த்தாவே
0: father god in the name of jesus we come
1: பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்
0: thank you lord for this great truth
1: மாபெரும் சத்தியத்துக்காய் நன்றி ஆண்டவரே
0: but what the blood of jesus has done for us
1: எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்து இருக்கிறது என்பதை
0: thank you for the powerful demonstration of the passover
1: பஸ்கா பண்டிகை அவ்வளவு எடுத்துக்காட்டு அனவேதிலே வைத்திரே ஸ்தோத்திரம்
0: thank you for we don't have to resort to foolishness but we can really claim the protection of the blood and salvation deliverance through the blood
1: நாங்கள் மதியனமாய் நடக்க தேவையில்லை இரத்தத்து மூலமா வரக்கூடிய இரட்சிப்பையும் பாதுகாப்பையும் விடுதலை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் ஆண்டவரே
0: we thank you because the blood of jesus speaks in your presence always
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் பேசுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்
0: that is why we can always be in your presence
1: ஆகவே தான் எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்க முடிகிறது
0: that is why we can always rejoice in that
1: ஆகவே தான் எப்பொழுதும் களி கூற முடிகிறது
0: a thousand voices may rise up against us
1: ஆயிரம் நாவுகளுக்கு விரோதமாய் வரலாம்
0: but the voice of the blood of jesus speaks better things than everything
1: anal yesu christuvin rathathin satham matra ellavathoda menmayana vela pesugirathu
0: thank you father
1: nandri thagappane
0: thank you for the safety
1: பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம்
0: thank you for salvation
1: ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம்
0: thank you for deliverance
1: விடுதலைக்காய் ஸ்தோத்திரம்
0: thank you for power over the power of the enemy
1: பிசாசின் வல்லமையின் மீது எங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம்
0: thank you for victory
1: வெற்றிக்காய் ஸ்தோத்திரம்
0: now may the people enjoy that victory
1: இப்போதே அந்த வெற்றியை மக்கள் அனுபவிக்கட்டும்
0: may they enjoy that overcoming power
1: மேற்கொள்ளும் அந்த வல்லமையை அவர்கள் அனுபவிக்கட்டும்
0: ஆண்டவரே may these saints that hear the word of god overcome the devil by the word of god and the, by the blood of the lamb and by the word of their testimony
1: இந்த வசனத்தை கேட்கிற இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொள்ளட்டும்
0: may they overcome him every day
1: அனுதினமும் அவனை மேற்கொள்ளட்டும்
0: by the blood of the lamb and the word of their testimony
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்
0: oh thank you father
1: நன்றி தகப்பனே
0: continue to lead us into victory
1: தொடர்ந்து எங்களை வெற்றிக்குள்ளாய் நடத்துவீராக
0: give you all the glory and honor and praise
1: துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கு செலுத்துகிறோம்
0: in jesus name we pray
1: இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்
0: amen now may the grace of our lord

நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே

உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலன். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிற வண்ணாந்திரங்கள் வயல் நிலமாய் மாறும், பாழானவைகள் பயிர் நிலமாய் மாறும். எஸ் உங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். இப்பொழுதே தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல உங்க மேல இறங்கி வருகிறது. எஸ் அந்த நிறைவானவர், அந்த நிறைவானவர் இப்பொழுதே நம்மை நிரப்புகிறார். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், அவர் வந்தால் பலவீனங்கள் மாறி போகும். வியாதியோடு இருக்கிறீர்களா? இதை பாடும் பொழுதே தேவ சுகம் உங்க மேல இப்பொழுது இறங்கி வருகிறது.

0: கர்த்தருடைய நாமத்தில் மீண்டுமாக உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய தினத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க செல்கின்ற பொழுது, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்து தேவனோடு நெருங்கி சேர்ந்து ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நன்மைகளை வாழ்க்கையில் நடைமுறையில் அனுபவிக்க முடியும். இன்னும் என்னுடைய வாழ்வில் நன்மைகள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் அதிகமாக நன்மைகள் கிடைக்கல, இன்னும் என்னுடைய வாழ்வில் தாழ்ச்சியில் அகலவில்லை, இன்னும் குறைவுகள் நீங்கவில்லை, இன்னும் என்னுடைய வாழ்வில் நிறைய ஏக்கங்கள் இருக்கிறது, ஆதங்கங்கள் இருக்கிறது, மன்றாட்டங்கள் விண்ணப்பம் இருக்கிறது, இன்னும் நான் நன்மையை காண வேண்டும், இன்னும் நான் உயர்வுகளை காண வேண்டும், இன்னும் ஆசையில் காண வேண்டும் என்ற விதமாக நம்முடைய மனம் சொல்லுகிற பொழுது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போகும் பொழுது, என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், சபை கூடுகளில் கலந்து கொள்ளணும், அந்த மாதிரி நிறைய நன்மையெல்லாம் செய்யணும், இந்த மாதிரிப்பட்ட சில செயல்பாடுகளை நாம் பெரும்பாலும் நினைப்போம். உண்மையிலே வேலைலாம் அவசியம்தான், மிக மிக அவசியம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நாம் ஜப அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜப கூட்ட அனுபவம் இருக்குது, ஜப அனுபவம் இல்லை. ஜப அனுபவம்னா தனித்து ஆண்டவரோட பேசி ஆண்டவரோடு நல்ல உறவோடு வாழ்கிறதா ஜப அனுபவம். ஜப கூட்ட அனுபவம்னா கூட்டத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணுறது, அது சில வேளை வந்து சொற்பொழி வாட்டுகிறதாகவும் அமைந்து விடுகிறது. நிறைய பேருக்கு ஜப கூட்டமாக போய் நிறைய கலந்துகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு பேசி பழகி உண்மையான ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதில்ல. அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஜெபம் பண்ண போனால் கூட இன்னொரு அக்காவை சேர்த்துக்குவாங்க, குளோரியாக்கா கொஞ்சம் வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நிர்மலாக்கா நீங்கள் வெள்ளிக்கிழமை வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், பாக்கியாண்டி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வரீங்களா, இப்படி செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கணும்னாலும் புதன்கிழமை ஜெபிக்கணும்னாலும் வெள்ளிக்கிழமை ஜெபிக்கலாம் சனிக்கிழமை ஜெபிக்கலாம், ஒரு சிலருக்கு என்ன வேணும், யாராவது ஒரு குளோரி, ஒரு நிர்மலா, ஒரு சாந்தி, ஒரு வத்சலா, ஒரு வசந்தா தேவைப்படும். அதே மாதிரி சகோதரர்களுக்கும் அப்படி தான், ஏதோ ஒரு ஏசுராஜன், இல்லைன்னா ஒரு ஜேம்ஸு, இல்லைன்னு சொன்னால் ஒரு தங்கமுத்து, ஒரு பாக்கியராஜ், அது மாதிரி யாரும் தேவைப்படும். அந்த ஐக்கியத்தில் ஜெபிப்பா நல்லது, அவன் உண்மையிலே நம்ம வந்து நாலு பேரோட கூடி கூடி ஜெபிக்கிற ரொம்ப பெட்டர், நான் அதை தப்புன்னு சொல்கிறோம் நினச்சிட போகிறீங்க, நிச்சயமாக செய்யணும். ஆனால் சிலர் வந்து இதுக்கு இதில் தான் அவங்களுக்கு ஜெபமே இருக்கும், இவங்களுக்கு யாராக ஒருத்தர் பக்கத்தில் இல்லைன்னு என்ன வராது, ஜெபம் வந்துட்டாங்க ஜெபம் நிற்காது. அக்கம் பக்கத்தில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ஜெபம் தொடங்கினா முடிக்கவே மாட்டாங்க, ஆனால் தனியாக இருந்தாங்கன்னா ஜெபத்தை தொடங்கவே மாட்டாங்க. தொடங்கினாலும் அது எப்போ முடியுதுன்னு அவங்களுக்கே தெரியாது, முடிச்சு பார்த்தா என்ன செய்வாங்க, தூங்கி எழும்பி என்ன செய்வாங்க, ஜெபம் இதில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம், எங்கே முடிஞ்சது, நம்ம வாயில் பேசி தானே இருந்தோம், அதுக்குள்ளே என்ன நடந்தது, அது சீராய் மலை அனுபவம். நம்ம எவ்வளோ நாள் இருக்கணும் அவன் நமக்கு என்ன செய்யாது தெரியா, முடிச்சு பார்த்தா 40 நாள் என்ன செஞ்சுருக்கோம், கடந்து போயிருக்கோம். அப்போது நிறையபடி வாழ்க்கையில் ஜெப அனுபவம் இல்லை, எந்த அனுபவம் தான் இருக்குது, ஜெப கூட்ட அனுபவம் தான் இருக்குது. நம்ம ஜெப கூட்ட அனுபவம் வேணும், நாலு பேரோட சேர்ந்து ஐக்கியமாக ஜெபிக்கிற நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க, செய்யுங்க. ஆனால் எத்தனை பேரோடு நீங்கள் சேர்ந்து ஜெபித்தாலும் நீங்கள் தனித்து ஜெபிக்கிறீங்களா, தனித்து ஜெபிக்காதவங்க நாலு பேரோட சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு தனித்துப்பட்டவங்களும் தேவனை தெரியலை, ஆண்டவருக்கு தெரியலை, அது தெரியணும். சரி, ஆயினும் இதன் மாதிரிலாம் எல்லா காரியங்களும் அவசியம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. ஜெபம் வந்து ஒரு முதுகெலும்பு போல தான். அதே நேரத்தில் இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், நான் இன்னும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், அந்த கேள்வி என்ன பதில், இன்னும் நான் நிறைய ஜெபம் பண்ணோம் என்றால் இன்றைக்கு நிறைய போதகர்கள் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டினா எழுப்புதல் வரும், ஜெபத்தை கூட்டினா ஊரெல்லாம் ரட்சிக்கப்படும், ஜெபத்தை கூட்டினா வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு எல்லாம் ஒன் சைடாகவே போகிறாங்க. எல்லாமே ஜெபத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி போயிடுறதுனால நிறைய பேர் ஜெபத்தை கூட்டி கூட்டி கூட்டி கூட்டி பார்க்குறாங்க, ஆனால் நன்மை என்பது வராமலே போயிடும். ஜெபம் மிக மிக அவசியம். அதே நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொழுது எபேசியர் 1:3 சொல்லப்பட்டபடி இது என்ன ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு அர்த்தம்னு சொன்னால் தரம் உயர்ந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்ன உடனே இது பரிசுத்தம், நீதி, உண்மை அந்த மாதிரி மட்டும் கிடையாது. தேவனால் வருகிற அத்தனை ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அது ஏன் ஆவிக்குரிய உன்னதங்களே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா தேவனால் வருகிற ஆசீர்வாதம் அர்த்தம் நிறைய பேர் புரியலை. எப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிற என்ன தெரியுமா, ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் படிக்கிறது, நம்ம ஒழுங்காக வாழ்றது, உண்மையாக வாழ்றது, நேர்மையாக வாழ்றது, பயபக்தி, இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது தேவனால் நமக்கு ஆசீர்வாதங்களாக ஆயத்தப்படுத்தப்பட்ட அத்தனை காரியங்களும், தேவ உறவோடு, தேவ ஐக்கியத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு, தேவ பரிசுத்தோடு வாழ்கிறோம். அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் இன்னும் என்ன செய்யணும்னா, இன்னும் ஆவிக்குரியவளாக மாறணும். ஒரு லெவலில் நின்று கொண்டிருப்பதல்ல, இன்னும் ஒரு லெவலுக்கு வராமலே இருந்து கொண்டிருப்பதில்லை, வந்தால் அந்த லெவல்லையே அந்த ஸ்டேஜில் நின்று கொண்டிருப்பதில்லை. யூ மஸ்ட் க்ரோ ஆன் அண்ட் ஆன். நீங்கள் இன்னும் வளரணும். ஏன்னா வளர்றதுக்கு நிறைய இருக்குது. ஒரு மரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வளர முடியும். ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும். நம்முடைய வளர்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட வயசோடு நிற்கிது, அப்படி தான். நம்ம வளர்ந்துட்டு தான் என்ன நடக்கும், ஒரு 20 வயசில் ஒரு 5.5 அடி வளர்ந்தோம், 40 வயசில் 13 அடி ஆகிடுங்களா? இல்லை, ஒரு அளவுக்கு வளர்ந்து நிற்க வேண்டியிருக்கு மனுஷன், அப்படி தானே. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் தான். அதனால தான் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வளருவாங்க, பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வியாதியசன் ஆவாங்க. ஏன் வளர்ச்சி இல்லைல்ல, இருக்கிறத மெயின்டெனன்ஸ் தான். சும்மா ஆயில் போட்டு ஃபியூலை ஊற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றபடி பிள்ளைகள் தான் வளருவாங்க. அவங்களுக்கு எலும்பு வளரும், நரம்பு வளரும், ரத்த ஓட்டங்கள் இதாகும், ஹைட் ஆகும். நம்ம வளர்ந்துகிட்டே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ நம்முடைய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்டது. ஆனால் வளர்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கணும், இல்லையா? அப்போ இன்னும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். என்ன, ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க இருக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அடைந்து கொண்டு போய் நீங்கள் வளர்வீர்கள். எனவேதான் ரோமர் 12வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம் என்ன சொல்லுன்னா, நீங்கள் வந்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள். அப்போது உங்கள் ஷேப்பே மாறணும், உங்களுடைய அப்பியரன்ஸே மாறணும், இல்லையா? உங்களுடைய எல்லாமே மாறணும். அப்போ மாறுகிறதெல்லாம் ஆசீர்வாதம் வரும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்துட்டு நான் வழக்கமாக பண்ணுற ஜபத்தை பண்ணியாச்சு, வழக்கமாக பண்ணுற பைபிளை படித்தாச்சு, வழக்கமாக செய்கிற சே காரியங்களை செஞ்சாச்சுன்னு சொன்னால், யூ வில் நாட் கெட் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட் மோர் அண்ட் மோர். வளர்ந்து கொண்டே இருக்கணும். எனவேதான் நீங்கள் பிள்ளைகளைப் போல மனம் திரும்பி என்ன செய்யணும், மாறாவிட்டால் பிள்ளைகள் வளர்ந்துட்டே இருப்பாங்க இல்லையா, பிள்ளைகளைப் போல மாறணும். அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோமா, ஒரு வளர்ச்சி நல்ல அப்படி நின்று கொண்டு இருக்கிறோமா? ஆவிக்கு தேவனுக்குரிய ஆசீர்வாதங்களை நீ அடைய வேண்டும் என்றால் தேவனுக்குரியவர்களாக இன்னும் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர வளரத்தான், நான் ஜபத்தில் வளர்ந்து விட்டேன், ஆராதிக்கிறதில் வளர்ந்து விட்டேன், துதிக்கிறதில் வளர்ந்துட்டேன், கொடுக்கறதில் வளர்ந்துட்டேன், ஊழியர் செயல் இதெல்லாம் வந்து ஒரு வேறொரு பகுதி. இங்கேயே வளரணும், ஜப அனுபவங்களும் வளரணும். நாம் என்றைக்குமே காலைல எழும்புறோம்னா கணிசமாக நேரம் என்ன செய்யணும், ஜபத்தில் செலவிடணும். நீங்கள் யாராவது இன்றைக்கி ஜபம் பண்ணாமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை குறித்து நான் கவலைப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். ஏன்னா காலைல நீங்கள் எங்கே போனாலும் முடிச்சு தான் போகணும். எந்த அலுவலாக இருந்தாலும் சரி, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் லைஃப்பில் நம்ம காலைல என்ன செய்யணும், கணிசமாக நேரத்தை ஜபம் பண்ணிட்டு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் காலை எலும்பின பொம்பளைக்கு என்ன யோசிப்பாங்கன்னா, இன்றைக்கி என்னத்தை செய்யலாம், இட்லியா தோசையா அப்படி சிந்திப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அநேகர் காலை எலும்புன்னு என்ன யோசிக்கிறாங்க, இன்றைக்கி வாட்ஸ்அப் என்ன அனுப்பலாம், அந்த ஸ்டேட்டஸ் என்ன போடலாம், இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்ல, நம்ம புதுசாக வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்குவோமா, இல்லை நேற்றைக்கு சாப்பிட்ட கடையில் எடுத்துள்ள ஒரு ஃபோட்டோ அதை போட்டுக்குவோமா, இல்லை பீச்சுக்கு போனதை போடுவோமா, இல்லை பார்க்குக்கு போனதை போடுவோமா, இல்லை நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டு வந்தாங்களே அவங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ போடுவோமா, ஏதாவது இந்த மாதிரி காலையில் எழும்பி என்ன செய்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிறதில் என்ன செய்யணும், முதல் கவனம் செலுத்தணும். நீங்கள் கர்த்தரை தேடாதபடிக்கு உலகத்தில் போய் எவ்வளோ தான் தேடினாலும் அந்த தேட வேண்டிய விளைவு உங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். தேவன் அதிகமாக தேடுங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், பைபிள் படிச்சிட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டோம், பயபக்தியாக தான் வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதில்ல. டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் க்ரோயிங் அப், யூ ஹேவ் டு செக். ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன செய்யணும், யூ ஆர் அப்சர்வ், நான் எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கிறேன். ஃபிசிக்கலி நம்ம வளர்ச்சி ஒரே அளவு தான், போன மாதம் அளந்தோம் அவ்வளோதான் உயரம், இந்த மாதம் அவ்வளோதான். நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி, அப்போ இந்த வளர்ச்சி அடைய அடையத்தான் ஆவிக்குரிய ஆசிரங்கள் வரும். இப்போ இன்னொரு கேள்வி வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப வளர்ந்த உடனே என்னுடைய சூழல் எல்லாம் மாறிடுமா, என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகிடுமா, எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்லாம் சேஞ்ச் ஆகிடுமா, நான் முன்னைய விட இப்போ கேரக்டரில் மாறிட்டேன், நல்ல விஷயங்களில் மாறிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறின உடனே என்னுடைய சூழ்நிலைகள்லாம் அப்படியே தலைகளாக மாறுதா, அதனால நிறைய பேர் சொல்லணும் எவ்வளோ ஜெபிக்கிறோம் பிரதர் அது என்னன்னே தெரியல, ஒன்றுமே மாற மாட்டேங்க அப்படியே தான் இருக்குது. நானும் தலைகீழான்னு ஜெபம் பண்ணி பார்க்குறேன். ஆ இப்போ நிறைய பேர் தலைகளாக தான் ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, தலைக்கு இருக்கும் தலைகளாக இருக்கிற சும்மா பேச்சுக்காக சொல்லலை, நிறைய பேர் ஜெபம் தலை இங்கே தான் இருக்கும், அது கீழே தான் இருக்கும், ரைட் இருக்கட்டும். தலைகளாருன்னு ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நானும் உபவாசம் உபவாசம்னு எவ்வளோ பண்ணி பார்க்குறேன், ஆனால் நிலைமை மாறலையே. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிலைமையும் மாறும், மாறாத நிலைமைகளும் உண்டு. ஆனால் மாறாத நிலைமைகள் இருந்தாலும் அந்த மாறாத நிலைமைகளுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, யூ வில் என்ஜாய், யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நீச்சலையே உங்களுக்கு தெரியாது, நீ ஆற்றுலையோ ஏரியிலையோ கடல்லையோ என்னையுமே போய் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பழக முடியாது. அப்போ அந்த கடலை பார்த்தா உங்களுக்கு என்ன வரும், ஒரு சி ஒரு சமுத்திரத்தை பார்த்தோடனே கடலை பார்த்தா என்ன வரும், ஐயோ அந்த ஆல்ப அந்த அலையை பார்த்தோன்னே பாண்டிச்சேரி அலைகளெல்லாம் பார்த்தா யாருக்கும் பயம் வராது. நீங்கள் சவுதர்ன் சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த அலைகளை பார்த்தா என்ன செய்யும், ஆமாம் கன்னியாகுமரி அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சவுதர்ன் ஏரியாஸ் போய் பார்த்தா அந்த அலைகளை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்ட உயர் செய்யும், பனைமர அளவுக்கு உயரத்துலேருந்து எழும்பி வரும். இப்போ அதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன வரும், யுல் பி அஃப்ரைட் இல்லையா, பயப்படுவீங்க. ஏன், உங்களுக்கு என்ன நீச்சல் தெரியாது. ஆனால் நீங்கள் நீச்சல் பழக பழக பழக பழக என்ன ஆகிடும், கடல் மாறிடுமா, இவன் நீச்சல் பழகிட்டான்ப்பா, இவன் நல்லா நீந்த தெரியும், இவன் நல்லா டைவ் அடிக்க தெரியும், அதனால் நாம் என்ன அடக்கி வாசிப்போம் அப்படின்னு கடல் அலைகள் அமர்ந்துருமா. கடல் அலைகள் வளர்க்கும் போல என்ன பண்ணும், கடல் அலைகள் வளர்க்கும் போல தான் எலும்பு வரும். ஆனால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நீங்கள் இப்போ என்ன ஆகிட்டீங்க, அவைகளை சந்திக்க ஆற்றல் பெற்றவங்களாக மாறிட்டீங்க, உங்களுக்கு இப்போ நீச்சல் தெரியும் இல்லையா. இந்த வண்டி ஓட்ட தொகுற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கார் இப்படி வந்தோம், இல்லை வந்து இப்படி வரான், இன்னொருத்தான் இப்படி வந்தோம், இன்னும் இப்படி வரான், ஏன்னா வண்டி இப்போ தானே ஓட்ட ஆரம்பிச்சிருக்கணும், நமக்கு உடனே இப்படி வந்தாலே பயம், அப்படி வந்தாலே பயம். ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் போய் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிறைய திரும்ப திரும்ப திரும்ப ஓட்டி ப்ராக்டிஸ் வந்துச்சு, இப்போ உங்களுக்கு டிராஃபிக்கில் மாறதா, அதை விட இப்போ தான் நீங்கள் அதிக ஆட்கள் இருக்கிறத வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஆனால் லாபகமாக ஓட்டிகிட்டு போகிறீங்க இல்லையா, கம்ஃபர்டபுளாக ஓட்டிட்டு போகிறீங்க, அழகாக பக்கத்தில் இருந்து பேசிகிட்டே ஓட்டிட்டு போகிறேன், முன்னாடி இந்த ஒரு தான் வரான் இந்த ஒரு தான் வரான், எப்படி போகிறது தெரியலையே, அங்கே திரும்புவோம் இங்கே திரும்புவானே தெரியலையே, அதுவும் அவன் அவ்வளோ ஸ்பீடில் வரான், நானும் இப்படி போகிறேன், அவன் ஸ்லோ பண்ணுவானோ பண்ண மாட்டான் தெரியலையோ, இப்போ அந்த மாதிரி கவர் இல்லைங்கடையே ஆகும், இப்போவும் பழையது மாதிரி தான் எல்லாரும் வரான். நான் என்ன பண்ணுறேன், ஸ்மூத்தாக வண்டியை ஓட்டு போகிறையே, நான் பழக பழக சூழல்களையே என்ன செய்கிறேன், சந்திப்பதற்கு என்றவனாக மாறுகிறேன். நான் நீச்சல் கலை கற்க கடலோ ஏரியோ அதனுடைய தன்மைகளை மாற்றாமல் இருந்தாலும் கூட நான் என்ன செய்கிறேன், அவைகளினாலே பாதிக்கப்படாதவனாக எல்லாவற்றையும் சந்தித்து கடந்து செல்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவிக்குரியவர்களாக வளர வளர வளர உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்கள் மாறாமல் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, யூஆர் ஏபிள் டு ஸ்டாண்ட், எல்லாம் விட்ஸ்டாண்ட் பண்ண முடியுது உங்களால், உங்களால் வந்து ஓவர் கம் பண்ண முடிகிறது, இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆர்ட். அல்லேலூயா. ஏதோ நான் ஜெபம் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணது, ஜெபத்தை அளந்து அளந்து அளந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு அந்த பக்கம் மாறிச்சா இந்த பக்கம் மாறிச்சா கிழக்கு பக்கம் மாறிச்சா வடக்கு பக்கம் எல்லாம் ரிமைனிங் சேம். ஆனால் ஆவிக்குரியவளாக மாறிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை என்ன செய்கிறது, வித்தியாசப்படுகிறது. சரி, இப்போது இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். மாற வேண்டும், வி மஸ்ட் சேஞ்ச், வி மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், இன்னைக்கு நிறைய சபைகள் ஆராதனையில் மக்களை பழக்கி வைத்து பழக்கி வைத்து பழக்கி வைத்து நல்ல ஆராதனை எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, தம்பிக்குவார் ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, அப்புறம் வந்து ஊழியகத்தில் ரொம்ப பழக்கவங்களாக மாறிடுறாங்க. ஆனால் மாறுவது எதில், ஆவிக்குரிய அனுபவத்தில், தேவனை அறிகிற அறிவில், தேவ உறவில், தெய்வ பிரசன்னத்தில் வாழ்கிறதுல நம்ம என்ன செய்யணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதில் எந்த இடங்களில் மாறணும், முதலாவதாக எங்கே மாறணும் நீங்களே சொல்லுங்களேன், நான் பாயிண்ட் கரெக்டாக தானே ஆர்டர் பண்ணிக்கணும் பார்த்துக்கலாம், எங்கெங்க முதல்ல மாறணும், ஆ சத்தமாக சொல்லுங்கள், ஆ மைண்டு இதில் எல்லாம் காமனாக தான் இருக்கிறீங்கல்ல, பரவாயில்ல ஒத்த கருத்து, அப்போ நானும் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் அதுதான் முதல் பாயிண்டாக வச்சுருக்கிறேன், புரிகிறதா எங்கே மாறணும். அப்போ சில உண்மைகள் எல்லாருக்கும் தெரியுது, ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சது ஒன்றும் கிடையாது, அப்போ நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருக்கிறனால நாம் வந்து இதை சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ முதலாவதாக நம்ம என்ன செய்யணும், வி மஸ்ட் சேஞ்ச் இன் அவர் மைண்ட். ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு தான். மனசு எப்படியோ வாழ்க்கை அப்படியே, உங்கள் மனசு எப்படியோ அப்படி தான். உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, அதுவல்ல, வாட் அபவுட் யுவர் மைண்ட், ஹவு இஸ் யுவர் மைண்ட், தட் இஸ் என்ன செய்ய, தட் இஸ் அதாவது டிசைடிங், தட் இஸ் டெட்டர்மைனிங், அது உங்களுடைய இதை தீர்மானிக்குது. அப்போ முதலாவது உங்களுடைய மனநிலை என்ன? அப்போ சரி, பவுல் சொல்கிறது ஒன்று குறுந்த ரெண்டாம் மத்தியத்தினுடைய கடைசி வசனத்தில், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, வி ஹவ் த மைண்ட் செட் ஆஃப் கிரைஸ்ட், வி ஹவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ ஆவிக்குரியவர்கள் சொல்ல, நம்ம ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம்ல, ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம், அதனால் நம்ம இந்த பரிசுத்தாவி குறித்த நிச்சயமுடையவளாக இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு ரட்சிக்கப்பட்டாலும் நிறைய வருஷம் அந்த அனுபவத்தில் வாழ்ந்தாலும் பரிசுத்தாவி குறித்த நிச்சயமற்றவளாக இருக்கிறாங்க. சரி, நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம், இன்னும் வரகாலம் அதை பற்றி நம்ம பேசலாம். அப்போது பரிசுத்தாவி நமக்குள்ளே வருகிற பொழுது அதுதான் அந்த மைண்ட் சேஞ்ச். இப்போ நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க அழைக்கப்படுகிறோம். இதுதான் கலாத்தியர் 5:16 பார்க்குறோம். கலாத்தியர் 5:16 வாசிப்போம்.
1: பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள்.
0: அப்போ ஆவிக்கேற்றபடி ஹோலி ஸ்பிரிட் படி நடந்து கொள்ளுங்கள். அப்போ இதுதான் ரோமர் 8:14 வாசிக்கும் பொழுது, இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ முதலாவது மாற வேண்டிய இடம் இது மனம். மனம் எப்படிங்க மாறும், மனம் எப்படி இருக்கணும், நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும். முக்கியமாக மனதை வைத்து கொள்ளுகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம எல்லாவற்றையும் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போனால் அது வந்து பல நாட்கள் வேணும். நாம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். நம்முடைய மனதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ எதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம், தலைப்பு மறந்துட்டீங்களா? ஆமாம், மாற மாற மாற மாற மாற. என்னடா இது இவருக்கு என்ன ஆச்சுது, ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆமாம், நான் மாறிக்கொண்டிருக்க மாறிக்கொண்டிருக்க மாறிக்கொண்டிருக்க தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வந்து கொண்டு இருக்கும். தேவ சமாதான சந்தோஷம் நம்பிக்கை தைரியம் நம்ம வாழ்க்கையில் பெருகிட்டு இருக்கும். அதில் முதலாவது மாற வேண்டியது நம்முடைய மனம். மனம் எப்படி மாறுறது, முக்கியமாக மனிதர்கள் விஷயத்தில் தான் நம்முடைய மனம் அதிகமாக கரெக்ட் ஆகுது. பொருட்கள் விஷயத்தில் கரெக்ட் ஆகுது, சூழல்கள் விஷயத்தில் கரெக்ட் ஆகுது, நிறைய இருக்குது, தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய மைண்டை டிசைன் பண்ணுறது எதுன்னு சொன்னால் மனிதர்கள் தான், நம்முடைய வாழ்க்கையிலே சம்மந்தப்பட்ட மனிதர்கள். அந்த மனிதர்களை குறித்த எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் தான் நம்முடைய மைண்டை டிசைன் பண்ணுது, அதை வந்து டிசைட் பண்ணுது. அப்போது மனிதர்களை குறித்த நம்முடைய சிந்தனை நிலை எவ்விதமாக இருக்கிறது? சிலரை நீங்கள் கோபமாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் எரிச்சலாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வருத்தமாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வெறுப்பாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வைராக்கியத்தோடு தான் சிந்திக்க முடியும். சம்திங் ஹேப்பன்ட், சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க, நான் அவங்கள பற்றி ரொம்ப நினச்சி சந்தோஷப்பட முடியாது. சிலர் நினைக்க முடியும், எனக்கு வருத்தம் வருது, கோபம் வராமல் வராத இடத்துல என்ன வந்துடுது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் மேலே ஒரு கோபமும் கிடையாது, ஆனால் வருத்தம் இருக்கும். அவங்க சொன்னது உண்மை தான், கோபம் எல்லாம் கிடையாது, என்ன இருக்குது, வருத்தம் இருக்குது. சிலருக்கு வருத்தம் இருக்காது, கோபம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது நெகட்டிவாக. மனிதர்களை குறித்த எதிர்மறையான பார்வை நிலை, ஹவு வி ஆர் வியூவிங் த பீப்புள், மக்களை மனிதர்கள் யாருக்கலாம், அண்ணனோ தம்பியோ கணவனோ மனைவியோ அக்கா தங்கச்சி மாமா மாமியார் யாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹியூமன் பர்சனாலிட்டி, அவர்களை குறித்த மனம், நம்முடைய மனம் எப்படி இருக்குது. ஏன்னா நம்முடைய மனதில் அதிகமான நேரங்கள் மனிதர்களை குறித்து சிந்திக்க நேரிடுகிறது. அப்படி தானே, நான் சொல்கிறது பொய்யா உண்மையா, கொஞ்சம் போய் கொஞ்சம் உண்மையா, உண்மைதான், அப்படி தானே. நிறைய விஷயங்கள் வேறு சிந்திக்கிறோம், பொருட்களை பற்றி சிந்திக்கிறோம், வேலையை பற்றி சிந்திக்கிறோம், வீட்டை பற்றி சிந்திக்கிறோம், ஹெல்த்தை பற்றி சிந்திக்கிறோம், வாகனத்தை பற்றி சிந்திக்கிறோம், ஊர் ஓரத்தில் நடக்கிறத பற்றி சிந்திக்கிறோம், அரசியலை பற்றி சிந்திக்கிறோம், நிறைய விஷயம் சிந்திக்கிறோம். ஆனாலும் அதிகமாக அவைகளெல்லாம் வேடிக்கைக்க தரமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனதனுடைய நிலையை வந்து தீர்மானிக்கிறதும், நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் மனிதர்களை குறித்த பார்வை. அப்போது நீங்கள் சிலரை வந்து கோபமாகத்தான் உங்களால் சிந்திக்க முடிந்தால், நீங்கள் கோபமாகவே சிந்தித்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் கோபமாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய சமாதானம் உங்களுக்குள்ளே செயல்படாது. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறதில்ல, இதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கோப மனநிலை சந்தோஷ மனநிலைக்கு எதிரானது. வருத்த மனநிலை சந்தோஷ மனநிலை எதிரானது. அதிருப்தி மனநிலை சில நினைக்கும் போது பொறாம மனநிலை வரும். யார் யாருக்கெல்லாம் பொறாம இருக்குன்னு நமக்கு தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குள்ள தெரியும் பொறாம வருதா வரலையா அப்படின்னு. நம்ம விட்டு பையனும் பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கான், நான் அடுத்த விட்டு பையனும் பத்தாம் கிளாஸ் படிக்கிறான், அவன் மார்க் வாங்கிட்டு வரான், நம்ம பையனும் மார்க் வாங்கிட்டு வரான், அப்போ தான் தெரியும் யார் யாருக்கு பொறாம இருக்குது. அவனை விட நம்ம பையன் அதிக மார்க் வாங்கினா நமக்கு பொறாம வராது. நம்ம பையனை விட அவன் அதிகம் வாங்கினா என்ன வரும்? பொறாம வரும். சரி, அப்போ பொறாமை மனம் சிலரை குறித்து நம்ம எப்படி சிந்திப்போம்னா எப்போவுமே தாழ்வாகவே சிந்திப்போம். ஏன்னா அவங்க தாழ்வாக, அதாவது அவங்க வந்து அப்படி ஒன்றும் பெருசாக நினைக்க முடியாத ஆட்கள் கிடையாது. அவங்க போய் ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது. அப்போ அது பெரிய ஆட்களாக இல்லைன்னா நம்ம அவங்கள எப்படி நினைப்போம்? சாதாரணமாக நினைப்போம். சிலரை மட்டமாக நினைப்போம். சிலரை எப்போவுமே சந்தேகமாகவே நினைப்போம். அவங்கள நம்பவே மாட்டோம். அவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருப்போம். ஏன் இதாக எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறது? அவங்க வந்தாலே சந்தேகம், இவங்க கூட ஏதாவது இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்களா, கூட ஏதாவது ஆவி வந்திருக்கா. இந்த பிற மதங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில நம்பிக்கைகள் உண்டு. எப்படி நம்பிக்கை? அதாவது இந்த வாசு சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், நம்ம வெளியே போகிறவர்களில் வந்து எதையா பார்த்தா அதனுடைய அடிப்படையில் நல்லது கெட்டது அமையும், எந்த நேரத்தில் கல்யாணம் வைக்கணும் வைக்கக்கூடாது, எந்த நேரத்தில் வீடு கட்டணும் கட்டக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும், சில குடும்பங்களை பார்த்திங்கன்னா ஒரு மருமகள் வர்றாங்க, மருமகள் வந்த பிறகு இவங்க குடும்பத்தில் பெரிய பணக்காரர் ஆகலைன்னா என்ன சொல்லிடுவாங்க? இந்த மணமா வந்த பிறகு தான். ஆமாம், இல்லைன்னா வேறு யாராவது மேல் பக்கம் வாடகை இருக்க வந்தாங்கன்னு வச்சுங்களாம், இவங்க ஒரு ஃப்ளோரை வாடகை விட்டுருப்பாங்க, அவங்க வந்ததுலேருந்து இவங்களுக்கு முன்னேத்தே இருக்காது. இவங்க எப்படி கணக்கு பண்ணியிருப்பாங்க? என்றைக்கு மேலே ஒருத்தவங்க வந்தாங்களோ அன்னிலேருந்து என்ன இல்லை, அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்களோ அவங்க வந்தப்பறம் தான் நாங்கள் கார் வாங்கினோம், ஆனால் இவங்க வந்தப்பறம் தான் நாங்கள் காரை விற்றோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூழ்நிலை நடக்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க? இதுதான் நம்ம வாழ்க்கை நல்லது கெட்டதை டிசைட் பண்ண நினைப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க இதிலெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம ஃபார்வர்ட் டைப். ஆனால் இவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது, புரிகிறதா? நான் நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கிள் படித்தேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டருடைய மனைவியே, ஒரு பாஸ்டர் ஏற்கனவே டைவோர்ஸ் ஆகி அவரை வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணால் சரி பரவாயில்ல வாழ்ந்துட்டு போகணும், அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ஏற்கனவே இருக்குது, அந்த அம்மா டைவோர்ஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் இந்த இதை படித்து என்ன நினச்சுன்னா பரவாயில்ல ஒரு பாஸ்டர் இவட்ட ஒரு அபிஷேகம், அது சொல்லுது நான் அபிஷேகம் இருக்கு நம்பி தான் இவரை கல்யாணம் பண்ணேன், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்குது, அந்த அபிஷேகம் நம்பி என்ன பண்ணிடுறாங்க, அபிஷேகம் இருக்கு நம்பி தான் கல்யாணம் பண்ணேன், அவருக்கு ரெண்டு பிள்ளை வேற இருக்குது, சரி ஒரு கர்த்தரே ஊழியத்தை செய்கிறாருன்னு வந்தேன், அப்புறம் என் வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு, அதனால் சீரழிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் வந்த அம்மா வந்ததுலேருந்து அவருடைய சபை என்ன ஆகிடும், டிக்ளைன் ஆகிட்டே இருந்தான், நிறைய பேர் விலை விலை என்ன செஞ்சிட்டாங்களாம் போயிட்டாங்களாம். அதிலிருந்து இவர் என்ன முடிவுக்கு வந்தார்னு சொன்னால், இந்த இவங்க வந்ததுனால தான் எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, விசுவாசிகள்லாம் போயிட்டாங்க, அண்ணிலேருந்து இவங்களை வெறுக்க ஆரம்பித்தாங்களாம், அப்புறம் பேசுறது நிறுத்திட்டாராம், அப்புறம் ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒன்றா என்ன செய்ய மாட்டாங்களாம், பேச மாட்டாங்களாம், அப்புறம் அது அப்படியே போயிட்டு போயிட்டு போயிட்டு பெரிய மனவேதனைக்குள்ளே மாறி போச்சுது. அப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன், ஓஹோ மற்றவங்க இப்படியெல்லாம் சிலர் சிலர் சிலர் விஷயத்தில் இந்த மாதிரி நினைக்கிறாங்க, கிறிஸ்தவங்கள்ட்டே என்ன இருக்குது? சிலர் அப்படி தான், யாராக உள்ளே வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆவி வந்துச்சு, அவங்க வந்துட்டு போன பிறகு தான் எங்கள் பையனுக்கு காய்ச்சல் வந்தது, அவன் வந்துட்டு போன பிறகு தான் எனக்கு கணவனுக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, புரிகிறதா? அவங்க வந்தாங்கல்ல, அவங்க எப்போல்லாம் வருவாங்களோ அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு அடுத்த ரெண்டு நாளைக்கு பிரச்சனையாக தாங்க இருக்கும். இப்படி சொல்கிற கேட்டிருக்கீங்களா? நிறைய கேட்டிருப்பீங்க, நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், ஐயோ அவங்க மறுபடியும் வரேன்னு சொல்கிறாங்களே, அப்போ அடுத்த மூணு நாளைக்கு நமக்கு பிரச்சனை வருமே, ஆயத்தமாகணுமே, எப்படி கட்டி ஜெபிக்கிறது? இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்களோட மனிதர்களை குறித்த எண்ணங்கள், ஒரு சந்தேக பார்வை. சிலர் வந்தால் எப்போவுமே அவங்க எதையாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போனால் அவங்க பின்னாலேயே பின்தொடர்றது, எப்போவுமே என்ன செய்கிறது, ஒரு சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கணும், உட்காந்தாலும் கண்ணுக்கு தெரியாமலே என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்போ சந்தேக பார்வை, கோப பார்வை, வருத்த பார்வை, கசப்பு பார்வை, பொறாமை பார்வை, எரிச்சல் பார்வை, இப்படி பல பார்வை இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி பார்வை இருக்கா இல்லையா, அதை முதல்ல யோசிப்போம் உட்காந்து. அடுத்த இரண்டு நிமிடங்கள் நமக்குள்ளேயே நாம் யோசிப்போம். யாரை குறித்தாலும் நமக்கு கோபமான ஒரு பார்வை இருக்குது, எப்போவுமே அவங்கள நினைச்சாலே கோபம்தான், நினைச்சாலே வருத்தம்தான், நினைச்சாலே எரிச்சல் தான், நினைச்சாலே வெறுப்பு தான், நினைச்சாலே சந்தேகம்தான். நம்பவே முடியாது, நம்பவே இயேசுநாதரே அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தாலும் இவர் பக்கத்தில் இருக்கிறனால அது அவர் இயேசுநாதர் கிடையாது. அது யாராக இருப்பார்? ஒளியின் தூதனுடைய வேஷம். நான் பார்த்தேன் இயேசுனா இவன் வந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவரை என்ன நம்ப மாட்டேங்கிற யாரும் நீர் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்சி கொடுன்னு சொன்னால் அவரே வந்துட்டார். வந்து நின்று ஒளிவட்டமாச்சுது, நம்ப வேண்டிய என்ன செய்யலை. அது உண்மைதான், பார்த்துருந்தான் இயேசுனார் பக்கத்தில் இருந்தார். அந்த எந்த இயேசு வேதம் கொடுக்குற இயேசுவோ அது தெரில. அது என்ன வயசு? அப்போது உங்களுக்கு சந்தேகம் மனநிலை வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு அதை மாற்றுறது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் இவைகளும் உங்கள் மனசில் இருக்கிற வரைக்கும் யூ நெவர் என்ஜாய் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் வெள்ளை பேப்பர் எடுத்து நல்லா எழுதுகிற பேனை வச்சு நல்லா எழுதி கீழே கையப்பம் போட்டு டேட்டை எழுதி வச்சுங்க. நான் சொன்னது புரிஞ்சா? யார் யார் வெள்ளை பேப்பர் வச்சுருக்குறீங்க? இல்லைன்னா ஞாபகத்தில் வச்சு வீட்டில் போய் என்ன செய்யுங்க. நான் சொன்ன இந்த விதமான மனநிலை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் எழுதி சிக்னேச்சர் போட்டு டேட் போட்டு வச்சிங்க, நான் இப்படி சொன்னதை கேட்டேன்னு. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும். உங்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒருபோதும் என்ன செய்யாது. அது அப்படின்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கல அர்த்தம் கிடையாது. எல்லாம் ஆயத்தமாக தான் இருக்குது, பட் யூ கேனாட் என்ஜாய். நீ அதை அனுபவிக்க மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய மனம் என்ன செய்கிற? எதிர்மறை மனம். ஆக மனிதர்களை குறித்த எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். அதுதான் மாறுறது. டெய்லி ஜெப் பண்ணுறவனும் நமக்கு டிஃபிகல்ட்டி கிடையாது. டெய்லி பைபிள் படிக்க டிஃபிகல்ட்டி கிடையாது. நம்ம அடிக்கடி உபவாசம் இருக்கலாம், அடிக்கடி கோயிலுக்கு போகலாம், அடிக்கடி ஊழியங்களுக்கு போகலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். இதுக்கெல்லாம் நமக்கு வி டோன்ட் ஹவ் மச் டிஃபிகல்ட்டிஸ். இந்த மனசை என்ன செய்யணும்? அப்போ தேவ கிருபையை தேடி, தேவ இரக்கத்தை தேடி, தேவ ஐக்கியத்தை தேடி இந்த மனதை என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். எபேசிய 4:31 வாசிப்போம்.
1: சகலவிதமான கசப்பு,
0: சகலவிதம் அவர் பார்த்தார். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு தான் நமக்கு எழுதுறது முடியாது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிட்டர்னஸ், சகலவிதமான கசப்பு. அப்புறம்
1: கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது.
0: உங்களை விட்டு நீங்க கூட, நீங்க நிறைய பேரை பார்த்து கோபமாகவே நடக்கல, நல்லா சிரிச்சுட்டு தான் அவங்களை சந்திச்சு பேசுனீங்க. அவங்களுக்கு தெரியாது உங்க பேர்ல அவங்க எவ்வளவு கோபமா இருக்கிறாங்கன்னு. உங்கள்கிட்ட நல்லா சிரித்து தான் பேசியிருக்கிறாங்க, அப்புறம் வருத்தமாகவும் உங்கள்கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் அந்த வசனம் என்ன சொல்கிறது? மூர்க்கம் பேசுகிறவள சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், போய் தொலைய மாட்டேங்கிறாள். நானும் இதோட நிறுத்திட்டு போவா, இதோட நிறுத்தி ஒன்று பார்த்துட்டே இருக்கிறேன். புதுசு புதுசாக ஒன்று மேட்டர் தொடங்கிட்டே இருக்கிறான். ஆனால் நாம் என்ன பண்ண? சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப அவசரம், ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். மனம் என்ன சொல்லுது? போய் தொலைய மாட்டேங்குது. ஆக நம்முடைய மனம் என்ன செய்கிற? வசனம் என்ன சொல்லுது? சகல விதமான கசப்பு. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சில வேளை உங்களுக்கு நியாயங்கள் இருக்கலாம். சிலரை கசப்பாக நினைக்கிறது, வருத்தமாக நினைக்கிறது, கோபம் நினைக்கிறதுக்கும் யூ மே ஹாவ் சம் ரீசன்ஸ், குட் ரீசன்ஸ். ஆனால் இது உங்கள் தேவ ஆசீர்வாதத்திற்கு தடை. நீங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாது. எனவே தான் யாக்கோபு எழுதுகிற பொழுது கூட 3:14 யாக்கோபின் நிருபத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 3:14 பார்க்கலாம்.
1: உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்.
0: அப்போ உங்க இருதயத்துல கசப்பான வைராக்கியம் சும்மாவா வருது? ஏதோ ஒரு சூழல் தான் வந்திருக்கும், ஏதோ ஒரு காரணத்தில் தான் வந்திருக்கும். ஆனால் வந்தது நமக்குள்ளே இருக்கிறவையில் அது நமக்கு என்ன செய்கிற? பெரிய மனவேதனையை ஏற்படுத்துகிறது, ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. அப்போ மனிதர்களை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நடுநிலையாக பாருங்கள். சிலர் மோசமாக இருக்கக்கூடும், ஆனால் உங்களுக்கு ஒரு மோசமும் பண்ணலையும். அவங்களால் ஒரு மோசம் வருகிறது வரைக்கும் அவங்கள நடுநிலையாக பாருங்கள். அவன் மோசக்காரன், அவன் மோசக்காரி அப்படியே பார்த்து கொண்டாதருங்கள். நீங்கள் சந்தேகிக்கும் விதமாக ஒன்று இதுவரை நடைபெறவில்லையே, எதை நடந்ததா? நடந்தால் நடக்கலையா? நடக்கலை. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஒரு வார்த்தையை விட்டால் வேறு ஒன்றும் வராதா? நடுநிலையாக இருக்கணும். என்னைக்கா தப்பு பண்ணி மாற்றவில்லை பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, நம்ம ஞானமாக இருக்க வேண்டாம். ஞானமாக இருங்க. எப்படி ஞானமாக இருக்கிறதுக்காக எப்போவுமே ஒருத்தரை எதிர்மறையாக பார்க்கணும் கட்டாயம் இல்லை. ஒருத்தர் மோசமாக இருக்கக்கூடும், ஒருத்தர் ஃப்ராடாக இருக்க முடியும், ஒருத்தர் ஏமாற்றுகிறவராக இருக்க முடியும், ஒருத்தன் தப்பு செய்கிறான், ஒருத்தன் திருடுகிறான். ஆனால் அவன் திருடுவானா திருடுகிறத குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் எப்பவும் அவன் திருடன் பார்த்தா அவன் திருடாமலே என்ன செஞ்சு நீங்கள் அவனை திருடன் ஆகிவேன். அவன் திருடாமல் தான் உங்கள் வீட்டு வெளியே போனான். அவங்க வீட்டில் ஒன்று காணா போச்சு. திருடுறது யார்? உங்கள் பையன். உங்கள் வீட்டு பையன் தான் திருடனான். ஆனால் அந்த மனுஷன் பாவி மனுஷன் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போனால் இவரை பற்றி நிறைய பேர் சொல்லுவேன், எங்கே போனால் ஏதாவது திருடுவான்னு சொல்லியிருக்காங்க. நாம் அதையே மைண்டில் வச்சுருந்தோம். அவர் போன பிறகு நம்ம வீட்டு பொருள் காணோம். நம்ம வீட்டு பொருளை திருடுறது யார்? நம்ம வீட்டு பையன். இப்போ பேர் வாங்குறது யார்? ஏன் அது வந்தது? நான் உண்மையில் யார் திருடுன்னு பார்க்கல. திருடுனா யார் தான் திருடியிருப்பான்? அவன் தான் திருடு. அப்போ மனிதரை குறித்த ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, நான் இவரை இப்படித்தான் பார்ப்பேன், இவரை குறித்த என்னுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும், இந்த வைராக்கியத்தோடு தான் இருப்பேன், இந்த கோபத்தோடு தான் இருப்பேன். ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா பார்க்குறது ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட இவர் வந்து இவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இவர் வந்து சரியில்லைன்னு. அதனால் இவரை சரியில்லாத பார்ப்பேன். அது சிலரை பார்க்கணும், மட்டமாக தான் பார்ப்போம். அருண் பெரிய ஆள், அவர் சாதாரணமான ஆள் தானே, என் கண்ணு முன்னாலே வந்து இது பண்ணவர் தானே அவர். அவர் சாதாரணமாக இருந்தாலும் நீங்கள் அவரை நடுநிலையாக பாருங்கள். நீங்கள் அவரை ராஜாவாக பார்க்க வேண்டாம், ஆனால் பிச்சைக்காரனாக பார்க்காதீங்க. புரிகிறதா? நீங்கள் அவரை நீதிமானாக பார்க்க வேண்டாம், ஆனால் ரொம்ப தப்பானவனாக பார்க்காதீங்க. எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருக்கிற என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்தால் நான் கண்டுபிடிச்சிக்கலாம். அதற்காக ஒரு 100 பேர் வராங்கன்னா திருடர்கள் எச்சரிக்கைன்னு சொன்னால் 100 பேரையும் திருடனாக பார்க்குறதா? ஆ, இப்போ நம்ம கோயில் உலகெல்லாம் போகிறோம்ல, திருடர்கள் எச்சரிக்கை. பஸ்ஸில் போனால் அங்கே போடுறான், ட்ரெயினில் போனால் அங்கே போடுறான், மெட்ரோவில் போனால் அங்கே போட திருடர்கள். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என் பக்கத்தில் ஒரு திருடர் உட்காந்துருக்குறான், அவங்க எழுதியே போட்டிருக்கிற திருடர்கள் எச்சரிக்கை. ஆமாம், இங்கே ஒரு திருடன், இங்கே ஒரு திருடி, எல்லாரும் திருடம். அத்தனை பேரும் நான் ஒரு தான் யார்? இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தூங்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் உடமைகளை கவனமாக என்ன செய்யுங்க? வச்சிட்டுருங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கலவரப்பட வேண்டாம். அவன் திருடனாக இருந்தால் அவன் திருட வரவில்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கேற்ற நம்ம என்ன செய்வோம்? அதுக்காக அவனை திருடனாகவே பார்த்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை நடுநிலையாக பாருங்கள். அவர்களை குறித்து உங்களுக்கு எதிர்மறை உணர்வுகள் ஏற்படும் விதமாக அவங்கள பிராண்ட் பண்ணி பார்க்காதீங்க. அவங்க கெட்டவங்களை இங்கே நல்லவங்களாக பார்க்கணும் தேவை கிடையாது, ஆனால் கெட்டவங்களாகவே பார்த்துட்டு இருக்காதிங்க. ஏங்க, ஒருத்தர் வந்து மிக மோசமானவர், அவரை நான் எப்படி பார்க்கணும்? சொல்லிக் கொடுப்பாங்க நல்லவராக பார்க்க தேவையில்லை. அவரை நீங்கள் மோசமானவரன்னே பார்த்துட்டு இருக்காதிங்க. நடுநிலையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கணும். அல்லேலூயா. மனம் மாற வேண்டும். மனிதர்கள் தொடர்பாக நம்முடைய மனநிலைகள் மாறாத பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பக்கத்தில் ஆயத்தமாக தான் இருக்கிறது. பட் நாம் என்ன செய்ய முடியாது? வி கான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அதை நம்மால் என்ன பண்ண முடியும்? தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கள்? இப்போ மனசை பார்த்துட்டோம். அடுத்த நம்முடைய சுபாவம், குவாலிட்டிஸ். இது வந்து மைண்ட் செட்டுங்கிறது நம்ம மனது உள்நிலை, மனசுக்குள்ளே எப்படி சில விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோங்கிறது. அடுத்த பார்த்திங்கன்னா நம்முடைய கேரக்டர், சுபாவ நிலைகள். நம்முடைய சுபாவ நிலைகள் எவ்விதமாக இருக்கிறது? நம்முடைய சுபாவங்களை நம்ம கவனிக்கணும். நம்ம ஜபத்தையே கவனிச்சுட்டு இருக்கிறதில்ல. நான் இன்றைக்கி ஜபம் பண்ணேன், பைபிள் படித்தேன், சர்ச்சுக்கு போயிட்டேன், காணிக்கு கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன், நிறைய விஷயங்களை நல்லவன நடந்திருக்கிறேன். அவைகளே கவனிக்கணும். உங்களுடைய சுபாவங்களை கவனியுங்கள். உங்களுடைய சுபாவங்கள் என்றால் என்ன? உங்களுடைய தாழ்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய உண்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய நீதியை குறித்து கவனியுங்கள், உங்கள் நேர்மையை குறித்து கவனியுங்கள். கசப்பு, பகைமை, வெறுப்பு, விரோதம், இது போன்ற சுபாவ நிலைகளை கவனியுங்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? இந்த சுபாவ நிலைகள் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் நிர்ணயிக்கிறது. இப்போ யோவான் 15 மத்தேயத்தினுடைய 7 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது 8 வசனத்தில் என்ன சொல்லுனா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுனா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ. அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுவது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ யார் கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும்? அவருடைய வார்த்தைகளை பெற்று கனி கொடுக்கிறவன். உங்களுடைய சுபாவங்கள் சரியற்றவைகளாக இருந்தால் உங்களுக்கு மிகுதியான வருமானம் வரலாம், மிகுதியான செல்வங்கள் வரலாம், நீங்கள் விரும்புகிறபடியெல்லாம் சம்பாதிக்கலாம், விரும்புகிறபடியெல்லாம் வீடுகளை கட்டிக்கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் நீங்கள் அனுபவிப்ப நிறைய பெற முடியும். ஆனால் ஆசீர்வாதமாக இராது. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு சொத்து இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ஹெல்த் இல்லைன்னா அர்த்தம் கிடையாது. எவ்ரி திங்ஸ் தேர், ஆசீர்வாதம் இல்லை. வீடு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், பொருள் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஹெல்த் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், உறவு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய சுபாவங்கள் எப்படியோ அப்படித்தான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறதுங்கிற சுபாவ நிலை வளர்ச்சி தான். நம்ம இன்னும் எவ்வளோ கூட தாழ்மையில் இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ நம்மளால் பொறுத்து கொள்ள முடிகிறது, இன்னும் எவ்வளோ தாழ்ந்து போக முடியும், விட்டு கொடுக்க முடிகிறது, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவர்களை குறித்த கசப்பு கோபம் இவ்வளோ விட முடிகிறது, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக பேச முடியும், இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக போக முடிகிறது, இவைகளை நம்ம என்ன செய்யணும், வி ஹவ் டு அப்சர்வ், வி ஹவ் டு வாட்ச். சுபாவ நிலைகள், சில நேரத்தில் வந்து நான் அந்த சுபாவ நிலைகளை பேசுகிறவில்ல, எனக்கே ஒரு கேள்வி வரும், சரி நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க இல்லையா. இப்போ சுபாவங்களை பற்றி பேசுகிறவில்ல, பேசுகிறவரை பற்றி என்ன நினைப்பாங்க மக்கள், அதெல்லாம் இருக்கட்டுங்க, இவர் என்ன பெரிய சுபாவக்காரரா, யோசிப்புகளாக யோசிக்க மாட்டீங்களா சிஸ்டர், என்ன ஆச்சரிய போகிறது பாருங்கள். சுபாவங்களை குறித்து பேசும் பொழுது பல நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா, சொல்லுகிறவங்க இப்போது எனக்கே நல்ல சுபாவம் இருந்து வச்சிங்களா, இது உங்களுக்கு எப்போ தெரியும், இல்லை என்ன விட்டுருங்க, ஒரு மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் எக்ஸ் எங்கே இருக்கார், எங்கேயோ இருக்கிறார். இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து ரொம்ப தங்கமானவர், அடுத்தது மிஸ்டர் ஒய்னு ஒருத்தர் இருக்கு, அந்த மிஸ்டர் ஒய் வந்து மிஸ்டர் எக்ஸை எப்போ தங்கமானவராக பார்க்க முடியும், அவர் சொல்கிற தங்க நல்ல சுபாவக்காரன்னு, ஆனால் இவர் வந்து அவருடைய சுபாவத்தை எப்போ அனுபவிக்க முடியும், பழகும் பொழுது. சரி, ஐக்கியமாக இருந்தால் சரி, அப்புறம் அதாவது ஒருவருக்கு சுபாவம் இருந்தாலும் அவர் சுபாவக்காரர் தானே இல்லையா என்பதை யார் கண்டுபிடிக்க முடியும், எல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி விட்றேன் அவ்வளோதான், அதை சத்தமாக சொல்லுங்கள். நல்ல சுபாவங்கள் உங்களுக்கு இருந்தால்தான் ஒருவர் நல்ல சுபாவக்காரராக இல்லையா என்பது தெரிய வரும், புரிகிறதா, ஏனென்றால் உங்களுடைய மனம் எவ்விதமான சுபாவங்களோடு இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் மற்றவர்களை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு நல்ல சுபாவக்காரர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பானவன்னு வச்சிங்களா, பெரும்பாலும் நம்ம சுபாவம் வரவில்லை, இதுதான் பேசுகிறோம் அன்புன்னு பேசுகிறோம், அன்பானவர். இப்போ இவர் அன்பானவருங்கிறத நீங்கள் எப்போ கண்டுபிடிப்பீங்க, இப்போ நீங்கள் அவரை எப்படி அன்பானவன் கண்டுபிடிப்பீங்க, அன்பான காரியங்கள் செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு அவர் அன்பான காரியம், ஆனால் உங்களுக்கு அவர் அன்பான காரியம் செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், வித்தியாசமாக இருக்கிறீங்க, புரியுதா. இப்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம வெளியே போகிறோம், போயிட்டுருக்கிற வெள்ள வந்து ஒருத்தரை பார்த்தோம், பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே போயிட்டோம், போயிட்டோம் அவரை திரும்பி பார்க்கல, விஷ் பண்ண நல்லா கவனிங்க, பிரசங்கத்தை முடிக்க போகிறேன் உடனே இல்லை கொஞ்சம் லேட்டாக. அப்போ அவரை பார்த்துட்டு வந்து என்ன செய்ய, நான் அப்படியே பார்க்காம என்ன செய்யப்பட்டேன், இப்போ நேற்றி கூட நான் சாயங்காலம் லாஸ்பேட்டை போக்கும் போகிறவெல்ல ஒருத்தரை பார்த்தேன், அவர் கொஞ்சமாவது என்ன தெரிங்கிற மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி காட்ட அவரை பார்த்து விஷ் பண்ணலாம் பார்த்தா அவர் இப்படி ரெண்டு மூணு பார்வை பார்த்து நல்லா தெரிஞ்சவர், ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், அவருடைய நண்பரோடு பேசிட்டுக்கார், சரி பேசி தொலைங்கன்னு நான் போயிட்டேன். இப்போது நாம் ஒருத்தரை பார்த்தோம், பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம், நல்லா கவனி இதை மட்டும் கரெக்டாக கவனிச்சிங்க, பார்த்தோம் பார்த்துட்டு போயிட்டோம், புரியுதா. இப்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், பார்க்காமல் போகிறான். அந்த நபர் வந்து இன்னொரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறவர்கள் இந்த நபர் என்ன சொல்ல, நாம் ஒருவர் இவர் பார்த்து என்ன செய்யணும், அன்பு காட்ட வேண்டும், அன்பாக பேச வேண்டும், அன்பாக நடந்துக்கிட்டு இவர் பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ அவர் என்ன சொல்லுவார், உதாரணத்தை கரெக்டாக கவனிச்சிங்களா, அன்னைக்கு என்ன பார்த்துட்டு அப்படியே பார்க்க மாதிரி போனான், அவன் போய் சொல்கிறான் பாருங்கள், நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கவனித்து என்ன செய்ய வேண்டும், அன்புக்கு நற்கரி ஏவப்படும்படி ஒருவர் என்ன செய்யணும், இவன் இவ்வளோ வசனத்தை பிரசங்கம் பண்ணானே இவன் என்ன பார்த்துட்டு போக பார்க்காமலே போயிட்டான், இது என்ன உண்மை தெரியுமா, உண்மைதான், பார்த்துட்டு பார்க்காம தான் போனான். இப்போ அந்த நபர் இவரை பார்க்கும் பொழுது இந்த நபர் எப்படி தெரிகிறார், இவன் பிரசங்கம் பண்ணுறான், என்னை பார்த்துட்டு என்ன செய்கிறான், பார்க்காம போகிறான், ஆனால் இவன் ஏன் அவனை பார்த்துட்டு பார்க்காம போனான் தெரியுமா, இவனை பார்த்தாலும் அவன் சிரிக்க மாட்டான், ஹலோ ஒரு என்ன எப்படின்னு கேட்டோம், அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கேட்டால் எனக்கு அவசரம் நான் போகணும்பான், அவனை பார்க்காம தான் போகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஏன் பார்க்காம போனேன்? எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவனை பார்த்த மாதிரி காமிச்சாமல் சந்தோஷப்பட மாட்டான். இது என்னடா, நாம் போகிற ரூட்டில் இவனும் வராம்பான் இல்லையா? சந்தோஷப்பட மாட்டான், நான் விஷ் பண்ண விஷ் பண்ண மாட்டான், நான் தொடர்ந்து எதாவது விசாரித்தா பதில் சொல்ல மாட்டான். புரிகிறதா? அப்போ அப்படிப்பட்டவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு தான் இருப்போம். இப்படி போயிட்டு இருக்கிறவர் வந்து பிரசங்கம் பண்ணால் அவனுக்கு நான் எப்படி, அந்த நபர் எப்படி? புரிஞ்சிட்டிங்களா? உதாரணத்தை புரிஞ்சிட்டாலே பிரசங்கம் புரிஞ்சிடும். புரிகிறதா? அப்போ சிலர் வந்து நீங்கள் சரியாக இல்லை என்றால், இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து நல்லது செய்ய போகிறீங்க, ஆனால் அவர் உங்களுக்கு கெட்டது செய்கிறதே யோசனை பண்ணி இருக்கிறார், இவனுக்கு எப்படி தீங்கு செய்யலாம் அப்படின்னு. நீங்கள் ஒருத்த அன்பாக பேச போகிறீங்க, அவர் உங்களுக்கு எப்படி சூட நாலு வார்த்தை சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அவருக்கு இப்போ அன்பான வார்த்தை பேச முடியுமா? நல்லா கவனி, சீரியஸாக கவனிங்க. முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் தீமையே செய்து கொண்டிருக்க சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் நன்மையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, பிளாக் பண்ணோம். அப்புறம் அவர் என்ன சொல்லலாம்? ஈஸியாக கேட்ச் பண்ண மாதிரி தெரியலையே, டக்குன்னு பதில் சொல்ல வேண்டாம். அவன் எனக்கு என்ன நன்மை செஞ்சான்? ஏ, நீ நன்மை செய்ய விட்டியா என்ன? நீ நன்மை செய்ய அளவு பண்ண மாட்டேங்கிறியே, நீ அன்பை பேச அளவு பண்ண மாட்டேங்கிறியே. அப்போ என்ன பார்க்குறோம்னா, நீங்கள் சுபாவங்களில் சரியாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுடைய சுபாவங்களை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களால் உங்களுடைய உங்களுக்கு நல்லதை பெற முடியும். இல்லை என்றால் உங்களுடைய மனமும் உங்களுடைய சுபாவம் அவர்கள் என்ன செய்யும், எதிர்த்து நிற்கும். எனவே உங்களுடைய சுபாவங்களிலே நீங்கள் மாற வேண்டும். ஒரு கெட்டவன் எப்பொழுதுமே ஒரு நல்லவனை அடையாளம் கண்டு கொள்ளவே மாட்டான். ஏன்னா அவன் நல்ல, அந்த கெட்டவன் ஒருபோதும் இவனை நல்லவனாக பார்க்கலை. ஏன்னா பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. புரிஞ்சிட்டிங்களா? புரியலைன்னா பிரசங்கம் முடிஞ்சவரை தனியாக வந்து கேளுங்க. அது என்ன சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நேரம் பேசி ஒன்று விளங்கலை அப்படின்ட்டு விளக்கமாக சொல்கிறேன். ஆக சுபாவங்களிலே வளருவோம், பண்புகளிலே வளருவோம், அதில் தான் ஆசீர்வாதங்களும் வளரும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அடுத்தது என்ன, என்ன மாற்றம்? வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள், எபேசிய 4:29 சீக்கிரமாக படிங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வேற என்ன புறப்படலாம்? அது ஏன் அந்த உண்டானாலும் போடுறாரு? எப்பா கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாத, அப்படி பேசுறதா இருந்தால் பக்தி விருத்திக்கு எதுவாக நல்வார்த்தை உண்டானா பேசு, இல்லை வாய் முடிச்சுமா உட்கார். புரிகிறதா? பக்தி விருத்திக்கு எதுவான நன்மையான வார்த்தை இருந்தால் அதை பேசு, இல்லைன்னா உங்கள்கிட்ட வார்த்தை இல்லை, வாயை மூடிக்கிட்டு உட்காந்துரு. உன் வார்த்தையினால ஒருவருக்கும் ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ கெட்ட வார்த்தை என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வீட்டில் பழம் கெட்டு போச்சுது, வாழைப்பழம் கெட்டு போச்சுது, இல்லைன்னா குழம்பூச்சம் கெட்டு போச்சுது, அதை என்ன பண்ணுவோம்? தூக்கி வே, அதான் நம்ம ஏரியாவுக்கே தூரமாக கொண்டு போடுவோம்ல. ஏன்னா அது இருக்கிற இடமே என்ன செஞ்சிடும், நாட்டம் அடிக்கும், கெட்டு போயிடும். அப்போது நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆரோக்கியமானதாக நலமானதாக இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், அது மட்டுமல்ல எப்படி நம்முடைய வார்த்தையின் தரம் இருக்குது, வாட் ஆர் த குவாலிட்டி ஆஃப் அவர் வேர்ட்ஸ், நாம் எந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். சிலருடைய வாயை திறந்தாலே பரிகாச வார்த்தைகள் தான், சிலர் வாயை திறந்தாலே கோபமான வார்த்தைகள் தான், சிலருடைய வாயை திறந்தாலே காமெடி வார்த்தைகள் தான். எப்பொழுதுமே தங்களுடைய சிலர் வாயை பார்த்தால படத்தை பற்றி பொருளை பற்றி தான் பேசும், ஆரோக்கியமான வார்த்தைகள் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுவா? நீதிமொழிகள் 18:21 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:21,
1: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்.
0: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். நம்ம பேசுகிற வார்த்தைக்கே ஒருவருக்கு சாவை கொடுக்குற அதிகாரமும் இருக்குதான். அதுக்காக நீங்கள் வார்த்தை பேசி மற்றவங்களை சாகடிச்சலாம் முடிவு பண்ணிடாதுங்க. நல்லதாக போச்சு. இப்போ நான் யாராவது ஒரு தடவை சாகடிக்கணும்னா வார்த்தை, அது ஒரு உதாரணத்தை சொல்லப்படும். அதான் வார்த்தையுடைய எஃபெக்டை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் வசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்போ நான் யாராவது ஒரு தடவை சாகணும்னா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படியெல்லாம் சாக மாட்டாங்க. ஆண்டவர் தான் டிசைட் பண்ணுறது. ஆனால் அவரை நீங்கள் சாகடிப்பீங்க. சில நேரம் சிலருடைய வார்த்தைகள் என்ன செய்கிறது, மற்றவர்களை செத்து போக வைத்து விடுகிறது. சில வார்த்தை உயிர்ப்பிக்கிறது இல்லையா? அவன் செத்து போய் கிடப்பான், சோர்ந்து போயிருப்பான், அப்படி அவனால் ஒரு இன்ச்சு எழும்பு கூட முடியாது. ஒரு வார்த்தை உள்ளவர்கள் என்ன ஆகுது? பயப்படாதப்பா, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? தைரியமாக பார்த்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை சொல்கிறவளாம் என்ன பண்ணுறான், உற்சாகமடைகளை ஜீவன் வந்துடுது. அது வரலாம் அவன் சோர்ந்து போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு, ஓ இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை அப்படியும் நினைத்து கொடு. இதுக்கு மேலே நிறைய வாழ்க்கை இருக்குப்பா, எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கிறான், இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் வாழ்க்கையை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த என்ன பண்ணுறான், இதுதான் ஜீவன் புரிகிறதா. அப்போது வாழ்க்கை வாயினுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் மற்றவங்களை சாகடிக்கவும் செய்யலாம், செத்து போயிருக்கிறவங்களும் என்ன செய்யலாம். இன்றைக்கி எந்த மாதிரி வேலை நம்ம வார்த்தைகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். எனவே தான் கொலோசியர் 4:6 வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய வசனம், வசன வார்த்தை, யுவர் வேர்டு, அது கிருபை பொருந்துறதாக இருக்கட்டும். அப்போது நம்ம வாயிலிருந்து இன்னைக்கு எந்த தரமான வார்த்தை, சிலர் சிலர் பேசுகிற வார்த்தையை ஒருபோதும் நம்ப முடியாது. ஏன் தெரியுமா, அவங்க நம்பத்தக்க வார்த்தை பேசுகிறதே இல்லை, அவங்க எதையாவது பேசுவாங்க, அதனால் அவங்க வார்த்தையை என்ன செய்ய நம்ப முடியாது. அப்போது கெட்ட வார்த்தை, கோப வார்த்தை, பரியாச வார்த்தை, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளுக்கும் நமக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் நகைச்சுவாக பேசுகிறதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒன்று எப்போவுமே சீரியஸாக பேசியிருக்க முடியாது, நகைச்சுவை வேணும். ஆனால் நகைச்சுவையாகவே இருந்தால் சினிமா காமெடி மாதிரி ஆகிடுவோம்ல, முழுசுக்கு முழுக்க நகைச்சுவையாக மாறிடும். அப்போ நம்முடைய வாயினுடைய வார்த்தை, ஏன்னா தேவ உறவில் வளர வளர நம்முடைய வாயின் வார்த்தையில் என்ன செய்கிறது, மாறுகிறது. இந்த செய்தியெல்லாம் ஆயத்தம் பண்ணி நாங்கள் வீட்டில் வச்சோம், எங்கள் வீட்டை அம்மா பார்த்துட்டு இன்றைக்கி வந்து சொன்னாங்க, 8 பாயிண்ட் வச்சுருக்கிறீங்க, 8 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று சொல்லிக்கிட்டு 11 ஆக்கிட போகிறீங்க. நான் நினச்சேன் அப்படிலாம் கிடையாது, நான் ஞானமானவன், கரெக்டாக பிளான் பண்ணி சொன்னால் இப்போ நிலைமை அப்படி தான் போயிட்டுருக்குது. இதே லெவலில் போயிட்டுருந்தா 11:30 முடியாது போல் இருக்குது. அதனால் என்ன செய்கிறேன், பெரியவங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம் ஒன்று சொல்லுவோம், அது அதிகமாக பேசாமல் இருக்கிறது, அதில் கொஞ்சம் குறைத்து கொள்கிறேன். இப்போ எத்தனை பாயிண்ட் பார்த்தோம், முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க வேண்டுமென நாம் என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய நிலைமைகளில் வளரணும், வெறும் வழிபாட்டு ரீதியில் வளர்கிறதில்ல. அப்போ மனம், முதல்ல மனதை கவனிக்கணும், எப்படி அது ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கு. இரண்டாவது முடைய கேரக்டர், மூன்றாவது நம்முடைய வார்த்தை, வாயை திறந்து பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டாக இருக்குது நம்முடைய வார்த்தையை மற்றும் மதிக்கத்தக்கதாக இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு கரெக்டாக உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்போமா இருக்கு அப்படிம்பாங்க. நாம் 5 மணிக்கு வந்து வாசலை எட்டி பார்த்தோம், 5:30 பார்த்தோம், 6 மணிக்கு பார்த்தோம், 7 மணிக்கு பார்த்தோம், 8 மணிக்கு தான், 8:30 வந்து நிற்கிறார். இவர் நாளைக்கு சொல்கிற வார்த்தையை நான் நம்புவேனா? இங்கே நீங்கள் நம்புறீங்க நம்பலை, 2 நாளில் கொடுத்துட்றேங்க, கரெக்டாக 2 நாள், ஆனால் 2 வருஷமே ஆகிப்போச்சு. 2 நாளில் கொடுக்குறேன்னு சொன்னது, நான் உனக்கு எப்படி அடுத்த கடன் கொடுக்க முடியும், இருந்தால் கூட கொடுக்க முடியுமா? உன் வாயின் வார்த்தை, நீ என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு கடன் கொடுக்க 2 வருஷத்தில் திருப்பி தரேன்னா தரவும் மாட்டீங்க. உங்கள் பலவீனத்துக்காக தான் நாங்கள் பேச வேண்டியது வர இருக்குது, இது ஒரு பிரச்சனை. நீங்கள் வந்து நான் 2 வருஷத்துக்கு தான் தர முடிஞ்சோட தருவீங்களா, உங்கள் கையில் இருக்கிறத நான் வாங்குறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது, 2 நாள் தான் சொல்ல வேண்டியிருக்குது, 1 வாரம் தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் பல நேரங்களில் இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் அவன் தரதுக்கு வில்லிக்காக தான் தர மாட்டான். ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தா மகாத்மா காந்தி கணக்கில் தான் எழுதி வைக்கணும், அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வார்த்தைகள் உண்மையாக இருக்கும், அதனால் பேசுதை அளந்து பேசுங்க, செய்ய முடிஞ்ச ஆமென்றும் இல்லை என்றும் பேசுங்க, அப்படி தானே, உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று. காலைல வருவீங்கன்னு சொன்னால் வரேன்னு சொன்னால் காலையில் சொல்லுங்கள், இல்லைனா மாலை வர ஆகும்னு சொல்லுங்கள். நான் செலவில் சொல்லுவேன், 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே வந்துடுறேங்கப்ப, அவங்கள குழப்பணம் எல்லாம் போட்டு. ஆமாம், ஆக இயன்ற வரைக்கும் வார்த்தைகளை கட்டமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகளில் மாற்றங்கள் வேணும். உலகத்தில் இருக்க நம்ம எல்லாருக்கும் ஆசை வரும், உடை மீது ஆசை, உணவு மீது ஆசை, இடத்தின் மேல் ஆசை, காசு மேல் ஆசை, வாழ்க்கையின் மேல் ஆசை, நல்ல வாழ்க்கை முறைகள் மேல் ஆசை, நிறைய ஆசைகள் வரும். ஆசைகள் வருவது தப்பல்ல, ஆனால் ஆவிக்குரியவர்களாக வாழுகிற பொழுது எப்பொழுதும் பணத்தின் மேல் தான் ஆசை இருக்கிறது, பொருளின் மேல் தான் ஆசை இருக்குது, தொழில் மேல் தான் ஆசை இருக்கிறது, வீட்டின் மேல் தான் ஆசை இருக்கிறது, நிலத்தின் மேல் தான் ஆசை இருக்குது, கோல்டின் மேல் தான் ஆசை இருக்குது, இந்த ஆசைகளெல்லாம் நிறைய இருக்குது, இந்த ஆசைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஆவிக்குரியவளுடைய ஆசை எதுவாக இருக்கணும், நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளரணும், பெருகணும், உயரணும், தேவன் அறிகிற அறிவில் நான் இன்னும் முன்னே போன, இந்த ஆசைகள் வேணும். இன்றைக்கி அநேக இடத்துல இந்த ஆவிக்குரிய ஆசையே இல்லை, பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நான் பாவம் செய்யாமல் வாழணும், உண்மை இல்லாத உலகத்தில் உண்மையில் நான் வாழணும், பொறுமையற்ற உலகத்தில் நான் பொறுமையாக வாழணும், பரிசுத்தம் இல்லாத உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழணும், தேவனை அறியாத உலகத்தில் தேவன் அறிந்தவனாக வாழணும், இந்த ஆசையில் எப்போ பார்த்தாலும் நாம் எப்படி சாப்பிட்றது, எப்படி உடுக்கிறது, எப்படி வீடை கட்டுறது, எப்படி சொத்து வாங்கிறது, எப்படி சேர்க்கறது, எப்படி நகை வாங்கிறது, வாழ்கிறது, போகிறது, வருகிறது, இதே தான் ஆசை. ஆசை ஆசை எப்போ பார்த்தாலும் ஆசை தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஆசையுடையவளாக மாறுங்கள். எனவே தான் கொலோசியர் 3:2 மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவை அல்ல. தேவன் விரும்புகிறவைகளை நீங்கள் ஆசைப்படுங்க. உங்கள் வாழ்க்கையின் அவர் வைத்திருக்கிற ஆசைகளை அறிந்து கொண்டு நீங்கள் ஆசைப்படுங்கள். அதுபோல் வாழ்க்கையில் வழிகள், உங்கள் வழிகளெல்லாம் தேவனுக்கு ஏற்ற வழிகளாக இருக்கட்டும். ஒன்றை விரும்பி நீங்கள் அடைய செல்லுகிற பொழுது அடைவதற்கு நீங்கள் கடைபிடிக்கிற வழி என்ன? சில வழிகள் எளிதாக நீங்கள் அடைய விரும்புகிறத அடைய உங்களுக்கு உதவி செய்யும். சில வழிகள் பாருங்கள், 2 வருஷத்துக்கு பின்னால் அடைய வேண்டிய அந்த உயர்வை 6 மாதத்திலே அடைய வைக்கும். ஆனால் அது சரியான வழி அல்ல, அது தேவனுக்கேற்ற வழி அல்ல. நீங்கள் அடைய விரும்புவது தவறல்ல, உங்கள் இலக்கில் இருப்பது தவறல்ல, ஆனால் அவைகளை அடைவதற்கு எப்படிப்பட்ட வழிகளை பின்பற்றீர்கள் அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆக சில முக்கியமான காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது மனதில் மாறுவோம், 2வதாக சுபாவங்களிலே மாறுவோம், 3வதாக வார்த்தைகளிலே மாறுவோம், 4வதாக ஆசைகளிலே மாறுவோம், 5வது வழிகளில். நம்ம என்ன பண்ணாலும் அந்த எந்த வழியில் போகிறோம் அதுதான் முக்கியம். சரி, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பிரசங்கம் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு பகுதி முடிஞ்சிச்சு. இப்போது மனசில் மாறணும், சுபாவத்தில் மாறணும், ஆசையில் மாறணும், வழியில் மாறணும், மாறுமா? இது மாறாது மாறாது மனமும் குணமும். இதெல்லாம் நீங்கள் பிரசங்கம் கேட்டுட்டதுனால பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு நேற்றை ஒன்றும் தெரியாமல் இருந்தது, இப்போ பிரசங்கம் கேட்டதுனால எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன், இனிமேப்பட்டு நான் என்ன பண்ணுவேன், மனமெல்லாம் மாறிடும், வார்த்தையெல்லாம் மாறிடும், ஒன்றும் மாறாத அப்படி. ஆக முதலாவது நம்முடைய மனதை யோசிக்கணும். இப்போது இது மாதிரிப்பட்ட பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? 3 விதங்களில் நம்முடைய மனநிலை இருக்க முடியும். 1, நான் என்ன பிரசங்கம் கேட்டாலும் ஐ எம் சாரி, நான் எப்படி வந்தேனோ அப்படியே திரும்பி போவேன். அதனால நிரூபிச்சோம், வந்தபடி நாங்கள் திரும்பி செல்லாதபடிக்கு, அப்புறம் வந்தபடி வச்சு திரும்பி சொல்லாதபடி எப்படி போகிறது? நிறைய பேர் வந்தபடி திரும்பி போகிறதில்ல, கொண்டு வந்தது போட்டு போவாங்க இல்லையா? சரி, நிறைய பேர் பிரசங்க கேட்குறவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொள்கை உடையவங்க. நமக்கு 1000 பிரசங்கம் கேட்போம் பிரதர், அதுக்காக 1000 பிரசங்கம் மாறிட்டே இருக்க முடியுமா? நாம் கர்த்தரை மாதிரி இருக்கணும், கர்த்தர் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்மளும் கர்த்தர மாதிரி தான் இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதனால் பிரசங்கங்கள் பலவிதமாக இருக்கும். அவங்க ஒரு டாப்பிக்கை உருவாக்குவாங்க, ஒரு வாரமாக யோசனை பண்ணி என்ன பண்ணுவாங்க, புதன்கிழமை என்ன பேசுகிறது, ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசுகிறேன்னு. அவங்க பேசட்டும், அவங்க கடமை அவங்க செய்யட்டும், நாம் இருக்கிறமா இருந்துட்டு கம்ஃபர்டபுளாக என்ன செஞ்சுருவோம். இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன பிரசங்கம் கேட்டாலும் கேட்க நேரத்துக்கு மட்டும் ஒரு ட்ராமா பார்க்குறது மாதிரி, ஒரு சினிமாக்கை பார்க்குறது மாதிரி, ஒரு சீரியல் பார்க்குறது மாதிரி, இது வாழ்க்கையை தொடர்றதே கிடையாது. உணர்வில்லாத மக்கள் கூட்டம், இவர்களுக்கு இன்னும் உணர்வுள்ள மனம் வரவே இல்லை. 2வது கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இவங்க மாற்ற முயற்சிப்பாங்க, மாறாது, கவலைப்பட மாட்டாங்க. முதல் கூட்டம் என்னது? நினைக்கிறதே இல்லை, முடிஞ்சாச்சா, கச்சிதமாக 4 பேரை பார்த்தவங்க கொண்டு போய் பேசிட்டு போயிட்டே இருக்கணும், கறிக்கடை சந்துக்கு போடுவோம், இல்லைன்னா கீதா புரோட்டீனுக்கு, இல்லை மாமல்லாவுக்கு போயிட்டு இன்றைக்குள்ள விஷயத்தை என்ன செய்வோம் பார்ப்போம்.

போகுது. ஆக மாற்றத்தை விரும்பாத மனம், அடுத்தது மாற முடியாத மனம், முடியாத பற்றி இல்லை, முடியாத பற்றி முடியாத பற்றி என்ன செய்யலை. அப்போது மூணாவது மனம், இதுக்கு ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறது கிடையாது. ஏன் நம்மளால் மாற முடியலை, ஏன் நமக்கு உணர்வு இல்லை, நாம் ஏன் என்ன பிரசங்கம் கேட்டாலும் இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறோம், இதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அப்போது இந்த பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனம் இப்படி இருக்குதா இல்லையா புரிஞ்சுட்டு என்ன பண்ண அடுத்தது, பிரயாசப்பட வேண்டும். வி ஹேவ் டு ஸ்ட்ரைவ். மனம் மாறணும், சுபாவம் மாறணும். மாறலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க இயலாதது, எட்டு தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் எதையுமே வந்து பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினும் அல்ல, தேவ ஆவியில் தான் கூடும். அப்போ எப்படி நமக்குள்ள இந்த மாற்றத்தை கொண்டு வருன்னா, மூன்று முக்கியமான வழிகள். ஒன்று, விசுவாசத்தினாலே மாற்றம். நான் மறுபடியும் பிறந்தவன், நான் மறுபடியும் பிறந்தவள், நான் தேவாவியை பெற்றவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கேட்கிற வசனத்தின்படி என்னால் மாற முடியும். கேட்குறவெளியே சிலர் என்ன பண்ணுவாங்க, அவர் பிரசவம் பண்ணி போவார், இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ண முடியும், இவங்க எங்கே மாறுவாங்க, மாற முடியாது. கேட்குற நேரத்திலே விசுவாசம் இல்லை இல்லையா, அவர் ஒரு பிரசங்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுவார், நம்ம மாற முடியுமா பிரதர், அது மாதிரி எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. விசுவாசம் பை ஃபெய்த், நாட் பை செல்ஃப் எஃபர்ட்ஸ். நம்மளை ஸ்ட்ரெயின் பண்ணுறதில் இல்லை, ஒரு விசுவாசம். நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கிறார், இதன்படி நான் வாழ முடியும் என்பதனால தான் அவர் சொல்லியிருக்கார். இரண்டாவதாக, தேவ உறவோடு வாழணும். தேவ உறவோடு வாழணும். ஒவ்வொரு நாளும் தேவ உறவை நீங்கள் அனுபவிக்க தான் மாறுவீங்க, இல்லைன்னா உங்கள் மனம் மாறாது. கேட்டதன்படி வாழ்வதற்கு பிரயாசப்படாதுங்க. யூ கெனாட் ஃபைண்ட் சக்ஸஸ். அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பழகுங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவ உறவின் அனுபவங்கள் இருக்கணும். தேவ உறவு சும்மா வராது, அதுக்கு என்ன வேணும், காணிக்க கொடுக்கணுமா, இல்லை நேரம் கொடுக்கணும். காணிக்க கொடுக்கணும் ஈஸி, போனால் போதுன்னு காசு ஒதுக்கி கொடுத்துருவோம், நேரத்தை தான் கொடுக்க மாட்டோம். யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஜெபித்த மனிதனாக தாவீதை நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? சரி, அவர் தாவீது பண்ணுவாருங்கிறதுக்க நாங்கள் எல்லாம் தாவீதை பின்பற்றது கிடையாது. ஏசுநாதர் டெய்லி மூணு நேரம் பண்ணாரங்களே எல்லாம் சொல்லலை. நாங்கள் தாவீதை பின்பற்ற, அவர் பழைய ஏற்பாட்டாள், அவர் அதிகாலையே போய் என்ன பண்ணாரா, ஜெபம் பண்ணார். நாம் எப்போ பண்ணுறோம், அவர் அதிகாலையில் ஜெபம் பண்ணார், நாம் மிட் நைட்டில் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அப்போ நேரம் கிடைச்சது, எல்லாம் பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்து சாப்பிடலாம் சாப்பிட்டு செய்யலாம் செஞ்சு முடிச்சா டைம் இப்போ தான் கிடையாது, மிட் நைட். தேவ சமூகத்தில் நீங்கள் நேரத்தை செலவிடணும். இன்றைக்கு ஒரு மணி நேரம் தினமும் நீங்கள் குறைந்தபட்சம் நான் சொல்கிறது, இதை வச்சு நீங்கள் ஒரு மணி நேரம் நினச்சிடாதீங்க. ஒரு மணி நேரம் டெய்லி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் செலவு செய்யறவளாக இருக்கிறீங்களா? இல்லைன்னா கனவு காணாதீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சம்பந்தம் ஒரு நாளும் வராது. நான் சொல்கிற சாபம் இல்லை, விவரத்தை சொல்கிறேன். ஒரு மணி நேரம் ஜெபிக்க இயலாதவர்களாக நீங்கள் உங்களை ஆவிக்குள்ள சொல்லிக்கொள்ளாதீர்கள் என்றால், ஒரு மணி நேரம் ஜெபிக்க இயலாதவர் ஒரு தேவ உறவு தேவரால் மறுபடியும் பிறந்தவன் இருக்க வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ். பக்திமானாக இருப்பான், அதனால தான் முடியலை. நீ மறுபடியும் பிறந்தவா இருந்தால் உனக்கு ஒரு உறவின் உணர்வு இருக்கும். ஒரு மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியலை, ஆண்டவர் வந்து 24 மணி நேரம் என்னை பாதுகாத்துக்கணும்னா, நீ ஒரு மணி நேரம் அவரை தேட மாட்டேன், அவர் 24 மணி நேரம் ஒன்றை என்ன செய்யணும், கண்ணின் கண்மணி போல் என்ன செய்யணும், பார்த்துக்கணும், கண்ணின் கண்மணி போல் போகையிலும் வருகையிலும். ஆமாம், உனக்கு செக்யூரிட்டி கார்டு வேலை பார்க்குறதுக்கு வந்தார் அவர். இரவும் பகலும் கண்ணுறங்காமல், கண்ணுறங்காதென்னையே கருத்துடன் காப்பவரே, நான் தூங்கிடுவேன். எனக்கு ஜபம், அதாவது எனக்கு ஜபிக்கிற நேரம் கிடைக்காது, கிடைச்சாலும் ஜபத்திலே தூங்கிடுவேன். ஒரு மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுவதற்கு உங்களால் இயல, நான் உங்களுக்கு கட்டாயமாக சொல்ல, நியாயப்பிரமாணம் சொல்லலை, நல்லா புரிஞ்சிங்க, நான் உங்கள் அனுபவத்தை செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அட்லீஸ்ட் 1 hour உங்களுக்கு தேவ சமூகம் செலவிட முடியலையா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற என்னால் நம்பவே முடியலை, ஐ எம் ஸோ சாரி. பக்தி இருக்கலாம் உங்களுக்கு, நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவ உறவில் இல்லை. தேவ ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன் டைமை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? டைமை பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்லை. நீங்கள் எவ்வளவு தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேவ உறவின் வழியாக தான் ஆசீர்வாதம் வருது, அதுதான் ட்ராக்.

0: அதில் தான் சமாதானம் வரும், அதில் தான் சந்தோஷம் வரும், அதில் தான் நம்பிக்கை வரும், தைரியம் வரும். தேவ உறவுடையவர்கள் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். கொலோசியர் 1:10 சொல்லுகிறது, நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளரணும். சும்மா சுய முயற்சி அல்ல, ஆண்டவரை அறிய அறிய அறிய உங்கள் மனம் மாறும். தேவனை அறிய அறிய அறிய உங்கள் சுபாவம் மாறும். தேவனை அறிய அறிய உங்கள் வார்த்தை மாறும். தேவனை அறிய அறிய உங்களுடைய வழிகள் மாறும். மாறுகிற எதனால்? உங்களுடைய சுய முயற்சினால் அல்ல, செல்ஃப் எண்டவர்னால் அல்ல. பிகாஸ் யூ ஆர் நோயிங் காட் மோர் அண்ட் மோர். அவர் அறிய அறிய அறிய உங்கள் ஆத்மா பலமடைகிறது. உங்களுடைய கண்களுக்கு கர்த்தருக்கேற்ற வழிகள் தெரிகிறது. நீங்கள் நடக்கிறீங்க. ஆக இந்த 3 காரியங்கள். 1, விசுவாசத்தினாலே மாறுங்கள். தேவ உறவினால் மாறுங்க. தேவனை அறிகிற அறிவினால் மாறுங்கள். அங்கே தான் மாற்றங்கள் வருகிறது. அல்லேலூயா. இன்னும் நீங்கள் தேவனை அறியுங்கள். நான் சொல்லுது நிறைய இன்ஃபர்மேஷன் அறிகிறல. பர்சனலி யூ மஸ்ட் நோ காட். அவரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெருகிட்டே இருக்கும். சமாதானம் பெருகிட்டே இருக்கும். தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் கணிசமான நேரங்களை செலவிட்டு உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சொல்லுங்கள். நீங்கள் போய் உங்களுக்கு முடியாதெல்லாம் கூட நீ சொல்லிட்டீங்கன்னா அதே போதுங்க. அதே உங்களை முடியும்படி ஆக்கும். இப்படியெல்லாம் என்னால் வாழ முடியலை, பேச முடியலை, நடக்க முடியலை, சிந்திக்க முடியலை, என் மனசை வைக்க முடியலை, 10 முறை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க. முடியலை முடியலை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் மனுஷங்கிட்ட போய் சொல்லி சொல்லி உங்கள் அவிசுவாசம் அவங்களுக்குள்ளே போகுது. இவர் சொல்கிற முடியலாம் பிரசங்கம் பண்ண வாழ முடியுமா பிரதர்? 4 முறை சொல்லி பாருங்கள். அவங்க கொஞ்சோண்டு வாழ்றத நீங்கள் கெடுத்துருவீங்க. என்ன பிரதர் அவர் அப்படி இப்படிலாம் பேசிட்டு போகிறாரு, நம்ம அப்படிலாம் வாழ முடியுமா பிரதர்? 4 முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிறத நீங்கள் குட்டிச்சுவராக்கிடுவீங்க. ஆண்டவிட போய் சொல்லுங்கள், என்னால் வாழ முடியலை. நிச்சயம் என்ன செய்வீங்க? வாழ்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மாறிக்கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசைகள் பெருகி கொண்டே இருக்கும்.
1: அன்பானவர்களே, ஜீவன் நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல வந்து என்ன ஒரு சாட்சியாக இந்த இடத்துல என்னை வைத்ததுக்காக முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் யார்? இயேசு, ஜீசஸ். என்னுடைய பேர் அப்துல் சலீம். சம்மந்தமே இல்லைல்ல, என்னடா கிறிஸ்மஸ்ஸு, அப்துல் கலாம், அப்துல் சலீம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம் இங்கே. தேங்க்யூ ஜீசஸ். உண்மையாலுமே இன்றைக்கி நான் வந்து உயிரோடு இருக்கிறது இயேசப்பா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபனால் மட்டும்தான். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் என்ன கோபாலகிருஷ்ணன் சார், பாஸ்டர் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ வந்திருக்கிற எல்லா தேவனோட பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இதை காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லும்போது அந்தமாரி நம்ம வந்து கொஞ்சம் உண்மையாலுமே நீங்கள் வந்து உணர்ந்து கேட்கணும்னு சொல்லி நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். இன்றைக்கி இவ்வளோ நேரம் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோம். ஸோ இந்த சந்தோஷத்தோடு நம்ம வந்து திரும்பியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம போகணும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறு நேரத்தில் ஷார்ட்டாக நான் வந்து என்னுடைய சாட்சியை சொல்லிடுறேன். என்னென்னா என்னுடைய சாட்சி மட்டுமே முழுசாக சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில். என்னுடைய இப்போது லவ் பண்ண ஆரம்பித்தேன், சரிங்களா? லவ் பண்ணும் போது நம்ம அப்பா அம்மா பேச்ச கேட்போமா? கேட்கவே மாட்டோம். ரொம்ப கவனமாக இதுக்கப்புறம் தான் கேட்கணும். என்னுடைய முழு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். சலீம் ஃபிலிப்புன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி நான் வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு 2006 கல்யாணம் ஆச்சு. 2007 எனக்கு ஒரு பையன் பிறந்தான். ஸோ தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருந்தது. 2008 வந்து திரும்பியும் நான் வந்து குடிக்க போனேன் ஒரு வேலைக்கு. ஒரு தனியார் கம்பெனியில் போய் அங்கே போய் வேலைக்கு போனேன். அந்த வேலையில் போய் குடிக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து. அப்புறம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா டெய்லி நம்ம வந்து போதையில் போனால் எப்படி யார் தான் என்ன ஒத்துக்குவாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ தொடர்ந்து இப்படியே போய்கிட்டே இருக்கிற நேரத்தில் என்னால் சரியான வீட்டை பார்த்துக்க முடியல, பையனை பார்த்துக்க முடியல, ரொம்ப பிரச்சனையாகுது, கடன் ஆகுது. இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு கடனாக தொடர்ந்து ஆக ஆக ஆக ஆக இதை விட்டுறணும்னு சொல்லிட்டு 2008 வரைக்குமே தொடர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன். 11 ஒரு முடிவு எடுத்தேன். நீ நம்ம குடிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதனால் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு டி அடிக்ஷன் சென்டர் போனேன். டி அடிக்ஷன் சென்டரில் போய் அங்கே உடனடியாக வந்து ரெக்கவர் ஆகி ஒரு 10 இருந்து எனக்கு வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து அங்கே வந்து ரெக்கவர் ஆகி வந்தாச்சு. குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 நல்லா இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரவணம்பட்டியில் ஒரு வீடு வாங்கி தனியாக நாங்கள் இருந்தோம். ஒரு கார் வச்சுருந்தேன். நல்லா வந்து ஜம்முன்னு இருக்கிற மாதிரி வந்து வெளி உள்ளதுக்கு தெரியும். ஆனால் ஃபுல்லாக கடன், ஏகப்பட்ட இடத்துல கடன். இங்கே ஒரு கடன் வாங்கி இங்கே கட்டுறது, இங்கே ஒரு கடனை வாங்கி இங்கே கட்டுறது. ஏன்னா நம்ம வெளி உலகத்துக்கு நம்மளை வந்து பந்தாவாக காட்டிக்கணும். நம்ம இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது. இப்போ ஒரு இடத்துல வந்து ப்ரெஷர் வர வர என்ன ஆகுது அப்படின்னா திருப்பியும் நான் குடிக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ கண்டினியூஸாக 3 நான் குடிக்க ஆரம்பித்தேன். 3 குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க என்ன தான் பண்ணுவாங்க? 99 வந்து என்னுடைய மிஸ்டேக்ஸ். ஏன்னா எனக்கு பிறந்த பையன் பேரை வச்சு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து காசு வாங்குறது, அம்மா அப்பா கிட்டேருந்து காசு வாங்குறது, காசு வாங்கி போய் குடிக்க தான் செய்வேன். ஏன்னா எனக்குள்ளே என்னன்னே தெரியல. திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிக்குள்ளேயே பிரச்சனை போகுது. என்னென்னா எங்கே போனாலும் ஒரு நிம்மதி இல்லை. இந்த இடத்துல கடன் வாங்கினது நாளைக்கு கடன் கொடுக்கணும், அங்கே அங்கே வாங்கினது இங்கே கொடுக்கணும். இப்படியே தொடர்ந்து தொடர்ந்து இருக்கனால இந்த குடிக்கும் வந்து எனக்கு அடிமையானனால இதுலேருந்து வெளியே வர முடியல. 2 முறையாக போயிட்டேன். 3 முறை சிங்கநல்லூரில் டி அடிக்ஷன் சென்டர், காந்தி ட்ரஸ்ட்டுன்ட்டு, அப்புறம் நீலாம்பூரில் ஒரு சாரல் சொல்லிட்டாங்க. ஸோ தொடர்ந்து 3 போய் என்னால் அதில் ரெக்கவர் ஆகி வர முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், சரி எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஹோட்டல் ஆரம்பித்தோம். அதிலும் லாஸு. இதுக்கப்புறம் அம்மா வந்து மலேசியாவில் இருக்காங்க.
இப்போ இங்கே வந்திருக்காங்க அம்மாவை சித்தியும், மலேசியாவில் இருந்தாங்க. சின்னம்மா அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணி இந்த கடனெல்லாம் கட்டிடலான்னு போய் அங்கே போனால் அங்கேயும் எனக்கு சரியாகலை. இப்படியே தொடர்ந்து போக போக போக போக 2016 2017 ஆயிடுச்சு. சரியாக எல்லாமே வந்து கைவிட்டு போயிட்டே இருக்குது ஒவ்வொன்றா. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் இப்படி இடைப்பட்டு கேப்பில் இப்படி போயிட்டு வரும்போது முக்கியமாக வந்து நம்ம பழகிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தெய்வன் நமக்கு வந்து உள்ளதே உள்ளதென்றும், ஆமாம், ஏன்னா இந்த சாட்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நமக்கு உலகத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு தெரியாது, அதனால் நம்ம கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்னென்ன தெரியாது. நான் இந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய மனைவிக்கும் என் கூட இருந்த என்னுடைய நண்பருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாகி போச்சு. கடைசியில் அவனுடைய தம்பி ஓடி வந்து ஒயின் ஷாப்பில் நான் தண்ணி அடிச்சுட்டுக்கேன் வந்து என் காலில் விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஒன்றுமே பண்ண முடியல, ஃபோன் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏன்னா எல்லாமே இழந்து போயாச்சு. இந்த மலேசியா போயிட்டு வந்த உடனே வீடை விற்றா தான் எல்லா கடனையும் கட்ட முடியும்னு சொல்லி வீடை விற்றாச்சு, காரை கொடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன ஆச்சு, என்னுடைய அந்த இருந்த ரேஞ்ச் வந்து குறைஞ்சனால அவங்க வந்து என்ன ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இன்றைக்கோ நாளைக்கோ நீ சாகிற மாதிரி இருக்க. ஏன்னா என்னுடைய நிலைமை அப்படி இருந்துச்சு, கை கால் நடுங்கும், தலை நடுங்கும், என்னால் பேச முடியாது யார்கிட்டையும், வெக்கமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 ரூபா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் எடுத்து கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அந்த அளவுக்கு கடைசியில் கீழே போயாச்சு. ஆனால் இருந்த கடனெல்லாம் அந்த வீடை கட்டி வீடை விற்று எல்லாத்தையும் கொடுத்து முடித்தாச்சு. இப்போ வாடகை வீட்டுக்கு போனோம், அங்கேயும் காலி பண்ண சொல்லிட்டாங்க, வாடகை கொடுக்க முடியும். இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. டிவோர்ஸ்க்கு கேட்டாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம், வரும், வந்த உடனே வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்கன்னு. அப்புறம் நான் மலேசியா போகிறது வர்றது இப்படியே இருந்துச்சு. அப்புறம் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். இந்த இடத்துல எனக்கு 0, கோயம்புத்தூரில் ஒன்றுமே இல்லை. இப்போ அம்மாவை நம்பி நான் அங்கே போகிறேன், அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்னா வாழ்ந்தால் அங்கே வாழலாம், சாவுறதுனாலும் அங்கேயே சாவலாம்னு சொல்லிட்டு அங்கே போனேன். இங்கே போன கொஞ்சம் நாட்கள்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா, 1 மாதத்துக்குள்ளேயே வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணதை என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் வந்து பார்க்குறது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அதை பார்க்க பார்க்க வந்து எனக்கு இன்னும் அதிகமாக வந்து குடிக்கிறதுக்கு தான் நான் போகிறேன். ஏன்னா நமக்கு சொல்யூஷன் கிடையாது, யார் நமக்கு கூட இருக்கிறா, நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதல் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒன்றுமே வழி தெரியல. இப்போது திரும்பியும் நான் குடிக்க தான் போகிறேன். கடைசி என்னாச்சு, சின்னதாக இந்த நெஞ்சுக்கிட்ட இந்த கணையம் இருக்கும், அந்த கணையத்தில் லைட்டாக வழி எடுக்க ஆரம்பிச்சிது. வழி எடுத்தது நான் வந்து கேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன். தொடர்ந்து நான் வந்து குடிக்க குடிக்க என்ன ஆச்சுன்னா, வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி இங்கே டிவி இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னுடைய எல்லா ஃபோட்டோஸையும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து நீங்கள் எல்லா ஃபோட்டோஸையும் நீங்கள் பாருங்கள். நான் ஒன்றே ஒன்று இங்கேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். மஞ்சக்காமலை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்தமாரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து சாட்சியாக இருக்கிறேன். இந்த சாட்சிக்கு ஒரு சாட்சி இருக்குது, அந்த சாட்சிக்கு இன்னொரு சாட்சி. இன்றைக்கி நான் வந்து சலீம், எனக்கு இப்படி ஆண்டவர் சோகம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கவங்க அதை ஏற்றுக்கொள்ளுவீங்க, இல்லைன்னா இதெல்லாம் நாங்கள் பார்த்தானே அப்படின்பீங்க. ஆனால் தேவன் பாருங்கள், நம்ம கூடயே இருந்து ஒவ்வொரு விஷயமாகவே வந்து கூட இருந்து என்னை வந்து, நான் படுத்துட்ருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுப்பேன். அப்போது எங்கள் வீட்டில் இருக்கன்னு சொல்லுவாங்க, ஏன் இப்படிலாம் நீ ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கிறேன்னு, யாருக்கு தெரியும் இன்றைக்கி அது சாட்சியாக இருக்குதுன்னு? யார் அந்த கூடையே இருந்து எனக்கு இதெல்லாம் எடுக்க சொல்லி கற்றுக் கொடுத்தா? தேவன் நம்ம கூட எப்பொழுதுமே கூடையே இருப்பார். ஆமேன். ஸோ நமக்கு அது தெரியாது, அது உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த உணர்வு வரணும் நம்ம எல்லாத்துக்குமே, தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் ஏதோ, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நம்மளும் ஏதோ ஜீசஸ் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் வர்றோம். நான் உண்மையாக இருக்கிறவங்க சொல்ல, பட் அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கனால நான் சொல்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஹீஸ் ஹியர், இங்கே இருக்கிறார் அவர். 6 மாதமாக படாத பாடு. சிஸ்டர் கேட்டாங்க இல்லைங்களா, ஒரு வார்த்தை கேட்டாங்க, எல்லோரும் பிரச்சனையில் இருக்கீங்களா, துக்கத்தில் இருக்கீங்களான்னு யாருமே கை தூக்கலை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னா யாருமே கை தூக்கலை. ஏன்னா எல்லாத்துக்குள்ளும் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. நானும் தூக்கலை. ஏன் தெரியுங்களா, எனக்கு ஒரு பாரம் இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன தெரியுமா,
அழிந்து போகிற ஆத்துமா மேலே பாரம் இருக்குது எனக்கு. ஆமேன். அழிந்து போகிற ஆத்துமா யார்? புரியுதா? நான் புதுசாக வந்திருக்கிறீங்க நிறைய பேர். அந்த ஒரு பாடு, கஷ்டம், எத்தனை வலி, வேதனை தாங்க முடியாது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. கடைசியில் வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு மலேசியாவில். முடியாத வயிறு வலி, தாங்க முடியாத வலி. நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் போட்டால் கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். என்னுடைய வயிறு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோஸ் நான் இருக்கிறேன். இன்னொரு இன்னொன்று கூட காட்டிடுறேன். நான் ஒரு மூணு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன் உங்களோட விசுவாசத்துக்காக. இதனுடைய கால் இப்படி இருந்தது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வயிறு பாருங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வயிறு இப்படி இருக்கும் போது எனக்கு ஆப்போசிட்டில் யாரும் நின்னா யாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வயிறு உப்பி இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாமே இன்புட் தான், அவுட்புட் போகாது. ரொம்ப வலி வேதனை, ரொம்ப ஸ்ட்ரகிள், மூச்சு விட முடியாத சுச்சுவேஷன், ரொம்ப கடினமான பிரச்சனை. இந்த சைடு இவ்வளோ பிரச்சனை, கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கிறோம், இன்னொரு இடத்துல பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை. என்னடா வாழ்க்கை இது, நம்ம வாழ்கிறோம், சம் சாகலாமா, செத்து தொலையலாமா, எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுன்னு சொல்லி 22வது மாடியில் நாங்கள் இருக்கிறோம், அங்கே நின்றுட்டு. ஆனால் இதுக்கெல்லாம் எது நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே வந்து இதிலெல்லாம் பலப்படணுன்றக்காக. ஏதோ ஒரு விஷயத்துலனால் நம்ம பாதிக்கப்படும் போது சோர்ந்து போயிடக்கூடாது. நான் வந்து ஒரு 22வது மாடியில் நின்றுட்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு யோசிச்சுட்டு நின்றுருக்கேன், சிகரெட் இந்த கையில், எதுக்கு இந்த வாழ்க்கையை வந்துட்டு செத்துடலாமான்னு சொல்லிட்டு குதிக்கலான்னு யோசிச்சுட்டு நின்றுருக்கிறேன். பட் அந்த டைம் வந்து லிஃப்ட் வந்து பெல் அடித்து அந்த நேரத்தில் என்னை வந்து ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார் அந்த இடத்துல. நான் வந்து அந்த பெல் அடிக்கும் போது இப்படி திரும்புவேன், போலான்னு திரும்பும் போது என்னுடைய கையே என்னோடய காலும் வந்து பார்த்திங்கன்னா குதிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். புரியுதா? ஆவியில் கனெக்டில் இருக்கிறவங்க இதில் தெரியும் பிசாஸ் நம்மளை எப்படி கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு. மரணத்துக்கு நேராக கொண்டு போய் சாகடிக்கலாம்னு சொல்லி தான் அதோடய பிளான். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் என்னை காப்பாற்றி காப்பாற்றி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது ரொம்ப முடியல அங்கே இருக்க சிச்சுவேஷன் என்னென்னா, நான் மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் விசாவில் தான் போயிருந்தேன். நான் ஓவர் ஸ்டேயிங் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு. இது இன்னொரு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறார். ஒரு வருஷமாக நான் வந்து மலேசியாவில் நான் இருந்திருக்கிறேன். எந்த போலீஸ்காரண்டையும் மாட்டலை. மாட்டியிருந்தானா என்னை கொண்டு போய் உள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு வருஷமாக இருந்து அந்த வலி வேதனைலாம் பட்டு இப்போ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் என்னை வந்து பிடிச்சிருவாங்க, போலீஸில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ப்ரைவேட்டில் போய் பார்த்தோம். ப்ரைவேட்டில் பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை வந்துருச்சு, உடனடியாக நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிருங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டம், நீங்கள் இங்கே இறந்துற வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எப்படி போக முடியும், விசா இல்லை எப்படி போக முடியும், ஆண்டவரை பற்றி தெரியாது, அல்லா என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியலையே. வந்து படுத்த படுக்கையில் வலி வேதனையில் உட்காந்துருக்கும் போது சிறியா 3வது நாள், நான் அந்த சீனங் டாக்டர் எல்லா இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், எங்கேயுமே எனக்கு சுகம் கிடைக்கல. 3வது நாள் கரெக்டாக அந்த நியூஸில் போடுறாங்க, அந்த லோக்கல் நியூஸில் மலேசியன் கவர்மெண்ட் அறிக்கை பண்ணுறோம், யார் யாரெல்லாம் வந்து ஓவர் ஸ்டேயிங் விசா இல்லாமல் இருக்கிறீங்க எல்லாம் அவங்கவுங்க நாட்டுக்கு இந்த ஃபைன் கட்டிட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா நான் அங்கேயே இறந்து போயிடுவேன்னு நினச்சேன். ஏன்னா டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுன்ட்டாங்க. அப்பவும் வந்து பிழைக்க முடியுமா முடியாதான்னு தெரியல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே அங்கே வந்து 1200 ரிங்கட்ஸ் கட்டி உடனடியாக இங்கே வந்து ராமகிருஷ்ணாவில் ஒரே ஒன்று தான் சொன்னாங்க. அவ்வளோ நேரம் பார்த்துட்டு பாலைவனத்தில் போட்ட ஒரு நெல், இது வந்து முளைக்காது, நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சித்திட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. கொண்டு வந்து நேராக வீட்டில் போட்டாங்க. வயிறெல்லாம் வீங்கி காலெலாம் வீங்கி அப்படியே நான் கிடக்கிறேன். இப்போ ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். கோயம்புத்தூர் ஜெம் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு பேர் வந்து கான். அப்போது அவர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு 99 கஷ்டம்தான், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி 50 லட்சம் சரி 50,000 100,000 இப்படி கட்ட ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொன்றா கட்ட சரியாக 3வது நாள், அதே 3வது நாள் நான் அப்படியே படுத்துட்ருக்கிறேன். பக்கத்தில் ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. கண்ணை திறந்து பார்க்குறேன், அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டால், தம்பி சுகமாயிரும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பைபிள் கொடுத்தாங்க. அந்த தலைக்கடியில் வச்சுட்டேன். தேவன் 3 விதமாக நம்மக்கிட்ட இடைபடுவாருங்க. குழந்தை பருவம், வாலிப பருவம், கல்யாண பருவத்தில். ஆண்டவர் அறியாமல் ஒருத்தருமே இந்த பூமியில் இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவர் அறிஞ்சே இருப்பீங்க.
நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃபை, கண்டிப்பாக ஆண்டவர் இடைப்பட்டிருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இப்படி தான் என்னை வந்து இந்த ஜம்மு ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா பார்த்து எனக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட ஒருத்தர் வந்து, அவர் வந்து, தம்பி இயேசுவை பிடிச்சிக்கோ, உன் சுகம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவேன். இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. 50,000, 1,00,000 இப்படி கட்டி கட்டி கட்டி கடைசியில் 5,00,000 ரூபா வரைக்கும் கட்டிட்டோம். இப்போது ஒரே ஒருத்தவங்க பைபிள் எடுத்து டக்குன்னு சங்கீதம் 50:15 படிங்களா. ஹல்லேலூயா. நீ என்னை மகிமைப்படுத்துவா, இதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ. வார்த்தை உயிருள்ள வார்த்தையா? ஆமேன். அந்த அம்மா அங்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கூட வந்த பிரதர் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ ஒரு நாள் நான் வந்து டேப்லெட்டை போட்டுட்டு எந்திரிக்கிறேன், ஸ்டக் ஆகிடுச்சு, அப்படியே மூச்சு விட முடியாமல் நின்றுட்டேன். 20 நிமிஷம் மூச்சு இல்லாமல் என்னை வந்து ஐசியூக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரக்சரில் வச்சு அந்த பெல்ட்டு கட்டுறாங்க. அதெல்லாம் அந்த பெல்ட்டே பிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து என்னுடைய வாய், என்னுடைய கண்கள் எல்லாம் அப்படியே கோணிச்சுட்டு போகுது. பக்கத்தில் எங்கள் சித்தி நின்று பார்க்குறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, தம்பி இயேசு பிடிச்சிக்கப்பா, இயேசு உனக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொன்ன ஒரு வார்த்தையில் இன்னுமே எனக்கு கேட்கல. அந்த இடத்துல ஒரே நிமிஷம் ஐசியூக்கு என்னை தள்ளிட்டு கூட்டிகிட்டு போகும்போது, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, அவ்வளோதான். இப்போது ஐசியூக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப வலி வேதனையில் இருக்கிறேன், மூச்சு விட முடியாமல் இருக்கிறேன். நம்ம யூரின் பண்ணுற உறுப்பிலேருந்து எனக்கு ஆக்சுவலாக வயிறு பெருசாக இருக்கும் போது ஹோல்ஸ் போட்டு இதுலேருந்து தண்ணி எடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ஆயிடுச்சுன்னா என்னால் மூச்சு விட முடியாது, யூரின் வழியாகவும் போகாது, ரொம்ப கஷ்டம். அப்போ ஐசியூக்கில் என்னை கொண்டு போயிட்டு யூரின் பண்ணுற அந்த உறுப்பிலேருந்து எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி சக் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமையான வலி தெரியுங்களா? சும்மா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த அனுபவம் பட்டிருக்கிற அந்த வலியை. அது சக் பண்ணி இழுக்கும் போது வர அந்த யூரின் ஒவ்வொரு சொட்டும் அவ்வளோ வேதனையாக இருக்கும். விடிய விடிய அந்த வேதனையை தாங்கியிருக்கிறேன். வந்துட்டேன் திருப்பியும், 1 ரூபாய் இல்லை, முடிஞ்சு போச்சு. 5,00,000 ரூபா செலவு பண்ணதுக்கப்புறம் எந்த காசுமே இல்லை கையில், கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. திரும்பியும் எனக்காக ப்ரேயருக்கு வராங்க. நானே வந்து ஒன்றுமே இல்லாமல், எங்கள் சித்தி அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க, அவங்க வீட்டில் நான் இருக்கிறேன். எல்லோரும் ப்ரேயருக்கு வருவாங்க. தயவுசெய்து போயிருங்கப்பா, நானே அனாதையாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், எங்கள் சித்தி எனக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் வந்து கத்தி ஜபம் பண்ணி அவங்களையும் சேர்த்து நடுரோட்டு குட்டுறாதீங்க, தயவுசெய்து போயிருங்கன்னு சொன்னவன். நான் வரும் போதெல்லாம் அனுப்பிடுவேன், போங்க போங்கன்னு. ஆனால் விட மாட்டாங்க, வருவாங்க. வந்து ப்ரேயர் இல்லை தம்பி, ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க அப்படின்னு. நம்பவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். அப்புறம் கடைசியில் எனக்கு தெரியுது, நல்லா ஜீவனையே என்னை விட்டு வெளியே போகுது நல்லா தெரியுது. அப்போ தான் நான் இந்த வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் பார்க்கும் போது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் குடித்தவன், நான் வீடை விற்கும் போது 3,00,000 ரூபா அட்வான்ஸை வாங்கி அந்த 3,00,000 ரூபாவையும் குடித்து தீர்த்தவன் நான். என்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணவன் நான். என் பிள்ளை பேர கடனை வாங்கி குடித்தவன் நான். அப்போது கடைசியில் 3 டைம் என்னை போய் டிஎடிக்ஷன் சென்டரில் சேர்த்து திரும்பியும் வந்து திரும்பியும் அந்த பழக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி அப்பா அம்மா வெறுத்துட்டாங்க என்னை. இவ்வளோ டைம் போய் இதுலேயும் நீ சரியாக மாட்டேறான். கடைசியில் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறேன், என் கூட சேர்ந்து குடித்தவனுங்க அங்கே எங்கேன்னு போய் ஜாலியாக சுற்றிட்டுருக்கானுங்க. அதை பார்க்கும்போது நான் மரணத்தில் இருக்கிறேன். அதை நான் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஏன்டா எனக்கு இப்படி ஒரு நிலைமை, எல்லோரும் நல்லா இருக்கீங்களே, நான் ஏன் இப்படி நான் படுத்துட்டு இருக்கிறேன், ஒருத்தம் கூட வந்து பார்க்கல, ஒருத்தம் கூட ஃபோன் பண்ணி கேட்கல எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஜாலியாக சுற்றிட்டுருக்கானுங்க. ஒரே நிமிஷம் யோசித்தேன், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, குடித்தது தானே. ஒரு உலகத்தில் இருக்கிற அந்த ஒரு மதுபாண்டிலே போட்டிருக்குது, இது உனக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு போட்டிருக்குது. அதை பார்த்து மீறி நான் குடித்து அதனால தானே இவ்வளோ பிரச்சனை. இன்றைக்கி நடு ரோட்டில் ஒன்றும் இல்லாமல் நான் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்புங்கள், பரலோர் ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அந்த நிமிஷம் நான் என்ன பண்ணேன், மனம் திரும்பினேன். இனி குடிக்கக்கூடாது, இனி நம்ம உண்மையாக கடவுளுக்காக வாழணும், அல்லாஹ்வுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். மடான்னு ஃபோன் எடுத்தேன். இதெல்லாம் பயங்கரமான விஷயங்க. ஃபோன் எடுத்து அல்லாஹ் சாங்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்பில் தட்டுறேன், ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. வச்சுட்டேன், தூக்கம் வந்துடுச்சு, தூங்கியாச்சு. அடுத்த நாள் மறுபடியும் இதேமாரி ப்ரேயர் வராங்க, சொல்கிறாங்க, ஏசப்பா பிடிச்சிக்க தம்பி, கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும் கிடைக்கும்னு. நான் கேட்கவே இல்லை. கடைசியில் 3வது வாரம் வந்தாங்க.
நான் அப்போ தான் உணர்ந்தேன். நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போனேன், தானமலைக்கு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. என்னை வந்து அப்படியே அந்த மூங்கிலில் போட்டு கயிறெல்லாம் கட்டி கொண்டு அப்படியே என்னை வந்து ஒரு சாமியார் மாதிரி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி எல்லாருக்குமே நான் எப்படியாச்சும் வந்து நல்லா ஆயிடணும், எப்படியா சுகம் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் போக முடியுமா, ஏன்னா நமக்கு தெரியாது. ஸோ எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கங்கெல்லாம் போய் நம்ம போய் ஏதாச்சும் எனக்கு வந்து இந்த சைவனை கட்டெல்லாம் வச்சுருக்காங்களா அப்படி எல்லாம் பார்க்குறது. ஆனால் எங்கேயுமே எதுவுமே ஆகலை. ஆனால் அந்த கடைசி நிமிஷம் திரும்பி வந்து எனக்காக ப்ரேயர் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நான் உணர்ந்தேன், இவங்களா தானே வந்து எல்லாமே நம்ம வச்சுட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, தம்பி ட்ரை ஜீசஸ், ஜீசஸை ட்ரை பண்ணு. நீ இறந்து எப்போவோ போயிருக்க வேண்டியவன், ஆனால் இன்ன வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிற, கடவுளும் கூட இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட கேளு அப்படின்னு. ரெண்டாவது முறை நான் உண்மையாலுமே என் மனசார நான் வந்து எசப்பா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரியல, உண்மையாலுமே நான் வாழணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு சுகத்தை கொடுங்க எசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த ஒரு நிமிஷம் அதோடைய ப்ரெசன்ஸை நான் உட ஆரம்பித்தேன். என்னை விட்டு போன ஒரு விஷயம் ஏதோ உள்ள நரம்புன மாதிரி இருந்துச்சு. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாம் கேட்குறீங்களா? ஸோ என்னை விட்டு போன ஒரு விஷயம் எனக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் நரம்புன மாதிரி ஒரு விஷயம். எப்போவுமே ஜவம் பண்ணிட்டு கேட்பாங்க, எதோ ஃபீல் பண்ணிங்களா பிரதர், நீ இல்லை. ஆனால் அந்த நிமிஷம் நான் வந்து ஃபீல் ஆன உடனே, தம்பி உங்களுக்கு சுகம் கிடச்சிருச்சு, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, அவர் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியே நான் தொடர்ந்து நான் இருக்கேன். இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே இயேசு யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா? இந்த 10 நாள் அவர் யார், அவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார், எதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே, இப்போ யார் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவா, பிசாஸ் வந்து அட்டாக் பண்ணுவான், என்ன தெரியுமா சொல்லுது, வந்து மெதுவாக வந்து தம்பி ஏசு கீசெல்லாம் யாரும் கிடையாது, நீ மருந்து சாப்பிட்றல அதனால தான் உனக்கு சுகம் கிடைக்குது அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், என்னால் முடியல, நான் உட்கா அந்த முட்டியை போட்டேன். ஏசப்பா உண்மையாலுமே கடவுள் நீங்கள் தான் இருந்தீங்கன்னா அப்படின்னா 2 மாதத்துக்கான மருந்து கொடுத்துருக்காங்க, இந்த மருந்து சாப்பிடவே மாட்டேன் நான். உண்மையான கடவுளாக இருந்தால் நான் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு மட்டும் சுகம் கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே நான் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், உங்களுக்கு ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி அன்றைக்கி ஒரு அற்பமாக தான் சொன்னேன். என்னத்துக்காகன்னா சுகத்துக்காக. சுகம் கிடைச்சா சாட்சி சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஊழியனா என்னன்னே தெரியாமல் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி. இன்றைக்கி அந்த ஊழியத்தை அவருடைய அன்பின் கயிறுனால் இன்றைக்கி செய்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். நமக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி 2 மாதம் மருந்து சாப்பிட்றது நிப்பாட்டினேன். ஒரு நேரம் நான் வந்து மருந்து சாப்பிட்லனா கூட நான் வந்து இறந்து போயிடுவேன். அப்படி இருக்கும்போது 2 மாதமாக மருந்து சாப்பிடாமல் நேராக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது என்னுடைய ஃபுல் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அழுகி போயிருந்த லிவர் புதுசாக இருக்குது. ஆமேன். எப்படி ஒரு உறுப்பு இல்லாத உறுப்பு எப்படி அது வரும், எப்படி வந்துச்சு? ஆல்ரெடி தேவன் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவருடைய மூஞ்சை நான் பார்த்தேன், அந்த டாக்டரோட மூஞ்சில் அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். மஞ்சக்காமால 38 இருந்தது, 0.03 நார்மலாக இருந்துச்சு. ஆமேன். அப்போது அந்த டாக்டர்கிட்ட இருக்க அந்த மூஞ்சில் பார்த்த அந்த ஒரு ஆச்சரியம் தான் இன்றைக்கி என்னுடைய அந்த யூடியூப்பில் ஆச்சரியம்னு வச்சுருக்கிறேன். டாக்டர் கேட்குறாங்க எப்படி இதை நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது, வந்தாங்க ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள சொன்னாங்க, ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் எங்களுக்கு சுகம் கொடுத்தார். அவ்வளோதான், சிம்பிள். இன்றைக்கி எவ்வளோ பேர் எத்தனை 1000 கோடி காசை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு எவ்வளோ வியாதியோடு இன்னும் இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனையிலேருந்து மீள முடியாமல் இருக்கிறாங்க. எங்கெங்கேயோ நான் போகிறேன், ஆண்டவர் எங்கெங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் போது சே உட்காந்த இடத்துல நான் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சுகம் கொடுங்க ஏசப்பான்னு சொன்னேன். எனக்கு என்ன தெரியுங்களா சொன்னாங்க, லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கணுன்ட்டாங்க. அது எப்படி தெரியுமா, 25 லட்சம் வேணும். அப்படியே 25 லட்சத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் மாதம் 10,000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்ணும், ஃபுல்லாக லைஃப் லாங் பெட் ரெஸ்ட் தான். இதுக்கப்புறம் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்து என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்போது. ஆனால் பாருங்கள், 1 ரூபாய் செலவு இல்லாமல் ஆண்டவர் என்ன வந்து அந்த ஜீவனை கொடுத்து திரும்பி இந்த இடத்துல சாட்சியாக வைத்திருக்கிறார். 1 ரூபாய் வாங்கலைங்க, எவ்வளோ அன்பான தெய்வம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சேன், இவர் தான் உண்மையான தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அவரோட இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும், அவரோட ஷேர் பண்ணணும் நிறைய விஷயங்களை. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது, அங்கே ஷேர் பண்ணுறது, இங்கே ஷேர் பண்ணுறதோட தேவன்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும் போது தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். நேராக வந்தேன், நேராக வீட்டுக்கு வந்து ஒரு உறுப்பே இல்லை, ஆனால் சும்மா நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன்,
எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொன்னதுக்கு அழுகி போயிருந்த லிவரை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறீங்களா ஆண்டவர்?

0: என்னை செய்யுங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லி என்னை தாழ்த்தி அவரோட சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கி ஆண்டவர் என்னை அநேக இடத்துல வந்து ஆசீர்வாதமாக வச்சு, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சு இன்றைக்கி இந்த சாட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த உறவு மட்டும் எப்படி தெரியுங்களா, யோவான் 15:15 ஆண்டவர் என்ன தெரியுங்களா, நண்பராக இருக்கணும்னு பார்க்குறார். சரியா, நான் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த ஏஜில் நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறிடும். கொஞ்சம் கூட இடறி போயிடாதீங்க. அருமையான பாஸ்டர் உங்களுக்கு இருக்கிறார், சூப்பராக அவர் கைட் பண்ணுறார். அதனால் ஒவ்வொருத்தரையும் வாய்ஸ் கவனிங்க. உங்கள் இடத்துல நான் அந்த மிஸ்டேக் பண்ணனால தான் நிறைய பாடு பிரச்சனைக்குள்ளே போயிட்டு வந்தேன். இன்றைக்கி உண்மையான தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். படிப்பு வரலையா, கையை வச்சு ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்க, சொல்லி கொடுங்கன்னு சொல்லி படித்து முடி. உனக்கு எக்ஸாம் டைமில் அவர் இந்த ஸ்க்ரீன் மாதிரி கொண்டு வந்து வைப்பார். படிக்காமல் ஒன்றும் நடக்காது, ஜபம் பண்ணுங்கள். படிக்கும் போது ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு சொல்லி கொடுங்கப்பா, எனக்கு தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே நீங்கள் ஒரு டைம் கரெக்டாக படித்தீங்கன்னா, பைபிளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய புக்ஸு படிப்பு விஷயம் என்னவாக இருந்தாலும் சரி, அவரை முன்னிலை வச்சு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி படித்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போவார். இன்றைக்கி வேறு யாரோலாம் தான் மேலே இருக்கிறாங்க, ஆனால் இறைவனோட பிள்ளைங்க நடுவுலையே தான் இருக்கிறோம். ஏன் நான் சரிமா சொல்கிறேன், 33 தான் நான் வந்து பைபிளை திறந்து தமிழுங்கிறதே நான் படிக்க தெரிஞ்சிச்சு. அதனால் சொல்கிறேன், தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். எப்படின்னா தெரியுங்களா, முதல்ல அவர் என்ன எதிர்பார்க்குறா தெரியுமா, நம்மக்கிட்ட பாசம், அன்பு. நீங்கள் அன்பை அவர் மேலே நீங்கள் செலுத்தும் போது தேவன் உங்கள்கிட்ட இடைபடுவார். தேவன் உங்கள் கூட நடக்கிறத அந்த அனுபவத்துக்குள்ளே வருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் வச்சுருக்கிறாரு தேவன். உங்கள் சிஸ்டர் கீழே கொண்டிருக்கீங்கள, தெரியல, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய இருதயத்தை முழுசுமாக தேவன்கிட்ட ஒப்பிடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரோட சத்தத்தை கேளுங்க முதல்ல, அவர் கூட நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க, தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஸோ என்ன ஒன்றுமே இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல், துப்பு இல்லாத இந்த எண்ணெயே கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கிறாருன்னா, நீங்கள்லாம் ஆண்டவருக்காக நம்ம உண்மையாக வேலை செய்வோம், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், பெற்றோருக்கு உண்மையாக இருப்போம். நம்ம தான் வந்து இந்த உலகத்தை யாருக்கிட்டேருந்து பிடுங்கி கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி யார் பிறந்திருக்கிறார், தி கிங், ராஜா, ராஜாவோட பிள்ளைங்க நம்ம. சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க, மத்தேயு 28. அந்த உற்சாகத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. இப்போது நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஒரு பாடலோட ஒரு சின்ன ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தேவன் ப்ரோ, இந்த இடத்துல உங்களுக்கு இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு சந்தோஷமான இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம இருந்தாலும், மகிழ்ச்சியாக ஆண்டவர் நம்ம இன்றைக்கி வந்து பிறந்திருக்கிறார். இன்றைக்கி அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம இன்றைக்கி கலந்துக்கிட்டோம், இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கோம். இன்றைக்கி இந்த சந்தோஷத்தோடு போகாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இன்றைக்கி உண்டாகணும். ஸோ தேவன் இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தராக எந்தெந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அதிலேருந்து ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு இப்போ ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.
1: எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஆமென். சகோதரன் ஜெபிக்கும் போது பாடுங்கள்.
0: ஹல்லேலூயா.
1: ப்ரேஸ் தி
0: லார்ட். என்னை தருகிறேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் இன்னைக்கு. ஆண்டவரே என்னை முழுசா எடுத்துக்க, என்ன உங்க சித்தத்தின்படி இனி ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனே எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜனே. ஆண்டவரே இந்த இடத்துல நீர் ஆண்டவரே அப்பா இடைப்பட்டு கொண்டிருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளும் அப்பா உம்முடைய சாட்சிகளும் ஆண்டவரே யார் யார் இருதயத்தில் தொடப்பட்டதோ தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனமாக வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தினால் அவர்களே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு ராஜா தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே இவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் எதெல்லாம் ஆண்டவரே அப்பா தடையாக இருக்கோ அந்த தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாக அகன்று போகட்டும் நிச்சயிக்கிறோம். இவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே இன்றையிலேருந்து. ஆண்டவரே அப்பா இவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் அனுப்புங்கன்னு சொன்னீங்களே உங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்க இந்த ஆண்டவரே அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க, அந்த ஃபியூச்சரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஆண்டவரே அப்பா அந்த சபையை கொடுக்குறோம் ராஜா, ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி நடத்த உதவி செய்யுங்க.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

தெய்வமே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக.

0: பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும்ள்ளது. ஒளி அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். என் அன்போடு அழைத்து கர்த்தரை ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேசத்திலே மூத்த ஊழியக்காராக இருக்கிற பாஸ்டர் பால் கிருபான் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: I thank Pastor Paul Kribagan for having invited me. May the Lord bless all the ministries.
0: ஒரு ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்துக்கு நேராக கடந்து செல்வோம்.
1: Let us all close our eyes and look unto the Lord.
0: வேதம் இவ்வாறு சொல்கிறது, ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம்.
1: And wherever the spirit there is the deliverance.
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம்.
1: And when we understand the truth shall deliver us.
0: இவ்வளவு நேரம் பாடல் மத்தியில் அசைவான ஆண்டவர்,
1: Lord, the spirit of the Lord, you move in our midst.
0: இவ்வளவு திடீர் மத்தியில் கடந்து வந்த ஆண்டவர்,
1: And the Lord has come in our midst.
0: ஒரு விஷயம்லோடு பேசும்படியாய்,
1: May the Lord speak to every one of us.
0: ஒரு விஷயம்லோடு உறவாடும்படியாய்,
1: May the Lord intercede with us.
0: வார்த்தைகள் கால்வேல கடந்து வந்து வாழ்க்கையில காணப்படும் எல்லா தரித்திரங்களையும் மாற்றும்படியாய்,
1: The Lord may change all the poverty from our lives.
0: எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களையும் மாற்றும்படியாய்,
1: May the Lord remove all the bondages and tribulations.
0: ஆண்டவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய், விடுதலையாக்கும்படியாய் தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: May the Lord come down and bless us and deliver us.
0: நன்றி தகப்பனே, ஒரு குற்றங்களை மன்னிப்பீராக.
1: Lord, please forgive all our sins.
0: எங்கள் பாவங்கள் எல்லாம் திருப்பீராக.
1: Lord, you forgive all our iniquities.
0: இந்த நாளின் செய்தியின் கரங்களை கொடுக்கிறேன், எங்களை நீதாமே ஆசீர்வதித்து இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக.
1: Lord, you bless this message and let it be a blessing to every one of us.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
1: In the name of Jesus we pray.
0: என் பேர் ஜோஷ்வா ஜெயபால், சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து கடந்து வருகிறேன்.
1: என்னுடைய பெயர் பாஸ்டர் Joshua Jaipal from Coimbatore area. I am coming.
0: என்னிடத்தில் ஒரு 300 அதிகமான இவாஞ்சலிஸ்ட் உண்டு. 31 கிராம சபைகளை உருவாக்கி இருக்கிறேன்.
1: I have created 31 village churches.
0: அநேக தேவ சபையில கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன்.
1: And in many churches I am preaching the God's word.
0: ரொம்ப நாளா ஐயாவுடைய சபையில வந்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை.
1: I wanted to come to your church for many days.
0: ஏனென்றால் சிறு வயதிலிருந்து நான் ஐயாவை அறிவேன்.
1: From my childhood, I know our pastor.
0: Apostle Abhishekam Manavatta, nalla oru deivam manidan.
1: He's anointed apostle, the God's man.
0: Avar mathile naan irupadhu gavanar enna kodutha periya periya slakyam.
1: It is great privilege to be there with him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Pala vidhamana seidhigal undu.
1: There are lots of messages.
0: Oru manushan aavile eppadi gaayapadugiran, aathumala eppadi gaayapadugiran, aavile aathumala gaayapatta avan nilama enna, samudayathil endha nilamila avan thallapadugiran.
1: If the man is wounded by the spirit, by soul, and what will happen in the society?
0: அந்த செய்தி தான் நான் இந்த சபைக்காக கொண்டு வந்தேன்.
1: I brought that message to the church.
0: ஆனால் இங்க வந்து அம்மந்த மாத்தத்திலே,
1: when I was sitting here,
0: ஆண்டவர் வேற ஒரு செய்தியை சொல்கிறார்.
1: The Lord has given another message.
0: இந்த சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: The Lord wants to grow this church.

0: ஆத்மாக்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: To be filled with the souls.
0: இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால்
1: The title of the message today.
0: ராட்சதர்கள் அரக்கர்கள்
1: The giants.
0: ராட்சதர்கள் அரக்கர்கள் இருந்தாங்களா இல்லையா?
1: The you know about the giants.
0: ஒரே ஒரு ராட்சதன் கொண்டு தீபாவளி கொண்டாடுறாங்கல்ல.
1: At the time of Deepavali they say it's giant.
0: ஆனா இந்த வேதத்துல அநேக அரக்கர்கள் உண்டு.
1: In the Bible we see lots of giants.
0: ராட்சதன் எப்படி இருந்தா? அவன் உருவலாம் எப்படி இருந்தது? ராட்சதர உருவலாம் எப்படி இருந்தது? அவன் கை கால் எப்படி இருந்தது?
1: How the status of the giant, how he looks and how his hands are.
0: ராட்சதன் என்னென்ன காரியங்களை பண்ணுவான்?
1: What the giant will do.
0: அவனை எப்படி வீழ்த்த முடியும்?
1: How to defeat him.
0: எப்படி ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை சென்னை பட்டணத்துல வாழ முடியும் என்பதை சொல்லிட்டு கடந்து போகிறேன்.
1: How to lead a victorious life in the city of Chennai.
0: எடுத்தல் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம்
1: Genesis
0: 6 அதிகாரம்
1: the book of Genesis
0: chapter 6
1: and 4.
0: அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியில இருந்த போதும் என் கண்மான கத்திரி பிள்ளைகளே அந்நாட்கள் ராட்சதர்கள் அரக்கர்கள் பூமியில இருந்தாங்க. ஹல்லேலூயா.
1: There were giants on the earth in those days.
0: ஆண்டவர் மனுஷன் தானே படைச்சாரு.
1: The Lord has made a man.
0: எங்க இருந்துங்க வந்த அந்த ராட்சதன்?
1: How did he come the giants?
0: இரண்டாவது வசனம் வாசிங்க பிரதர்.
1: Second time.
0: தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளில் அதிகமாய் அழகுள்ளவர் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க. முதல் முதல்ல ராட்சதர்கள் அரக்கர்கள் கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு வகையான கூட்டம் பெலத்த ஜனங்கள் நெடிய ஆட்கள் பலவான்கள் அரக்கர்கள் இந்த பூமியில எப்படி உண்டானாங்கன்னா தேவகுமாரரும் மனுஷகுமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததுனா இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது பூர்வத்திலே அரக்கர்களாய் ராட்சதர்களாய் மாறி போனார்கள் என்று நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: In fourth verse we read how the giants were created. There are giants on the earth in those days and also afterward when the sons of God came into daughters of men and they bore children to them. They were the mighty men who were of old men of renown.
0: அப்ப எப்படி உருவானானு பார்த்துட்டோம். தேவகுமாரரும் மனுஷகுமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததா அரக்கர்கள் இந்த பூமியில உண்டானாங்க.
1: The sons of God came into the daughters of men. Because of that the giants were created.
0: மனுஷன் செய்த பாவத்தை நிமித்தமாய் மனுஷன் செய்த மீறுதல் நிமித்தமாய் உண்டானவன் தான் அரக்கன்.
1: Because of the man's disobedience, because of man's sin, the giants were created.
0: அவன் எப்படி உருவானான் பாய்ட்டான். உருவம் எப்படி இருந்துன்னு பார்க்கலாம் இப்போ.
1: And because of man's sin they have come.
0: முதலாவது கோலியாத் ஒரு ராட்சதன்.
1: First of all Goliath is a giant.
0: The Goliath எப்படி இருப்பானா?
1: How the giant Goliath?
0: இப்போ லைவா உங்க கண்ணாடி கோலியாத் நிக்க வைக்கற பாருங்களேன்.
1: I just bring before your eyes the Goliath.
0: ஒன்று சாமுவேல்
1: 1 சாமுவேல்
0: 17 அதிகாரம் 4 வசனம்.
1: Chapter 17 and 4.
0: அப்பொழுது நடுவே நிற்பான் கோலியாத்தர் உயரம் 6 முழமும் ஒரு ஜானமா.
1: The height was 6 cubits and a span.
0: நல்ல கவனி கோலியாத்தர் உயரம் எவ்வளவுங்க?
1: What is the height of the Goliath?
0: 6 முழம் ஒரு ஜான்
1: 6 cubits and
0: ஒரு கணக்கு சொல்றேன்.
1: I tell a story.
0: 1 முழம் 1 அடி 6 முழம் 9 அடி ஒரு ஜான் 3 அடி 9 3 அடி வேதாக மாராட்சியா சொல்றாங்க. அந்நாட்கள் எல்லா மனுஷனும் 6 அடி மேல தான் இருந்தாங்களா? வேதாக ஆராய்ச்சியா சொல்றாங்க கோலியாத்தோட உயரம் 11 ஃபீட்டா.
1: In those days and the height of Goliath is 11 feet. Normally 6 feet height the people will be there, but Goliath height is 11 feet.
0: 11 feet na evlo theriyungala the tharaiyil irundhu mele or rod podungala adha 11 feet.
1: And look at the from the floor from to the beam that is the height.
0: 11 feet tall inga varra prasangam thanda appadi irukku nenikireenga.
1: The 11 feet man if he comes how it would be
0: height first floor thandudhu.
1: And it's a very tall man.
0: Guy need nana second floor poom bolude.
1: 9 feet means second floor.
0: Ana Chennai la adhu all thevada. Ena water can supply panna sonna madhi ladder e thevala paருங்க.
1: And we need the ladder to apply all kind of painting.
0: Evlo periya uruvam paathinga.
1: Look at the height.
0: Aagiyal than desathile indha athana janangalum samasa Israel raanuvargalum ore oru Goliath ai paathu bayindhu nadunginaargal. Yenendral raatchadargal arakkargal migavum barakam saaliya kaanapattargal. Oru saadhana manushan raatchanodu porada mudiyadhu avanodu yuddham seiyave mudiyadhu arakkala paathu janangal bayindhu nadunginaargal.
1: The entire troop of Israel before they were afraid of the great Goliath. His height was 11 feet.
0: Thodandha vasandha vasinga
1: brother. You continually read.
0: அவன் தன் தலையின் மேல் தலையில ஹெல்மெட் போட்டிருப்பானா, அந்த ஹெல்மெட்டோட வெயிட் 5000 சேக்கலான வெங்கலத்தை ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பானா.
1: And he had a helmet of brass upon his head and he was armed with a
0: coat of 11.5 gram
1: 11.5 gram
0: 5000 shekels na 58 kilo
1: and 5000 shekels 558 kgs
0: kanakkaga 60 kilo vechupom
1: just calculate
0: 60 kilo weight thalamala vechunda
1: he had a helmet of 58
0: kgs enga vandana yuddhathu kadandu varana
1: he was walking for the battle
0: nammalaala 5 kilo provision thooga mudiyala le
1: but we could not take the provisions.
0: இங்க பாருங்க 60 கிலோ weight வச்சின் யுத்தத்துக்கு கடந்து வரான். தொடர்ந்து வாசிங்க.
1: He is walking with 60 kgs on his weight.
0: அவன் தன் கால்களிலே வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்காங்க. நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: Grips of brass upon his legs.
0: நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: What kind of shoe we wear?
0: Leather shoe, beta shoe, பிஞ்சு போன செப்பல் தான் போட்டுப்போம்ல.
1: We wear only beta and leather shoes.
0: இங்க பாருங்க வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்கானா.
1: He has the brass shoe.
0: அம்மா 20 கிலோ இருக்காதா? அங்க ஒரு 40 கிலோ தலையில ஒரு 60 கிலோ 100 கிலோ ஆச்சு.
1: Again 40 kg totally 100 kgs.
0: வாசிங்க பிரதர். தன் தோள்களின் மேல் வெங்கலத்திலே கேடயம் வச்சிருந்தான். நல்லா கவனிங்க. வேதாகம மாராட்சி சொல்ற கோலியாத்தோட மார்பு கோலியாத்தோட செஸ்ட் நாலடிதான்.
1: He had greaves of brass upon his legs and target of brass between his shoulders.
0: நாலடினா இதுல இருந்து இந்த ஃபுல் ஃபிட் சைஸ் ரெண்டு ஃபுல் ஃபிட் சைஸ் தான் நாலடி பெஸ்ட். அதுக்கு ஒரு கேடயம் வச்சிருந்தான். அது ஒரு 100 கிலோ இருக்காதா? ஆக 200 கிலோ ஆச்சு.
1: 400 feet of brass totally 200 kgs.
0: தொடர்ந்து வாசிங்க பிரதர். அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா இருங்க இருங்க அவனோட ஈட்டி தாங்கினா என்ன தானே ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு கீபோர்ட் ஸ்டாண்டா மைக் ஸ்டாண்டா அது போல அவனு ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு நெசவுக்காரரின் அவனோட ஈட்டின் அழகு ஆமா அவன் முழு ஈட்டியில் அந்த ஈட்டின் மனம் மாத்திரம் 7 கிலோ வெயிட் இருந்துதான்
1: அண்ட் ஸ்டாஃப் ஆஃப் ஹிஸ் ஸ்பியர் இட் இஸ் 7 kgs
0: ஆமா முழு ஈட்டி ஒரு 50 கிலோ இருக்குமா
1: அண்ட் தட் என்டையர் ஒன் இஸ் மேபி 50 kg
0: ஈட்டி வைக்கிற ஸ்டாண்ட் வச்சிருக்கா நிறைய ஈட்டி எடுத்து வந்திருப்பான் நினைக்கிறேன்ல
1: மேபி இஸ் ஹேவிங் பிக் ஸ்டாண்ட் வித் ஆல் தி ஸ்பியர்ஸ்
0: அங்க ஒரு 500 கிலோன்னு வச்சீங்களே
1: அகைன் another 50
0: ஒரு எவ்வளவு கிலோ வெயிட் தூக்கினாரா 11 அடி ஹைட் உள்ள ஆளு 4 அடி செஸ்ட் உள்ள ஆளு
1: 11 feet height man he was
0: லட்ச கணக்கான ராணுவர்களை பயமுத்துறான்
1: he is all the troops
0: வேதம் சொல்றது சவுல் என்ற ராஜா ராஜாதி ராஜா வீராதி வீரன் அவன் முகத்தை பார்க்க கூடாதபடி அவன் ஓடி ஒளிந்து கொண்டான்
1: the Saul king is as hiding himself without seeing his face
0: தேசத்தில் அத்தனை ஜனங்கள் அரக்களை பார்த்து பயந்து நடுங்கினார்கள்
1: all were trembling before the giant Goliath
0: all ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக காணப்பட்டார்கள்
1: and they were mighty man
0: ஒரு சாதாரண மனுஷன் ராட்சனோடு போராட முடியாது அவனோடு யுத்தம் செய்யவே முடியாது
1: we cannot do battle at all before them
0: இன ஒரே ஒரு ராட்சன் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள கடந்து போகிறேன்
1: with one incident I want to enter into the message
0: 2 சாமுவேல் புத்தகம் 21 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கப்போ
1: 21 and 20
0: 2 சாமுவேல் 21 20
1: second samuel
0: இன்ன ஒரு யுத்தம் காத்ரோ நடந்த போது கோலியாத்தோட ஹைட் ஒரு மனுஷன் தானாம் அவன் கைகளில் இந்த கையில் ஆர்வல் இந்த கையில் ஆர்வல் இருந்தாம் இந்த கால ஆர்வல் இந்த கால ஆர்வல் இருந்தாம் 24 வரல இருந்ததாம் இவன் யாரா இருந்தானா இவன ராட்சத பிரவியா இருந்தான்
1: The another man we are seeing here in 2 Samuel 21:10 he was also giant
0: ama inda kaiyila arval inda kaiyila arval inda kaiyila inda kaal arval and varunga height weight mathram illa udal urupala extra extra vaagudhu
1: and he is having 6 fingers in hand and foot everything
0: na nanikira ullagra spare parts la kuda double double la irukku nanikira
1: maybe all spares maybe in double
0: ratchadargal arakkargal migavum parakamsaliya kaanapattargal
1: giants were really mighty people
0: or sadharana manushan ratchadanadu porada mudiyadhu avanodu yuddham seiyave mudiyadhu
1: we cannot do the battle at all with the giants
0: arakkaralai paathu janangu bayindhu nadinginargal
1: the people are trembling before giants
0: modhalaadhu naam paathom devakumar or manushakumarthil onra
1: முதலாவது கோலியாத் ஒரு அரக்கன் Goliath is the giant.
0: The Goliath என்ன பண்ணுவானா?
1: What he does?
0: 1 Samuel
1: 1 Samuel
0: 17 ஆம் அதிகாரம்
1: 17
0: 10 ஆம் வசனம்
1: Verse 10
0: 17 10
1: 17 and 10.
0: நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். போதும் போதும் என் கண்மான லிவிங் காட் சபை விசுவாசிய நல்லா கவனிங்க. இந்த கோலியாத் என்ன பண்ணுவானாம், இந்த அரக்கன் என்ன பண்ணுவானாம், தினமும் கத்திரி பிள்ளைகள் இருக்கிற பாலைத்தினரா கடந்து வருவானாம். தினமும் கத்திரி பிள்ளைகள் இருக்கிற பாலைத்தினரா கடந்து வந்து கத்திரி பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திப்பானாம், அவமானப்படுத்துவானாம், அவதூறான வார்த்தைகளை பேசுவானாம், பிரச்சனைகளை கொடுப்பானாம், போராட்டத்தை கொடுப்பானாம், யுத்தத்துக்கு அழைப்பானாம்.
1: The Goliath defied the armies of Israel this day and give me a man that we might they fight together. So he was really, irritating the people of Israel.
0: அப்போ யாரெல்லாம் நமக்கு பிரச்சனையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு போராட்டத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு கவலையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு கண்ணீரை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு உபத்திரத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் அவமானத்தை கொடுக்கறானோ, அவன்தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறான். ஹல்லேலூயா.
1: And the giant is having all kinds of qualities.
0: ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அரக்களை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரம் உள்ளது.
1: All these reproaches, all these terrible things are more than the giant.
0: Or sadhana manushan prachinayodu poradam mudiyadu.
1: We cannot fight with the battle.
0: Or sadhana manushan kavalikiranir poradam mudiyadu.
1: We cannot fight with the
0: or sadhana manushan avamanathodu poradam mudiyadu.
1: You cannot fight with the shame.
0: Prachinigal dhan arakkargal.
1: And all the problems are giants.
0: Namma solran le indha aalal dhan prachina solrama.
1: We see the problem here.
0: Solringala illaya?
1: We are saying always
0: problem. Indha lady alatha prachana, indha bombalai alatha prachana solrama?
1: We see problem because of this lady.
0: Avanga ratchadan illa.
1: They are not giants.
0: Avangalukulla endu elumbudhu pathinga or prachana.
1: And whatever there is inside, there is the
0: andha prachana da arakan.
1: That problem is giant.
0: Prachana husband kattan kuda varalam.
1: It may be from husband.
0: Amma anga husband rotsadan illa.
1: Husband is not the giant.
0: Avarkulla endu elumbudhu pathinga or prachana.
1: The problem inside of him.
0: Andha prachana da arakan.
1: That problem is the giant.
0: Or chinna udaharana sollungalengale.
1: I want to make an example.
0: Palam palamla seriya uppu pollana.
1: If you don't put
0: chinna sanda periya sandaya maarum.
1: When you don't put the salt in the sambar, then problem will come.
0: Periya sanda tattu paragum.
1: And then it will become big fight.
0: Adhe tattu hospital povom.
1: Then same way if they go to the hospital.
0: And the prachana da arakan veetukara rakshana illa.
1: That problem is the giant, not the husband.
0: Kudichu vandu galata pandrara.
1: If he drinks and makes the pain.
0: தகாத வார்த்தை திட்டுறாரா?
1: Maybe speaking wrong words.
0: மனைவிய சொந்த விலாயலமா நினைக்க மாட்டாங்க.
1: They may not be thinking they are the rib of
0: அடிமையை போல் நடத்துவாங்க.
1: Maybe like slavery they conduct.
0: அநேக ஸ்திரீகள்
1: many women.
0: கணவன்ல இருந்து எழும்புகிற சில பிரச்சனைகளை
1: all the problems
0: பெற்ற தாயத்தில் கூட சொல்ல முடியாதபடி
1: they cannot even say outside.
0: தன் இதயத்தில் வைத்து அழுது கொண்டிருப்பார்கள்.
1: They keep in their heart they weep.
0: ஐயோ என் பிரச்சனை யார் இடத்துல போய் சொல்வேன்.
1: Where can I say my problems.
0: பிரச்சனைகள் அரக்கர்கள் சார்.
1: And the problems are giants.
0: பிரச்சனையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது.
1: You cannot fight with the problems.
0: பிரச்சனை யார் கட்டினா வரலாம்.
1: And maybe you get problems.
0: உங்க மனைவி கட்டினது கூட வரலாம் பிரச்சனை.
1: It may be coming from your wife.
0: சில சொல்வாங்க பாருங்க.
1: Some may say.
0: எங்க வந்து இந்த ராட்சசிய கல்யாணம் பண்ணு சொல்றாங்களா?
1: They say I marry the women.
0: சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் வீட்டுல சொல்றாங்க போல இது.
1: Think they say.
0: நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்திரீங்க வெளிநாட்டில் இருக்கிற ஸ்திரீங்க போலலாம் இல்ல.
1: It's not like foreign ladies.
0: இந்தியாவில் ஒட்டுமொத்த லேடிஸ் ஒரே ஒரு பிரச்சனை தான். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரே நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு பிரச்சனை தான்.
1: Only one problem in India.
0: ஞானமா குடும்பத்தை கிடையாது.
1: They don't conduct the family properly.
0: புத்தி உள்ள ஸ்திரீ சத்தமா தான் சொல்லுங்களேன்.
1: The wise women.
0: ஒரு ஒரு வைப்ரேஷன்ல ஒரு லைட் அதை உடைத்தோம்.
1: The wise women can conduct the family.
0: புத்தியுள்ள ஸ்திரீ எங்கிருந்து கட்டுறது? இவங்க ஓடு தனியா, ஓல தனியா, ஜன்னல் தனியா, பேத்து பேத்துறாங்க.
1: The wise women and they build the house.
0: எல்லா லேடிஸும் சொல்ற ஒரே வார்த்தை தெரியுங்களா?
1: All the ladies used to say.
0: விளம்பரத்தை பார்த்து வாழாதீங்க. Advertisement.
1: Don't live according to the advertisement.
0: டிவிய திறந்தா விளம்பரம், பேப்பர் திறந்தா விளம்பரம், பக்க தக்கவரம் வரும், சர்ச்சு விளம்பரம் போவோம்.
1: The advertisement is coming everywhere.
0: ஆமா. சர்ச்சு
1: வருமானத்தை
0: பார்த்து வாழுங்க.
1: You live according to your income.
0: ஆண்டவர் 10000 ரூபாய் வருமானம் கொடுக்கறாரா?
1: The Lord gives 10000.
0: 9000 ரூபாய் கொடுக்கணும்ங்க.
1: You conduct your family within 9000.
0: ஆமா 20000 வருதா?
1: If you get 20000,
0: 15000 ல கொடுக்கணும்ங்க.
1: You conduct your family in 15000.
0: 1 lakh வருதா?
1: If you get 1 lakh,
0: 60000 ல கொடுக்கணும்ங்க.
1: You conduct the family at 60000.
0: நான் சொல்ற கர்த்தருடைய பிள்ளைங்க கடன் வாங்க கூடாது, இன்ஸ்டால்மென்ட்ல வாங்க கூடாது.
1: You should not borrow loan and you should not.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்பப்ப கொடுக்கணும்னு.
1: The Lord knows how to give and to give.
0: கடந்த நாள்ல என் பொண்ணோட பர்த்டே வந்தது.
1: I had a birthday of my daughter.
0: போய் டிரஸ் எடுக்கலாம்னு போயிருந்தோம்.
1: We went to purchase a dress.
0: என் வைஃப் சொன்னாங்க, ஏங்க எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கணுங்களேனாங்க.
1: My wife said I want to have a sari.
0: சரி அந்த கடைக்கார லேட்டஸ்ட் டிசைன் இருந்தா எடுத்து போடுன்னே.
1: And the shopkeeper they put the latest designs.
0: அவ எடுத்து போட்டான்.
1: He put all the sarees.
0: சாதாரணமா இருந்தது அது.
1: It was very simple.
0: அம்மா நான் எவ்வளவு ஏன் கேட்டேன்.
1: I asked how much?
0: 20,000 சொன்னான்.
1: He said 20,000.
0: நான் ஸ்டன்ட்டா நின்னேன்.
1: I got shocked.
0: என்னயா 20,000 சொல்றியே அப்படின்னு கேட்டேன். என்ன ஸ்பெஷல் கேட்டேன்.
1: What is the special in this saree?
0: அவன் சொன்னா ஜிப் வச்ச saree அது. ஒரு ஒரு புடவை ஒண்ணுதான். முந்தானல 10 முந்தானே 10 ப்ளவுஸ்.
1: And you have 10 kinds of blouses.
0: 20,000 இதெல்லாம் தொடங்குதான்.
1: And 20,000.
0: வர வருமானம் கொஞ்சம்.
1: மாறுமா?
0: 20 கலர்ஸ் சேஞ்ச் ஆகும்.
1: There are 20 colors.
0: ஆமா. அப்படி ஒரு புடவை தேவைதான்.
1: Is it necessary?
0: வீட்ல எல்லோ கலர்ல கனவு வச்சீங்க. மெயின் ரோடு வரும்போது ப்ளூ கலர், சர்ச்சுக்குள்ள வரும்போது ஒயிட்ல, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துடலாம் பாருங்க.
1: When you come to church, it become white and when you go outside, it is red or yellow.
0: அதோட இன்னொன்னு முக்கியம், கரண்ட் கட் ஆயிடுச்சுனா லைட் தேட வேணாம். புடவையில இருக்கிற சுவிட்ச் போட்டாலே போதும்.
1: If the power is cut, you can switch on your saree.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வர வருமானம் கொஞ்சம்.
1: The income is less.
0: வருமானத்துக்கு ஏத்த செலவு செய்யணும்.
1: You have to spend accordingly.
0: ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா அது உங்க கையில தான் இருக்குது.
1: If the family has to be built, that is in your hand.
0: எந்த பிரச்சனையும் வேணா சமாளிச்சிடலாம். எந்த பிரச்சனையும் வேணா சமாளிச்சிடலாம்.
1: Any problems you can solve.
0: பிள்ளைகள் நிமித்தமா எழும்புகிற பிரச்சனைகளை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
1: The problems from the children you cannot do battle against it.
0: குடும்பம் சமாதானமா போயிருக்கும்.
1: And the family may be in
0: சில வாலிபர் நிலைகளை காவல் நிலையத்துல தான் பார்க்கலாம்.
1: The young boys may be giving lot of problems.
0: பலவிதமான போதை பொருட்களுக்கு அடிமையா காணப்படுவா.
1: They are addict for all drugs.
0: வேலைக்கு போவாமா ஸ்கூலுக்கு போவாமா சும்மா சுத்தின வருவாங்க.
1: They just roaming around and come without going to school.
0: அநேக பெற்றோர்கள்,
1: many parents,
0: தன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள்.
1: They are worrying about their children.
0: குறிப்பாய் பெண்கள், வாலிப பெண் பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற அவமானங்களை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
1: And the family cannot bear the young daughter's shame conditions.
0: வேலை செய்கிற இடங்கள்ல மேல் ஆபீசர், சூப்பர்வைசர், முதலாளி இவன் சண்டே தான் வேலைக்கு வரலன்னுவான்.
1: In the job site and you can, they will ask to come on Sunday also.
0: முதலாளி ஏத்து பேச முடியுமா?
1: Can you resist the
0: manager? ஏத்து பேச முடியுமா?
1: Can you resist your manager?
0: குறிப்பாய் பெண்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும்.
1: The problems you cannot even tell it out.
0: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற பொய் சாட்சிகள்,
1: ஆல் தி ஃபால்ஸ் விட்னஸஸ்,
0: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற கோர்ட் கேஸ்கள்,
1: ஆல் கோர்ட் கேஸஸ்,
0: தீராத வழக்குகள்,
1: அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப்
0: கொலை மிரட்டல்கள். எத்தனை பேர் கொலை மிரட்டல் வந்து நினைக்கிறீங்கல்ல?
1: Have you got any
0: கணவன்
1: மர்டர்?
0: கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற சந்தேகங்கள்,
1: the doubts between the family members,
0: இவைகள் அரக்கலை காட்டிலும் பல மடங்கு பராக்கம் உள்ளது.
1: They are very very great, more than the giants.
0: இவளோடு சாதாரண மனுஷன் போராடவே முடியாது.
1: It is very difficult to battle against it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கோலியாத் ஒரு ஜெயன்.
1: Goliath is the giant.
0: Goliath or samalikka mudiyada prachana.
1: He cannot even fight with them.
0: Appo edella nammal samalikka mudiyada prachanaiyo,
1: whatever may be the problems,
0: adhu dhaan nam vaalkila kaanapadugira arakkan.
1: That is the giant.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Or vaalkila edella samalikka mudiyillayo, adhu dhaan unga vaalkila kaanapadugira arakkan. Hallelujah.
1: And whatever it is difficult for your life, that is the giant.
0: The samalikka mudiyada Goliath David eppadi jeichaaru? எப்படிங்க ஜெயிச்சாரு?
1: How did David overcome the Goliath?
0: சொல்லுங்க பாலா, எப்படி ஜெயிச்சாரு அவரு?
1: How did he overcome?
0: கூழாங்கல் இல்லையா?
1: It's a small stone.
0: இல்ல இல்ல, 17வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க பாக்கலாம்.
1: The 17 and 10.
0: 45வது வசனம், verse 45 வாசிங்க.
1: 45.
0: அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால உங்கட்ட வரேன். ஹல்லேலூயா.
1: But I come to you in the name of the Lord of hosts.
0: கூழாங்கல்லால் அல்ல.
1: Not the small stone.
0: கர்த்தரின் நாமத்தினால வரேன்.
1: I am coming in the name of the Lord.
0: என் கண்மான living God சபை விசுவாசியே.
1: The church of the living God believers.
0: நீ யாராயிருந்தாலும் சரி.
1: Whoever you are.
0: கர்த்தரின் நாமம் இருக்குமானால்.
1: If you have the name of the Lord.
0: இயேசுவின் நாமம் உன்னுக்குள்ள இருக்குமானால்.
1: When you have the name of Jesus.
0: இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்தும்போது.
1: When you use the name of Jesus. இயேசுவின்
0: நாமத்தை உள்ளத்தில் வைத்திருக்கும்போது.
1: When you have the name of Jesus.
0: இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்க
1: உண்மைதான் பேசுறீங்க.
0: Say yes or no. உண்மைதானே பேசுறீங்க?
1: Are you saying truth or not?
0: போய் பேசல.
1: Not lie.
0: எத்தனை மணிக்கு ஆராதனை?
1: How many? At what time the service?
0: எத்தனை மணிக்கு ஆராதனை?
1: At what time the service?
0: 9 o'clock?
1: Is it 9?
0: 8:30?
1: 8:30.
0: 8:30 ஆராதனை எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8 o'clock service, what time you have to come?
0: எத்தனை மணிக்கு வரணும்?
1: At what time I should come?
0: 8:29. எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8:29.
0: ஆமா. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ. பிரம்மாண்டமான சபையில பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் பேசியிருக்கேன், சின்ன ஆலயத்திலே
1: பேசியிருக்கேன்.
0: பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ,
1: இட் மே பி பிக் சர்ச் ஆர் ஸ்மால் சர்ச்,
0: எந்த ஸ்டேஜுக்குள்ள போனாலும் ஒரு பயத்தோட நடுக்கத்தோட தான் அங்க போவேன்.
1: I go with all trembling.
0: ஏன் தெரியுங்களா?
1: Because
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: 4 மணிக்கே இங்க வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பாரா?
1: 4 o'clock itself he will come.
0: என் பிள்ளைகள் எல்லாம் வர போறாங்க.
1: And
0: என் நாமத்தை உயர்த்த போறாங்க.
1: Lift up my name.
0: துதித்து பாட போறாங்க.
1: And sing.
0: ஆண்டவர் ஆவலாய் வந்து அமர்ந்திருப்பாரா?
1: With a great desire the Lord used to sit.
0: நம்ம வாழ்க்கை சர்ச்சைக்கு நிர்விசாரமா வருதுனால தான் பல அடி, பல பிரச்சனை, பல போராட்டம்.
1: And if you don't come at right time, there are lots of problems we face.
0: வேதம் திட்டம் தெளிவா அழகாய் சொல்கிறது.
1: The Bible says very clearly.
0: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாம், நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பாங்களாம்.
1: The name of the Lord is the great strong tower. The righteous will go into it and be saved.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசுவின் நாமம் எப்படி? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகனானது. What is mean by துருகம்?
1: The name of the Lord is the strong tower.
0: துருகன டவர்,
1: டவர்.
0: ஆமா, இயேசுன்ற நாமன்ற டவர்ல ஏறி நின்னீங்கனா, அண்ணா நகர் டவர்ல நின்னா சென்னையே தெரியாது. முதல்ல தெரிஞ்சிருந்தது. பாரிஸ் ஈஃபில் டவர்ல நின்னீங்கன்னா பாரிஸ் ஃபுல்லா தெரியும். ஆனா இயேசுன்ற நாமன்ற டவர்ல நின்னீங்கன்னா உலகத்துல உக்ரைன்ல என்ன நடக்குது, கொரோனா காரன் எந்த சந்தில வரான், இந்த டவர்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா.
1: When you stand on the name, on the name of the Lord, the tower, you can see the entire world.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க.
1: And give the priority to the Lord's name.
0: ஹல்லேலூயா. அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம இருக்கலாம்.
1: You may not have food.
0: நல்ல துணிமணி இல்லாம இருக்கலாம்.
1: You may not have dresses.
0: உன் கணவன் உன்னை மறந்து இருக்கலாம்.
1: You may not have proper
0: income. உன் மனைவி உன்னை தள்ளி இருக்கலாம்.
1: Maybe your wife is far away.
0: நீ பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம்.
1: Children may come against you.
0: உங்க கூட பிறந்தவங்க துரோகம் செய்திருக்கலாம்.
1: Maybe the one who born with you.
0: சமூகத்தில நல்ல அந்தஸ்து கூட இல்லாம இருக்கலாம்.
1: May not be having good position in the society.
0: ஒருவேளை உங்க பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா கூட இருக்கலாம்.
1: Value may be zero.
0: எது இல்லாம இருந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானால்.
1: We have the name of the Lord.
0: கர்த்தருடைய நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானால்.
1: If we have the name of the
0: Lord. உன்னை காட்டல விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
1: You are the special and nobody is more than.
0: ஹல்லேலூயா. நீங்க சாதாரண ஆள் நினைச்சா செத்து போற வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான்.
1: And you may be very simple even till die.
0: உங்களோட இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவன் நினைச்சீங்கனா உங்களை காட்டல விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
1: And the Lord, the Jesus is very special when you have Jesus in you and you are special.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா.
1: Give first priority to the Lord's name.
0: கடந்த நாள்ல ஒரு சபையில போய் ஊழியம் செஞ்சிட்டு வந்தேன்.
1: I went to a church and did ministry.
0: அங்க அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணாரு.
1: Pastor called me.
0: ஐயா, எங்க சபையில ஒரு விசுவாசிக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் மிராக்கிள் பண்ணாரு.
1: The Lord has done miracle through the prayer.
0: அதே குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஆனாரு.
1: Same problem in the family.
0: என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்.
1: I asked what is the problem.
0: ஒரு அம்மாக்கு 35 வயசு.
1: One woman has 35 years.
0: கவர்மெண்ட்ல வேலை செய்றாங்க.
1: She is working in government job.
0: ஆபீஸ்ல எழுதிட்டே இருந்தாங்களாம்.
1: She was writing in the office.
0: நரம்பு ஸ்டக் ஆயிச்சு.
1: The nerve got struck.
0: ஆமா, அப்படியே நின்னு போச்சு கையெல்லாம்.
1: The hand was just stopped.
0: கண்ணெல்லாம் நின்னு போச்சு.
1: The eyes were stopped.
0: வாய் பொளந்தது மூட முடியல.
1: The mouth could not be closed.
0: ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டாங்க.
1: It has become like statue.
0: அம்மா என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன்.
1: I asked what did you do.
0: அந்த அம்மாவால தூக்கு அந்த அம்மாவை தூக்க முடியல.
1: They could not carry that.
0: அதனால ஆபீஸ்ல அந்த சேரோட நாங்க கொண்டு போனோம் நாங்க.
1: With the chair they have taken.
0: டாக்டர் என்ன சொன்னாரு?
1: What doctor said?
0: அதெல்லாம் சரியாடான்டா டாக்டர்.
1: It will become all right.
0: ஒரு நாளைக்கு ஒரு ஊசி.
1: The injection in one day.
0: 10 naali 10 oosi potta normal aayidum antar doctor.
1: 10 injection in 10 days it will become normal.
0: Or oosi 50000 rupaya.
1: 50000 one injection.
0: Evlo?
1: How much?
0: Narambu vela serana or oosi evlanga solunga sathama solunga paala evlo?
1: One injection is
0: 50000.
1: 50000 rupees.
0: 10 oosi 5 lakh rupaya bill kattanum.
1: 5 lakh.
0: Narambu vela seyalana.
1: If the nerve is not working.
0: Andha ammavala breathe panna mulla swasika mulla moochu vida mulla.
1: She could not breathe.
0: ஆக்சிஜன் வச்சிருக்காங்க.
1: They keep the oxygen.
0: ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாயா?
1: 1 hour 100 rupees.
0: எப்போ? அப்போ கொரோனாக்கு முன்னாடி.
1: Before corona.
0: நம்ம 1 hour க்கு 100 ரூபாயா? ஒரு நாளைக்கு 2400 ரூபாய்.
1: 2400 per day.
0: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
1: 10 days 24000.
0: எதுக்கு?
1: For what?
0: மூச்சு விடணும்னா, ப்ரீத் பண்ணணும்னா, சுவாசிக்கணும்னா.
1: To breathe.
0: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
1: And 10 days 24000.
0: இன்னைக்கு 5 வருஷமா, 10 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா, வெள்ளத்தின் மிஞ்சி 80 வருஷமா மூச்சு விடுறீங்களே, சுவாசிக்கிறீங்களே, ஜீவனோடு இருக்கீங்களே, பில்லா கட்டிருக்கீங்க, ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்காரு. அதுவே கிருபை.
1: You are breathing 5 years or 10 years or 60 years and you are breathing with all free oxygen.
0: 1 2 3 4 5 6 7 8 9 10.
1: Only
0: 12 பேர்.
1: 12
0: வைரமாஞ்ச கட்டையாரு, நாட்டு கட்டையாரு, ஊட்டு கட்டையாரு. ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
1: If the Lord gives life then only you can live.
0: இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
1: If the Lord Jesus gives your life then only you can live.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த கை தட்டின 12 பேரும் கை தட்டாதவங்களுக்காக நான் சொல்றது சத்தமா சொல்றீங்களா?
1: Have you say, can you say?
0: நல்லா சத்தமா சொல்றீங்களா?
1: Loudly can you say?
0: கோடி கோடியா பணந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
1: கோடி
0: கோடி கோடியா பணந்தது.
1: Crores of money I had.
0: சொல்லுங்க. கண்டெய்னர் கண்டெய்னரா பணம் இருந்தது.
1: I have containers of money.
0: அதிகாரம் இருந்தது.
1: I have authority.
0: வல்லமை இருந்தது.
1: I have power.
0: தமிழ்நாடு கால்ல விழுந்தது.
1: தமிழ்நாடு fell.
0: யார் கால்ல விழுந்தது? அந்த அம்மா கால்ல விழுந்தது.
1: They all fell.
0: கோடி கோடியா பணம் இருந்ததாங்க.
1: crores of money, containers of money,
0: adhigaram irundha,
1: authority,
0: MLA, MP, mantri, councilor, mudhal tired tired ah irundha,
1: MLA, MP, they fall down at their
0: utter feet. Adhigaram irundhu, vallam irundhu.
1: She had power.
0: Sign potta kaiyedu potta சட்டம் மாறும்.
1: If the if she signs and the law will be changed.
0: அண்ணா 2019 பாக்க முடிஞ்சதா?
1: 2019
0: she did see. செல்வாக்கு இருந்தது, அதிகாரம் இருந்தது, வல்லம் இருந்தது, 2019 பாக்க முடியல.
1: She could not see 2019, she had everything.
0: நமக்கிட்ட அடுத்த வேளை சாப்பாடு இல்ல.
1: Should not eat properly.
0: நம்ம நம்ம பசங்களே நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க.
1: And people are not responding.
0: நமக்கிட்ட ஒண்ணுமே இல்ல.
1: We don't have anything.
0: ஆனா நம்ம பாரு 2019 2020 கொரோனா ஒன்னாவதுல ரெண்டாவதுல 2021 2022 பாதி வருஷம் முடிச்சு உட்கார்ந்துருக்கவே நம்ம எவ்வளவு விசேஷமான ஆள் பாரு.
1: ஹல்லேலூயா. 22 and in halfway the Lord is protecting us.
0: முதல்ல
1: first of all
0: கொரோனா பார்த்து நாம பயந்தோம்.
1: We got afraid of corona.
0: இப்ப கொரோனா நம்மள பார்த்து பயந்து.
1: Corona is afraid of us.
0: எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க நீங்கல்ல.
1: What a great people you are.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சுகத்த மாத்திரை கொடுங்க நல்ல பலத்த ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
1: The Lord is giving long
0: பிறவி குருடன் பார்த்திருக்கீங்களா இல்லையா? பிறவி குருடனுக்கு பச்சை கலர்னா என்னன்னு தெரியுமா?
1: Does he know the green color?
0: சத்தமா சொல்ல தெரியுமா தெரியாதா? சகப்பு கலர்.
1: Red color.
0: வானம்,
1: sky,
0: பூமி,
1: earth,
0: நிலா, சூரியன்,
1: moon and sun.
0: பஸ் ட்ரெயின் பாத்துるபானா?
1: Stars and a bus or train, did he see?
0: பாத்துるபானா இல்லையாங்க?
1: Whether he has seen or not.
0: பாத்துருக்க மாட்டான்.
1: Never.
0: சென்னை எப்படி இருக்குன்னு தெரியாது. பறக்கும்போதே குருடு அவன்.
1: Doesn't know about Chennai.
0: அவளையும் போறீங்க கண்ணாடியில தாம் முகத்தையே பார்க்க முடியாது. நமக்கு அழகான கண்களை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் ரசிக்க முடியும். எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். அனுக்கிருபை செய்திருக்காரு.
1: The Lord has given the good eye and we could see everything. The Lord has blessed us. We have to praise him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பாக்குறேன். பே பண்றீங்களா?
1: And I am seeing you. You are seeing
0: நம்ம நல்ல வசந்தம் கேக்குறாங்க. நம்ம நல்ல வசந்தம் இந்த முன்னாடி இருக்கிற அந்த ஐயா பின்னாடி இருக்கிறவங்க ஒரு சிலர் இந்த பக்கம் எல்லாம் நல்ல வசந்தம். நீங்க என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பாக்குறேன். பே பண்றோமா?
1: You are listening to my words and you are and you are
0: cell phone-க்கு பே பண்றோம்.
1: And we play with cell phone.
0: குடிக்கிற தண்ணிக்கு பே பண்றோம்.
1: We pay for
0: internet
1: the,
0: pay பண்றோம். போனுக்கு பே பண்றோம்.
1: We pay for the water.
0: என்ன யோசிச்சு பாத்துக்கிங்களா நீங்க?
1: Anytime you talk.
0: ரெண்டு கையிலமா நிறைய பேர் இருக்காங்க.
1: Many people are don't have
0: கால்ல சாப்பிறறலாம் இருக்காங்க.
1: They eat through the legs.
0: ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க.
1: Without legs without hands they are living.
0: பாத்ரூம் அவனால எழுந்து போக முடியாது.
1: They cannot even stand up.
0: ஆண்டவர் நம்மள அப்படியே கொண்டு வந்திருக்காரு.
1: Did the Lord create us like
0: சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு
1: with the health
0: அவர் ஆராதிக்க முடியா சுத்திக்க முடியா நாமத்தை வைத்த முடியா கொண்டு வந்திருக்காரு. எத்தனை அன்புள்ள நல்ல ஆண்டவராக இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம்.
1: The Lord Jesus we how much he blessed us and how much we have to worship him.
0: Hallelujah. சுகத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல பலத்தை கொடுத்திருக்காரு.
1: And the Lord has given the strength also.
0: பலத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல வருமானத்தை கொடுத்திருக்காரு.
1: The Lord has given the gifts also.
0: கொடுத்த வருமானத்துல பத்தில ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
1: And we have to give the 1/10 of the tithe.
0: எத்தனை பேருக்கு ஆசை இந்த கண்மல சபை 10,000 பேர் கொண்ட சபையா மாறணும்? எத்தனை பேருக்கு ஆசை?
1: The living the church of the living God should have 10,000 people.
0: இந்த அல்லேலூயா எல்லாம் பத்தாது.
1: This அல்லேலூயா is not sufficient.
0: ஒரு குத்து குத்துனா மூக்குல ரத்தம் வரணும்.
1: And if you
0: yaar mokala
1: get blood
0: yaar mokala
1: from whose nose
0: pisas mokala varna hallelujah
1: nose of the devil
0: ethana per ga sathramama solla inda sabai 10,000 per konda sabaiya maaranum solra matta hallelujah solla paara
1: become 10,000 people
0: inda sabai valarum
1: the church should grow
0: aathumaakala nerappadum
1: it has to be filled with the soul
0: hallelujah sanna valaruma sabai
1: when you say hallelujah will it grow Will it grow or not?
0: Pastor, இவங்க சிஸ்டத்தெல்லாம் மாத்தணும் இனிமே.
1: We have to change the system.
0: வரும்போது சானிடைசர் அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க் அதெல்லாம் கொடுக்குறீங்களே.
1: And you have sanitizer.
0: கூட ஒரு நோட் கொடுங்க பாஸ்டர்.
1: And again you have to have notebook.
0: எல்லாருக்கும் ஒரு ரோல் நம்பர் கொடுங்க.
1: அந்த
0: நோட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லுங்க.
1: You have to write all your friends' name.
0: அம்மா ரெண்டாவது பேஜ்ல ரிலேஷன்ஸ் பேர்லாம் எழுத சொல்லுங்க.
1: The relatives name in the next page.
0: மூணாவது பேஜ்ல neighbors பேர் எழுத சொல்லுங்க.
1: Neighbors names in another page.
0: நானாவது பேர் கொலிக் கூட வேலை செய்யறவங்க படங்க பேர்ல அவங்க பேர்லாம் எழுதணும்.
1: Even the colleague's name in your
0: இந்த
1: office.
0: இந்த சபையிலக்குள்ள இருக்கவங்க எழுதினாலே 20,000 பேர் எழுதுவாங்க பாஸ்டர்.
1: And you can write 20,000 names.
0: 20 பேர் எனக்கு தெரியாது சொல்லணும்னா கை தூக்கி பார்க்கலாம்.
1: Anybody can say
0: 20 பேர் தெரியலனா நீங்க ஹிந்தி காரங்க அர்த்தம்.
1: I don't have 20.
0: ஹல்லேலூயா.
1: Then that is Hindi man.
0: எவ்வளவு பேரோட பழகறல்ல.
1: We move with so many people.
0: ஆமா எவ்வளவு சொந்தக்காரங்க நமக்கு.
1: We have lot of relatives.
0: பக்கத்து வீட்ல சந்தல பொந்தல மாடியில ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்காங்க.
1: There are unsaved people many.
0: கூட வேலை செய்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
1: Lot of colleagues you have.
0: எனிகாத அந்த ஆத்மா மேல ஒரு பாரம் இருந்திருக்கு உங்களுக்கு.
1: You have burden upon them.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த சபை எவ்வளவு பெரிய சபை எவ்வளவு பெரிய இடம் பாருங்க.
1: Big area.
0: 10,000 பேர்ல 20,000 பேர் கூட ஆராதிக்கலாம்.
1: Even 20,000 people can sit and worship.
0: ஆராதிக்கலாமா இல்லையா?
1: Is it not possible?
0: நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க நண்பர்களுக்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for your friends.
0: நெய்பர்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for your neighbors.
0: ரிலேஷன்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for your relatives.
0: கோலிக்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for the colleagues.
0: அப்ப யார பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு.
1: And you know
0: அவங்களுக்காக பிரேயரம் பண்ணியாச்சு.
1: Just called.
0: பட்டாளத்தில் இருக்கிற லிவிங் காட் சபைக்கு
1: to the church of the living god
0: amma patalathil irukkira living god sabaiku todandu 5 varam vanda
1: if we come 5 weeks continually
0: or gift tharanga parappi viduga
1: and I'll give a gift
0: 5 varam vanda or pattu poduva free
1: and 5 weeks if we come pattu sari is free
0: amma ethana per varuvaanga nenikireenga eda kaanuma
1: how many will come
0: eda kaanuvaanga காணாது நல்ல ஒரு அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
1: The Lord is giving the anointed.
0: ஒரு மனுஷனை உயர்த்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. எங்க போனாலும் நான் போய்ச்சுப்பேன்.
1: The Lord's word can make
0: நான் உண்மையை சொல்றேன். நல்ல அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
1: Anointed apostle the Lord has given to us.
0: நான் பாஸ்டருக்கு போன் பண்ணும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா?
1: The first word I spoke.
0: ஐயா அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் முடியல.
1: The acts of apostles is not yet over.
0: Ella bible munji ella agamam munji apostles inno nadapadigal inno mudiyala.
1: Acts of apostles not yet over.
0: Ampa irukra kaala kattra irukra ooliyakaral perugal aandar ezhuthi vechirukkarare.
1: God is writing the current ministers
0: Ippa
1: of God.
0: Ippa irukra apostles oda per aandar ezhuthi kondirukkarare.
1: God is writing the current apostles name.
0: Ayya na viswasikkira unga per adhula irukene.
1: I believe that your name is there.
0: Sonana illaya kelunga.
1: Just said I told
0: nalla oru deiva manushan aandal kodutirukkar.
1: God has given the godly
0: அபிஷேகம்
1: வித்தியாசமானது bring the god's people
0: உங்க சொந்தக்காரங்க கொண்டு வாங்க
1: bring your relatives
0: உங்க நெய்பர்களை கொண்டு வாங்க
1: bring your neighbors
0: உங்க கொலிகளை கொண்டு வாங்க
1: bring your colleagues
0: இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தீயானது இனி வரும் நாட்களில் உருவாக போகுது
1: great revival revival in coming days
0: இந்த இடத்து சபையில இருந்து எழுப்புதல் தீயானது புறப்பட்டு போய் தேசத்தை அசைக்க போகிறது
1: revival will shake the entire world
0: ஒரு விசேஷமான அபிஷேகம்
1: a special anointing
0: இதுவரை இருந்த அபிஷேகம் ஐயா மேல அப்பா மேல இருந்த அபிஷேகம் வித்தியாசமானது ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு விசேஷமான அபிஷேகத்தை உங்கள் போதகர் மேல ஆண்டவர் வைக்கிறார்
1: the lord is putting up the special anointing to pastor
0: அது என்ன அபிஷேகம் தெரியுமா
1: What kind of anointing?
0: இதுவரை இருந்த அபிஷேகம் அப்போஸ்தலர் மேல் இருந்த அபிஷேகம்.
1: The anointing which was in apostle.
0: இந்த நாள்ல இருந்து வருகிற அபிஷேகம் அது இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம்.
1: The anointing which was upon the Lord Jesus.
0: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா?
1: What kind of anointing upon Jesus? இயேசு
0: கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் தான்.
1: The anointing upon Jesus.
0: இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எட்டு திசையில இருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
1: People came from different directions.
0: அதுபோல இந்த மகன் பலிபீடத்தில் நிற்கும்போது
1: When we stand on the pulpit.
0: இனி வரும் நாட்களில்
1: In the coming days.
0: ஜனங்கள் சாரசார சபைக்கு நேராக ஓடி வருவார்களாக கடல் தொண்டலை விடுதலையாக்க முடியாய் வியாதிகளை சுத்தமாக்க முடியாய் பிசாசு பிடிகளை விடுதலையாக்க முடியாய் தரித்திரவான்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற அபிஷேகம் ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுகிற அபிஷேகம் சபை நடுவிலே கடந்து வருவதாக ஓபன் மிரக்கல்களை இனி வரும் நாட்களில் ஆண்டவர் சபையில் நடத்துவாராக
1: In the coming days the Lord will do like that
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: நான் நாலு குறிப்பு கொண்டு வந்தேன் ரெண்டே ரெண்டு குறிப்பை மாத்த சொல்லிவிட்டு முடிக்கிறேன்
1: ஐ ஹேவ் ஒன்லி டூ பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட் டு சே
0: முதலாவது நம்மளை அவமானப்படுத்த ராட்சதன் கர்த்தரின் நாமத்தினால் தான் வீழ்த்த முடியும்
1: the first of all those who are making to ashamed and the in the names
0: ரெண்டாவதாக
1: ரெண்டு
0: சாமுவேல் புத்தகம்
1: second samuel
0: 21 ஆம் அதிகாரம்
1: 21
0: 16 ஆவது வசனம்
1: and 16
0: ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தான்
1: he is waiting in order to kill the david the
0: giant இங்க ஒரு அரக்கனை பார்க்கறோம்
1: he is looking at a giant
0: எப்படியாவது தாவீதை வெட்டணும்
1: somehow I have to kill david
0: ஆமா பக்கா லோக்கல் மெட்ராஸ் பாஷையில சொன்னானே புளியாந்தோப்பு பாஷையில சொன்னானே தாவீதை போட்டு தள்ளணும் காத்துதான்
1: and somehow we have to kill david
0: ஹல்லேலூயா அப்ப யாரெல்லாம் நம்மளை அழைக்கணும்னு நினைக்கிறானோ யாரெல்லாம் நம்மளை இல்லாம போன நினைக்கிறானோ யாரெல்லாம் நம்மளை நாசமா போன நினைக்கிறானோ அவன் தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுது அரக்கன் ஹல்லேலூயா
1: the giant and those who are not interested in us those want to destroy us and he is the giant
0: வன்கனி நாவி புறாமை நாவி எச்சரி நாவி குற்றக்கண்ணி ஆவிகள் குறை சொல்கிற ஆவிகள் ராட்சதர்கள்
1: all the evil spirits like jealousy or any pride these are all giants
0: உலகத்தான் சொல்வான்
1: The worldly people will say
0: kalladi pattala padalam enna padakudade enna padakudade ah paravala ella active ah da irukke enna padakudade kannadi padakudade sila kannu vecha nalla agra maram kuda pattu poidum
1: even they should not keep the eyes
0: naan solla one kanin avi bible says
1: the word of god says
0: kadan prachane or raatchu nindringala
1: the death is the giant
0: kadan prachane or manushane alivikinara kandu pogum
1: the debts will destroy
0: kadan prachane or manushane maranathuk nera kandu pogum
1: the debt will take to the
0: kadan prachane or manushane tharkulak nera kandu pogum
1: the debt it leads to many problems
0: nalloru seidhal eduthu paarenga
1: look at the news
0: kadan prachane entha ma kudumama visham arinjinargal
1: and because of the debt they
0: kadan prachanama entha ma kudumama tharkulai seidhu kondargal
1: because of the debt they did suicide
0: nalloru seidhal vandu konde irukirathu
1: every day we get news
0: vyadhi or rotsdan
1: and the sickness is the giant
0: ama vyadhi arakale kaatla pala manaku parakamulladu
1: the sickness is mighty than
0: inno nariya vyadhike marandu kandupidikala
1: they could not find medicine for the sickness
0: cold d category virus
1: and they could not find medicine for the
0: cold kinna marandu kandupidikala
1: they could not find
0: cold varum vixaction 500 dollar 650 poduvom cold poidum thirupi jillu nu kudicha cold varum
1: and again the cold keeps on coming even if we put dolo
0: jorala c category virus
1: and the c category virus
0: metasin anasin crosin ella poduvom jwaram poidum artha season la jwaram varum
1: we put metasin and other tablets but then it will go and come back again
0: polio ku marandu kandupidicha
1: they found
0: smallpox marandu kandupidicha
1: for the smallpox
0: ana jwarathukku cold ku na marandu kandupidikala
1: they could not find medicine for the cold
0: aids vyadhi cancer vyadhi la b category virus
1: the b category virus for aids and cancers
0: adala vanda passport ready nu artham
1: then the passport is ready
0: ama sila vyadhi vanda voter id la per eduthrom
1: and when the sickness come they will remove the name
0: sila vyadhi vanda ration card la per eduthukidom sila vyadhi vanda aadhar card la per eduthukidom
1: and some sicknesses it will have that its own name
0: vyadhi arakale kaatla pala madangu parakam illadhu
1: the sickness is more stronger than the giant
0: a category virus enna theriyingala
1: a category virus
0: dengue kaachal parava kaachal pandri kaachal zika virus covid 19
1: all kind of viruses from different birds
0: ama idala a category virus
1: these are all a category virus
0: adala vanda desame aadum
1: the whole world will be shaken
0: aadudha illaya
1: is it shakening or not
0: பில்லிசனே ஏவியர் ஆவிகள் ராட்சதர்கள்
1: இந்த விச் கிராஃப்ட் ஸ்பிரிட்ஸ்
0: சூனியா எதுக்கு வைக்கிறா ஹோவான் குடும்ப குட்டியோட வைக்கிறானா சந்தோஷமா இருக்கிறானா
1: அண்ட் இஸ் இட்
0: நாசமா போன அனுப்புவாங்க
1: and we say let him be destroyed
0: hallelujah
1: hallelujah
0: modalavadu nam paathom
1: first of all we have seen
0: nammala avamana patta rajshadan kathir naamathnal da vittu mudiyum
1: those who are making us ashamed and they will be destroyed
0: rendadaga
1: secondly
0: nammala avamana patta rajshadan
1: those who are mocking at us
0: enna eppadi vittrama adhe adhigara kadaisi vasana vaasikkalam
1: the same chapter the last verse
0: adhe adhigara kadaisi vasana
1: the same chapter last verse how to defeat the giant
0: இந்த நாலு பேர் காத்துரில் ராட்சதனுக்கு பிறந்தவர்கள் இவர்கள் தாவீதின் கையினாலும் அப்படியே முன்னாடி வசனம் வாசிக்கிறேன் இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவீதின் சகோதரனான அவன வெட்டினா நல்ல கவனிங்க. ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்ல போறேன்.
1: இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே.
0: முதலாவது ஒரே ஒரு கோலியாத் இருந்தா,
1: there was only one Goliath.
0: கர்த்தருடைய நாமத்தினால கூழாங்கல்லால அடிக்கிறாங்க.
1: The name of God and they have they stone with the stone they have thrown. கர்த்தருடைய
0: நாமம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
1: What is the name of the Lord?
0: இயேசுவின் நாமம் என்ன?
1: Name of Jesus.
0: அவர் நாமம்
1: his name.
0: ஆலோசனை கர்த்தர். அப்புறம் வல்லமை உள்ள தேவன்.
1: Powerful God.
0: நித்திய பிதா.
1: இயேசுவின் நாமத்தில்
0: நான் நினைக்கிறேன் கோலியாத் வல்லமை உள்ள தேவன்ற கல்லை திருப்பாம்பொழுது ஹல்லையா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ள தேவன் ஹல்லையா.
1: We worship the Jesus is powerful God.
0: அந்த கல்லெடுத்து ஒரே அடியா செத்து போயிட்டான். இங்க பாக்குறோம் நாலு அரக்கர் இருக்காங்க.
1: There are four
0: அரக்கர்களை தாவீது அநாயசமா கத்தியத்தை வீத்திட்டு போட்டுறாமா
1: ஹல்லேலூயா. Four giants with the sword and he put them down.
0: உங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு ஆலோசனை சொல்ல போறேன்.
1: A good counsel I want to say.
0: யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு?
1: How many of you having debts problem?
0: எல்லாருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும்ல?
1: Everyone is having debts.
0: 99.9% கடன் இருக்கும்.
1: 99.9%
0: கரெக்ட் தானே நான் சொல்றது?
1: Is it right or no?
0: கரெக்டா தப்பாங்க?
1: Is it right or?
0: ஏனா நம்மால ஒண்ணு கூட விடுதல. வண்டி மேல லோன், வீட்டு மேல லோன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, 5,000 பைசிட்டு, 10,000 பைசிட்டு, 50,000 பைசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், 10,000 மகளிர் குழுலாம் வாங்கி வச்சிருப்பீங்க.
1: All kind of credit cards and all kind of loans you would have bought.
0: ஏன் இந்தியாவே கடன்ல தான் இருக்கு கரெக்டா?
1: India is itself in debts.
0: கரெக்டா தப்பா பிரதர்?
1: Is it right or wrong?
0: நான் ஒரு பழமொழி சொல்லவா?
1: Shall I tell a proverb?
0: ஊர் ஊரா போனா நாடோடியா.
1: And if you go all over places then you become a stranger.
0: ஊர் ஊரா போனா பழமொழி இது. ஊர் ஊரா போனா நாடு சர்க்கஸ் காரன் பார்த்திருப்பீங்க. சென்னை, பெங்களூர், பூனா, பாம்பே போவான். ஐயோ நாடோடி. ஊர் ஊரா போனா யாரு? சத்தமா சொல்லுங்க.
1: சர்க்கஸ் பீப்பிள் will go from one place to another place.
0: ஊர் ஊரா போனா நாடோடின்றது பழமொழி. நான் புதுமொழி எழுதிக்கிறேன் என்ன தெரியுங்களா?
1: The new proverb.
0: ஊர் ஊரா போனா நாடோடி, நாடு நாடா போனா நரேந்திர மோடி.
1: If we go country after country then it's Narendra
0: Modi. தெருவா இருக்கிறவங்க கேடி. கேடி பசங்க எங்க பாக்கலாம்? தெருவா சுத்தினு பானுங்கல்ல.
1: The wicked they are going.
0: ஊர் ஊரா போனா நாடோடி, நாடு நாடா போனா நரேந்திர மோடி. மேட்ச் ஆகுதா?
1: இஸ் இட்
0: ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு தலைமையில 5,000, இப்ப 30,000 கடன்.
1: 30,000
0: இந்தியாவே கடன்ல தாங்குது. இந்தியா கார மாதிரி பில்லியன்டான ஸ்மார்ட்டான ஆளு இந்த உலகத்துல எங்க தேனாலும் கண்டுபிடிக்க முடியாது.
1: இந்தியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட்.
0: வெள்ளக்காரன் எதை கண்டுபிடிச்சா? லைட்டை கண்டுபிடிச்சா, ஃபேனை கண்டுபிடிச்சா, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சா, ஃபிளைட்டை கண்டுபிடிச்சா, நம்ம ஆள் கண்டுபிடிச்சிக்கிறா பாருங்க. அக்கௌண்ட்
1: our people have found the account, but
0: என்ன அக்கௌண்ட்? பேங்க் அக்கௌண்ட் இல்ல. மளிகை அக்கௌண்ட், துணிக்கடல் அக்கௌண்ட், முடியற்ற கடை, மெடிக்கல் ஷாப்ல அக்கௌண்ட், ரோட்ல எவனா பொருள் எடுத்து போனா போதும் அவனை தேடி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டியது.
1: அக்கௌண்ட் இன் ஆல் தி ஷாப்ஸ்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த மாசம் அக்கௌண்ட் காசு கேட்டு, இன்ட்ரெஸ்ட் கேட்டு, வட்டி காசு கேட்டு, பிரதர் சிஸ்டர் இந்த மாசம் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, வட்டி கொடுங்க, அக்கௌண்ட் காசு கொடுங்கன்னு சொன்ன கேட்டா ரெடியா ஒரு கத்தி ஒன்னு வச்சுங்க.
1: You have to have the big sword if they ask for anything.
0: வெட்டு கத்தி பட்டா கத்தி கேட்டா ஒரே வெட்டு அவன.
1: You just cut them.
0: சாதா கத்தில வெட்டினீங்கன்னா,
1: You are not using this sword at all.
0: ஆமா, எனக்கு அன்பான கத்திர, நீயும் கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, அநேக ஜாதிகளுக்கு கடன் வாங்க மாட்டா.
1: You will not borrow
0: இது இந்த வசனம், இது பட்டயங்க, இது வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தை பட்டயம். எல்லாம் சொல்லுங்க, இது வார்த்தை என்னது?
1: This word is word.
0: நீங்க நானும் ஆராதிக்கிறேன், நானும் ஒரு வார்த்தையா இருக்கிறாரு.
1: God whom we worship is the word.
0: ஆதியிலே வார்த்தை இயேசுவா இருந்தாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல வந்தது. ஜீவனுள்ள வார்த்தை இயேசு.
1: The word came as flesh and the living word. இப்ப நம்ம
0: வார்த்தையா இருக்கிறாரு அவரு.
1: And he is in the word in our midst.
0: காலையில எழுந்தவனே சொல்லுங்க,
1: in the morning you say,
0: வீட்டுக்காரன்ட்ட பேசுறது, மனைவியாண்ட பேசுறது முன்னாடி ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஆண்டவரே இயேசுவே,
1: ஓ ஜீசஸ்,
0: நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொன்னீர் ஆண்டவரே.
1: God, you said I will not borrow money.
0: இனி நான் கடன் வாங்க மாட்டேன்.
1: I will not get money at all.
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது, என்னை மாற்று.
1: God, you change me to lend money to others.
0: நாவுனால அறிக்கை செய்யணும்.
1: We have to confess.
0: காது கேட்கணும்.
1: You have to hear.
0: இருதயம் நம்பணும். இருதயம் விசுவாசிக்கணும்.
1: Your heart should believe.
0: அது விசுவாசிக்குமானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டே போவோம்.
1: And if you believe your life will be changed.
0: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க.
1: You say every day.
0: 365 நாள் சொல்லுங்க.
1: 365 days.
0: கடன் இருக்குமா?
1: Do you have
0: கடன் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு எவ்வளவே போயிருக்காத தேவன் ஆராதிக்கிறோம்.
1: அவர்
0: வார்த்தையிலே உண்மையுள்ளவர்.
1: He is faithful in his word.
0: இயேசு வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர்.
1: He is faithful in his promise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒரு நாள் ஒரு பிசினஸ்மேன் பார்த்தேன்.
1: I have met a business man.
0: Kaila Jesus calls book vechina.
1: He had Jesus calls book.
0: Brother, neenga Christian ah brother appadina.
1: I asked, are you a Christian?
0: Aama yana.
1: He said yes.
0: Endha church ku poran ketta.
1: Which church you are going?
0: Odane oh naala aarambichita.
1: He started weeping.
0: Yo, vali mana aal edhuki aaduran ketta.
1: Young man, why do you weep?
0: Aama illa sir, na Coimbatore market la thenga wholesale vyaparam pandren.
1: I have wholesale business for coconut.
0: 5-10 lakh kada vaangita vadiyoda sendu 5 lakhama maariruchu.
1: I borrowed 10 lakhs and it becomes 10 to 15 lakhs.
0: Parakara kattiyadana maratra asiyasma pesra dushma pesra night la thoonda maranra.
1: He is disturbing all the time. He is irritating me.
0: Yeah, wife pathila thappa pesraya.
1: He is talking ill of my Bible.
0: Aama en kaadu kuduthu kekka mudiyala.
1: I could not hear with my ears.
0: Vera sotthu illa vitta adakkathukku.
1: I don't have any other property.
0: Ore 500 rupees irukku.
1: I have just 500 rupees.
0: The kadaisi 500 rupees aandar kanipittu.
1: I have sent to the Lord with this 500.
0: Jesus calls kanipittu ni na thooku maati saavalanu kranna.
1: I'm going to die.
0: Avana era english av slow motion la paatha. And raja seriyana mudiyathu saavi antaran.
1: I said okay, come, go and die.
0: 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதா?
1: 15 லாக்ஸ்
0: கொடுக்க முடியுமா? முடியாது.
1: Can't you give
0: வேற சொத்தும் இல்ல. சாவே.
1: Come on, die.
0: 7 மணிக்கு சாவுன.
1: 7 o'clock.
0: 6 மணிக்கு கடைக்கு வரானே.
1: 6 o'clock he came.
0: ஆமா, கடைக்கு 6 மணிக்கு போனேன்.
1: I went.
0: லைனா இது போல வசனம் இருந்தது கடையில.
1: There are lots of verses.
0: போய் முதல் கேள்வி.
1: First question.
0: சண்டே சர்ச்சுக்கு ஒழுங்கா போறியா?
1: Are you going to church on Sunday?
0: இல்ல சார், சண்டே தான். கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் வரதாம்.
1: I have little business on Sunday.
0: Fault engagudhu pathinga? EB kara vanda current cut enga erinjirukku wire enga cut aayirukku fault paama le namu your fault engagudhu paருங்க le
1: EB man will come and find out the
0: fault. Nama Sunday la konja vaithuvali vanda podum aaradhana kattu.
1: Sunday we just cut the service because of stomach pain.
0: Kaachal vanda podum aaradhana kattu.
1: If get fever then we cut the service.
0: Evana sondakar veetukku vanda podum aaradhana kattu.
1: Any relatives come we cut the service.
0: Yaaradhu kalyanam marriage vechana aaradhana kattu.
1: If any marriage we cut the service.
0: Na solren yaarla Sunday kaala aaradhana cut pandringalo avanga vaalkila periya nashtam varudhu artham.
1: If you cut a Sunday service you get a lot of loss in your life.
0: நியாயமான காரணமா இருக்கலாம்.
1: It may be correct reason.
0: அது ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும்.
1: The Lord knows it.
0: எக்காரணத்தை கொண்டு சண்டே கால ஆறான கட் பண்ணவே கூடாது.
1: Don't cut Sunday service at all.
0: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரி என்ன சொன்னேன்.
1: I told him.
0: ஆமா, ஒழுங்கா ஆலயத்துக்கு போ.
1: Go to the church.
0: ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற வசனத்தை சொல்லுனேன்.
1: You tell the verse every day.
0: ஒரே ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன்.
1: I taught one verse.
0: இந்த ஒரு வசனத்தை படிப்பியனா?
1: It repeated.
0: அது உன் வாழ்க்கையை மாற்றும் சொன்னேன்.
1: It will change your life.
0: என்ன வசனத்தை சொல்லி கொடுத்தேன்?
1: What verse it is?
0: சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியங்களா?
1: You know the truth.
0: இந்த வசனத்தை திருப்பி சொல்லுவா?
1: Truth will deliver you.
0: உண்மையை அறிவீர்கள். உண்மைகளை விடுதலையாக்கும்.
1: The truth will deliver you.
0: எந்த உண்மைகளை தெரியும் சொல்லுங்க பாக்கலாம்.
1: Any man is
0: எந்த உண்மை தெரியும், எந்த உண்மைகளை, எந்த சத்தியம் தெரியும், எந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லுங்க பாக்கலாம்.
1: Which truth can deliver you?
0: அடிப்படையா ஒவ்வொரு விசுவாசி தெரிஞ்சிக்க வேண்டிய சத்தியம் என்னன்னா,
1: The basic truth you should know.
0: நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லில்ல மண்ணில்ல ஒரு ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா.
1: The Lord whom we worship and he is the living God, not the stone, not the wood.
0: நம்ம ஆண்டவர் எப்படி பட்டாரு?
1: How is our Lord?
0: நல்ல ஒரு பேர், living God.
1: The church of the living God.
0: Church of
1: living God.
0: Enna or peyar pa correct unma adha adipada satyame adha.
1: That is the basic truth.
0: Basic truth adha. Nee naanum aaradhikkira aandaraga Yesu Kristu avaru eppadi pottavare jeevanaiyila ma solringa
1: poga. The Lord whom we worship is the living God.
0: Nam aandavar eppadi pottavar?
1: And
0: he
1: is worthy to be praised.
0: Ulagathan solvan kadal thoonile ulavaran thurumliya irpan.
1: the world will say and he will live in the
0: நம்ம ஆண்டவர் இயேசு தூண்ல துரும்புல உலாவற தேவனா
1: our god is
0: அவர் உங்களுக்குள்ள வாசசேகர தேவனா இருக்காரு
1: he is moving
0: அவர் உங்களுக்குள்ள உலாவற தேவனா இருக்காரு
1: he is moving in you
0: அவர் ஜீவாதிபதி
1: and he is the prince of peace
0: hallelujah
1: prince of life
0: யோ 5 லட்சம் 5 கோடி ஆண்டவர் அடைப்பாரு
1: the lord will close even 15
0: அந்த தேங்க ஹோல்சேல் வியாபாரنده சொல்றேன்
1: i said to him
0: நீ சாவணும் முடி பண்ணிட்ட
1: you are ready to die
0: niya suicide panniyana
1: if you do suicide
0: naragathukku povan
1: you will go to hell
0: suicide avu enga povom
1: where it will go
0: ellaru solla suicide avu enga povom
1: the spirit of suicide
0: naragathukku povom
1: it will go to hell
0: kadana adikama iru avanga ayale settu povu parlok rajyam adu povan
1: and you cannot go to hell heaven at all
0: over naala solle naan aaradhikkira andava jeevanulla
1: every day the lord whom we worship
0: naan aaradhikkira yesu jeevanulla
1: lord jesus

0: are here
1: irudhey nambutta solli kuduthu vandanga
0: then you believe in your heart
1: sila vardangalukku munbaga
0: before
1: september maadathula sonna
0: september maadathula
1: december maasam andha phone panna
0: december he called
1: sir na ungala paaka varanala
0: sir I want to come
1: na or meeting la preach pannikondirundhe
0: I was preaching in the meeting
1: ella therukku elumbi saatchi sonna
0: everyone
1: neenga engitta pesalana na innikku settu poirpen
0: if you are not talk with me I would have died
1: naale maasla 15 lakh paadikka mati avan kruva seidha
0: hallelujah he closed all the debts
1: என் கண்மான லிவிங் காட் சபை விசுவாசியே நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு சாதாரணமான அல்ல
0: நீங்க
1: நானும் ஆராதிக்கிற இயேசு வார்த்தையா இருக்கிறாரு
0: ஹல்லேலூயா worship is the word of god
1: என் ஆண்டவர் இயேசு பேசுவார் அனதல வானம் உண்டாகும் என் ஆண்டவர் இயேசு பேசுவார் அனதல பூமி உண்டாகும்
0: the lord speaks
1: and என் ஆண்டவர் இயேசு பேசுவார் அனதல வெளிச்சம் உண்டாகும்
0: the lord speaks there will be a light
1: இந்த காலவேளையில
0: in this morning
1: the living god சபையில இயேசு பேசுவாரானால் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியம் உண்டாகும்
0: the lord speaks to you there will be great things
1: நீ கடன் வாங்க மாட்டாய்
0: and you will not borrow money
1: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாத கர்த்தர் உன்னை உயர்த்துவார்
0: the lord will lift you up by
1: இயேசு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்
0: the lord will make you head
1: இயேசு உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார்
0: the lord will make you
1: great சோன தலையை நிமிரம் பண்ணுவார்
0: Jesus will lift up your head
1: எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாயோ எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாயோ எந்த இடத்துல நீ தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்துல என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையை நிமிரம் பண்ணுவார்
0: Lord Jesus will lift up your head
1: உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று நான் சொல்றேன்
0: All your sorrows got
1: Hallelujah. over யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை புறந்தள்ளினார்களோ அவர்கள் மத்தியிலே என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ண போகிறார்
0: who ever rejected you who ever criticized you before them the lord will lift up your head
1: hallelujah over all the வார்த்தையாக கிறிஸ்து அறிக்கை செய்யுங்க
0: just confess the word every day
1: அந்த வார்த்தையாக கிறிஸ்துவின் காதுகள் கேட்கட்டும்
0: and let them hear the word
1: உன் இருதயம் விசுவாசிக்கட்டும்
0: let your heart believe
1: அது உன் வாழ்க்கையை மாற்றும்
0: it will change your life
1: hallelujah
0: Hallelujah.
1: வியாதி வந்துருச்சா?
0: Any sickness come?
1: வாதையின் கூடாரத்தை சத்தமா சொல்லுங்க.
0: The sickness will not come to my tabernacle.
1: பிணாடிக்குறங்க ஹிந்தி காரங்க மாதிரியே கேக்குறீங்க. பிணாடிக்குறங்க கேக்குதா?
0: Any you are like Hindi.
1: வாதையின் கூடாரத்தை பொல்லா பெனுக்கு
0: the wicked
1: தழும்புகளால
0: no evil will come to me.
1: வார்த்தை அனுப்பி
0: by the word by the stripes
1: ஆமா
0: I am healed.
1: ஒவ்வொரு நாள் சொல்லணும் காலையில கண் விழிக்கும்போது
0: when you wake up
1: mogatha kuda kaluvana
0: you need not even wash your face
1: yesu mogatha paarara idhe paakrara
0: the lord is watching
1: solunga yesu mogatha paarara idhe paakraranga
0: your heart or face
1: idhe paakrara alla
0: looks up
1: ena mogam kalara nathula mind maaridum
0: when you wash your face your mind may change
1: idli utlama dosa utlama
0: whether we make idli
1: or dosa vekkalama sambar vekkalama
0: or chutney or sambar
1: ivungala paakalama avungala paakalama
0: shall we meet them or
1: தூங்கியே முதல் வார்த்தை
0: the first word
1: ஆண்டவரே
0: lord
1: இயேசுவே
0: jesus
1: வாதையினால கூடாரத்தை அணுக கூடாது
0: sickness should not come to my tabernacle at all
1: வாத வரமானிக்கு
0: will you get it
1: சத்தமா சொல்லுங்க வாத வரமா
0: loudly say
1: will it வரமா வராதா
0: whether it comes or not
1: covid 19 வரமா
0: any covid will come
1: வரமா வராதாங்க
0: will it come or not
1: வராது
0: won't come
1: chicken gunia வரமா
0: chicken gunia will it come
1: வருமா வராதா
0: will it come or not
1: chicken konya na mutton konya kuda varadhu koi
0: even mutton konya nothing will come
1: over naal solunga
0: every
1: hallelujah
0: tell that
1: 1947 varshathile
0: 1947
1: enga appa yesu christuvai sonda rakshara aithukondar
0: my father accepted the lord jesus christ as his savior
1: appo nareya sthapanam kediyadu
0: not much organizations
1: rigby thora katta thoran vellakara thorangi vandanga
0: the
1: ayya theriyum nenikiren
0: past must be knowing
1: am avanga vandu tamila kattittu vandu oodiyam pannanga
0: they came and did the ministry
1: enga appa avaroda sendu oodiyathu kadandu ponaare
0: my father went with them
1: enga appa kuda ponna anna thambi la
0: my brothers with my father
1: christavan aitan solli engala pirichi vechitaanga
0: they just separated my
1: sottu kudukala
0: they did not give property
1: naanga romba edaya irundhom
0: we were very poor
1: enga chithappa peripala romba vasathiya irundhaanga
0: my all other brothers
1: ala yelmaila aandavar engaloda irundhar
0: but the lord was with us
1: hallelujah
0: hallelujah
1: அப்போ எங்க அக்கா ஒண்ணு ஹைகோர்ட்ல நிறைய கான்வென்ட்ல எல்லாம் படிச்சு ஹைகோர்ட்ல ஜட்ஜா மாறிட்டாங்க
0: மை சிஸ்டர் பிகேம் ஜட்ஜ் இன் தி ஹைகோர்ட்
1: நாலு போலீஸ்காரன் இருப்பா துப்பாக்கி வச்சிருந்த எஸ்கார்ட்
0: போலீஸ்மேன் நார்மலி
1: வீட்டுக்கு போனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க
0: தே வில் நாட் கிவ் வாட்டர்
1: சி விரட்டுவாங்க அது போல
0: தே ஜஸ்ட் லிஃப்ட் தே
1: மதிகாத வீட்டுக்கு எது போறோம்ல அந்த பக்கமே போலங்க
0: I never went that side.
1: திடீர்னு ஒரு phone call வந்தது.
0: Suddenly I got the phone call.
1: அக்காக்கு blood cancer வந்துருச்சு.
0: Father God.

0: blood cancer.
1: அடையார் ஹாஸ்பிடல்ல கேன்சர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
0: They admitted in அடையார் ஹாஸ்பிடல்.
1: 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க சொல்லி ஃபோன் கால் வந்தது.
0: He will live only for 3 years.
1: என்னதான் நம்மள வெறுத்தாலும் என்னதான் வெறுத்தாலும் நம்ம கூட பிறந்த ரத்தம் இல்ல.
0: My own our bone blood.
1: கடைசியா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம்னு போனேன்.
0: I just went.
1: இந்த அம்மாவுக்கு ஹீமோதெரபி பண்ணி முடியெல்லாம் கொட்டி போய் உட்கார்ந்துருக்கு.
0: And without hair and she was sitting.
1: அம்மா நான் ரொம்ப பாசமா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு
0: போறேன். I just called her my sister.
1: இது 3 மாசத்துல சாவ போது.
0: It was going to die in 3
1: months. அந்த ஹெட் வெயிட்டே போல இன்னும் ஹெட் வெயிட்டே போல.
0: No head weight is not at gone.
1: மருந்து மாத்திரை கைவிட்டுச்சு அப்பயும் சொன்னேன் அந்த அம்மா திரும்பி பார்க்கல.
0: Medicines for shaken.
1: டாக்டர் கைவிட்டா அப்பவும் திரும்பி பார்க்கல.
0: The doctors did not see.
1: டாக்டர் உங்களுக்கு 3 மாசம் தான் டைம் கொடுத்திருக்கான் அப்பவும் திரும்பி பார்க்கல.
0: Only 3 months given.
1: ஒரே ஒரு வார்த்தை சொன்ன திரும்பி பார்த்தாங்க.
0: I said a word.
1: என்ன தெரியுமா சொன்னேன்?
0: What did I say?
1: இந்த டாக்டரோட பெரிய டாக்டர் தெரிய சொன்னேன். ஹல்லேலூயா.
0: Big doctor the Lord Jesus.
1: அப்பதான் யார் அந்த டாக்டர்னு கேட்டாங்க.
0: He asked who is that.
1: நான் சொன்னேன் அந்த டாக்டர் பரம வைத்தியராக இயேசு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா.
0: That is the Jesus Christ is the Lord.
1: அப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டாக்கான்னு கேட்டேன்.
0: I asked whether I should pray.
1: பார்த்தா முழங்கால் போட்டாங்க.
0: She knelt down.
1: நான் சொன்னேன் என்ன நம்புறேன்னா உன் கேன்சர் நல்லாவாது.
0: And if you believe me, you
1: can answer. சொல்ல போற வார்த்தையை சொல்லு.
0: Just tell the word.
1: என் ஆண்டவராக இயேசு உனக்கு சுகம் தருவார்.
0: The Lord Jesus Christ.
1: உன் கையெழுத்து உன் தலைமலவை.
0: Just keep your head.
1: இப்ப சொல்லு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும்.
0: The blood of Jesus Christ can cleanse me from all sin.
1: இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு.
0: I have accepted the Lord Jesus as my own savior.
1: ஆகையால் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரத்தில் கேன்சர் வியாதி கிடமில்லை.
0: No cancer.
1: The cancer வியாதியை நான் ஜெயமாய் விழுங்குவேன்.
0: I will swallow the death.
1: திரும்பமாய் வேலை ஸ்தலத்துக்குள்ள போவேன்.
0: Again I will live.
1: திரும்பமாய் வீட்டுக்குள்ள போவேன்.
0: Again I enter into my house.
1: திரும்பமாய் சமுதாயத்துக்குள்ள போவேன்.
0: Again I enter into
1: சொன்ன ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? கேன்சர்ல இருந்து முற்றிலுமா குணமாய் திரும்ப ஹைகோர்ட்ல வேலை செய்ய முடியாதுயா. நீ இது எங்கேயோ நடந்த சாட்சி இல்ல சார், என் குடும்பத்துல நடந்த சாட்சி நான் சொல்றேன். ஹல்லையா, நீங்க நானும் ஆராதிக்கிற நாண்டோராக இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. என் ஆண்டோர் பேசுவாரானால், என் ஆண்டோர் பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரமா. இயேசு பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரம். இந்த கால வேல்ல இயேசு லிவிங் காட் சபையில பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் மத்திர அதிராது. இப்போ கேன்சர் வியாதி அதிரம், வீசிங் ப்ராப்ளம் அதிரம், மூட்டு வலி அதிரம், தைராய்டு வியாதி அதிரம், அல்சர் வியாதி அதிரம், நீர் கொப்பளம் என்று
0: சொல்லுங்க.
1: நரம்புகள்
0: ஊற்றுகிறேன்.
1: அந்த ரத்தத்தை ஊற்றுகிறேன்.
0: எல்லா
1: விதமான பலவீனங்கள் அல்சர் வியாதிகள் விலகுவதாக, தைராய்டு வியாதிகள் விலகுவதாக. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believe the Lord's name?
1: காலவேல்ல வந்தபடி இல்ல ஒரு பலவீனத்தோட இல்ல பலத்தோடு நாம் கடந்து போவோம். ஹல்லேலூயா.
0: We will go with all
1: this. ஏ தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்ல.
0: Nothing will be.
1: அற்புதம் செய்த சக்தி கடந்து வருவதாக. குணமாக்குற வரம் கடந்து வருவதாக. இப்போது right now கர்த்தருடைய வார்த்தையினால விடுதலை.
0: Be delivered by the Lord's word.
1: ஹல்லேலூயா. பொல்லா பெணுக்க சத்தமா சொல்லுங்க, பொல்லா பெணுக்க
0: no wicked will happen.
1: பொல்லா புனரஞ்ச உலகம் அது.
0: Nothing will happen.
1: நாம் வாழ்கிற உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா?
0: Do you know which is the great?
1: நீங்க வீட்ல இருந்து கிளம்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு எந்த விதமான சேதாரம் இல்லாம எந்த விதமான சராய்ப்பா இல்லாம ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாலே அற்புதம்
0: தான்.
1: Accident.
0: Accidents.
1: எத்தனை பேர் கையில்லாம போறான், கால் இல்லாம
0: போறான்? Without leg.
1: கொஞ்சம் அழகான பொண்ணு போனா ஆசிட் எடுத்து முகத்துல ஊத்துறானுங்க, அப்புறம் அருவா வந்தது. பாலியல் வன்கொடுமை என்னென்னமோ
0: நடக்குது.
1: இந்த காதுல ஒரு சவரன், இந்த காதுல ஒரு சவரன் போட்டுமாங்களேன்.
0: They just put once.
1: போன மாசம் புளியாந்தோப்புல தான் ஒரு திருட காதோடு வெட்டி போயிட்டான். பேப்பர்ல பாத்தீங்களா?
0: One thief has taken the ear also.
1: ஒரு திருட காதோடு வெட்டி போயிட்டான்.
0: He just cut the ear and took the.
1: அது எப்படி பாஸ்டர் ஒரு சவரன் போட முடியும்னு கேக்குறீங்களா?
0: How do you put one?
1: முதல்ல ஒரு குத்து, இப்ப குமா குத்து மாதிரி 12 குத்து. ஒரு அம்மா காது ஃபுல்லா குத்து மாயுது. திருட பாத்துக்கிறான், ரெண்டு காது தேவல, ஒரே காது போதும் வெட்டி போயிட்டான்.
0: He just cut one ear and took off.
1: சென்னையில கேகே நகர் ஒரு ஏரியா இருக்கு.
0: There is கேகே நகர்.
1: ஆமா, அங்க ஃபுல்லா பிராமின்ஸ் ஏரியா.
0: So பிராமின்ஸ் ஏரியா.
1: ஒரு மாமி என்ன பண்ணி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்குது.
0: And putting in the
1: காலையில 5 மணிக்கு.
0: Morning 5 o'clock.
1: 5 மணிக்கு 20 சன் செயின் தேவையா?
0: Is it
1: கோலம் போடுறது 20 சன் செயின் தேவையா?
0: Is it necessary the chain?
1: நல்லா தொங்க விட்டு கோலம் போட்டுக்குது பாருங்க.
0: And he is putting the
1: ரெண்டு பேர் பைக்ல வந்து செயின் அடிச்சு போயிட்டான்.
0: He has taken the chain.
1: ஐயோ, அந்த மாமி செயின் போச்சே, செயின் போய் அழுதெல்லாம் முகலாம் வீங்கி போய்.
0: And she was weeping like anything.
1: சோகமா தூங்கிட்டு இருக்குது.
0: She was sleeping.
1: அடுத்த நாள் செயின் இல்லாம வந்து ஸ்லோ மோஷன்ல கோலம் போட்டுக்குது.
0: And she is putting kolam without any chain.
1: அதே ரெண்டு திருட வந்துறான். அதே ரெண்டு திருட வந்தானாம்.
0: The same thieves came.
1: வந்த அந்த மாமியை கூட்டி ஒரே அடி.
0: She put the
1: ஒரே அடி அடிச்சு, இனிமே இந்த மாதிரி செயின் போட்டு இந்த ஏரியால ஒன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். இந்தா நீ போட்டு இந்த செயின் முகத்துல விட்டு
0: போயிட்டானா?
1: ஏன் சொல்லுங்க? ஏன்
0: சொல்லுங்க?
1: நான் சொல்வேன், நீ கோல்டு போட்டாலும் பொல்லா போறோம், கவரிங் போட்டாலும் பொல்லா போறோம்.
0: வாட் எவர் யூ புட் அண்ட் தேர் வில் பீ ஈவன்.
1: அவர் இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாயிட்ட. ஹல்லேலூயா.
0: ஹீல்ட் பை தி ஸ்ட்ரைப்ஸ்.
1: உங்க பலவீனத்தை என் பலவீனத்தை. பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்து அதுமை. ஆமா, சர்ச்சில் வந்தாதான் எல்லாருக்கும் வீரம்லாம் வரும். எங்கதான் வரும் வீரம், தீரம், சூரம்லாம் எங்கதான் இருக்கும்? சர்ச்சில். வீட்டுக்கு போனா கேஸ்ல போன பலூன் மாதிரி ஆயிடும்.
0: And when you go home you will become very ordinary.
1: நீங்க உண்மையான லிவிங் காட் சபை. என்ன மாதிரி, என்ன மாதிரி பேர் தெரியுங்களா? லிவிங் ஜீவனுள்ள தேவனுடைய சபையுடைய மெம்பரா இருந்தீங்கன்னா,
0: the church of the living god members you are.
1: நீங்க காலைல தூங்கி வந்து வீட்டு வாசல் கதவை திறக்கறீங்க.
0: And you open your door in the
1: வாசல்ல, என் வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சை பழத்துல குங்கம் மஞ்சாயிட்டு உருட்டி விட்டா நிலைமை என்ன?
0: And if we put the lemon and roll it down, what will happen?
1: அந்த எலுமிச்சை பழம் எப்படி உருண்டு வந்ததோ சர்ச்சுக்கு உருண்டு. பாஸ்டர், என்ன சூனிய வச்சாங்க பாஸ்டர்?
0: பாஸ்டர், they put witchcraft against me.
1: உண்மையான லிவிங் காட் சபை விசுவாசியா இருந்தா அதே லெமன்ல லெமன் ஜூஸ் குடிக்க முடியுமா?
0: Can you take lemon juice with the same lemon?
1: லெமன் சாதா சாப்பிட முடியுமா? முடியுமா?
0: Can you do that?
1: முடியுமா முடியாதாங்க?
0: Can you do it or not?
1: அந்த அக்காக்கு ஒரு டெஸ்ட் வச்சிரலாமா?
0: Shall we keep one test for that sister?
1: நீங்கலாம் யார் இந்த சர்ச்சில?
0: Who are you in the church?
1: நீங்கலாம் யார்?
0: Who are you?
1: சத்தமா சொல்லுங்க பாலா.
0: Loudly.
1: விசுவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளைங்க. நீங்கலாம் அந்த லிவிங் காட் சபையில யார் தெரியுமா? நானே சொல்றேன்.
0: Who are you in the church of the living God?
1: ஆளுக்கு ஒரு ரவுடிங்க. ரவுடினா தெரியாதா? இங்கிலீஷ்ல அந்த டான். நீங்கலாம் யார்? அது செட் ஆகாது. கை வைங்களேன். எல்லாரும் இப்படி கை வைங்க. எல்லாரும் வைங்க.
0: You have
1: பக்கத்துல இருக்கிறவங்களா? நான் ஒரு டான் சொல்லுங்க.
0: Just say don't.
1: ஒழுங்கா வராது.
0: I don't know.
1: English na alaga edumana.
0: I write in English.
1: Paravala sir, tappu tappada edhi kodu sarinchu.
0: You write somehow, he says.
1: Nee na loose amani? Loose ani?
0: Are you loose?
1: தப்பு தப்பா எதனா எப்படி மணி ஆர்டர் போய் சேரும் இல்ல சார் எனக்கு படிக்க தெரியும் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் சார்
0: Just correct it and go.
1: என்கிட்ட வராத என்ன?
0: Don't come back.
1: 800 ரூபாய் மணியாட்ரு.
0: 800 rupees.
1: ஏர்வாடி தர்கா கண்புது.
0: And 7 times.
1: ஆமா. ஏர்வாடி தர்கா கண்புது பில் போட்டு பில் வாங்கிடுச்சு.
0: And she got the bill back.
1: என்கிட்ட நேரா வந்தது.
0: She came back.
1: சார் அப்படிஞ்சு.
0: She said sir.
1: என்னமா வேணும் அப்படிங்க கேட்டேன்.
0: I asked what do you want.
1: எனக்கு ஏது தெரியும் சார்ன்றது.
0: I cannot write.
1: எனக்கு சரியான கோவம் வந்துச்சு.
0: I got angry.
1: உனக்கு ஏது தெரியும் ஏது வேண்டியதுனமா?
0: Then you have to write.
1: எதுக்கு போட்டு என்ன தொல்லை பண்ணான்னு
0: கேட்டேன். Why
1: do you? இல்ல சார் அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். இல்ல சார் எங்க வீட்டுக்கு சூனியம் வச்சிட்டாங்க சார்
0: they put the witchcraft in my house
1: என் குடும்பத்துல இருக்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க
0: many died
1: வீடு வாசல் எல்லாம் வித்துட்டேன்
0: I just lost all my
1: மிச்ச இருக்கிற பசங்க எல்லாம் நடுத்தல நிக்குது
0: all my children are
1: அடுத்த வேளை சாப்பாடு இல்ல
0: no food
1: நல்ல துணிமணி இல்ல
0: no dress
1: என் வயிறு எல்லாம் பத்தி எரிதியா
0: it is burning
1: என் குடும்பத்துக்கு எப்படி சாவு வந்ததோ
0: whatever
1: என் குடும்பம் எப்படி நடுத்தல நிக்குதோ
0: whatever
1: என் குடும்பம் எப்படி பிச்சடுக்குதோ
0: whatever this
1: அது போல என் சூனியம் வச்ச குடும்பம் பிச்சடுக்குற நடுத்தல நிக்குற அந்த குடும்பத்துக்கு சாவு வரணும்
0: that family should die
1: அதுதான் ஏர்வாடி தர்கால இருக்கிற முஸ்லிம் பாய்க்கு
0: that is the ஏர்வாடி பாய்
1: 800 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி சூனியம் பண்ணி காலி பண்றேன் அந்த
0: she sends 800 rupees money order
1: சூனியத்துக்கு அனுப்புது 800 ரூபாயே
0: 800 rupees for witchcraft
1: நான் சொன்னேன் மா
0: I said
1: பாய்க்கு நான் அனுப்பு கேர்ள்க்கு நான் அனுப்பு
0: you send boy or girl
1: அதுக்கு நான் ஏத்துக்கு நான் சம்மதன் கேட்டேன்
0: and I
1: இல்ல சார் அவங்க என்ன காட்டுல பெரிய மந்திரவாதி அண்ணன் போனாங்கன்னா அந்த மந்திரம் திரும்பி வந்துடும் சார்
0: that witchcraft came back again she said
1: அதுக்கு நான் எதுக்குன்னா சம்பந்தம்
0: what is the relationship
1: திரும்பி வரும் பட்சத்துல
0: when it comes back
1: யார் கையெழுத்து இருக்குதோ அவங்களுக்கு போயிடும் சார்
0: then it will be affected
1: என் வைஃப் அண்ணன் போய் சொன்னாங்க ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு வர்றீங்க
0: why do you bring problems from home
1: I just had to hurry. அந்த பள்ளத்தாக்குல அங்கங்க ராட்சத பிறவி இருப்பான்
0: everywhere the giants will be there
1: இஸ்ரவேல் ஜனங்க முன்னாரே போய் தட பண்ணுவான்
0: and they will stop israelites
1: வழிபறி செய்வான்
0: they plug
1: கொள்ளடிப்பான்
0: they just stole
1: ஆனா ஆண்டவர் சவுலை சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவை ஏற்படுத்தி அந்த அமலேக்கோட யுத்தம் பண்ணு நம்ம ஆளுங்க முன்னாரே தட பண்ண எல்லாரும் கொன்று போடினார்
0: the lord made saul as the king and asked him to
1: அப்ப தடைகள் ராட்சதர்கள் தடையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது ஒருவேளை நல்ல வேலை இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்படுவதாக
0: all the barriers be broken
1: நல்ல திருமணமாக தடைகள் கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்படுவதாக
0: in your marriage be broken
1: பிள்ளைகள் இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள் காலவேல உடைக்கப்படுவதாக
0: all the childless things be broken
1: சொந்த வீடு இல்லாம இருக்கலாம் யாரெல்லாம் சொந்த வீடு இல்ல
0: you may not have own house
1: நல்ல கை தூங்க பாலாம்
0: you can raise your
1: வாடகை வீட்ல இருக்கறவங்க எல்லாம் கை தூங்க
0: those who are in rented
1: சொந்த வீடுக்கு ஒரு 800 இந்த ஸ்டேஜ் இருக்குல இந்த ஸ்டேஜ் சைஸ் ஆதுனா பண்ணலாம் ஒரு வீடு வேணும் நமக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு தளம் போட்ட வீடு வேணுமா வேணவா
0: need to need 800 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ்
1: வேணுமா வேணவாங்க
0: do you need or not
1: இது யார் படைச்ச பூமி
0: and who created this earth
1: யார் படைச்ச பூமி எல்ல சத்தமா சொல்லுங்க
0: who created
1: ஹ யார் படைச்ச பூமி?
0: Who created this earth?
1: கர்த்தர் படைச்ச பூமி, இயேசு படைச்ச பூமி சொன்னீங்களே. யாராவது எங்க அப்பா படைச்ச பூமி சொன்னீங்களா?
0: Anybody said my father created it?
1: ஆமா, சொல்லினதா போ கட்டிட்டு இருப்பீங்க.
0: And you would have built long.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் சொல்றேன், நீங்க அப்பா உடைய பூமி நமக்கு சொந்தம்.
0: The father's earth, it belongs to
1: us. வீடு வாசல்கள் கட்டி முடிக்க ஆண்டு கிருபை செய்வாராக.
0: May the Lord.
1: நல்ல வேலைகள் கட்டுக்க ஆண்டு கிருபை செய்வாராக. சுப காரியங்கள் குடும்பங்கள் நடக்க ஆண்டு கிருபை செய்வாராக. குழந்தை இல்லாத தடைகள் உடைக்கப்படுவதாக. நாலாவதாக,
0: Fourthly,
1: கானான் தேசம் யாரு சொந்தமான தேசம்?
0: The Canaan belongs to whom?
1: அத்ரே பிள்ளைகளுக்கு சொந்தமான தேசம்.
0: It for the children of God.
1: யார் தெரியுமா இருப்பா?
0: Who are they?
1: ராட்சதர் இருப்பாங்க.
0: The giants used to live.
1: இதுல இருந்து என்ன தெரியுதுனா,
0: what we know,
1: நாம அனுபவிக்கின்ற சொத்தை நாம தான் அனுபவிக்கணும்.
0: And whatever we want to enjoy, we have to enjoy.
1: உன் கைகளின் பலனை யார் சாப்பிடணும்? நாம தான் சாப்பிடணும். கைகளின் பலனை,
0: we have to eat our hands.
1: ஆமா, நம்ம கைகளின், நம்ம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்காரன் சாப்பிடுப்பா.
0: The medical shop owner will be
1: eating. ஹாஸ்பிடல் சாப்பிடுப்பா.
0: Others will be.
1: ஆமா, பைபாஸ் சர்ஜரினுவா. எதுக்கு?
0: They say bypass surgery.
1: ஹார்ட் மட்டும் இல்ல, டெபாசிட் சேர்த்துதான் பைபாஸ் சர்ஜரி.
0: They take all our deposits.
1: சில குடும்பத்துல அட்வொகேட் சாப்பிடுவான்.
0: The advocates may eat.
1: சில குடும்பத்துல ரவுடி பர்சன் சாப்பிடுப்பாங்க.
0: And others may be eating.
1: புரியற மாதிரி சொல்லவா? புரியற மாதிரி சொல்லிட்டாங்க.
0: For the understanding.
1: நல்ல வாயை சம்பாதிக்க சத்தமா சொல்லுங்க. அந்த நாரவாயன ராட்சதன், அந்த நாரவாய் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினால. உன் காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கட்டும், உன் கண்கள் நல்ல விஷயத்தை பார்க்கட்டும். நல்ல விஷயங்களை ஆண்டவர் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. எதிர்கால வாழ்க்கையானது லீபரன் கேதுரு மரங்களை போல, பூத்து குலுங்கின தாட்சி தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல, உன் எதிர்காலங்கள் வளமாய் மாறுவதாக. ஒரே ஒரு வசந்த வாசிங்க, நான் ஐயா மைக்கு கொடுக்க போறேன்.
0: Only one verse, please.
1: எரேமியா 20 அதிகாரம்.
0: Jeremiah 20.
1: எல்லாரும் எடுங்க, எல்லாம் எரேமியா 20 அதிகாரம் எடுங்க.
0: Jeremiah 20.
1: எடுத்தாச்சா? 11வது வசனம்.
0: 11th verse.
1: வேற யாரா வாசிங்க? எரேமியா 20:11.
0: எரேமியா 20:11.
1: வேற யாராவது ஒருத்தர் வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம், கன்னடால வாசிக்கலாம். லேடிஸ்ல யாரா ஒருத்தர் வாசிங்க. அந்த வசனம் அப்படியா இருக்கு? ஏசு எப்படி இருக்கிறான் நம்மளோட? கர்த்தர் எப்படி இருக்கிறான் நம்மளோட?
0: How the Lord is with you.
1: எப்படி காரு?
0: Mighty terrible one.
1: எப்படி காரா?
0: Mighty terrible.
1: பராக்கிரமசாலி.
0: Mighty terrible one.
1: இப்ப வேறமாகுதா? அந்த மூணு பசங்களை அலறிட்டானுங்க பாரு.
0: The three.
1: ராட்சத பராக்கிரமசாலி தான்.
0: Giants are strong.
1: போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் பராக்கிரமலதா.
0: All the worries, all the
1: நிந்தைகள், அவமானங்கள் பராக்கிரமலதா.
0: All the reproaches, shame, all
1: வியாதி பராக்கிரமலதா.
0: The sickness is also
1: giant. கடன் பிரச்சனை பராக்கிரமலதா.
0: The debt giant.
1: பில்லிசுனி கட்டுகள் பராக்கிரமலதா.
0: Witchcraft, the giant.
1: தடைகள் பராக்கிரமலதா.
0: And all the barriers are
1: giant. இயற்கை சீற்றங்கள் பராக்கிரமலதா.
0: The natural disaster.
1: COVID-19 பராக்கிரமலதா.
0: COVID-19.
1: சுனாமி பராக்கிரமலதா.
0: சுனாமி.
1: ஆனா இவைகளை காட்டிலும்
0: நீர்
1: நானும் ஆராதிக்கிறாண்டவர் இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி.
0: The mighty terrible one.
1: அவர் உங்களோடு இருப்பாரானால்,
0: மே தி லார்ட் பீ வித்
1: யூ. உங்களோடு இருப்பாரானால்,
0: மே தி லார்ட் ஜீசஸ்
1: உங்களால் ராட்சதல வீழ்த்த முடியும், அரக்கல வீழ்த்த முடியும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும்.
0: பிரியமானவர்களே,
1: அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
0: Let us close our eyes and
1: நன்றி தாவுபனே. இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி. பிள்ளைகளை கொண்டு வந்து வார்த்தையில கேட்க கத்து கிருபை செய்தீராக. நன்றி தாப்ப. சோத்ரம், சோத்ரம் ஐயா. நான் பலவிதமான பிரச்சனையோடு இந்த காலவேல கடந்து வந்தேன். ஒரு குறிப்பிட்ட வியாதி என்ன அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஓ, குறிப்பிட்ட கடன் பிரச்சனை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நான் அவமானத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிந்தையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. என் வீடு வாசல் கட்டப்படாம இருக்கு. அநேக தடைகள் என் வாழ்க்கையில. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கத்தல் பையில போடுவது போல உணர்கிறேன். என் கண்மான கத்திரிய பிள்ளைய, என் கண்மான தேவ சனமே, நீ மனவாட்டியாக சபையில நீ அங்கத்தனராய் இருக்கிறாய். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, இந்த உலக நம்மளுக்கு சதம் இல்ல, இந்த சபை மனவாட்டியாக சபை. நல்ல ஒரு தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் வைத்திருக்கிறார், நல்ல தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசுவால நடத்தப்படுகிற நல்ல ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்காய் ஊழியம் செய், ஆத்துமாதாயம் செய், வருகிற வருமான கத்திற்கு ஒரு பங்கு எடுத்து வைத்து பார். இந்த ஆலயம் பெரிதாய் கட்டப்பட பிரயாசப்படு. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சாதாரண ஒரு வாலிபனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். இந்த ஆலயத்தை கட்ட பிரயாசப்படு, ஆத்துமாக்களை கட்ட பிரயாசப்படு, இருதயமாகி ஆலயத்தை கட்ட நீ பிரயாசப்படு. ஹல்லேலூயா. சிலர் பார்க்கிறேன், எங்கெல்லாம் புதுசா வீடு கட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஏங்கி பாக்குறீங்க, ஆண்டவர் எப்படி ஒரு வீட்டை தர மாட்டாரா? என் தேவனால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. அற்புதம் செய்யற சக்தி இந்த காலவேளை இந்த சபை நடுவே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் செய்யற சக்தி, குணமாக்குற வாரம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா விதமான ராட்சத ஆவிகளை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

துன்பங்களை கண்ட வருஷங்களை காட்டி நன்மையினாலே என்னை முடிச்சுட்டுவார் என்று சொன்னீரே. அதை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறீரே. உண்மை பாடுகிற ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: ஒன்றையும் குறித்து கவலைப்படே, என் பிராணனை வறுமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிப்பேன், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவேன், இதுதான் என் விருப்பம் என்று பவுல் நம்மை தட்டி எழுப்புகிறார்.